கேட்டதும் தொடர்வதும் டி.எம். சவுந்தரராஜன் பாடிய பாடல்கள். கேட்ட பாடல் இடம்பெற்ற படம் தர்மம் தலைகாக்கும். தொடரும் பாடலின் படம் திருடாதே.

0: டிஎம் சவுந்தரராஜன், எல்ஆர் ஈஸ்வரி குழுவினருடன் பாடும் இந்த பாடலின் படம் பாமா விஜயம்.
1: எட்டணா செலவு பத்தனா அதிகம் ரெண்டனா கடைசியில் துந்தனா.
2: Five, six, seven, eight.
3: Mmm. Bye, eight.

நேயர்கள் இணைந்திருப்பது ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் மத்திய அலை 1197 கிலோஹெர்ட்ஸ் மற்றும் பண்பலை 102.6 மெகாஹெர்ட்ஸின் ஒலிபரப்பு. இன்று சக ஆண்டு 1948, பாத்திரபத மாதம் 20 நாள், திருவள்ளுவர் ஆண்டு 2057, பராபவ வருடம் ஆவணி மாதம் 25 நாள், 2026 வருடம் செப்டம்பர் மாதம் 11 நாள் வெள்ளிக்கிழமை. நாள் ஒரு குரல், குரல் அமுதத்தை தொடர்ந்து மங்கள இசை கேட்கலாம்.

0: பொறாமை கொண்டவர்கள் செல்வத்தில் சிறந்து விளங்குவதும் இல்லை, பொறாமை இல்லாதவர்கள் வறுமையால் வாடுவதும் இல்லை. குறள் எண் 170, அதிகாரம் அழுக்காராமை.
1: அழுக்கற்று அகன்றாரும் இல்லை, அகுதிலார் பெருக்கத்தின் தீர்ந்தாரும் இல்.
0: பொறாமை கொண்டவர்கள் செல்வத்தில் சிறந்து விளங்குவதும் இல்லை, பொறாமை இல்லாதவர்கள் வறுமையால் வாடுவதும் இல்லை. குறள் எண் 170, அதிகாரம் அழுக்காராமை.

வணக்கம். செய்திச் சுருக்கம் வாசிப்பவர் கோபாலகிருஷ்ணன். இந்தியா ஜெர்மனி இடையே வர்த்தக முதலீடு, பாதுகாப்பு, தூய்மை எரிசக்தி, நவீன தொழில்நுட்பம் உள்ளிட்ட துறைகளில் இருதரப்பு ஒத்துழைப்பை வலுப்படுத்துவதென இரு நாடுகளும் முடிவு செய்துள்ளதென பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். இயற்கை பேரிடர்களின்போது உயிரிழப்பு ஏற்படுவதை தடுக்கும் வகையில் பேரிடர் மேலாண்மை அமைப்புகள் முற்றிலும் மாற்றியமைக்கப்பட்டுள்ளதாக உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா தெரிவித்துள்ளார். விவசாயிகளின் உரிமைகளை பாதுகாக்கும் வகையில் புதிய விதைச் சட்டம் கொண்டுவரப்படவுள்ளதாக மத்திய வேளாண் அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌஹான் தெரிவித்துள்ளார். நிதித்துறையில் புதிய கண்டுபிடிப்புகளை செயல்படுத்துவதுடன் அதன் பாதுகாப்பு அம்சங்களிலும் கவனம் செலுத்த வேண்டும் என்று இந்திய பங்கு பரிவர்த்தனை வாரியத்தின் தலைவர் திரு துகின் கந்தா பாண்டே தெரிவித்துள்ளார். ஆசியாவிலேயே முதலீடுகளுக்கு உகந்த மாநிலமாக தமிழ்நாட்டை உருவெடுக்கச் செய்யும் வகையில் நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக மாநில அரசு தெரிவித்துள்ளது. புதிய தலைமைச் செயலகம் அமைப்பதற்கு 1200 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளதாக மாநில மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் டாக்டர் அருண்ராஜ் தெரிவித்துள்ளார். அரசு மாணவர் விடுதிகளின் பராமரிப்பிற்கான நிதி 50,000 ரூபாயிலிருந்து 1,00,000 ரூபாயாக உயர்த்தப்பட்டுள்ளதாக மாநில சமூக நீதித்துறை அமைச்சர் திரு வன்னியரசு கூறியுள்ளார். வேலூர் மாவட்டம் காட்பாடி அருகே மந்தி கிருஷ்ணாபுரம் பகுதியில் உள்ள தேவாலயத்தின் கட்டுமானப் பணியின்போது மேற்கூரை இடிந்து விழுந்ததில் தொழிலாளர்கள் 3 பேர் உயிரிழந்தனர். மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் இன்று மிதமான மழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. ஜார்க்கண்ட் மாநிலத்தைச் சேர்ந்த 3 மாவோயிஸ்ட் தீவிரவாதிகள் பாதுகாப்பு படையினரிடம் சரணடைந்தனர். உலக பிரசித்தி பெற்ற மதுரை மீனாட்சி அம்மன் கோயில் மகா கும்பாபிஷேக விழாவை ஒட்டி பொற்றாமரை குளத்தில் பேரொளி வழிபாடு வெகு விமரிசையாக நடைபெற்றது. ஆசிய கோப்பை மகளிர் 2020 கிரிக்கெட் போட்டியில் இந்திய அணி 40 ரன் வித்தியாசத்தில் பங்களாதேஷ் அணியை வென்று இறுதிப் போட்டிக்கு முன்னேறியுள்ளது. செய்திச் சுருக்கம் இத்துடன் நிறைவு பெற்றது.

நேயர்கள் இணைந்திருப்பது ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6 மெகாஹெர்ட்ஸின் ஒலிபரப்பு. ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6 மெகாஹெர்ட்ஸில் இன்று ஒலிபரப்பாக இருக்கும் நிகழ்ச்சிகள் பற்றிய அறிவிப்பு கேட்கலாம். காலை 6:10 எனைத்தானும் நல்லவை கேட்க சொல்ல மறந்த கதை உரை வழங்குகிறார் உமா குமாரசுவாமி அவர்கள். படைப்பு திருநெல்வேலி வானொலி நிலையம். காலை 6:15 வணக்கப்பூக்கள் பக்தி பாடல்கள், 6:45 உழவர்களுக்கான தகவல், 6:55 சூழல் காப்பது சுகம். சூழல் துளி வழங்குவோர் அரியப்பபுரம் ஊராட்சி ஒன்றிய நடுநிலைப்பள்ளி மாணவர்கள். சூழல் ஒளி வழங்குபவர் முனைவர் எஸ் பிரியதர்ஷினி அவர்கள். 7 வணக்கம் பரணி நிகழ்ச்சியில் காலை 7 தொழில் தொடங்குவோம் நேரலை நிகழ்ச்சி வழங்குபவர் தொழில் ஆலோசகர் மற்றும் எழுத்தாளர் திரு எம் ஞான

சேகர் அவர்கள். 7:15 தமிழே அமுதே உரை வழங்குபவர் ப இளங்கோ அவர்கள். 7:30 ஆங்கிலம் அறிவோம் வழங்குபவர் எஸ் முத்தையா அவர்கள்.

காலை 8:02 வழக்கென்று வந்தால் நேரலை நிகழ்ச்சி. பங்கேற்பவர் திருநெல்வேலி மாவட்ட சிறப்பு அரசு வழக்கறிஞர் ஐ. முருகேசன் அவர்கள். 8:15 வேதமும் நாதமும் உரையினை வழங்குகிறார் சுந்தரபாண்டியபுரம் ஸ்ரீ சக்திவேல் அவர்கள். 8:30 இன்றைய குறுஞ்செய்தி. 8:50 சைபால் வழங்கும் தென்கச்சிக்கோ சுவாமிநாதன் அவர்களின் இன்று ஒரு தகவல். காலை 9:02 ஆனந்த பூங்காற்று. அடுத்தவங்க என்ன நினைப்பார்கள் என்ற மனநிலை முன்னேற்றத்திற்கு உதவுகிறதா தடையாகிறதா. 10:02 மனம் விரும்புதே நேயர் விருப்ப பாடல்கள். 11:02 மணி திருநாடு சுப்பிரமணிய பாரதியின் நினைவு நாள். 12:02 நிகழ்ச்சி குறிப்புகள். 12:10 சிநேகிதியே கருத்து வேறுபாடுகளை கையாள்வதில் உங்கள் யுக்தி. 1:00 நலம்தானா நிகழ்ச்சியில் கர்ப்பப்பையில் ஏற்படும் பிரச்சனைகள் குறித்த ஆலோசனைகள் வழங்குகிறார் சித்த மருத்துவர் ரோஹிணி ராஜா அவர்கள். 1:05 தொடர்ந்து நலம்தானா நிகழ்ச்சியில் அர்த்தமுள்ள செயல்பாடுகளும் ஆரோக்கியம் முதலீடும்.

இரண்டு மணிக்கு குக்கு நேர் விருப்ப பாடல்கள், 3:02 திரையருவி, 3:30 தேசிய கல்வியியல் ஆராய்ச்சி மற்றும் பயிற்சி நிறுவனம் வழங்கும் விளம்பரதாரர் நிகழ்ச்சி கேட்கலாம், 4:02 பொதிகை தும்பி, 5:02 படமும் பாடலும். 1988 வருடம் வெளிவந்த திரைப்பட பாடல்கள் கேட்கலாம். 6:02 பக்தி மாலை, 6:30 சேவை செய்திகள், 6:55 நிகழ்ச்சி குறிப்புகள், 7:00 அறிவியல் தகவல்கள், 7:30 நமது எஃப்எம் ரெயின்போ 102.6 துபாய் சர்வதேச கிரிக்கெட் மைதானத்தில் இலங்கை மற்றும் பாகிஸ்தான் அணிகளுக்கிடையே நடைபெறும் 2026 மகளிர் ஆசிய கோப்பை T20 கிரிக்கெட் போட்டியின் 2வது அரையிறுதி போட்டியின் நேரடி வர்ணனை கேட்கலாம். எமது வழக்கமான நிகழ்ச்சிகளை நியூஸ் ஆன் ஏர் மொபைல் செயலி மூலமாக கேட்கலாம். 8:05 ஊரும் உறவும், நாட்டுப்புற பாடல்கள் வழங்குவோர் திருவேங்கடம் கஸ்தூரி குழுவினர், தொடர்ந்து நாட்டுப்புற பாடல்கள். 9:00 இடைவிடாத இசை மழை, 9:30 இலக்கிய சாரல் நிகழ்ச்சியில் சுப்பிரமணிய பாரதியார் நினைவு நாள் குறித்து கேட்கலாம்.

நேயர்கள் இதுவரை கேட்டது இன்று ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6 MHz ஒலிபரப்பாக இருக்கும் நிகழ்ச்சி பற்றிய குறிப்புகள் கேட்டீர்கள்.

இன்னும் சில மணி தொழில்களில் எனைத்தானும் நல்லவை கேட்க சொல்ல மறந்த கதை உரை வழங்குகிறார் உமா குமாரசுவாமி அவர்கள். படைப்பு திருநெல்வேலி வானொலி நிலையம்.

0: இணைத்தானும் நல்லவை கேட்க சொல்ல மறந்த கதை எனும் தலைப்பில் சிற்றுரை வழங்குகிறார் உமா குமாரசுவாமி அவர்கள்.
1: அந்த நாள் ஞாபகம் நெஞ்சிலே வந்ததே நண்பனே நண்பனே. ஒவ்வொருடைய நெஞ்சிலும் நீங்கா நினைவுகளாய் அழியாத கோலங்களாய் இருப்பது நமது பிள்ளைப்பருவமும் பள்ளிப்பருவமும் தானே. கவலையற்று பட்டாம்பூச்சிகளாய் பாடி ஆடி துள்ளித்தெரிந்த அந்த காலங்களை சுவையூட்டியது மெருகூட்டியது தாத்தா பாட்டி சொன்ன கதைகள் அல்லவா? இரவு நேரங்களில் நிலவொளியில் நாள் தவறாமல் புதிது புதிதாய் விதவிதமாய் சின்னதாய் பெரியதாய் அழுக்காமல் சலிக்காமல் கதை சொல்லிய தாத்தா பாட்டி, கதை கேட்ட பிள்ளைகள் என்ன ஒரு அழகான காலம் அது. மகடி யோசைக்கு மயங்காத பாம்பும் கதையால் மயங்காத பிள்ளைகளும் உண்டா? இரவு படுக்கையோ தாத்தா அல்லது பாட்டியோடுதான். கழுத்தில் கை போட்டபடி காலை அவர்கள் மீது போட்டுக்கொண்டு கட்டி அணைத்தபடி கதை கேட்டு ஒரு பேரானந்தம் அடைந்தது எவ்வளவு மறக்க முடியாத ஒரு நிகழ்வு. எப்போது கதை முடிந்தது எப்போது தூங்கினோம் என்பதே தெரியாது. மாயாஜால உலகின் மந்திர சொற்களாக அந்த கதை காதில் விழ ஒரு கற்பனை உலகமே நம்முள் விரியும். கனவில் கதைகள் புதிய புதிய பரிமாணத்தில் நமக்குள் தோன்றும். ஒரு ஊரிலே ஒரு ராஜா ராணி, ஒரு காட்டிலே ஒரு நரி, எத்தனை முறை கேட்டாலும் சலிப்பதே இல்லை. ராஜா ராணி மந்திரி மந்திரவாதி சூனியக்கார கிழவி இவர்களெல்லாம் நமக்கு எவ்வளவு பழக்கமானவர்கள். கற்பனை குதிரை காற்றாய் பறக்க கதை நிகழ்வுகள் காட்சிகளாய் நம் கண்முன்னே விரிந்து கதை சொல்லும் தாத்தா பாட்டிடம்தான் பிள்ளைகளுக்கு எவ்வளவு அன்பு பாசம் அந்யோன்யம். அன்றைய கூட்டு குடும்பங்களாக ஒரு கட்டுக்கோப்பாக இருந்ததற்கு காரணமே இந்த கதைகள் சொல்லக்கூடிய தாத்தா பாட்டிகள் வீட்டில் இருந்ததால் தான். சிரிப்பு கோபம் பயம் என்று உணர்ச்சி குவியல்களாய் பிள்ளைகள் மாறிவிடுவார்கள். பள்ளிக்கூடத்திலும் ஆசிரியர்களிடம் குறிப்பாக தமிழாசிரியர்களை பாடம் நடத்த விடாமல் கதை சொல்ல கேட்டு மகிழ்ந்திருக்கின்றோமே. நல்ல நல்ல கதைகள் நம் நெஞ்சை விட்டு நீங்காமல் மனதில் எப்போதும் நிலைத்திருக்கும். கதை கேட்ட ஆர்வம் சற்றே வளர்ந்து பிறகு கதை புத்தகங்கள் வாசிக்க தூண்டியது. வாண்டு மாமா கதைகள், விக்ரமாதித்தன் கதைகள், லைலா சிந்துபாத் கதைகளை எல்லாம் பள்ளி பருவத்திலேயே படித்து படித்து சுவைத்தது எல்லாம் கதை கேட்டு வளர்ந்த ஆர்வத்தால் தானே. வயது ஏற ஏற ரசனைகளும் முன்னுரிமைகளும் மாறினாலும் கூட கதை கேட்க படிக்க ஆர்வம் குறைந்ததே இல்லை. கதைகள் கற்றுத்தந்த படிப்பனைகள் தான் எவ்வளவு எவ்வளவு சிக்கலான தருணங்களையும் பிரச்சனைகளையும் துணிவோடும் மதிநுட்பத்தோடும் கையாளவும் கடந்து செல்லவும் வழிகாட்டியது. கதை அனுபவங்கள் தானே மனிதர்களின் உணர்வுகள் வாழ்வின் யதார்த்தங்கள். இவற்றை புரிந்து கொள்ள ஏற்றுக்கொள்ள கற்றுக்கொண்டதெல்லாம் அந்த அனுபவங்களால் தான். படைப்பாற்றல் மிக்கவர்களின் இளமை காலம் கதைகள் கேட்டு வளர்ந்த காலமாகத்தான் இருக்கும். கலைஞர்கள் சாதனையாளர்களின் வெற்றிக்கு பின்னால் அந்த கதை அனுபவம் ஒரு காரணியாக இருந்திருக்க வேண்டும். கதை என்னும் சொல்லாடலே நம் இயல்பான உரையாடல்களில் எப்படியெல்லாம் கையாளப்படுகின்றது. என்ன கதையா விடற, சும்மா புது புது கதையா சொல்லாதே, என்ன கதை அங்கே நடக்குது, நல்லா இருக்கு கதை, என்ன கதையா சொல்லிட்டு இருக்கிறேன், இந்த கதையெல்லாம் வேண்டாம், அது ஒரு பெரிய கதை, ஆமாம் அது முடிவே இல்லாத கதை, ஊர் கதையெல்லாம் நமக்கு எதற்கு, இப்படி எத்தனை எத்தனை பொருளில் கதை நமது பேச்சில் இடம்பெற்றிருக்கின்றது. உண்மையை சொல்வதாக இருந்தால் இந்த கதை சொல்ல பெரியவர்கள் வீடுகளில் இல்லை. அப்படியே இருந்தாலும் அவர்கள் தொடர் நாடகம் பார்த்து கொண்டு தொலைக்காட்சி பெட்டிகளுக்கு முன்பு. கதை கேட்க பிள்ளைகளுக்கு நேரமும் பொறுமையும் இல்லை. வீட்டு பாடம் எழுதி முடிக்கவும் டியூஷன் வகுப்புகளுக்கும் செல்லவே நேரம் சரியாக இருக்கிறது. அப்படியே நேரம் கிடைத்தாலும் கவனமெல்லாம் கைபேசி திரையிலும் கணினி திரையிலும். சிந்தனை திறன் படைப்பு திறன் அதிகரிக்க ஆளுமை பண்புகள் வளர கதைகளும் லட்சியங்களும் சாதனைகளும் கைகூட நல்ல கதைகளை கேட்டு வளருவது அவசியமாகும். புதியதொரு உலகு படைக்க நல்ல ஆளுமைகளை உருவாக்க சாதனையாளர்களை உருவாக்க கதை சொல்லவும் கேட்கவுமான ஒரு தலைமுறையை கட்டாயம் நாம் உருவாக்குவோம்.
0: இணைத்தானும் நல்லவை கேட்க கேட்டீர்கள். வழங்கியவர் உமா குமாரசுவாமி அவர்கள்.

நேர்கள் இணைந்திருப்பது ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6 MHz ஒலிபரப்பில் நேர்கள் இணைந்திருக்கிறீர்கள்.

மலரும் இந்த நாள் மன மகிழ்ச்சியையும் உற்சாகத்தையும் தருவதாய் அமையுமாக. நேர்கள் கேட்கவிருப்பது வணக்கப்பூக்கள். எல்லோரும் எல்லாமும் பெற்று இனிதே வாழ்க என்ற மனமார்ந்த வாழ்த்துக்களுடன் வணக்கப்பூக்கள் நிகழ்ச்சியில் உங்களோடு இணைவது நான் உங்கள் மனம் நிறைந்த கோமதி நாராயணன். நிகழ்ச்சியின் தொடக்கமாக அனுராதா ஸ்ரீராம் குரலில்

நேர்கள் இணைந்திருப்பது ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6 மகாஹர்ட்ஸின் ஒலிபரப்பில் இணைந்திருக்கிறீர்கள். வணக்கப்பூக்கள் நிகழ்ச்சிக்காக

நேயர்கள் இணைந்திருப்பது வணக்கப்பூக்கள் நிகழ்ச்சிக்காக. எதை செய்ய வேண்டும் என்பதை திட்டமிடுவதை விட எதை செய்கிறோமோ அதை சரியாக செய்ய வேண்டும். ஆம், எதையெல்லாம் செய்ய வேண்டும் என்று திட்டமிடுவதை விட எந்த செயலை நாம் செய்கிறோமோ அதை சரியாக செய்ய வேண்டும். நிகழ்ச்சியில் எடுத்ததாக ஜாலி அப்ரஹாம் குரலில்.

0: சைட்வாரின் இன்று ஒரு தகவல்.
1: தினமும் காலை 8:50 ஒலிபரப்பாகும் தென்கட்சிக்கோ சுவாமிநாதன் அவர்களின் இன்று ஒரு தகவல். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர்
2: 80 வருடங்களாக சைபால்.

இணைந்திருப்பது வணக்கப்பூக்கள் நிகழ்ச்சிக்காக. பிறருடைய குறை நமக்கு தெரிந்தால் அக்குறை நம்மிடம் இருக்கிறது என்பது மறைமுகமாக சுட்டிக்காட்டப்படுகிறது. ஆம், ஒருவருடைய குறை நமக்கு தெரிந்தால் அந்த குறை நிச்சயமாக நம்மிடம் இருக்கிறது என்பது மறைமுகமாக சுட்டிக்காட்டப்படுகிறது. நிகழ்ச்சியில் நடத்ததாக எம்.ஏ. உஸ்மான் குரலில்.

0: சைட்வாரின் இன்று ஒரு தகவல்.
1: தினமும் காலை 8:50 ஒலிபரப்பாகும் தென்கட்சிக்கோ சுவாமிநாதன் அவர்களின் இன்று ஒரு தகவல். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர்
2: 80 வருடங்களாக சைபால்.

நாகூர் இஎம் ஹனிஃபா குரலில் கேட்டீர்கள். அன்பு கொடுப்பதற்கான பொருள், பிறரிடமிருந்து பெறக்கூடிய பொருள் அல்ல. ஆம், அன்பு என்பது நாம் பிறருக்கு கொடுப்பதற்கான ஒன்று, பிறரிடமிருந்து பெறக்கூடிய பொருள் அல்ல.

0: திருநெல்வேலி தென்காசி தூத்துக்குடி மாவட்ட விவசாயிகளே வணக்கம். இது உங்கள் ஆகாஷ்வாணி திருநெல்வேலி. ஆடு மாடெல்லாம் உங்க கூடவே உழவுக்கு ரெடி ஆகிற இந்த நேரத்துல விவசாயியான நீங்க வயலோர வரப்புல அப்படியே காத்து வாங்கிக்கிட்டு காலார நடந்து போயிட்டு இருப்பீங்க இல்லையா? அப்படி நடந்துகிட்டே இந்த நேரத்துல உங்களுக்கான மாவட்ட நிர்வாகம் தந்த அறிவிப்புகளையும் கேட்டுட்டே போங்களே.
1: மீளுருவாக்க விவசாயம் குறித்த உரையினை வழங்குகிறார் கே. ரவிசங்கர் அவர்கள்.
2: மீளுருவாக்க விவசாயத்துல இருக்க கொள்கைகள் எப்படி அது உங்களால பண்ண முடியல அப்படின்னா அதை வேறு எப்படி பண்ணலாம் அப்படின்றதுக்கான அணுகுமுறையும் நீங்க கத்துக்கலாம். விதிகளா மாற்றக்கூடியதா கொள்கைகளா, எனக்கு என்ன சரி வருமோ அதே சமயத்துல என் மண்ணுக்கு எது ஆரோக்கியம் தருமோ அதை கொஞ்சம் கொஞ்சமா நீங்க செய்யலாம், ஒரு கட்டமைப்பு உருவாக்கலாம். அதுதான் இந்த கொள்கைகளை நம்ம சரியா புரிஞ்சுக்கிறது. முதல் கொள்கை என்னன்னு பாத்தீங்கன்னா மினிமல் சாயில் டிஸ்டர்பன்ஸ், அதாவது குறைந்தபட்ச மண் தொந்தரவு. இன்னைக்கு நம்ம விவசாயத்துல ரொம்ப அதிகமா உழவு பண்றோம், இது மறுக்க முடியாத உண்மை. இதுக்கு காரணம் என்னன்னு பாத்தீங்க அப்படின்னா அதிகபட்ச ரசாயனம் போட்டு வளர்க்கறதுனால மண் இறுக்கம் ஆயிடுது. அந்த இறுக்கம் தளர்த்தணும் அப்படின்னா நீங்க வந்து உழவு பண்ணால்தான் அது சாத்தியம். உழவு பண்ணிட்டு நீங்க விவசாயம் பண்றீங்க, மறுபடியும் ரசாயனம் போடுறீங்க, அது திருப்பி கடினம் ஆயிடுது. இதுல இருந்து நீங்க இன்னைக்கு இயற்கை விவசாயம் வாங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா உழவை மறந்துடுறோம். இயற்கை விவசாயத்துல கொள்கை அப்படின்னா ரசாயனத்தை பயன்படுத்த கூடாது அப்படின்றதுதான். ஆனா உழவை பத்தி பெரிதா இங்க யாரும் கண்டுக்கல, அதனால இயற்கை விவசாயம் பண்ற நிறைய விவசாயிகள் அதிகபட்ச உழவு இங்க பண்றாங்க. ஆனால் உங்கள் மண் ஆரோக்கியமா இருக்கணும்னா உழவு குறையணும். இந்த உழவு எப்படி குறையும்? இதுக்கு சாயில் பேலன்சிங், அதாவது கால்சியம், மெக்னீசியம், பொட்டாசியம், சோடியம், இந்த ஊட்டச்சத்துக்களை நீங்க ஒரு அளவுல உங்க மண்ணுல மெயின்டைன் பண்ணும் பொழுது உங்கள் மண் பளபளப்பாகும். இது அறிவியல். சோ உங்களால உழவை நிறுத்த முடியல, மண் இறுக்கமா இருக்குன்னா நீங்க முதல்ல சாயில் பேலன்சிங் பண்ணும், மண்ணுடைய சமநிலையை கொண்டு வரணும். ஒவ்வொரு வருஷமும் நீங்க மண் டெஸ்ட் பண்றீங்க, இந்த சமநிலையை கிட்ட போறீங்க. சமநிலை பண்ற அதே சமயத்துல இப்ப உழவை குறைக்க முடியாது. இப்ப குறைக்கணும் அப்படின்னா உளி கலப்பை அப்படின்னு டிராக்டர் அட்டாச்மெண்ட் ஒண்ணு இருக்கு, அது ஒரு அடி ஒன்றரை அடி ஆழத்துல ஒரு 4 இன்ச் அகலத்துல ஒரு கோடு மாதிரி மண்ணில் போடும். உழவோட ஒரு பெரிய நோக்கம் என்ன அப்படின்னா மண்ணை தளர்த்துறது தான் அதனுடைய குறிக்கோள். அதாவது வேர் போகும் பொழுது அது கொஞ்சம் எளிதா போகணும் அப்படின்றது தான் இந்த உழவுடைய நோக்கம். சோ நீங்க இந்த உளி கலப்பைய வச்சு கீறும் போது மண் ஓரளவுக்கு தாழ்த்தப்படும், அது போதும். இதை தாண்டி கால்சியம், மெக்னீசியம், சோடியம், பொட்டாசியம் இதை வச்சு சமநிலைப்படுத்தும் பொழுது தளர்வு கொஞ்சம் கொஞ்சமாக வரும். இதை நீங்க வந்து ஒரு 2 வருஷம் 3 வருஷம் பண்ணும் பொழுது உங்கள் மண் தானாகவே பளபளப்பாறத உங்களை பார்க்க முடியும். அந்த நிலை வரும் பொழுது உங்களுக்கு இயற்கையாகவே உழவுக்கான தேவை கம்மியாயிடும். இது முதல் கொள்கை. இரண்டாவது கொள்கை என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா மல்ச்சிங். மல்ச்சிங் அப்படின்றது உங்கள் மண் வளமாக வேண்டும், உங்களுக்கு உங்களுடைய வேலை குறையணும், உங்களுடைய விளைச்சல் அதிகமாகணும்னா இது தேவை. இத வந்து இயற்கை விவசாயம் பண்ண என்னுடைய விளைச்சல் குறைஞ்சிருது அப்படின்றதோட நீங்க இதை வந்து சேர்த்து பார்க்க கூடாது. அதாவது விஷம் இல்லாம இன்னைக்கு மீளுருவாக்க விவசாயத்துல உங்களால கிட்டத்தட்ட இன்னைக்கு கெமிக்கல் விவசாயத்துல என்ன விளைச்சல் எடுக்க முடியுதோ அதை உங்களால் எடுக்க முடியும் மீளுருவாக்க விவசாயத்துல. அதோட இந்த மாதிரி கொள்கைகளை நீங்கள் கடைபிடிக்கும் பொழுது உங்களுடைய மண் மிக வேகமாக வளம் பெறும், அதே சமயத்துல உங்களுடைய பயிர்களும் அதனுடைய சுவையும் தரமும் மிக அதிகமாக இருக்கும். சோ அந்த கொள்கைகளை நம்ம அப்படிதான் பார்க்கணும். இதனால ஒன்று கிடைத்தால் ஒன்று கிடைக்காது அப்படின்ற ஒரு சிந்தனை இங்க தேவையில்லை. எல்லாவற்றையும் எது சரியோ விளைச்சலும் அதே சமயத்துல மண் வளத்தையும் ரெண்டையுமே நம்மளால கொண்டு வர முடியும் சரியான அறிவியல் பார்வை மூலமாக அப்படின்றதுதான் நம்ம இதுல புரிஞ்சுக்க வேண்டிய ஒன்று. இது இரண்டாவது.
1: இதுவரை

0: மீளுருவாக்க விவசாயம் குறித்த உரையினை கேட்டீர்கள். வழங்கியவர் கே. ரவிசங்கர் அவர்கள். கால்நடை வளர்ப்பில் ஏற்படும் தீவன செலவை குறைத்து கால்நடைகளுக்கு தேவையான ஊட்டச்சத்துக்களை வழங்கும் வகையில் அசோலா வளர்ப்பு ஒரு சிறந்த தொழில்நுட்பமாகும். குறைந்த இடத்திலும் குறைந்த செலவிலும் அசோலாவை உற்பத்தி செய்து கால்நடைகளுக்கு துணை தீவனமாக வழங்க முடியும். மேலும் அசோலாவை நெற்பயிரில் உயிர் உரமாகவும் பயன்படுத்தலாம். அசோலா நீரில் மிதந்து வேகமாக வளரும் ஒரு சிறிய நீர்த்தாவரமாகும். கால்நடைகளுக்கு தேவையான அமினோ அமிலங்கள், தாது உப்புகள், வைட்டமின்கள் மற்றும் பீட்டா கரோட்டின் போன்ற சத்துக்கள் இதில் உள்ளன. அசோலாவை உட்கொள்ளும் கோழிகளுக்கு நோய் எதிர்ப்பு சக்தி அதிகரிப்பதாகவும் குறிப்பிடப்பட்டுள்ளது. கால்நடைகளுக்கு அசோலாவை தீவனமாக வழங்குவதன் மூலம் பால் உற்பத்தி அதிகரிப்பதற்கும் பாலின் தரத்தை மேம்படுத்துவதற்கும் உதவுகிறது.
1: என்ன விவசாயிகளே, சொன்ன தகவலை எல்லாம் கேட்டுக்கிட்டீங்களா? இப்போ அப்படியே அணைக்கட்டு ஓரமா போய் பாபநாசம் மணிமுத்தாறு அணைகள்ல நீர் மட்டம் என்னன்னு பார்த்துட்டு வந்துருவோம்.
2: பாபநாசம் மற்றும் மணிமுத்தாறு அணைகளின் நீர்மட்ட நிலவரம்.
0: பாபநாசம் அணையின் முழு நீர்மட்ட உயரமான 143 அடியில் நேற்றைய நீர்மட்டம் 62 அடி. மணிமுத்தாறு அணையின் முழு நீர்மட்ட உயரமான 118 அடியில் நேற்றைய நீர்மட்டம் 60 அடி.
1: பாபநாசம் மணிமுத்தாறு அணையில நீர்மட்டம் என்னன்னு மட்டும் தெரிஞ்சா போதுமா? நம்ம ஊர்ல உரம் எல்லாம் என்ன விலையில கிடைக்குதுன்னு தெரிஞ்சுக்கணும்ல. வாங்க தெரிஞ்சுப்போம்.
3: யூரியா, பொட்டாஷ் மற்றும் டிஏபி உரங்களின் விலை நிலவரம்.
0: யூரியா உரம் அதிகபட்ச விலையாக 266 ரூபாய்க்கு கிடைக்கிறது. டிஏபி உரம் சராசரி விலையாக 1350 ரூபாய்க்கு கிடைக்கிறது. பொட்டாஷ் உரம் குறைந்தபட்ச விலையாக 1525 ரூபாயிலிருந்து அதிகபட்ச விலையாக 2000 ரூபாய் வரை கிடைக்கிறது.
1: அணைகளோட நீர்மட்டம் உரவில நிலவரம் எல்லாம் தெரிஞ்சாச்சு. இப்ப நம்ம திருநெல்வேலி ஒழுங்குமுறை விற்பனை கூடத்துல நெல் ஒரு குவிண்டாலுக்கு குவிண்டாலா அதாங்க 100 கிலோவுக்கு என்ன விலை விக்குதுன்னு தெரிஞ்சுப்போம்.
3: திருநெல்வேலி ஒழுங்குமுறை விற்பனை கூட நெல் கொள்முதல் விலை நிலவரம்.
0: நெல் அதிகபட்ச விலையாக 2650 ரூபாய்க்கு கொள்முதல் செய்யப்படுகிறது.
1: விவசாயிகளே, பயிர் சாகுபடி எப்படி முக்கியமோ அதை விட முக்கியம் வானிலை. ஆமா, இன்னைக்கு மழை பெய்யுமா வெயில் அடிக்குமா தெரியலையே. சரி வாங்களே, அதையும் என்னன்னு கேட்டுட்டு வந்துருவோம்.
4: உழவர்களுக்கான வானிலை முன் அறிவிப்பு.
0: வானம் மேகமூட்டத்துடன் காணப்படும், லேசான மழை பெய்ய வாய்ப்புள்ளது. காற்று மணிக்கு 11 முதல் 25 கிலோமீட்டர் வேகத்தில் மேற்கு மற்றும் வடமேற்கு ஆகிய திசைகளிலிருந்து வீசக்கூடும். காற்றின் ஈரப்பதம் 30% முதல் 63% வரை. குறைந்தபட்ச வெப்பநிலை 27 டிகிரி செல்சியஸ், அதிகபட்ச வெப்பநிலை 39 டிகிரி செல்சியஸ்.

நேர்கள் இதுவரை கேட்டது உழவர்களுக்கான தகவல்கள். இன்னும் சில மணித்தொழில்களில் சூழல் காப்பது சுகம் கேட்கலாம். சூழல் துளி வழங்குவோர் அரியப்பபுரம் ஊராட்சி ஒன்றிய நடுநிலைப்பள்ளி மாணவர்கள், சூழல் ஒளி வழங்குபவர் முனைவர் பிரியதர்ஷினி அவர்கள்.

0: மாதிரி உங்களுடைய வாழ்க்கையில எல்லா தருணத்திலும் உங்களுடன் பயணிப்பது இது நம்ம ஆகாஷ்வாணி நெல்லைமண்பலை 102.6.
1: தொடக்கம் பாட்டு முடித்ததும் பாட்டு பாட்டுக்கு பலவன்.
2: நேயர்களுக்கு வணக்கம்.

0: தொடக்கமாக வருவது சூழல் துளி. வழங்க வருகிறார்.
1: அனைவருக்கும் வணக்கம். என்னுடைய பெயர் வேவாஷினி. நான் தென்காசி மாவட்டம் அரியப்பபுரம் ஊராட்சி ஒன்றிய நடுநிலை பள்ளியில் 7ஆம் வகுப்பு படித்து வருகிறேன். பூக்கும் தாவரங்களில் 75 முதல் 85% அளவுக்கு மகந்த சேர்க்கை தேனீக்களால் நடைபெறுகிறது. இந்த தாவரங்கள் இல்லாவிட்டால் காடுகள், புல்வெளிகள், சதுப்பு நிலங்கள் எல்லாமே பாதிக்கப்படும். அதை இல்லாவிட்டால் பறவைகள், விலங்குகள், பூச்சிகள் உள்ளிட்ட எண்ணற்ற உயிரினங்கள் உணவு மற்றும் வாழிடத்தை இழக்கும். ஆனால் இன்று தேனீக்களின் எண்ணிக்கை வேகமாக குறைந்து வருகிறது. ஒரு தேனி கூட்டம் இல்லாமல் போனால் பல பயிர்களின் விளைச்சல் 50 முதல் 90% வரை குறைய வாய்ப்புள்ளது. உலக அளவில் உணவு பாதுகாப்பு மிகப்பெரிய அச்சுறுத்தலுக்கு உள்ளாகும். அவை இல்லாத உலகில் பசுமை குறைந்து உணவு தட்டுப்பாடு அதிகரித்து சுற்றுச்சூழல் சமநிலை சீர்குலையும். எனவே தேனீக்களை பாதுகாப்பது என்பது வெறும் சுற்றுச்சூழல் பணி அல்ல, அது மனித இனத்தின் எதிர்காலத்தை பாதுகாப்பதாகும். நாம் பூச்சிக்கொல்லிகளை குறைத்து பூக்கள் நிறைந்த சூழலை உருவாக்கி தேனீக்களுக்கு உகந்த வாழிடங்களை அளித்தால் மட்டுமே இந்த சிறிய வீரர்கள் தொடர்ந்து உலகை காக்க முடியும். தேனீக்கள் உலகை காக்கின்றன, நாமும் அவற்றை காக்க வேண்டும். நன்றி.
0: சூழல் துளிக்காக ஒலித்த குரல்.
1: என்னுடைய பெயர் வேவாஷினி.
0: இன்றைய சூழல் ஒளி வழங்குகிறார் முனைவர் எஸ் பிரியதர்சினி அவர்கள்.
2: இயற்கையோடு பயணிக்கும் அனைவருக்கும் வணக்கம். நான் பிரியா. இன்னைக்கு நான் ஒரு கதையோட தொடங்கலான் இருக்கேன். மருதன் அவர்கள் எழுதிய நாகரிகத்தின் கதை. டக்கோடா இன மக்கள்ல கிரேசி ஹார்ஸ்னு ஒருத்தர் இருந்தார். திடீர்னு அவரை கைது செஞ்சு சிறையில் அடைக்கலாம் அப்படின்னு முடிவு செய்யறாங்க. அவர் பேரே அங்க இருக்க எல்லாருக்கும் ரொம்ப வினோதமா இருக்கு, கிரேசி ஹார்ஸ். என்ன பிரச்சனை அப்படின்னு பாத்தீங்கன்னா, அவரோட இன மக்கள் பூர்வீகமா தலைமுறை தலைமுறையா வாழ்ந்துட்டு இருக்க இடத்துல திடீர்னு ஒரு பகுதியில வேலி போடப்பட்டிருக்கு. அந்த வேலிக்குள்ள இருக்க மரத்துல இருந்து அவர் பழங்களையும் விறகுகளையும் எடுத்துட்டு வந்திருக்காரு. அந்த நேரத்துல அந்த வழக்காடு மன்றத்துல இருக்க எல்லாரும் சொல்றாங்க, நாங்க ஒரு ஒப்பந்தத்தை தயார் செஞ்சிருக்கோம், இந்த ஒப்பந்தத்துல நீ கையெழுத்து போட்டுடு, அதுக்கப்புறம் உனக்கு எங்களோட நாகரிகத்துல கிடைக்கிற எல்லாமே கிடைக்க துவங்கும். இவருக்கு ஒப்பந்தமும் புரியல, அமெரிக்கனா மாறுறதுன்னா என்னன்னு புரியல. இந்த நேரத்துல கிரேசி ஹார்ஸ் அவரோட பிரதிவாதத்தை வைக்கிறாரு. மரத்துல இருந்து நான் என்ன செஞ்சேன், பழங்களையும் விறகுகள்னாலும் எடுத்தேன், அது எப்படி திருட்டாகும் அப்படிங்கிறாரு. நீதிபதி சொல்றாரு, நீ எடுத்த இடம் வேறொருத்தருக்கு சொந்தமானது, அவரோட இடத்துல எடுக்கிறது திருட்டு தானே, அது உனக்கு புரியலையா அப்படின்னு கேக்குறாரு. சரி, அந்த நிலம் அவருக்கு சொந்தங்கிறீங்க, அந்த மரமும் அவருக்கு சொந்தங்கிறீங்க, அந்த கனியும் சொந்தங்கிறீங்க, இப்ப சொல்லுங்க அதுல இருக்க மலர், அதுல இருந்து உதிர்ற இலை, அந்த சருகு, மண்புழு, அழகழகா இருக்க வண்ணத்து பூச்சிகள், கூடு கட்டி வாழ்ந்துட்டு இருக்க பறவைகள், தேனீக்கள், ஏன் வருடி செல்ற காற்று, இது எல்லாமே அவருக்கு சொந்தமா? இது எல்லாத்தையும் வாங்கின ஒரு மனிதர் இந்த பூமியில இருக்காரா? அவர் எனக்கு காட்டுங்க அப்படின்னு கேக்குறாரு. அப்ப ஜான் புல் அப்படின்ட்டு வழக்கு தொடுத்தவரை காட்டுறாங்க. அவர்கிட்ட கிரேசி ஹார்ஸ் கேக்குறாரு, நீங்க எப்படி இந்த இடத்த வாங்கினீங்க? இது எங்க மூதாதையர்களுக்கு சொந்தமான இடம், நாங்க தலைமுறை தலைமுறையா வசிச்சிட்டு இருக்க இடம், நாங்க உங்களுக்கு இந்த இடத்த குடுக்கலையே. அப்ப யார்கிட்ட வாங்கினீங்க? கடவுள்கிட்ட இருந்தா? இயற்கையை எப்படி வாங்கவும் முடியும் விற்கவும் முடியும்? ஒண்ணு செய்யுங்க, நீங்க ஏன் கூட எங்க மக்களோட வாழ வாங்கல? உங்களுக்கு பிடிச்சதை சாப்பிடலாம், பிடிச்சதை உடுத்திக்கலாம், பிடித்த வேலையை செய்யலாம், அங்க எந்த தடையும் கிடையாது அப்படின்னு கேக்குறாரு. அங்க இருக்க எல்லாரும் சிரிக்கிறாங்க, இவர் புரிஞ்சு பேசுறாரா புரியாம பேசுறாரா? அப்ப திரும்பவும் கிரேசி ஹார்ஸ் பேசுறாரு, நிலத்தை நம்ம யாருமே வச்சுக்க முடியாது, முன்ன ஒரு காலத்துல டைனோசருங்கிற ஒரு மிருகம் வாழ்ந்துட்டு இருந்தது, அப்பவும் நிலமும் இருந்தது மரங்களும் இருந்தது, ஆனா இன்னைக்கு அந்த டைனோசர் இல்லையே, நாமளும் இன்னைக்கு இருக்கிறோம், இங்க நிலமும் இருக்கு மரங்களும் இருக்கு, நாளைக்கு நம்ம போனாலும் இது நீடித்து வாழும். அப்போ இங்க வர்றதுல விருந்தாளிகள் யாரு, நாமா இல்ல இயற்கையா? நிச்சயம் நாம தானே விருந்தாளிகள். இயற்கையை யாருமே வச்சுக்க முடியாது, இயற்கை தான் நம்மள வச்சிட்டு இருக்கு, இதுதான் எங்க டக்கோட்டா மக்களோட நாகரிகம், இதை நீங்க எல்லாரும் தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா இன்னும் மகிழ்ச்சியா நீங்க வாழலாம் அப்படிங்கிறாங்க. நீதிபதிக்கு கோபம் வருது, எது சொன்னாலும் கேட்கலையே, இவரை எடுத்து சிறையில போடுங்க அப்படின்னு அவர் தண்டனைய சொல்றாரு. இவர் காவலாளியோட கிரேசி ஹார்ஸ் வெளியில வரும்போது அவர் கேக்குறாரு, சிறையா, அது எப்படி இருக்கும், அது எதுக்கு அப்படின்னு கேக்குறாரு. உலகம் பூரா இருக்க பழங்குடி மக்கள் எல்லாருமே இயற்கையோட இப்படி இணைஞ்சுதான் வாழ்ந்திருக்காங்க, நாம தான் அதுல இருந்து ரொம்ப தூரம் வந்துட்டோம், நம்ம எல்லாரும் பகிர்ந்து வாழ்றதுக்கு தான் இந்த பூமி இருக்கே தவிர நாம சொந்த கொண்டாடுறதுக்கு இல்ல. இயற்கையோடு சேர்ந்து பயணிப்போம். நன்றி.
0: நாம் இதுவரை கேட்டோம் சூழல் ஒளி. வழங்கினார் முனைவர் எஸ் பிரியதர்சினி அவர்கள்.

0: 102.6 இசையோடு என்றும் நீங்கள்.
1: நேயர்கள் இணைந்திருப்பது ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6 மெகாஹெர்ட்ஸின் ஒலிபரப்பில் இணைஞ்சிருக்கிறீங்க. வணக்கம் வரணி நிகழ்ச்சிக்காக. நிகழ்ச்சியின் தொடக்கமாக தொழில் தொடங்குவோம் நேரலை நிகழ்ச்சி வழங்குறாங்க தொழில் ஆலோசகர் மற்றும் எழுத்தாளர் திரு எம் ஞானசேகர் அவர்கள்.
2: தென் மாவட்டங்களிலே நீங்கள் வானத்திலே விமானம் மூலம் பயணம் செய்து கீழே பார்த்தீர்களானால் அதிகபட்ச இடங்களிலே முள் கருவேலை என்று சொல்லக்கூடிய கருவேலை மரங்களும் சீமை கருவேலை மரங்களும் புறம்போக்கு இடங்களிலும் நிலங்களை வாங்கி சும்மா போட்டிருக்கின்ற தரிசு நிலங்களிலும் மஞ்சனத்தீ போன்ற பல்வேறு மரங்கள் முளைத்து பச்சை பசேர் என்று இருப்பதை காணலாம். தரை வழியாக நீங்கள் பயணம் செய்தால் அதிகபட்ச இடங்களில் இது போன்ற களை மரங்களும் செடிகளும் தான் முளைத்து காணப்படுகிறது. அதேபோல் வளர்ந்து வருகிற மரங்களை ஒரு குறிப்பிட்ட காலத்திற்கு பிறகு அதனுடைய உரிமையாளர்கள் வெட்டி விட்டு விடுவார்கள். சில வகை மரங்கள் மட்டுமே மரக்கடைகளுக்கு போகும், அவற்றை பலகைகளாக மாற்றி விற்பனை செய்ய முடியும். பல வகை மரங்கள் தீயரிப்பதற்கும் மற்ற கரியாக்குவதற்கும் தான் பயன்படுகின்றன. அப்படி தென் மாவட்டங்களிலே இது போன்ற தேவையற்ற முள் மரங்கள், தேவையற்ற சின்னஞ்சிறு மரங்கள், அதிக பயன் தராத மரங்களை எல்லாம் மக்கள் வெட்டுவதற்கு விட்டுவிடுவார்கள். விவசாயிகள் அவற்றை வாங்கி விற்பனை செய்வதும், அவற்றை வாங்கி உடனடியாக விற்பனை செய்யாமல் பல்வேறு சிறு அனல் மின் நிலையங்கள், இந்த விறகு வைத்து பயன்படுத்தக்கூடிய பல்வேறு தொழில்களுக்கும் சரி, வியாபாரிகளுக்கும் சரி, விறகு கடைகளுக்கும் சரி, விற்பனை செய்கிற தொழில் மிக லாபகரமாக இருக்கிறது. ஏனென்றால் அதிக அளவிலே தென் மாவட்டங்களில் இந்த பழைய மரங்கள், தானே முளைத்து கிடக்கிற மரங்கள், கருவேலை மரங்கள் எல்லாம் வெட்டி அந்த நிலங்களை பண்படுத்தி வருகிறார்கள். பல இடங்களிலே மரங்கள் பெரியதாகிவிட்டாலும் அவை நமக்கு தேவையில்லை என்று கருதி விற்பனை செய்கிறார்கள். இவற்றை போய் அந்த விவசாயிகளிடம் விலை பேசி அதை வெட்டுவதற்கென்று இருக்கக்கூடிய விவசாய கூலி வேலை செய்யக்கூடிய மக்களிடம் எடுத்து சொல்லி பல்வேறு இயந்திரங்கள் வந்துவிட்டன. அந்த சிறஞ்சிறு இயந்திரங்களை வைத்தோ கோடாலி வைத்தோ பல்வேறு சிறிய அருவாள்களை கொண்டு அவற்றை வெட்டி ஒரே அளவாக அடுக்கி வைப்பார்கள். அவற்றை லாரிகளிலே ஏற்றி எல்லா ஊர்களுக்கும், ஏறக்குறைய தென் மாநிலங்களுக்கு மட்டுமல்ல வட மாநிலங்களுக்கும் கூட இது போன்ற விறகுகள் செல்கின்றன. இந்த விறகுகளுக்கு பல வகை பயன் இருக்கிறது. சிறிய தொழிற்சாலைகளிலே அந்த ஹீட் அந்த வெப்பம் உண்டாக்குவதற்கு இந்த வகை தேவைப்படுகின்றன. மினி மின்சாரம் எடுக்கக்கூடிய அனல் மின் நிலையங்களுக்கு இந்த விறகுகள் தேவைப்படுகின்றன பெரிய அளவிலே. எனவே இதற்கு நல்ல கராய்க்கு வந்து அட்வான்ஸ் கொடுத்து வாங்கி செல்லக்கூடிய அருமையான துறை. எனவே உங்களுக்கு கொஞ்சம் விவசாயிகளையும் இந்த மரங்களை வெட்டி விற்பனை செய்ய விரும்புபவர்களையும் தெரிந்திருந்தால் போதும். உங்கள் ஊரிலே என்று அல்ல, ஒரு ஊரிலே வசிக்கிறீர்கள், பக்கத்திலே நூற்றுக்கணக்கான கிராமங்கள் ஊர்கள் இருக்கும், ஒவ்வொரு ஊராட்சி ஒன்றியம் அல்லது தாலுகாவிலே. அங்கெல்லாம் சென்று யாரெல்லாம் விற்கிறார்கள் அவர்களுக்கு தேவைப்பட்டால் சிறு அட்வான்ஸ் கொடுத்து விலை பேசி ஒரு டன்னு இவ்வளவு என்றோ அல்லது ஒரு மரத்துக்கு இவ்வளவு என்றோ விலை சொல்லி அதை விற்பனை செய்வார்கள். அதன் பிறகு மொத்தமாக பேசி வைத்த பின் அந்த அறுப்பதற்குரிய வேலையாட்களை அழைத்து சென்று அறுத்து அடுக்கி விட வேண்டும். வியாபாரிகளுக்கு போன் செய்தால் அவர்கள் லாரிகளை உடனே அனுப்பிவிடுவார்கள். நீங்கள் லாரிகளில் ஏற்றி அனுப்பிவிடலாம். முதலிலேயே பணம் தரக்கூடியவர்கள் இருக்கிறார்கள். வாங்கிய பின் உங்களுக்கு உடனே வங்கி மூலம் பணம் அனுப்புபவர்கள் இருக்கிறார்கள். எனவே நல்ல ஒரு மார்க்கெட்டிங் இருக்கிறது. பல்வேறு வகையான மரங்கள் வாங்கி கொள்ளுங்கள் என்று சொல்லக்கூடிய

அளவிலே ஏராளமாக முளைத்து கிடக்கின்றன. அவற்றை சுத்தம் செய்தால் போதும் என்ற நிலைமையோடு சில கிராமங்களில் இருக்கிறது. எனவே குறைந்த விலையிலே உங்களுக்கு அந்த மூலப்பொருளான தேவையற்ற மரங்கள் கிடைக்கும். அவற்றை அறுத்து ஏற்றுவதும் தற்காலத்திலே மிக எளிது. ஏனென்றால் விரைவாக வெட்டுவதற்கு மோட்டார் பொருத்திய அந்த அறுக்கின்ற ரம்பங்கள் வந்துவிட்டன. வெகு விரைவாக அறுத்து ஏற்றி விடலாம். எனவே அதிக செலவு ஆகாது. உடனுக்குடன் பணம் கிடைக்கக்கூடிய தொழில், பலருக்கு வேலை வாய்ப்பு கொடுத்த ஒரு மன நிம்மதியும், உடனுக்குடன் பணம் சம்பாதிக்கக்கூடிய வாய்ப்பும் இதில் இருக்கிறது. இதற்கு முதலீடு அதிகம் தேவையில்லை. வாங்குவதற்கு மட்டும் பணம் இருந்தால் போதும். இதற்கு நிலமோ கட்டடமோ அடுக்கி வைக்க வேண்டிய பெரிய இடமோ தேவையில்லை. காரணம், அப்படியே வெட்டி பக்கத்திலேயே அடுக்கி வைப்பார்கள். வாகனம் அந்த இடத்துக்கே வந்து அப்படியே ஏற்றி விடுவார்கள். ஏற்றி நன்றாக கயிறு வைத்து கட்டி அனுப்புவது அந்த வியாபாரியுடைய கடமை. இது சிறப்பாக தென் மாவட்டங்களில் மட்டுமல்ல, தமிழ்நாட்டின் அனைத்து மாவட்டங்களிலுமே இந்த தொழிலை செய்கிறார்கள், செய்யலாம். பெரிய முதலீடு இல்லாமல் உங்களுடைய உழைப்பு, உங்களுடைய திறமை, உங்களுடைய அலைச்சலுக்கு ஏற்ற கூலி கிடைக்கக்கூடிய, லாபம் கிடைக்கக்கூடிய அருமையான தொழில், தென் மாவட்டத்திற்கு ஏற்ற தொழில். உடன் தொடங்கி நல்ல லாபம் பெறுங்கள்.

நேயர்கள் இணைந்திருப்பது ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6 MHz ஒலிபரப்பில் இணைஞ்சிருக்கிறீங்க. வணக்கம் வரணியின் நிகழ்ச்சிக்காக.

0: திசையெல்லாம் புகழ் மணக்கும் எங்கள் தமிழே,
1: அள்ளி பருக பருக திகட்டாத அமுதே,
0: தமிழே
1: அமுதே.
2: தமிழே அமுதே வழங்குபவர் ப. இளங்கோ அவர்கள்.
3: இந்த உலகில் மனிதராக பிறந்தவர் அனைவரும் மனிதராக மதிக்கப்பட மாட்டார்கள். ஒரு மனிதன் மனிதனாக, மனிதாபிமானம் உள்ளவனாக, மற்றவர்களால் போற்றத்தக்கவனாக மதிக்கப்பட வேண்டுமானால் அவன் யாது செய்து ஒழுக வேண்டும் என்பதனை ஆசாரக்கோவை நமக்கு அறிவுறுத்துகிறது. நன்றி அறிதல் பொறை உடைமை, இன் சொல்லோடு இன்னாத எவ்வுயிருக்கும் செய்யாமை, கல்வியோடு ஒப்புரவு ஆற்ற அறிதல் அறிவுடைமை, நல் இனத்தாரோடு நட்டல், இவை எட்டும் சொல்லிய ஆசார வித்து என்கிறது ஆசார கோவை. நன்றி அறிதல் என்றால் பிறர் செய்த உதவியை எக்காலத்தும் மறவாது நன்றி உணர்வுடன் அவர்கள் செய்த நன்றியை போற்றுதல். இதே கருத்தைத்தான் வள்ளுவப்பெருமான் என்னன்றி கொன்றார்க்கும் உய்வுண்டாம், உய்வில்லை செய் நன்றி கொன்ற மகற்கு என்று வலியுறுத்துவார். பொறையுடைமை என்பது பொறுமையை கடைபிடித்து ஒருவர் செய்யும் அளவு கடந்த தீமையையும் பொறுத்து கொள்ளும் மனப்பக்குவத்தை அடைந்த நிலை. இன்சொல் நமக்கு அளவு கடந்த துன்பம் வந்துற்ற நிலையிலும் தடுமாற்றம் அடையாளது எப்பொழுதும் மற்றவர்களுக்கு மகிழ்ச்சி தருகின்ற இனிமையான சொற்களை உண்மையான சொற்களை பேசுதல். கல்வியை பெறுதல், கல்வியை அறவழியில் வாழ்விற்கும் மற்றவரை வாழ வைப்பதற்கும் பயன்படும் அறநூற்களை பொருள் உணர்ந்து கற்றல், கற்ற வழியில் நிற்றல், கற்ற

0: கல்வியால் மற்றவர்களுக்கு பயன்படும்படி வாழ்தல், இன்னாத எவ்வுயிர்க்கும் செய்யாமை, எக்காலத்திலும் மற்றைய உயிர்களுக்கு, குறிப்பாக சொல்ல போனால் தொல்காப்பியர் அடையாளம் காட்டிவிட்டு செல்வாரே ஓரறிவு முதல் ஆறறிவு வரை, அந்த உயிர்களுக்கு எந்த சூழ்நிலையிலும் எவ்வித தீமையையும் செய்யாமல் இருத்தல், ஒப்புரவு அறிதல், உலகில் உள்ள அத்தனை உயிர்களையும் பாதுகாத்து ஓம்பி பாதுகாக்கின்ற தன்மை, அறிவுடைமை, எது நல்லது எது தீயது என்பதனை பகுத்துணர்ந்து நுண்மான் நுழை புலம் உடையவராய் வாழ்தல், அறிவு என்பது அற்றம் காக்கும் கருவி என்பார் வள்ளுவர். ஆம், அறிவு என்பது இறுதி காலத்தில் ஒரு மனிதன் தன் நிலை தளரும் போது உதவுகின்ற ஓர் உன்னதமான கருவியாகும். நல் இனத்தாரோடு நட்டல், நல்ல அறிவு ஞானம் ஒழுக்கம் பண்பு உடைய பெரியவர்களோடு நட்பு கொள்ளுதல் ஆகிய எட்டும் நல் ஒழுக்கத்திற்கு சொல்லிய ஆசாரத்திற்குரிய வித்து ஆகும் என்கிறார் பெருவாயின் முள்ளியார். வள்ளுவர் வகுத்தளித்த செய்நன்றி அறிதல், பொறையுடைமை, இனியவை கூறல், கொல்லாமை, கல்வி, ஒப்புரவறிதல், அறிவுடைமை, பெரியாரை துணை கூடல் ஆகிய எட்டு அதிகாரங்களையும் எட்டு சொற்களில் எளிமைப்படுத்தி விளக்கியிருக்கிறார் பெருவாயன் முள்ளியார். நாளை பார்க்கலாம்.
1: நேர்கள் இதுவரை கேட்டது தமிழே அமுதே, வழங்கியவர் ப. இளங்கோ அவர்கள்.

0: இன்று ஒரு தகவல்.
1: தினமும் காலை 8:50 ஒலிபரப்பாகும் தென்கட்சிக்கோ சுவாமிநாதன் அவர்களின் இன்று ஒரு தகவல். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர்
2: 80 வருடங்களாக சைபால்.
3: நீங்க கேட்டுட்டு இருக்கீங்க நிலைப்பன்மலை 102.6.
4: நேர்கள் இணைந்திருப்போம். நேர்கள் இணைந்திருப்பது ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6 மெகாஹெர்ட்ஸின் ஒலிபரப்பில் இணைஞ்சிருக்கிறீங்க. வணக்கம் பரணி. நிகழ்ச்சிக்காக தொடர்வது ஆங்கிலம் அறிவோம்.
5: ஆங்கிலம் அறிவோம் நிகழ்ச்சிக்காக முத்தையா இன்னைக்கு உங்களுக்கு ஒரு வித்தியாசமான விஷயத்தை சொல்ல போறேன். ஆச்சரியமாகவும் இருக்கும். இங்கிலீஷில் ஒரு எக்ஸ்பிரஷன் இருக்கு, இட் இஸ் ரைட் அண்டர் யுவர் நோஸ். அப்படின்னா நம்ம கண்ணு முன்னாலே தான் இருக்கு, பார்க்குற மாதிரி இருக்கு, ஆனால் நமக்கு அது தெரியலை, நம்ம அதை கவனிக்கலை அப்படின்னு அர்த்தம். லாங்குவேஜ்லேயும் நம்ம கவனிக்காத விஷயங்கள் நிறைய இருக்கு. நம்ம ஊரில் டிராஃபிக் ரூல் வந்து கீப் லெஃப்ட், இடது பக்கமாகவே வண்டி ஓட்டணும், ரோட்டில் இடது பக்கம் போகணும். ஆனால் அமெரிக்கா போனீங்கன்னா அங்கே ரூல் வேறு, கீப் ரைட். லாங்குவேஜும் அப்படி தான், இங்கே ஒரு ரூல் இருக்கும், அங்கே வேறு ரூல் இருக்கும். இதை வச்சுட்டு கம்பேர் பண்ணி ஆகா அது இப்படி இல்லை அப்படிங்கிறது தெரிஞ்சு அதை நம்ம எப்படி யூஸ் பண்ணணுமோ அப்படி யூஸ் பண்ணிக்கிடணும். நம்ம இது மாதிரி இல்லையே அப்படின்னு நினச்சோன்னா அது குழப்பம், இது ஒரு ரூல் அது ஒரு ரூல் அவ்வளோதான் அப்படின்னு நினச்சோன்னா லாங்குவேஜ் ஈஸியாக இருக்கும். இப்போ நான் டீல் பண்ண போகிறது நெகட்டிவ் க்வெஸ்சன்ஸ். கேள்விகளில் ரெண்டு இருக்குது, பாசிட்டிவ் க்வெஸ்சன், நெகட்டிவ் க்வெஸ்சன். உனக்கு புரிகிறதா அப்படின்னா அது பாசிட்டிவ் க்வெஸ்சன். இதுக்கு ரெண்டு ஆன்சர் இருக்குது. உனக்கு புரிகிறதா அப்படின்னா ஆமாம் எனக்கு புரிகிறது, இல்லை எனக்கு புரியவில்லை, ரெண்டே ஆன்சர் தான். இதில் நெகட்டிவ் க்வெஸ்சன் கேட்டால் எப்படி, உனக்கு புரியலையா? தமிழில் இதுக்கு மூணு ஆன்சர் இருக்குது. உனக்கு புரியலையா அப்படின்னா ஆமாம் எனக்கு புரியலை அப்படிம்பாங்க, அல்லது இல்லை எனக்கு புரியலை அப்படிம்பாங்க, அல்லது இல்லை எனக்கு புரிந்து விட்டது அப்படின்னு சொல்லுவோம். மூணு ஆன்சர் இருக்குது. ஆமான்னு சொல்லிட்டு புரியுதுன்னு சொல்லலாம், இல்லைன்னு சொல்லிட்டு புரியலைன்னு சொல்லலாம். இங்கிலீஷ் அப்படி இல்லை. இங்கிலீஷில் ஒரு பாசிட்டிவ் க்வெஸ்சன் கேட்குறேன்னு வைங்களேன், டூ யூ அண்டர்ஸ்டாண்ட் அப்படின்னு கேட்டால் ரெண்டே ஆன்சர் தான் பாசிபிள், எஸ் ஐ அண்டர்ஸ்டாண்ட், நோ ஐ டோன்ட் அண்டர்ஸ்டாண்ட், ரெண்டு தான், வேறு எந்த இதுவும் கிடையாது. இதே மாதிரி தான் நெகட்டிவ் க்வெஸ்சன் கேட்கும் போதும் ரெண்டே ஆன்சர் தான் இருக்குது. Don't you understand? அப்படின்னா Yes, I understand. தமிழில் அப்படி வராது. உனக்கு புரியலையா, ஆமாம் புரிஞ்சிட்டு அப்படின்னு சொல்ல முடியுமா? ஆனால் இங்கிலீஷில் நம்ம அதைத்தான் சொல்ல வேண்டியிருக்கு. இங்கிலீஷில் எஸ் அப்படின்னா அதை தொடர்ந்து ஒரு பாசிட்டிவ் சென்டென்ஸாக வரும். அப்போ டோன்ட் யூ அண்டர்ஸ்டாண்ட் அப்படிங்கிறதுக்கு ஆன்சர் எஸ் ஐ அண்டர்ஸ்டாண்ட், அல்லது நோ ஐ டோன்ட் அண்டர்ஸ்டாண்ட். ஒருத்தர் தனியாக எஸ்ன்னு சொன்னால் என்ன அர்த்தம், உனக்கு புரியலையா அப்படின்னு நம்ம தமிழில் கேட்டு ஒருத்தர் ஆமா அப்படின்னு சொன்னால் என்ன அர்த்தம், புரியலைன்னு அர்த்தம் இல்லையா? ஆனால் இங்கிலீஷில் டோன்ட் யூ

0: அண்டர்ஸ்டாண்ட் அப்படின்னு சொல்லி அவர் எஸ் அப்படின்னு சொன்னார்னா புரிஞ்சிட்டுன்னு அர்த்தம். இப்போ நான் தமிழ்லேயே கேட்குறேன்னு வைங்களேன், உங்களுக்கு புரியலையா அப்படின்னா நீங்கள் ஆமான்னு சொன்னால் நான் அதை திருப்பி நடத்தணும், ஏன்னா உங்களுக்கு புரியலை. ஆனால் இங்கிலீஷில் எஸ்ன்னு சொல்லிட்டீங்கன்னா நான் உங்களுக்கு புரிஞ்சிட்டுன்னு நினச்சி அடுத்த பாடத்துக்கு போயிடும். புரியுதா? இந்த வித்தியாசம் நமக்கு நல்லா புரிஞ்சிக்கணும். இன்னொரு விஷயம் பாருங்கள், தமிழில் இன்னொரு குழப்பம் இருக்குது. என்ன அப்படின்னா உங்களுக்கு புரியலையா அப்படின்னு சொன்னால் ஆமா அப்படின்னு சொன்னால் என்ன அர்த்தம்? புரியலைன்னு அர்த்தம். உங்களுக்கு புரியலையா அப்படின்னு கேட்டால் இல்லைன்னு சொன்னால் என்ன அர்த்தம்? புரியலைன்னு அர்த்தம். ஆமான்னு சொன்னாலும் புரியலைன்னு அர்த்தம், இல்லைன்னு சொன்னாலும் புரியலைன்னு அர்த்தம். தமிழில் இப்படி ஒரு பிரச்சனை இருக்குது, யோசிச்சு பாருங்கள், நல்லா புரியும். நாளை சந்திப்போம். தேங்க்யூ.
1: நேர்கள் இதுவரை கேட்டது ஆங்கிலம் அறிவோம். ஜி வி பிரகாஷ் குமார் சின்மயி குரலில் தாண்டவம் திரைப்படத்திலிருந்து பாடல் கேட்கலாம்.

நேர்கள் இணைந்திருப்பது ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6 மகாஹர்ட்ஸின் ஒலிபரப்பில் இணைஞ்சிருக்கிறீங்க. வணக்கம் பரணியின் நிகழ்ச்சிக்காக. இன்னைக்கு காய்கறிகள், கீரைகள், கிழங்குகள், பழ வகைகளுடைய விலை என்ன அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம். தக்காளி 1 கிலோ 32 ரூபாய்க்கும், கத்திரிக்காய் 40 ரூபாய்க்கும், வெண்டைக்காய் 32 ரூபாய்க்கும், புடலங்காய் 20 ரூபாய்க்கும், சுரக்காய் 10 ரூபாய்க்கும், பீர்க்கங்காய் 40 ரூபாய்க்கும், பூசணிக்காய் 10 ரூபாய்க்கும், தடியங்காய் 10 ரூபாய்க்கும், கொத்தவரங்காய் 20 ரூபாய்க்கும், பாகக்காய் 55 ரூபாய்க்கும், முருங்கைக்காய் 30 ரூபாய்க்கும், பெரிய வெங்காயம் 62 ரூபாய்க்கும், சின்ன வெங்காயம் 78 ரூபாய்க்கும், காரமணி 30 ரூபாய்க்கும், கோவக்காய் 45 ரூபாய்க்கும், வாழைக்காய் 30 ரூபாய்க்கும், வாழைத்தண்டு 10 ரூபாய்க்கும், மல்லி இலை 40 ரூபாய்க்கும், கருவேப்பிலை 40 ரூபாய்க்கும், வெள்ளரிக்காய் 14 ரூபாய்க்கும், நார்த்தங்காய் 35 ரூபாய்க்கும், முள்ளங்கி 35 ரூபாய்க்கும், உருளைக்கிழங்கு 25 ரூபாய்க்கும், கேரட் 50 ரூபாய்க்கும், ரிங் பீன்ஸ் 90 ரூபாய்க்கும், சௌச்சோ 32 ரூபாய்க்கும், முட்டைக்கோஸ் 24 ரூபாய்க்கும், பீட்ரூட் 32 ரூபாய்க்கும், காலிஃப்ளவர் 44 ரூபாய்க்கும், குடமிளகாய் 50 ரூபாய்க்கும், வெள்ளப்பூண்டு 270 ரூபாய்க்கும், பட்டர் பீன்ஸ் 120 ரூபாய்க்கும், சீனிக்கிழங்கு 60 ரூபாய்க்கும், பனங்கிழங்கு 60 ரூபாய்க்கும், சேம்பு 50 ரூபாய்க்கும் விற்பனையாகுது. வாழைப்பழத்தை பொறுத்தளவில் செவ்வாழைப்பழம் 100 ரூபாய்க்கும், ஏலக்கி 90 ரூபாய்க்கும், மட்டி 80 ரூபாய்க்கும், நேந்திரம்பழம் 80 ரூபாய்க்கும், கற்பூரவள்ளி, கோழிக்கூடு, நாட்டு வாழைப்பழங்கள் 60 ரூபாய்க்கும் விற்பனையாகுது. எலுமிச்சம்பழம் 210 ரூபாய்க்கும், ஆப்பிள் 200 ரூபாய்க்கும், அன்னாசி 70 ரூபாய்க்கும், மாதுளை 200 ரூபாய்க்கும், கொய்யா 80 ரூபாய்க்கும், சப்போட்டா 50 ரூபாய்க்கும், பப்பாளி 40 ரூபாய்க்கும், நெல்லிக்காய் 55 ரூபாய்க்கும், திராட்சை 120 ரூபாய்க்கும், சாத்துக்குடி 70 ரூபாய்க்கும், சீதாப்பழம் 100 ரூபாய்க்கும், தர்பூசணி 30 ரூபாய்க்கும் விற்பனையாகுது. நரேஷ் ஐயர், ஸ்வேதா மோகன் குரலில் ஆஹா கல்யாணம் திரைப்படத்திலிருந்து பாடல்.

நேயர்கள் இணைந்திருப்பது வணக்கம் பரணி நிகழ்ச்சிக்காக. ஒன்றிய அரசால் இதர பிற்படுத்தப்பட்டோர், பொருளாதாரத்தில் பின்தங்கியவர்கள், சீர்மரபினர், மாணவ மாணவிகளுக்கு கல்வி உதவித்தொகை வழங்கக்கூடிய வகையில் பிரதம மந்திரியின் கல்வி உதவித்தொகை திட்டம் செயல்படுத்தப்பட்டு வருது. 2026-27 ஆண்டுக்கு தேசிய கல்வி உதவித்தொகை இணையதளத்தில் அறிவிக்கப்பட்டுள்ள சிறந்த செயல்பாடு கல்வி நிறுவனம் பள்ளிகளில் நடப்பாண்டில் 9ஆம் வகுப்பு முதல் 12ஆம் வகுப்பு வரை பயிலும் தமிழகத்தைச் சார்ந்த தகுதியான மாணவ மாணவியர் கல்வி உதவித்தொகை திட்டத்தில் தேசிய கல்வி உதவித்தொகை இணையதளத்தில் விண்ணப்பிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த திட்டத்தில் கல்வி கட்டணம் மற்றும் விடுதி கட்டணமாக ஆண்டொன்றுக்கு அதிகபட்சமாக 9 முதல் 9 மற்றும் 10ஆம் வகுப்பு பயில்பவர்களுக்கு 75,000 மற்றும் 11-12 வகுப்பு பயில்பவர்களுக்கு 125,000 வரை உதவித்தொகை ஒன்றிய அரசால் வழங்கப்படும். 30% மாணவியர்களுக்கு இந்த திட்டத்தில் ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மாணவ மாணவியர், இதர பிற்படுத்தப்பட்ட வகுப்பினர், பொருளாதாரத்தில் பின்தங்கிய வகுப்பினர் அல்லது சீர்மரபினர் பிரிவை சேர்ந்தவர்களாக இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. வருமான வரம்பு என்னன்னா, குடும்பத்தின் மொத்த ஆண்டு வருமானம் 2,00,000 மிகாமல் இருக்கணும் அப்படின்னும், 2025-26 கல்வியாண்டில் 100% தேர்ச்சி பெற்று தேசிய அளவில் கல்வி உதவித்தொகை இணையதளத்தில் மத்திய அரசால் வெளியிடப்பட்டுள்ள பட்டியலில் இடம்பெற்றுள்ள பள்ளிகளில் பயில்பவராக இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. நிகழ்ச்சியில் அடுத்ததாவதா பாடல் வந்துட்டே இருக்கு. வேட்டையாடு விளையாடு திரைப்படத்திலிருந்து பாம்பே ஜெயஸ்ரீ குரலில், பாம்பே ஜெயஸ்ரீ மற்றும் உன்னிமினன் குரலில்.

நேர்கள் இணைந்திருப்பது ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6 மகாஹர்ட்ஸ் ஒலிபரப்புல இணைஞ்சிருக்கிறீங்க. வணக்கம் பரணி நிகழ்ச்சிக்காக. 2026 மாவட்ட மண்டல அளவிலான விளையாட்டுப் போட்டிகள் பள்ளி, கல்லூரி, பொதுமக்கள் மற்றும் அரசு ஊழியர்களுக்கு தொடர்ச்சியாக நடந்துகிட்டே இருக்குது. அந்த வகையில் பார்த்திங்கன்னா ஆண்களுக்கான அதாவது கபடி போட்டியில் பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ் ரெண்டு பேருக்குமே 11/9/2026 அன்று பாய்ஸ்க்கு SDAT டிஸ்ட்ரிக்ட் ஸ்டேடியம் தூத்துக்குடியில் வச்சு நடக்க இருக்குது. அது மாதிரி கொக்கோ விளையாட்டுப் போட்டி பாய்ஸ்க்கு வந்து என்றைக்கு நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி நடக்குது. பாரத் ரத்னா காமராஜர் மெட்ரிக் ஹையர் செகண்டரி ஸ்கூல் தூத்துக்குடியில் வச்சு நடக்குது. சிலம்பம் ஆண் பெண் இருவருக்குமே இன்னைக்கு SDAT டிஸ்ட்ரிக்ட் ஸ்டேடியம் தூத்துக்குடியில் வச்சு நடக்க இருக்குது. அதே மாதிரி 2026 மாவட்ட மண்டல அளவிலான விளையாட்டுப் போட்டிகள் திருநெல்வேலி மாவட்டத்தில் இன்றைக்கி எங்கே நடக்க இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பெண்களுக்கான கபடி போட்டி இன்றைக்கி SDAT வவுசி விளையாட்டு அரங்கம் பாளையங்கோட்டையில் வச்சு நடைபெற இருக்குது.

0: இன்று ஒரு தகவல்.
1: தினமும் காலை 8:50 ஒலிபரப்பாகும் தென்கட்சிக்கோ சுவாமிநாதன் அவர்களின் இன்று ஒரு தகவல். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர்
2: 80 வருடங்களாக சைபால்.
3: நீங்க கேட்டுட்டு இருக்கீங்க நெல்லை பண்பலை 102.6. நேர்கள் இணைந்திருப்பது வணக்கம் பரணி நிகழ்ச்சிக்காக. தமிழ்நாட்டைச் சேர்ந்த பௌத்தர்கள் நாக்பூர் தீக்ஷா பூமியில் விஜயதசமி அன்று நடைபெறும் தம்மச்சக்கர பரிவர்த்தன திருவிழாவில் கலந்து கொண்டு திரும்புபவர்களுக்கு நபர் ஒருவருக்கு அதிகபட்சமாக 5,000 வரை மானியம் வழங்கும் திட்டம் தமிழ்நாடு அரசால் செயல்படுத்தப்பட்டு வருது. இந்த திட்டத்தின் கீழ் 2026 ஆண்டு பயணம் மேற்கொண்டு பயன்பெற விரும்பும் பௌத்தர்களிடமிருந்து விண்ணப்பங்கள் வரவேற்கப்படுது. இதற்கான விண்ணப்ப படிவத்தினை மாவட்ட ஆட்சியர் அலுவலகங்களில் இயங்கும் மாவட்ட சிறுபான்மையினர் நல அலுவலக கட்டணமின்றி பெறலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மேலும் www.bcmbcmw.tn.gov.in அப்படிங்கிற இணையதளத்திலிருந்தும் பதிவிறக்கம் செய்து கொள்ளலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பூர்த்தி செய்யப்பட்ட விண்ணப்பத்தினை 15/11/2026 உரிய ஆவணங்களுடன் ஆணையர் சிறுபான்மையினர் நலத்துறை கலசமகால் பாரம்பரிய கட்டிடம் முதல் தளம் சேப்பாக்கம் சென்னை 605 அப்படிங்கிற முகவரிக்கு அனுப்பி வைக்குமாறு மாவட்ட ஆட்சித்தலைவர் சொல்லியிருக்கிறாங்க.

0: இன்று ஒரு தகவல்.
1: தினமும் காலை 8:50 ஒலிபரப்பாகும் தென்கட்சிக்கோ சுவாமிநாதன் அவர்களின் இன்று ஒரு தகவல். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர்
2: 80 வருடங்களாக சைபால்.

0: நேர்கள் இணைந்திருப்பது வணக்கம் பரணி நிகழ்ச்சிக்காக. மத்திய அரசு கல்வி நிறுவனங்களான ஐஐடி, ஐஏஎம், ஐஐடி, என்ஐடி மற்றும் மத்திய பல்கலைக்கழகங்கள் பயிலும் பிற்படுத்தப்பட்டோர், மிக பிற்படுத்தப்பட்டோர் மற்றும் சீர்மரபினர் வகுப்பைச் சேர்ந்த மாணவ மாணவியர்களின் கல்வி உதவித்தொகை பெற விண்ணப்பிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தமிழ்நாடு மற்றும் பிற மாநிலங்களில் உள்ள ஐஐடி, ஐஏஎம், ஐஐஐடி, என்ஐடி மற்றும் மத்திய பல்கலைக்கழகங்களில் பட்டப்படிப்பு மற்றும் பட்ட மேற்படிப்பு பயிலும் குடும்ப ஆண்டு வருமானம் 2,50,000 மிகாமல் இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பிசி, எம்பிசி, டிஎன்சி மாணவ மாணவியர்களுக்கு கற்பிப்பு கட்டணம், சிறப்பு கட்டணம், தேர்வு கட்டணம் மற்றும் இதர கட்டாய கட்டணங்கள் அல்லது ஆண்டுக்கு அதிகபட்சம் 2,00,000 வரை கல்வி உதவித்தொகை வழங்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கான விண்ணப்பம் பெறும் இடங்கள் பார்த்தீங்கன்னா, பிற்படுத்தப்பட்டோர் நல இயக்கம் சென்னை 5, மிக பிற்படுத்தப்பட்டோர் மற்றும் சீர்மரபினர் நல இயக்கம் சென்னை 5, மாவட்ட ஆட்சியர் அலுவலகம், பிற்படுத்தப்பட்டோர் நல அலுவலகம், இணையதளம் www.bcw.tn.gov.in அப்படினு சொல்லிருக்காங்க. மத்திய மாநில அரசின் இதர கல்வி உதவி தொகை திட்டங்கள்ல பயன்பெறும் மாணவர்களுக்கு இத்திட்டத்திற்கு தகுதியற்றவர்கள் அப்படினு சொல்லிருக்காங்க. விண்ணப்பத்தை பூர்த்தி செய்து கல்வி நிறுவனத்துல சமர்ப்பிக்கணும் அப்படினு சொல்லிருக்காங்க. நேர்கள் இதுவரை கேட்டது வணக்கம் பரணி. இன்னும் சில மணி நேரத்தில் செய்தி சுருக்கம் கேட்கலாம்.
1: வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் கோபாலகிருஷ்ணன். இந்தியா ஜெர்மனி இடையே வர்த்தக முதலீடு, பாதுகாப்பு, தூய்மை எரிசக்தி, நவீன தொழில்நுட்பம் உள்ளிட்ட துறைகளில் இருதரப்பு ஒத்துழைப்பை வலுப்படுத்துவதென இரு நாடுகளும் முடிவு செய்துள்ளதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். இயற்கை பேரிடர்களின் போது உயிரிழப்பு ஏற்படுவதை தடுக்கும் வகையில் பேரிடர் மேலாண்மை அமைப்புகள் முற்றிலும் மாற்றியமைக்கப்பட்டுள்ளதாக உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா கூறியுள்ளார். விவசாயிகளின் உரிமைகளை பாதுகாக்கும் வகையில் புதிய விதை சட்டம் கொண்டுவரப்படவுள்ளதாக மத்திய வேளாண் அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌஹான் தெரிவித்துள்ளார். நிதித்துறையில் புதிய கண்டுபிடிப்புகளை செயல்படுத்துவதுடன் அதன் பாதுகாப்பு அம்சங்களிலும் கவனம் செலுத்த வேண்டும் என்று இந்திய பங்கு பரிவர்த்தனை வாரியத்தின் தலைவர் திரு துகின்கந்தா பாண்டே தெரிவித்துள்ளார். இந்தியா மலேசியா இடையே கூட்டு கடற்படை பயிற்சியில் பங்கேற்பதற்காக இந்திய கடற்படைக்குச் சொந்தமான ஐஎன்எஸ் மைசூர் மலேசியாவின் லூமுட் துறைமுகம் சென்றடைந்தது. புதிய தலைமைச் செயலகம் அமைப்பதற்கு 1,200 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளதாக மாநில மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் டாக்டர் அருண்ராஜ் தெரிவித்துள்ளார். அரசு மாணவர் விடுதிகளின் பராமரிப்புக்கான நிதி 50,000 ரூபாயிலிருந்து 1,00,000 உயர்த்தப்பட்டுள்ளதாக மாநில சமூக நீதித்துறை அமைச்சர் திரு வன்னியரசு கூறியுள்ளார்.

ஆசியாவிலேயே முதலீடுகளுக்கு உகந்த மாநிலமாக தமிழ்நாட்டை உருவெடுக்கச் செய்யும் வகையில் நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக மாநில அரசு கூறியுள்ளது. வேலூர் மாவட்டம் காட்பாடி அருகே மந்தி கிருஷ்ணாபுரம் பகுதியில் உள்ள தேவாலயத்தின் கட்டுமான பணியின்போது மேற்கூரை இடிந்து விழுந்ததில் தொழிலாளர்கள் 3 பேர் உயிரிழந்தனர். ஜார்க்கண்ட் மாநிலத்தைச் சேர்ந்த 3 மாவோயிஸ்ட் தீவிரவாதிகள் பாதுகாப்பு படையினரிடம் சரணடைந்தனர். உலக பிரசித்தி பெற்ற மதுரை மீனாட்சி அம்மன் கோயில் மகா கும்பாபிஷேக விழாவையொட்டி பொற்றாமரை குளத்தில் பேரொளி வழிபாடு வெகு விமரிசையாக நடைபெற்றது. ஆசிய கோப்பை மகளிர் 2020 கிரிக்கெட் போட்டியில் இந்திய அணி 40 ரன் வித்தியாசத்தில் பங்களாதேஷ் அணியை வென்று இறுதிப் போட்டிக்கு முன்னேறியுள்ளது. உலக பாரா துப்பாக்கிச் சுடும் சாம்பியன் போட்டியில் இந்தியா 1 தங்கம் 1 வெள்ளிப்பதக்கம் வென்றது. செய்திச் சுருக்கம் இத்துடன் நிறைவு பெற்றது.

0: 102.6 இசையோடு என்றும் நீங்கள்.
1: அன்பு நெஞ்சங்களுக்கு உற்சாகமான இனிய காலை வணக்கம். 8:03 நேரில் அணைஞ்சிருக்கிறீங்க ஆகாஷ்வாணி எஃப்எம் ரெயின்போ 102.6. எந்த ஒரு விஷயத்தையும் நல்ல நம்பிக்கையோட தொடங்கணும்னு வைங்களேன், கண்டிப்பாக அதில் வெற்றி இருக்கும். அந்த மாதிரி இன்றைய நாளை நம்பிக்கையோட தொடங்குங்க அப்படி சொல்கிற நிகழ்ச்சியில் உங்கள் கூட இணைஞ்சிருக்கிறேன் நானுங்க தோழி ஆஜே ஜெயமா செபாஸ்டியன். நிகழ்ச்சியில் நம்ம கேட்கவிருக்கிறோம் வழக்கென்று வந்தால். ஒவ்வொரு நாளும் வழக்கின்றி வந்தால் நிகழ்ச்சியில் சட்டம் சம்பந்தப்பட்ட நிறைய தகவல்களை நமக்காக வழங்கிட்டு இருக்கிறாங்க திருநெல்வேலி மாவட்ட சிறப்பு அரசு வழக்கறிஞர் ஐ முருகேசன் அவர்கள். இன்னைக்கும் கூட என்ன தகவல்களை தெரிஞ்சுக்க இருக்குன்னு கேட்டுக்கலாம். வணக்கம் சார், இன்னைக்கு என்ன தகவல் எங்களுக்காக சொல்லவிருக்கிறீங்க?
2: நேயர்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். இன்று நாம் தெரிந்து கொள்ள வேண்டிய சட்டம் என்னவென்றால், பெண்களுக்கு சொத்தில் சம உரிமை உள்ளதா என்பதை பற்றிய ஒரு முக்கியமான சங்கதிகளை இன்று நாம் தெரிந்து கொள்ளலாம். பெண்களுக்கு சொத்தில் சம உரிமை உண்டு. இந்தியாவில் 2005 கொண்டு வரப்பட்ட இந்து வாரிசுரிமை திருத்த சட்டத்தின்படி, அதாவது ஹிந்து சக்சஷன் அமெண்ட்மெண்ட் ஆக்ட் 2005, குடும்ப பூர்வீக சொத்தில் ஆண்களுக்கு நிகராக பெண்களுக்கும் பிறப்பிலேயே சம உரிமை வழங்கப்பட்டுள்ளது. தந்தையின் பூர்வீக சொத்தில் மகன்களுக்கு என்ன உரிமை உள்ளதோ அதே அளவு உரிமை மகள்களுக்கும் உண்டு. பெண் திருமணமானவரா இல்லையா என்பதில் எந்த வேறுபாடும் இல்லை. இந்திய உச்சநீதிமன்றம் 2005 சட்ட திருத்த அமலுக்கு வந்தபோது தந்தை உயிரோடு இருந்தாரா இல்லையா என்பதோடு தொடர்பில்லாமல் மகள்களுக்கு பூர்வீக சொத்தில் சம உரிமை உண்டு என உச்சநீதிமன்றம் செப்டம்பர் 2020 தெளிவாக தீர்ப்பளித்தது. ஆனால் ஒருவர் தனது சுய சம்பாத்திய சொத்தை யாருக்கு வேண்டுமானாலும் உயில் எழுதி வைக்கலாம், ஆனால் உயில் எதுவும் எழுதாமல் இறந்துவிட்டால் அந்த சொத்து அவரது மனைவி, மகன்கள் மற்றும் மகள்களுக்கு சமமாக பிரித்தளிக்கப்படும். இந்த இஸ்லாமிய சட்டங்களும் கிறிஸ்தவ சட்டங்களும் அது வேறுபட்டது. இஸ்லாமிய சட்டத்தை பொறுத்தளவில் பெண்களுக்கான சொத்துரிமை உண்டு, ஆனால் சகோதரின் பங்கில் பாதி பங்கு சகோதரிக்கு கிடைக்கும் வகையில் வரையறுக்கப்பட்டுள்ளது. கிறிஸ்தவ சட்டத்தில் ஆண் பெண் இருபாலாருக்கும் சொத்தில் சம உரிமை வழங்குகிறது. சுருக்கமாக கூறினால், சட்டப்படி பெற்றோர் சொத்தில் மகளுக்கு மகனுக்கு இணையான முழுமையான உரிமை உண்டு. அதாவது ஒரு மகன் எவ்வாறு அந்த பாகத்தை வாரிசு வழியாக பெறுவாரோ அதே போன்று அந்த இறந்து போனவரின் மகளும் அந்த சொத்தில் சரிசமமான பாகத்தை, அதாவது ஆண் மகனுக்கு கிடைக்க வேண்டிய பாகத்தை அந்த பெண்ணும் அடையலாம். அதே மாதிரி பெண்கள் சில குறிப்பிட்ட வகையான சொத்துக்களில்

0: சட்டப்படி சம உரிமை அல்லது சம பங்கு கேட்க முடியாது. அது என்னன்னு பார்த்தா, இப்ப பெற்றோருடைய சுய சம்பாத்திய சொத்து, பெற்றோர்கள் தங்கள் பணத்தில் வாங்கிய சொத்தை, அது செல்ஃப் ஏக்கர்டு ப்ராப்பர்ட்டிம்பாங்க, தன்னுடைய சுய சம்பாத்தியத்தில் வாங்கின ப்ராப்பர்ட்டி, அந்த சொத்தை யாருக்கு வேண்டுமானாலும் உயில் எழுதி வைக்க முழு உரிமை உண்டு, செட்டில்மெண்ட் எழுதி வைக்கவும் உரிமை உண்டு. பெற்றோர் அந்த சொத்தை வேறு ஒருவருக்கோ அல்லது ஒரு மகனுக்கு மட்டும் உயில் எழுதி வைத்து விட்டால் அதில் மகள்கள் சம உரிமை கேட்க முடியாது. ஆனால் உயில் எதுவும் எழுதாமல் பெற்றோர் இறந்துவிட்டால் அதில் மகள்களுக்கு சம பங்கு உண்டு. அதாவது உயில்னு சொல்றதுக்கு பதிலாக எந்தவித ஏற்பாடுகளும் செய்து வைக்காமல் இறந்து போய்விட்டால். கணவனின் சுய சம்பாத்திய சொத்து, அதாவது கணவன் உயிரோடு இருக்கும் வரை, கணவன் தனது சொந்த சம்பாத்தியத்தில் வாங்கிய சொத்தில் அவர் உயிரோடு இருக்கும் வரை மனைவி உரிமை கோர முடியாது. அதை விற்கவோ அல்லது வேறு நபருக்கு கொடுக்கவோ கணவனுக்கு மட்டுமே முழு உரிமை உண்டு. கணவர் உயில் எழுதாமல் இறக்கும் பட்சத்தில் மட்டுமே மனைவிக்கு அதில் வாரிசு உரிமை கிடைக்கும். மாமனார் மற்றும் மாமியார் சுய சம்பாத்திய சொத்துக்களாக இருக்கும் பொழுது, அதாவது கணவனின் பெற்றோர், மாமியார் மாமனார்னு சொல்லக்கூடியது, அதில் யாராக இருந்தாலும் சரி, சொந்தமாக சம்பாதித்த சொத்தில் மருமகளுக்கு எந்தவித நேரடி உரிமையும் இல்லை. அவர்கள் விருப்பப்பட்டால் மட்டுமே அதை மருமகளுக்கு கொடுக்க முடியும். சில சொத்துக்கள் வந்து தானமாகவோ அல்லது பரிசு, அதாவது கிஃப்ட் வழங்கப்பட்ட சொத்தாக இருக்கும் பட்சத்தில் ஒரு சொத்து குறிப்பிட்ட நபருக்கு மட்டுமே தானமாக அல்லது செட்டில்மெண்ட் மூலமாக எழுதி கொடுக்கப்பட்டிருந்தால் அந்த நபரை தவிர குடும்பத்தை சேர்ந்த மற்றவர்கள் அதில் பங்கு கேட்க முடியாது. அதே மாதிரி 2005 இந்து வாரிசுரிமை திருத்த சட்டம் வருவதற்கு முன்பே, அது டிசம்பர் 20, 2004 முன், டிசம்பர் 20 2004 முன்னர் சட்டபூர்வமாக சொத்துக்களை பாகப்பிரிவினை செய்து பத்திரப்பதிவு செய்யப்பட்ட பூர்வீக சொத்துக்களை மீண்டும் பிரித்து தர கோரி பெண்கள் உரிமை கேட்க முடியாது. அதாவது பூர்வீக சொத்து மற்றும் உயில் எழுதப்படாத சுய சம்பாத்திய சொத்து ஆகியவற்றில் மட்டுமே பெண்களுக்கு சம உரிமை உண்டு. உயில் மூலம் அல்லது தானமாக ஒருவருக்கு முழுமையாக வழங்கப்பட்ட சுய சம்பாத்திய சொத்தில் உரிமை கேட்க முடியாது. அவர் உரிமை கேட்க வேண்டுமென்றால் அந்த சொத்தின் உரிமையாளர், அதாவது தகப்பனார், அவர் இறந்த பிறகு எந்த விதமான உயிலோ ஏற்பாடுகளோ செட்டில்மெண்டோ எந்த விதமான ஆவணங்களும் தன் பிள்ளைகளுக்கு இந்த சொத்துக்கள் எப்படி போய் சேர வேண்டும் என்று அவர் எழுதி வைக்காமல் இறந்துவிட்டால் அந்த பெண்கள் அந்த சொத்தில் ஆணுக்கு நிகரான சம உரிமையை அவர்கள் கோர முடியும். அதே அந்த சொத்தின் உரிமையாளர் தன் சுய சம்பாத்திய சொத்துக்களை தனது மகனுக்கோ அல்லது அவருக்கு வேண்டிய நபருக்கோ அல்லது ஒரு கோயிலுக்கோ உயில் எழுதி வைத்து விட்டு அவர் மறைந்து விட்டால் அந்த சொத்துக்களில் பெண்கள் பாகம் கோர முடியாது. ஆகவே இறந்து போன மூதாதையரின் சொத்துக்களை பொறுத்தளவில் எந்தவிதமான ஏற்பாடுகளும் இல்லாதிருக்கும் பட்சத்தில் ஒரு இந்து பெண் தனது தகப்பனாரின் சொத்தில் மகனுக்கு எப்படி ஒரு பாகம் கிடைக்கப்படுகிறதோ அதே அளவு சம பாகத்தை பெண்களும் பெறுவார்கள். நன்றி, வணக்கம்.
1: நன்றி சார், ரொம்ப அழகாக தகவல்கள் எங்களுக்காக வழங்குனீங்க. பெண்களுக்கு தகப்பனாரின் சொத்தில் பங்கு உள்ளது அப்படிங்கிற பற்றி நிறைய தகவல்களை நமக்கு சொன்னாங்க. வழக்கின்றி வந்தால் நினைச்சு தான் கேட்டீங்க, வழங்கினாங்க தகவல்களை திருநெல்வேலி மாவட்ட சிறப்பு அரசு வழக்கறிஞர் ஐ முருகேசன் அவர்கள். தொடர்ந்து கண்ணும் கண்ணும் திரைப்படத்தில் இருந்தால் பாடல் கேட்க இருக்கிறோம். பாடலை கேட்டு இணைச்சிருங்க. ஆகாஷ்வாணி FM Rainbow 102.6.

0: இப்படித்தான் ஒரு நாள் காலையில எந்திரிச்சு போய் இந்த பக்கம் பார்த்தா
1: மேகம் தூவும்.
0: என்னடா இந்த பக்கம் ஒரே தூரலா இருக்குன்னு அந்த பக்கம் பார்த்தா
1: இதுவரை இல்லாத உணர்வு இது இதயத்தை.
0: இது இந்த பக்கமா போனா தூருது, அந்த பக்கமா போனா துண்டாக்குதுன்னு பின்பக்கமா போனா
2: உங்க பொன்னான கைகள் புண்ணாகலாமா, உதவிக்கு வரலாமா, சம்மதம் வருமா?
0: என்ன எந்த பக்கம் பார்த்தாலும் ஒரே பாட்டா இருக்கு.
3: இசைமலைன்னா அப்படித்தான் இருக்கும்.
0: என்ன இசைமலையா?
4: ஆமா, நம்ம நெல்லை பண்பலைனாலே எப்பவும் இசைமலை தானே.
0: ஓஹோ, அப்போ எப்போதும் கேளுங்க.
3: இது 102.6.

0: நேரம் 8:14 ஆயிட்டிருக்கு, கேட்டுட்டு இருக்கிறீங்க ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6. வேதமும் நாதமும் நிகழ்ச்சியை கேட்கவிருக்கிறோம். ஒரே வழங்க இருக்கிறாங்க சுந்தர பாண்டியபுரம் சி சக்திவேல் அவர்கள்.
1: ஜீவனற்ற சடலம் என்றே கருதி பாடல் இன்னியம் ஆடல் முதலியவற்றையெல்லாம் இறை வழிபாட்டிற்கென்றே முறைமைப்படுத்தி

0: வைத்தார்கள் தமிழர்கள். இக்கலைகள் ஆலயங்களில் கட்டாயமாக்கப்பட்டன. அவை வெறும் பொழுதுபோக்கு சாதனங்களாக மட்டும் கருதப்படவில்லை. இறை வழிபாட்டு தலங்களான ஆலயங்கள் அதற்காக மட்டுமன்றி கல்வி பயிற்றும் பெரும் கல்வி சாலையாகவும் திகழ்ந்திருக்கின்றன. வேதங்கள், ஆகமங்கள், சாத்திரங்கள் போன்றவற்றில் பயிற்சி பெற வந்த மாணவர்களுக்கு ஆலய வளாகங்களில்தான் வகுப்புகள் நடைபெற்று வந்தன. இவை தவிர இசை, நாட்டியம் போன்ற கலைகளும் அங்கேதான் பரம்பரையாக பயிலப்பட்டும் போற்றி பாதுகாக்கப்பட்டும் வந்தன. தமிழ் சமுதாயத்தின் நல்வாழ்வில் அக்கறை கொண்ட நிலையங்களாக, ஈடு இணையற்ற இந்திய கலாச்சாரத்தின் மையங்களாக திகழ்ந்தவை ஆலயங்கள்தான். சிறந்த இசையினை சுவைக்கவோ, உயர்வான நாட்டிய வகைகளை கண்ணுறவோ கோவில்களை நாடித்தான் செல்ல வேண்டியிருந்தது. அநேகமாக ஒவ்வொரு கோவிலிலுமே இன்னியம் வல்லார், ஆடற்கணிகையர், திருப்பதியம் விண்ணப்பிப்பார், பாடுவார், நட்டுவம் புரிபவர் போன்ற பல்வேறு கலைஞர்கள் நிரந்தர சேவைக்காக நியமிக்கப்பட்டிருந்தனர். அவர்களுடைய கலைகளும் ஆலயத்தொண்டும் பரம்பரையை வளர்த்து வந்தனர். ஆலய வழிபாட்டில் முதலிடம் பெற்று விளங்கிய கலைகள் தனித்தன்மை படைத்தவை. வேறெங்கும் அவற்றை கேட்பதோ காண்பதோ அரிது. கௌத்துவங்கள், சுத்த நிறுத்தம், குறவஞ்சி முதலியவை ஆலயங்களில் மட்டுமே நிகழ்த்த பெற்றவை. அதேபோல நாகசுரம் என்று அழைக்கப்படும் பெருமங்கியத்தில் மட்டுமே இசைக்கப்பெறும் மல்லாரி, ரக்தி, உடக்கூறு, எச்சரிக்கை போன்றவைகளையெல்லாம் ஆலய வழிபாடு ஒன்றில்தான் இடம்பெற்றிருந்தன. கோயில் என்று கூறினால் அங்கே பெரிய மேளம், சின்ன மேளம் இரண்டும் உயர்வான தனிப்பட்ட நிலையில் இருந்தது. நாகசுரம், ஒத்து எனப்படும் ஒத்து நாகசுரம், தவில், தாளம் ஆகிய இசைக்கருவிகளை கொண்ட குழுவினை பெரிய மேளம் என்பர். பெரிய ஒலியை கொண்டதாயும் நெடுநேரம் வீதிகளில் இசைக்கக்கூடியதாயும் அமைந்துள்ள காரணத்தால் பெரிய மேளம் என்று பெயர் அமைந்தது. நடனமாடும் கணிகை, நாட்டிய ஆசான், முட்டுக்காரர், பாடுவார், துத்திக்காரர் என்போரை கொண்ட நாட்டிய குழுவுக்கு சின்ன மேளம் என்று பெயர் அமைந்தது. தில்லை திருக்கோயிலில் இசை மறைப்பு. சைவ சமயத்தை பொறுத்தவரை கோயில் என்றால் அது சிதம்பரத்தையே குறிப்பதாகும். விழா காலத்தில் நாகசுரத்தில் வாசிக்கப்பட வேண்டிய ராகங்கள் மற்றும் இசை வகைகள் யாவும் அங்கே திட்டமாக விதிக்கப்பட்டிருக்கின்றன. முதல் திருநாளில் ஆரபி அல்லது தன்யாசி, இரவு புறப்பாட்டின் போது சங்கராபரணம், இரண்டாம் நாளில் ரீதி கவுளை, மூன்றாம் திருநாளில் மாயாமாளவ கவுளை, நான்காம் நாளிற்கு சக்கரபாகம், ஐந்தாம் நாளன்று தெருவடைந்தான் எனப்படும் வாகனத்தை சுவாமி வந்தடையும் வரை நாகசுரமும், பின்பு நட்டும் முட்டும் ஒலிக்கும், ஆறாம் நாள் சண்முகப்பிரியா அல்லது தோடி, ஏழாம் நாளில் காம்போஜி அல்லது வராளி, எட்டாம் நாளில் நாதநாம கிரியையாகிய ராகத்தில் அமைந்த உடக்கூறு, தேர் திருநாளாகிய ஒன்பதாம் தினத்தன்று சுவாமி தேரில் எழுந்தருளும் போது தேர் மல்லாரி, ஆயிரங்கால் மண்டபத்தை சுவாமி அடைந்ததும் ஆகிரே நீலாம்பரி ராகங்களில் உள்ள எச்சரிக்கை பாடல்கள், அவற்றை தொடர்ந்து ஏதேனும் ஒரு பதம், பதினோராம் திருநாளன்று உசேனி ராகம், இவ்வாறு முறைப்படுத்தப்பட்டிருக்கிறது. தொடர்ந்து சிந்திப்போம்.
1: வேதமும் நாதும் நிகழ்ச்சி தான் கேட்டீங்க. நமக்காக உரை வழங்கினாங்க சுந்தர பாண்டியபுரம், சி சக்திவேல் அவர்கள். தொடர்ந்து மின்சார கனவு திரைப்படத்தில் இருந்தால் பாடல் வந்துட்டு இருக்கு. உன்னி மீரன் அவர்கள் பாடின பாடல் கேட்டே இணைஞ்சிருங்க.

0: காற்றலைகளில் இசை சாமரம் வீசிக் கொண்டிருப்பது நெல்லையின் இசை களஞ்சியம். ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6.
1: நேரலஞ்சிருக்கிறீங்க ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6. 8:27 ஆகிட்டுருக்குது. பொதுவாக நமக்கு பிடிச்ச விஷயங்களை செய்கிறதே ஒரு தனி சந்தோஷத்தை, ஒரு தனி உத்வேகத்தை நமக்கு தந்துடும். அந்த வகையில் பிடிச்ச விஷயம் சொல்லும் போது கண்டிப்பாக எல்லாருக்கும் பாடல் கேட்குறது ரொம்பவே பிடிக்கும். உங்கள் மனசுக்கு பிடிச்ச பாடலை நம்ம பண்பலையில் கேட்டு ரசிக்கணும்னு நினச்சிங்கன்னா, இன்றைக்கி மதியம் 2 மணிக்கு குக்கு நேர்வு பாடல்களுக்கு உங்களுக்கு மனசுக்கு பிடிச்ச பாடலை வாட்ஸ்அப் வழியும் நீங்கள் கேட்டு பெறலாம். அதுக்காக நம்பர் சொல்கிறேன், குறிச்சிக்கோங்க. 9444336-0794 அப்படிங்கிற எங்களுக்கு உங்களுடைய பேர், ஒரு பிடித்த பாடல், பாடல் இடம்பெற்ற திரைப்படத்தை டைப் பண்ணி அனுப்பிவிடுங்க. 9443360794 அப்படிங்க எங்களுக்கு தான். இப்போ நிகழ்ச்சியில் பாடல் வந்துட்டு இருக்கு. சீதாராமம் திரைப்படத்துலேருந்து பாடல் கேட்டு நினைச்சிருங்க. ஆகாஷ்வாணி FM Rainbow 102.6.

0: இன்று ஒரு தகவல்.
1: தினமும் காலை 8:50 ஒலிபரப்பாகும் தென்கட்சிக்கோ சுவாமிநாதன் அவர்களின் இன்று ஒரு தகவல். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர்
2: 80 வருடங்களாக சைபால்.
3: நீங்க கேட்டுட்டு இருக்கீங்க நிலைப்பன்மலை 102.6. நேரம் 8:32 ஆகிட்டு இருக்குது. ஆகாஷ்வாணி எஃப்எம் ரெயின்போ 102.6. இனி கேட்கலாம் இன்றைய குறுஞ்செய்தி.
4: இன்றைய குறுஞ்செய்தி, காலை வணக்கம் மன்னர் வேந்தே.
5: காலை வணக்கம் வார மந்திரியாரே, சற்று இங்கே அமரும், நான் உள்ளே சென்று வேலையை பார்த்து விட்டு வருகிறேன்.
4: அப்படியே ஆகட்டும் மன்னா, முடித்து விட்டு வாருங்கள். மன்னர் வரும் வரை நமக்கு போர் அடிக்குமே, என்ன செய்வது? ஜூனோவை அழைப்போம், அற்புத விளக்கை எடுப்போம், தேய்ப்போம்.
6: மன்னர் சுற்றுலா செல்வதற்கு கோர்க் மலைக்கு போக போகிறாரா? நாம் எங்கேயாவது சுற்றுலா சென்று வரலாம். ஒரு இடத்தை கூறு.
4: நீ ஜப்பானிய மொழியில் காலை வணக்கம் எல்லாம் சொல்ல ஆரம்பித்து விட்டாயா? ஓஹாயோ கோசேமாசு. ஜப்பானுக்கு சுற்றுலா செல்வது நல்லதுதான், ஏனென்றால் அங்கிருந்து நாம் நேரடியாக செவ்வாய் கிரகத்துக்கும் சந்திரனுக்கும் சுற்றுலா செல்வதற்கு ஏற்பாடுகளை செய்து விட்டு வரலாம்.
5: என்ன கூறினீர்? ஜப்பானுக்கு சென்றால் எப்படி சந்திரனுக்கும் செவ்வாய் கிரகத்திற்கும் நாம் சுற்றுலா செல்ல ஏற்பாடுகளை செய்ய முடியும்?
4: மன்னா தாங்களா அதற்குள் வேலையை முடித்து விட்டு வந்துவிட்டீர்களா?
5: நான் எப்போது வேலையை முடிக்கப் போகிறேன் என்று உம்மிடம் கூறினேன். இந்த 73 மேலேசி மன்னருக்கு வேலை செய்து பழக்கம் அல்ல, வேலை செய்ய வைத்துதான் பழக்கம். சரி சரி, அதெல்லாம் இருக்கட்டும், விஷயத்தை கூறும்.
4: சந்திரனுக்கும் செவ்வாய் கிரகத்துக்கும் ஜப்பானிலிருந்து புல்லட் ரயில் விட போகிறார்களா?
5: உண்மையாகவா?
4: உண்மையாக, சத்தியமாக, நிச்சயமாகத்தான். கடலுக்கு அடியில் பயணம், வானில் பயணம் என்பது போல விண்வெளிக்கு ரயில் விட போகிறார்கள் ஜப்பானியர்கள். ஏற்கனவே புல்லட் ரயில் விடுவதில் இவர்கள் பெயர் பெற்ற தொழில்நுட்பத்தை உடைய கில்லாடிகள்.

0: இங்கிருந்து இன்னொரு கிரகத்துக்கு போய்விடுமா?
1: ஓஹோ, இதுதான் விஷயமா? அப்படி என்றால் டிஸ்கால் என்றது மிதந்து சென்று அடுத்த கிரகத்தில் சென்று சேர்ந்து விடும், அப்படித்தானே?
0: ஆமண்ணா, சந்திரனில் உள்ள ரயில் நிலையம் சந்திர நிலையம் என்று அழைக்கப்படுகிறது. அதுவே கேட்வே செயற்கை கோளை பயன்படுத்துமாம். மறுபுறம் செவ்வாய் கிரகத்தில் உள்ள நிலையம் செவ்வாய் நிலையம் என்று அழைக்கப்படுகிறது. இது செவ்வாய் கிரக செயற்கை கோளான போபோசிக்கில் அமைந்திருக்கும். பூமியில் இருக்கும் நிலையமோ டெர்ரா நிலையம் என்று அழைக்கப்படுகிறது. மற்றும் சர்வதேச விண்வெளி நிலையத்திற்கு இது முன்னோடியாக இருக்கும் என்றும் கூறப்படுகிறது.
1: என்ன மந்திரியாரே கூறுகிறீர்? அதற்குள் என்னை கேட்காமல் பெயர் வைத்து விட்டார்களா? சரி சரி, ஏதாவது அவசரத்தில் மறந்திருப்பார்கள், மன்னித்து விட்டுவிடுவோம். ஆனால் இந்த பயணம் எல்லாம் பாதுகாப்பானதா மந்திரியாரே?
0: ஆமண்ணா, பாதுகாப்பானதுதான். மனிதர்கள் வாழக்கூடிய வகையில் பூமியை போன்றே வளிமண்டலத்துடன் செவ்வாய் கிரகத்தில் செயற்கை விண்வெளி வாழ்விடத்தை ஜப்பான் உருவாக்க போகிறதா? இவர்கள் உருவாக்க போகும் செவ்வாய் கிரகத்தின் வளிமண்டலத்தில் எந்த விதமான பாதகமான விளைவையும் ஏற்படுத்தாது என்று கூறுகிறார்கள். அதுபோல அதில் பயணிக்கும் பயணிகளுக்கும் எந்தவித பாதிப்பும் இதன் மூலம் ஏற்படாது என்று விஞ்ஞானிகள் கூறுகின்றனர்.
1: அப்படி என்றால் நாம் கண்டிப்பாக ஜப்பானுக்கு சுற்றுலா செல்வோம். சயின்ஸ் ஃபிக்ஷன் திரைப்படம் பார்த்த மாதிரி ஒரு அனுபவம் கிடைக்கும். மந்திரியாரே, உடனே விண்வெளி ரயிலுக்கு டிக்கெட்டுகளை புக் செய்து விடுங்கள்.
0: அப்படி ஆகட்டும் அண்ணா, உடனே 2 டிக்கெட்டுகளை புக் செய்து விடுகிறேன். எப்படியோ மன்னருடன் ஓசியில் விண்வெளி ரயில் பயணம் போக போகிறோம்.
1: மந்திரியாரே, 2 ஒரே ஒரு டிக்கெட் தான், அது எனக்கு மட்டும்தான். நான் மட்டும்தான் செல்கிறேன். நீர் அரசவையில் இருந்து அரசவை வேலைகளை பார்த்துக் கொள்ள.
2: இன்றைய குறுஞ்செய்தி. எழுதி பங்கேற்றோர் ஜே லிஜு, டி ஜெபின் நிக்ஸ்லின்.
3: கேட்டீங்க, இன்றைய குறுஞ்செய்தி நேரம் 8:37 ஆகிட்டு இருக்குது. ஜெயம் திரைப்படத்துல இருந்த பாடல் திப்பு மற்றும் மாணிக்கவாசனோட குரல்ல பாடல கேட்டே இணைஞ்சிருங்க.

8:43 ஆயிட்டு இருக்குது. கேட்டுருக்கீங்க ஆகாஷ்வாணி எஃப்எம் ரெயின்போ 102.6. எல்லா நேரமும் எல்லாருக்கூடயும் நம்ம வந்து ஒழுங்காக இந்த உறவை வந்து சுமூகமாக வச்சுக்க முடியாது இல்லையா. சில நேரங்களில் பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன கருத்து வேறுபாடுகள் வரதான் செய்யும். அதுலேயும் வந்து இந்த கருத்து வேறுபாடுகளை கையாளுறதுல கண்டிப்பாக தோழிகள் வந்து எக்ஸ்பர்ட் தான் சொல்லணும். எதுக்காக இதை சொல்ல நினைக்கிறீங்களா? இன்றைக்கி 12:10 ஸ்நேகிதி நிகழ்ச்சியில் கருத்து வேறுபாடுகளை கையாளுறதுல உங்களுடைய யுத்தி என்ன அப்படின்றது தான் தோழிகள் உங்களுடைய கருத்துக்களை கால் பண்ணி சொல்ல போகிறீங்க. ஸோ சீக்கிரமே காலையில் வேலையை முடிச்சுட்டு டான்னு 12:10 டியூன் பண்ணிடுங்க. இப்போ பாடல் வந்துட்டு இருக்கு தலைவன் தலைவி திரைப்படத்துலேருந்து பாடலை கேட்டு இணைஞ்சிருங்க ஆகாஷ்வாணி எஃப்எம் ரெயின்போ 102.6.

0: நேயர்களே, இன்று நண்பகல் 12:10 ஒலிபரப்பாகும் ஸ்நேகிதிய நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் வசந்த் அண்ட் கோ.
1: இந்தியாவின் நம்பர் ஒன் டீலர் வசந்த் அண்ட் கோ.
2: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6.

0: நேரம் 8:50 ஆகிட்டிருக்குது. இனி கேட்கலாம்
1: சைபாலின் இன்று ஒரு தகவல்.
2: தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்களின் இன்று ஒரு தகவல். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதார
3: சைபால்
4: முகத்தில் பருவா சைபால் சொரியா சிறங்கா சைபால் இதையில் படையா சைபால் சேர்த்து புண்ணா சைபால்
3: சைபால்
5: சிகோ சுவாமிநாதன் அவர்களின் இன்று ஒரு தகவல் எமது ஒலி களஞ்சியத்திலிருந்து.
6: 11ஆம் நூற்றாண்டுல ஒரு புகழ்பெற்ற இறைநேச செல்லூர் வாழ்ந்து வந்தார். அவர் பேரு அப்துல்லா ஹிஸ் சௌமை. இப்போ சோவியத் ரஷ்யாவில் உள்ள ஜீலான்கிற நகரத்தோட புறநகர் பகுதியில் நீப்புன்னு ஒரு ஊர், அங்கே தான் அவர் இருந்தார். அவருக்கு ஒரு ஆப்பிள் தோட்டம் இருந்தது தஜ்லா நதி ஓரத்தில். அந்த தோட்டத்தில் அவர் ஒரு நாள் உலாவிக்கிட்டு இருக்கிறார். அந்த சமயத்தில் 20 வயசுள்ள அழகான இளைஞர் ஒருத்தர் அவர் முன்னாடி வந்து நின்னார். என்னை நீங்கள் மன்னிக்கணும்னார். இவருக்கு ஒன்றும் புரியல. யாரப்பா நீ என்ன கெடுதல் பண்ணினே, நான் எதுக்காக உன்னை மன்னிக்கணும் அப்படின்னு கேட்டார். ஐயா, என் பேர் அபுசாலிஹ் மூசா. இங்கேருந்து 4 கல் தொலைவில் இருக்கக்கூடிய இதே தஜ்லா நதி ஓரத்தில் தான் நான் இருக்கிறேன். நேற்று மத்தியானம் எனக்கு ஒரு நல்ல பசி. அந்த நேரம் ஒரு ஆப்பிள் பழம் இந்த நதியில் மிதந்து வந்தது. அவசரத்தில் அதை எடுத்து சாப்பிட்டுட்டேன். சாப்பிட்டதுக்கு அப்புறம்தான் அப்படி செஞ்சது பெரிய தவறுங்கிறத உணர்ந்தேன். ஒரு பொருளுக்கு உரியவர்கள் யாரோ அவங்க அனுமதி இல்லாமல் அந்த பொருளை சாப்பிட்றது ஹராம் ஆகும். ஹராமான அந்த பழம் வந்து என் வயிற்றுக்குள்ளே போனதுலேருந்து எனக்கு நிம்மதி இல்லை. ராத்திரி பூரா தூங்கவே முடியல. காலையில் எழுந்திரிச்சதும் இந்த நதி ஓரமாக பார்த்துக்கிட்டே வந்தேன். உங்கள் தோட்டத்தை பார்த்தேன். ஒரு மரத்தோட கிளை வந்து தண்ணியில் தொட்டுக்கிட்டு இருக்கிறத பார்த்தேன். அதனால் நான் சாப்பிட்ட பழம் இங்கேருந்து தான் வந்திருக்கணும். அந்த பழத்துக்கு உரியவர் நீங்கள் தான். நீங்கள் என்னை மன்னிச்சாதான் நான் சாப்பிட்ட பழம் ஹலால் ஆகும், குற்றம் நிவர்த்தியாகும். தயவு பண்ணி மன்னிக்கணும் அப்படின்னு கண்கலங்க கேட்டுக்கிட்டார். இதை கேட்ட இந்த சௌமை ஆச்சரியத்தோடு அந்த இளைஞரை கூர்ந்து கவனித்தார். இந்த அளவுக்கு நேர்மையான ஒரு நல்ல மனுஷனை விட்டுறக்கூடாது அப்படின்னு மனசுக்குள்ளே முடிவு பண்ணிக்கிட்டார். நிமிந்து அந்த இளைஞரை பார்த்தார். இதுக்கு நீ வந்து தண்டனையை ஏற்றுக்க தான் வேணும்னார். எதுவாக இருந்தாலும் ஏற்றுக்கிறதுக்கு தயாரினார் அவர். இதுக்கு தண்டனையாக 12 வருஷ காலம் நீ இங்கே பணிவுடைகள் செய்யணும்னார். பணிவுடை செய்கிறது என்னுடைய பாக்கியமாக நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு மகிழ்ச்சியோடு அந்த தண்டனையை ஏற்றுக்கிட்டார். 12 வருஷம் முடிஞ்சுது. அந்த 12 வருஷ காலத்தில் அந்த இளைஞரோட வயசும் தகுதியும் வளர்ந்தது. கடைசியில் அந்த பெரியவர் அந்த இளைஞரை கூப்பிட்டார். இதை பாருப்பா, இன்னையோடு உன் பணிவிடை காலம் 12 வருஷம் முடிஞ்சுது. ஆனால் தண்டனை இதோடு முடிஞ்சுவிட்டதான் நினைக்காத, அது இன்னமும் முடியல. கடைசியாக இன்னும் ஒரு தண்டனை பாக்கி இருக்கு, அதை நீ ஏற்றுக்கணும்னார். எதுவாக இருந்தாலும் ஏற்றுக்கிறதுக்கு சித்தமாக இருக்கிறேன்னார் இவர். எனக்கு ஒரு மகள் இருக்கிறா, அவளுக்கு 2 கண்ணும் தெரியாது, 2 காதும் கேட்காது, 2 காலும் செயல்படாது, அவளை நீ கல்யாணம் பண்ணிக்கணும் அப்படின்னார் பெரியவர். இதை கொஞ்சமும் இவர் எதிர்பார்க்கலை. 1 நிமிஷம் திகைச்சார். அடுத்த நிமிஷம் சரி, இதையும் நான் மனப்பூர்வமாக ஏற்றுக்கிறேன்னு விட்டார். இறைநேசர் செல்வர் சௌமை அவர்களுடைய புதல்வி பாத்திமாவுக்கும் இளைஞர் அபுசாலிஹ் மூசாவுக்கும் அடுத்த சில தினங்களில் முறைப்படி திருமணம் நடந்தது. திருமணத்துக்கு அப்புறம் மணமகளை பார்த்த அந்த இளைஞர் திகைச்சு போயிட்டார். ஏன்னா அந்த பெரியவர் சொன்னதுக்கு நேர்மாறாக இருந்தார் பாத்திமா. உடல் குணம் எதுவும் கிடையாது, ரொம்ப அழகாக இருந்தாங்க. மறுநாள் சௌமை அபுசாலிஹை கூப்பிட்டு இதுக்கு விளக்கம் சொன்னாராம். என் மகளுக்கு கண்ணு தெரியாதுன்னு சொன்னது தான் சொல்லியிருந்த நேற்று முன்னாடி சொன்னேன். அது எந்த விதமான தீய காட்சிகளும் அவள் கண்ணுக்கு தெரியாதுன்னு தான் அர்த்தம். காது கேட்காதுன்னு சொன்னேன், தீய விஷயங்களை அவள் கேட்க மாட்டான்னு அர்த்தம். கால்கள் செயல்படாதுன்னு சொன்னேன், வீட்டை விட்டு தீமையான இடங்களுக்கு அவள் போக மாட்டான்னு அர்த்தம் அப்படின்னார். 12 வருஷத்துக்கு முன்னாடி உன்னை முதல் முறையாக பார்த்தப்பவே உண்மை வந்து என்னுடைய சீடராக மானசீகமாக ஏற்றுக்கிட்டேன் அப்படிங்கிற விவரத்தையும் சொன்னாராம். இந்த இளைஞர் அபுசாலிஹ் பிற்காலத்தில் ஒரு பெரிய ஆன்மீக மேதையாக உயர்ந்தார். அந்த தம்பதிகளுக்கு 60வது வயசில் ஒரே ஒரு குழந்தை பிறந்தது. அந்த காதர் ஜிலானி முகைத்தீன் ஆண்டகை, அதாவது அந்த குழந்தை தான் ஆன்மீக பேரரசர் முகைத்தீன் ஆண்டகை. அப்படி வந்து அந்த கதையை சொல்லுவாங்க பழைய இதை. அப்படிப்பட்ட பெரியவர்களுடைய வாழ்க்கை தான் நமக்கு வழிகாட்டணும். எனக்கு ஒரு சிநேகிதன், அவன் சொன்னான், டேய் என்னுடைய மாமனார் கூட தன்னுடைய பொண்ணை எனக்கு திருமணம் பண்ணி கொடுக்குறதுக்கு முன்னாடி ஒரு செய்தியை சொன்னார், அது பொய்ன்னு அப்புறமா தான் தெரிஞ்சுது அப்படின்னா. என்ன சொன்னார்னு கேட்டோம். என் பொண்ணு மாதத்துக்கு 1 தடவை ஏதாவது கோபம் வந்தால்

0: கையில் கிடைக்கிறத எடுத்து உங்கள் மேலே எறிவா, நீங்கள் தான் அனுசரித்து நடந்துக்கணும்னு சொன்னார் அப்படின்னா, அப்படி அவர் சொன்னது பொய்யா அப்படின்னு கேட்டேன். ஆமாம், அவர் மாதம் ஒரு தடவைன்னு அவர் சொன்னது பொய், தினம் ஒரு தடவை அப்படி செய்கிறா, இதுதான் உண்மை அப்படின்னா.
1: நேர்கள் இதுவரை எமது ஒலி களஞ்சியத்திலிருந்து தென்கட்சிக்கோ சுவாமிநாதன் அவர்களின் இன்று ஒரு தகவல் கேட்டீர்கள்.
2: சைபாலின் இன்று ஒரு தகவல்,
3: தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்களின் இன்று ஒரு தகவல். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர்
4: சைபால்.
5: முகத்தில் பருவார் சைபால், சொரியா சிறங்கோ சைபால்.
6: அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும்.
7: 80 வருடங்களாக உங்கள் நலனில் ஆழ்ந்த அக்கறை கொண்டது சைபால்.
8: சடி என்

செய்திச் சுருக்கம் வாசிப்பவர் கோபாலகிருஷ்ணன். இந்தியா ஜெர்மனி இடையே வர்த்தக முதலீடு, பாதுகாப்பு, தூய்மை எரிசக்தி, நவீன தொழில்நுட்பம் உள்ளிட்ட துறைகளில் இருதரப்பு ஒத்துழைப்பு வலுப்பெறும் என்று பிரதமர் திரு நரேந்திரமோடி நம்பிக்கை தெரிவித்துள்ளார். இயற்கை பேரிடர்களின் போது உயிரிழப்பு ஏற்படுவதை தடுக்கும் வகையில் பேரிடர் மேலாண்மை அமைப்புகள் முற்றிலும் மாற்றியமைக்கப்பட்டுள்ளதாக உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா கூறியுள்ளார். ரஷ்யாவுடனான வர்த்தகம் 100 பில்லியன் அமெரிக்க டாலர் என்ற இலக்கை எட்டும் என்று மத்திய அமைச்சர் திரு பியூஷ் கோயல் தெரிவித்துள்ளார். விவசாயிகளின் உரிமைகளை பாதுகாக்கும் வகையில் புதிய விதை சட்டம் கொண்டுவரப்பட உள்ளதாக மத்திய வேளாண் அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌஹான் கூறியுள்ளார். திரைப்படத்துறையில் இளம் படைப்பாளர்களை உருவாக்குவதற்கான நடவடிக்கைகளை மத்திய அரசு மேற்கொண்டு வருவதாக தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் கூறியுள்ளார். இந்தியா மலேசியா இடையே கூட்டு கடற்படை பயிற்சியில் பங்கேற்பதற்காக இந்திய கடற்படைக்குச் சொந்தமான INS மைசூர் மலேசியாவின் லூமுட் துறைமுகம் சென்றடைந்தது. நவீன வசதிகளுடன் அரசு மருத்துவமனைகள் மேம்படுத்தப்படும் என்று மாநில மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் டாக்டர் அருண்ராஜ் தெரிவித்துள்ளார். அரசு மாணவர் விடுதிகளின் பராமரிப்புக்கான நிதி 50,000 ரூபாயிலிருந்து 1,00,000 உயர்த்தப்பட்டுள்ளதாக மாநில சமூக நீதித்துறை அமைச்சர் திரு வன்னியரசு கூறியுள்ளார். ஆசியாவிலேயே முதலீடுகளுக்கு உகந்த மாநிலமாக தமிழ்நாட்டை உருவெடுக்கச் செய்யும் வகையில் நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக மாநில அரசு தெரிவித்துள்ளது. வேலூர் மாவட்டம் காட்பாடி அருகே மந்தி கிருஷ்ணபுரம் பகுதியில் தேவாலயத்தின் கட்டுமான பணியின் போது மேற்கூரை இடிந்து விழுந்ததில் தொழிலாளர்கள் 3 பேர் உயிரிழந்தனர். ஜார்க்கண்ட் மாநிலத்தைச் சேர்ந்த 3 மாவோயிஸ்ட் தீவிரவாதிகள் பாதுகாப்பு படையினரிடம் சரணடைந்தனர். காங்கோவில் உள்ள பள்ளி ஒன்றில் ஏற்பட்ட தீ விபத்தில் 26 மாணவர்கள் உயிரிழந்தனர். மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் இன்று மிதமான மழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. ஆசிய கோப்பை மகளிர் 2020 கிரிக்கெட் போட்டியில் இந்திய அணி 40 ரன் வித்தியாசத்தில் பங்களாதேஷ் அணியை வென்று இறுதிப் போட்டிக்கு முன்னேறியுள்ளது. வியட்நாம் ஓபன் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் மான்சே சிங் காலிறுதிக்கு முன்னேறியுள்ளார். கொரியாவில் நடைபெற்று வரும் உலக பாரா துப்பாக்கிச் சுடும் சாம்பியன் போட்டியில் இந்தியா 1 தங்கம் 1 வெள்ளிப்பதக்கம் வென்றது. செய்திச் சுருக்கம் இத்துடன் நிறைவு பெற்றது.

0: 102.6 இசையோடு என்றும் நீங்கள்.
1: அன்பு உற்சாகமான இனிய காலை வணக்கம், குட் மார்னிங் கேட்டுட்டு இருக்கீங்க அகாஷ்வாணி எஃப்எம் ரெயின்போ 102.6. 9:03 ஆயாச்சு, ஆனந்த பூங்காட்டு நிகழ்ச்சியும் தொடங்கியாச்சு. பொதுவாக வெற்றி வர வரைக்கும் குதிரை வேகத்தில் ஓட சொல்லுவாங்க, அதே வெற்றி வந்த பிறகு குதிரையை விட வேகமாக ஓடணும், அப்போ தான் வெற்றி நம்மக்கிட்ட நிலச்சி நிற்கும். ஆனால் அப்படி ஓடும் போது நம்மளை நிறைய பேர் செய்யக்கூடிய தவறு என்னென்னா, ஐயோ நம்ம அப்படி பண்ணுறமே இதை பார்த்து மற்றவங்க என்ன நினைப்பாங்க, அவங்க நினைப்பாங்களே, அவங்கள திருப்திப்படுத்துறதுக்காக, அவங்கள ஓகே அவங்க வந்து சமாதானப்படுத்தணும் அப்படிங்கிறதுக்காகவே மற்றவங்க என்ன யோசிப்பாங்கன்றதை பார்த்து நம்ம செய்யும். இந்த விஷயம் நம்மக்கிட்டே இருக்குதா, உங்ககிட்ட இந்த மனநிலை இருக்குதா? அப்படி இருந்துச்சுன்னா இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு கால் பண்ணி சொல்லுங்கள். இன்றைக்கி தலைப்பு கூட ஆனந்த பூங்காட்டிகள் சேதை பற்றி பேச இருக்கிறோம். அப்படின்னா அடுத்தவங்க என்ன நினைப்பாங்க அப்படின்னு நினைக்கிற அந்த மனநிலை முன்னேற்றத்துக்கு உதவுமா இல்லைனா தடையாகுமா? நானும் அப்படி இல்லைங்க, மற்றவங்க என்ன நினைக்கிறாங்களோ யோசிக்க மாட்டேன், நான் என்னுடைய வெற்றி நோக்கி போவேன் அப்படின்னு நினச்சிங்கன்னா உங்களுடைய கருத்தை கூட கால் பண்ணி சொல்லலாம். 0462251332 அப்படின்னா 0462251332 அப்படின்னு எங்களுக்கு. ஸோ அடுத்தவங்க என்ன நினைப்பாங்க அப்படிங்கிற மனநிலை முன்னேற்றத்துக்கு உதவுமா தடையாகுமா? கால் பண்ணி உங்களை கருத்துக்களை கேட்கறக்காக நானும் காத்துட்ருக்கிறேன். நான் உங்கள் தோழி ஆர்ஜே ஜெயமா சபாசி, நிகழ்ச்சி முதல் நேயர். வணக்கம்.
2: வணக்கம்.
1: வணக்கம்.
2: கோவில்பட்டி மெக்கானிக் சங்கர் பேசுகிறேன்.
1: சங்கர் சார் சொல்லுங்க.
2: அடுத்தவங்க என்ன நினைப்பாங்கங்கிறத நினைக்கிறது நம்ம முன்னேற்றத்துக்கு தடைதாம்மா.
1: தடைதான். ம்,
2: தடைதான். அவங்க என்ன நினைச்சிட்டு போறாங்க, அவங்களுக்காக நம்ம வாழ முடியுமாம்மா?
1: ம்,
2: அதெல்லாம் முடியாது. நம்ம நம்மளும் நமக்கு ஏற்பட்ட நல்ல யோசனைகளை செஞ்சு நல்லபடியா இருக்கணும். அவன் அப்படி நினைப்பானே, இவன் இப்படி நினைப்பானே, அவன் அப்படி இருக்கானே, இப்படி இருக்கானெல்லாம் நம்ம நினைக்கவே கூடாதுமா. அதத்தான் கவிஞர் கூட சொல்லிருக்காரு, உனக்கும் கீழே உள்ள ஒரு கோடி நினைத்து பார்த்து நிம்மதி நாடுன்னு இருக்காரு. ஆமா, அதனால அடுத்தவங்க நினைக்கிறத பத்தி நம்ம கவலையே பண்ணக்கூடாதுமா, அது நம்ம முன்னேற்றத்துக்கு தடை தான்.
1: சூப்பர் சார், நன்றி நன்றி, அருமையா சொன்னீங்க. சோ இதே மாதிரி நச்சின்னு ஒரே வார்த்தை முடிச்சுட்டாங்க. அடுத்த நேயர் வணக்கம்.
3: வணக்கம். தேனி மாவட்டம் பெரியகுளம், டாக்டர் எம்ஏ இளங்கோவன். காலை வணக்கம்.
1: காலை வணக்கம் இளங்கோவன் சார், சொல்லுங்க.
3: இந்த உலகம் பாத்தீங்கன்னா, மாடு வலது போனாலும் குறை சொல்லு, இடது போனாலும் குறை சொல்லுமா? அது மாதிரி இந்த கல்யாண வீட்டிலேயே பாருங்களேன், தங்க வைக்கிற விலைக்கு ஒரு கிலோ தங்கத்தை இலையில வச்சு விடுங்க, ஐயா என்ன ஒரு கிலோ தான் வச்சுக்க என்னன்னு தெரிஞ்சுக்கலாம், இப்படி நினைப்பாங்க. அதனால அது என்ன பண்ணது, நமக்கு மனசுக்கு எது சரிப்படுது அது மாதிரி நடந்து போயிட்டே இருக்கணுமா? சொல்லுவாங்க பாருங்க, காலுக்கேற்ற செருப்பே போடணும், செருப்பு அறுப்பா காலை அறுப்பே கூடாது. அது என்னமோ பின்னாடி நம்ம முதல் பின்னாடி என்னமோ பேசிட்டு போறேன், அப்பவும் நம்மளுக்கு பின்னாடி ரெண்டு அடிதான் இருக்கான்னு சொல்லி அந்த பாசிட்டிவ் நெகட்டிவ் நம்ம வரணும் போயிட்டே இருக்கணும்.
1: சூப்பர் சார், நன்றி நன்றி. அடுத்த நேயர் வணக்கம்.
4: வணக்கம் மேடம். கும்பகோணம் கல்லடி நகர் மனோகரன் பேசுறேன்.
1: மனோகரன் சார் சொல்லுங்க.
4: அதாவது அடுத்தவங்க தப்பா நினைப்பாங்கிறதுக்காக நம்ம வந்து அதை தடைகளை நம்ம நினைக்க கூடாது. அதை பின்னுக்கு தள்ளிட்டு நம்ம முன்னுக்கு போறதான் பாக்கணும். எதையுமே வந்து அவங்க அப்படி நினைப்பாங்க, இவங்க எப்படி நினைப்பாங்கன்னு எல்லாருமே ஏதாவது ஒரு குறை சொல்லிக்கிட்டு தான் இருப்பாங்க. அதெல்லாம் இந்த காதல வாங்கி அந்த காதல விட்டுட்டு நம்ம போய்கிட்டே இருக்கணும். நம்ம போகாம தாங்கி நின்னோம்னு வச்சுக்கோங்க, நம்மளுக்கு வந்து அது வந்து ஒரே தடையா போயிரும். அது வந்து அப்ப எதுவுமே செய்ய முடியாம போயிரும், நம்மளுக்கு வர்ற நல்ல ஒரு சான்ஸும் கிடைக்காம போயிரும். அதனால யாரு எது நினைச்சாலும் அதை பத்தி நம்ம கவலைப்படாம நம்ம போய்கிட்டே இருந்தோம், அடுத்த அடி எடுத்து வச்சுக்கிட்டே இருந்தோம்னா வாழ்க்கை சிறப்பா இருக்குங்கிறது என்னோட கருத்து. நன்றி. வணக்கம்.
1: நன்றி சார், நன்றி. நேர்களுக்கு வந்து சபாஷ் அப்படின்னு சொல்லி ஆகணும், ஏன்னா நான் ஆரம்பத்துல சொல்ல மறந்துட்டேன். உங்களுடைய கருத்துக்களை ஒரு நிமிஷத்துக்குள்ளே சொல்லிடுங்க. ஆனால் நேர்கள் பார்த்தீங்கன்னா டக்குன்னு பிக்கப் பண்ணிட்டு உங்களுடைய கருத்துக்களை இதுதாங்க முன்னேற்றத்துக்கு தடையாக தான் இருக்கும். அடுத்தவங்க என்ன நினைப்பாங்க அப்படின்னு நினச்சோம் அப்படின்னா கண்டிப்பாக அது வந்து தடை தான் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது ஏன் அப்படி தோணுச்சுன்னா, சில நேரத்தில் வந்து சில விஷயங்கள் நம்ம செய்யணும்னு நினப்போம், அதை பற்றின அனுபவம் நமக்கு இருக்காது. அப்போ சிலர் வந்து ஏதாவது இந்த மாதிரி பண்ண நல்லாக்குமே, நான் இப்படி தான் பண்ணேன், ஸோ இதை இந்த மாதிரி செஞ்சு பாரு அப்படின்னு வந்து ஆலோசனை கொடுப்பாங்க. அந்த ஆலோசனை எடுத்துக்கிட்டு அவங்களுக்கு பிடிச்ச

மாதிரி பண்ணுறதா, இல்லைனா நமக்கு ஒரு விஷயத்தை செய்கிறது பற்றின ஒரு ஐடியா இருக்கும். உதாரணத்துக்கு நம்ம சமையலே எடுத்துக்கலாமே, இந்த மாதிரி ரெசிபியெலாம் பண்ணி இந்த மாதிரி பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி நம்ம ஒரு விஷயம் யோசிச்சு வச்சுருப்போம். யாராவது வந்து நம்மக்கிட்ட இந்த மெத்தடில் பண்ணிப்பார் நல்லாயிருக்கும், நான் அப்படி தான் பண்ணுவேன்னு சொல்கிறாங்க அப்படின்னா நீங்கள் எதை சூஸ் பண்ணுவீங்க? அந்த மாதிரி தான் இல்லையா? நம்ம டாப்பிக்கை வந்து நம்ம மேலோட்டமாக பார்த்தா தோணும், ஆனால் உள்ளே யோசிக்கும் போது தான் நம்மளும் ஒருவேளை அடுத்தவங்களாம் நினைப்பாங்க, நினச்சி வாழ்கிறோமோ அப்படிங்கிற மாதிரி எனக்கு தான் தோணுது. ஸோ நீங்கள் நினைக்கிறீங்களா அந்த விஷயம் வந்து நம்முடைய முன்னேற்றத்துக்கு உதவுமா தடையாக இருக்குமா? பேசலாம். தலைப்பை கொடுத்துட்டோம், முதல்ல நான் அந்த மாதிரி இருக்கணும் இல்லையா? ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வந்து நம்மளோட நேர்களுக்காக இல்லாமல் எனக்கு பிடிச்ச பாடல்கள் தான் இந்த ஒரு மணி நேரமும் நான் ப்ளே பண்ண போகிறேன். கண்டிப்பாக உங்களுக்கு அந்த பாடல் பிடிக்கும் நம்புகிற நிகழ்ச்சி. அந்த வகையில் முதல் பாடலாக கேட்கவிருக்கிறோம். சேதுபதி திரைப்படத்தில் இருந்தால் பாடல் வந்துகிட்டே இருக்குது. நான் முத்துக்குமாரோடைய பாடல் வரிகளில் கே சித்ரா ஸ்ரீராம் பார்த்தசாரதி இணைந்து பாடின பாடல், நிவாஸ் கே பிரசனாவுடைய இசையில். பாடலை கேட்டே தொடர்ந்து நினைஞ்சிருங்க. இது ஆகாஷ்வாணி எஃப்எம் ரெயின்போ 102.6.

பஞ்சபூதங்கள் சாட்சியா நான்கு வேதங்கள் சொல்ல, மூன்று முடிச்சோட இரு மனங்கள் ஒரு உறவாகும் திருமணம். இது ஒரு கிரேட் இந்தியன் ஃபேமிலி வெட்டிங். ஜி

0: ஆர்டி ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.
1: நம்ம ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6.
2: அடுத்தவங்க என்ன நினைப்பாங்க அப்படின்னு நம்ம யோசிச்சு ஒவ்வொரு விஷயத்தையும் பண்ணுறோம் வைங்களேன், அது நமக்கு வந்து ஒரு முன்னேற்றத்தை கொடுக்குமா இல்லை தடையாகுமா? பேசிட்டு இருக்கிறோம் இன்னைக்கு ஆனந்த பூங்காறு நிகழ்ச்சியில். நேரம் 9:12 ஆகிட்டு இருக்குது. நேர்கள் வந்து அவங்களுடைய கருத்துக்களை ரொம்ப அழகாக ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக சொல்லிட்டு இருக்காங்க. அந்த வகையில் அடுத்த நேர் யார், எங்கிருந்து? வணக்கம்.
3: வணக்கம், நான் நெல்லையிலிருந்து கண்ணம்மா பேசுறேன்.
2: கண்ணம்மா சொல்லுங்க.
3: அடுத்தவங்க கருத்தை நாம அலசி பார்த்தா தான் நம்மகிட்ட உள்ள நிறை குறைகள் நமக்கு தெரியும். அப்பதான் அதை நாம வெற்றிப்படிகளாக்கி நேர்மறை சிந்தனைக்கு கொண்டு வந்து முன்னேற முடியும். நான் அடுத்தவங்களுடைய விமர்சனம், எல்லா பத்திரிகையாளர்களும் நிறைய விமர்சனங்களை கேட்டிருப்பாங்க. எல்லா நிறை குறைகளும் இருக்கும். நம்ம பேசுறதுல கூட நிறை குறைகள் இருக்கும். அந்த அபிப்பிராயங்களை கேட்டா தான் நாம நம்ம திருத்திக்கவும் முடியும், தீர்த்துக்கி பார்க்கவும் முடியும். அதனால அது தடைன்னு நான் சொல்ல மாட்டேன். அந்த விமர்சனத்தை வரவேற்கலாம்.
2: சூப்பர்மா, நன்றி நன்றி நிகழ்ச்சியில பேசினதுக்கு. அடுத்த நேயர் வணக்கம்.
4: வணக்கம் மேடம்.
2: வணக்கம்.
4: ஏர்வாடியிலிருந்து சுல்தானியம் பேசுறேன்.
2: சுல்தானியம்மா சொல்லுங்க.
4: நீ உனக்காக வாழ பழகிக்கொள். அடுத்தவர்களை பார்த்து நாம் வாழக்கூடாது. அவ அவ அப்படி சொல்லிடுவா, இவ இப்படி சொல்லிடுவாங்க, அந்த இதே நமக்கு வரக்கூடாது. நான் இருப்பதை கொண்டு நான் திருப்பதன் வாழ கற்றுக்கொள்ள வேண்டும். அதனால அடுத்தவர்கள் அவ வீடு கட்டுறா, நம்ம வீடு கட்ட முடியாதுமா? கட்டவே முடியாது. உன்னிடம் இருப்பதை கொண்டு நீ இறைவனை வணங்கி இறைவனிடம் கேள். அடுத்தவர்கள் வாழ்வார்கள். அடுத்தவர்கள் அதாவது நம்ம சொல்லும் ஒரு இது உண்டு, சுற்றும் விரலால் எதிரிய காட்டி குற்றம் குருகள் மற்ற மூன்று விரலும் நம்ம மாறவே காட்டுகிறது. அதனால அவ சொல்லிக்கிட்டே தான் இருப்பா. ஆனா அவ வீட்லயும் தப்பு இருக்கத்தான் செய்ய, அதை சொல்ல மாட்டாங்க.
2: அதனால மத்தவங்களுடைய
4: சூப்பர்மா,
2: நன்றி நன்றி நன்றி நிகழ்ச்சி. அடுத்த நேயர் வணக்கம்.
5: வணக்கம் மேடம்.
2: வணக்கம்.
5: நான் மயிலாடுதுறை மாவட்டம் குத்தாலம் கே சிவ சுப்பிரமணியம். நலமா இருக்கீங்களா?
2: நலமா இருக்கேன் சிவ சுப்பிரமணியம் சார், நீங்க எப்படி இருக்கீங்க?
5: நான் நலமா இருக்கேன் மேடம்.
2: சொல்லுங்க சார்.
5: அடுத்தவர்களுக்கு முக்கிய மனநிலை முன்னேற்றத்துக்கு உதவுமா கடைபெறுமா கேட்டீங்க. இப்ப அவங்க வந்து நம்மளுக்கு சில ஆலோசனை சொல்லுவாங்க. நீங்க சொன்னீங்க எங்க வீட்டுல வந்து எப்படி சமையல் ஆலோசனை சொல்லுவாங்க. நம்ம அவங்க பேச்ச கூடாது, நம்ம வீட்டுல நம்ம குடும்பத்துல எப்படி டேஸ்ட் பண்றாங்களோ அந்த அளவுக்குதான் நம்ம அதை செஞ்சுக்கணும். அவங்க மனநிலைக்கு போய் செஞ்சோம்னா நம்ம வீட்டுல இருக்கிற காரியங்கள்லாம் தடைபடும். ஆமா, இப்ப அந்த மாதிரி நம்ம செய்யும் போது அந்த அவங்க சொல்ற செய்திகளை நம்ம இந்த காலத்துல கேட்டு அந்த காலத்துல விட்டுணும். நமக்கு சரியாங்க தோன்றதுதான் நம்ம அதை எடுத்துக்கணும் மேடம். வாய்ப்புக்கு நன்றி. வணக்கம்.
2: நன்றி சார், நன்றி. இதுவரைக்கும் பேச நிறைய நேர்கள் சொன்னதுன்னா முன்னேற்றத்துக்கு தடையாக தான் இருக்கும்னு சொல்லியிருந்தாங்க. ஆனால் கண்ணம்மா மட்டும்தான் அவங்க சொல்கிற விமர்சனங்களையும் எடுத்துக்கணும், ஆனால் அது முன்னேற்றத்துக்கு ஒரு படிக்கலாம் பயன்படுத்தணுன்ற மாதிரி வித்தியாசமாக சொல்லியிருந்தாங்க. தொடர்ந்து பேசலாம், இவருடைய கருத்து என்னவா இருக்கு அப்படின்னு. அவங்க இன்னைக்கு ஆனந்த பூங்காட்ட நிகழ்ச்சியில் பேசிட்டு இருக்கிறோம். அடுத்தவங்க என்ன நினைப்பாங்க அப்படிங்கிற இந்த மனநிலை நம்முடைய முன்னேற்றத்துக்கு உதவுமா இல்லை தடையாகுமா? கால் பண்ணி உங்களுடைய கருத்துக்களை என் கூட சொல்லுங்க. நான் உங்களுடைய ஆர்ஜே ஜெயமா சபாசி. நிகழ்ச்சியில் எனக்கு பிடிச்ச பாடலை அடுத்த பாடல் நான் கேட்கவிருக்கிறீங்க. மீண்டும் ஒரு காதல் கதை திரைப்படத்திலிருந்து நாமத்துக்குமாருடைய பாடல் வரிகளை அஜீஷ் மற்றும் ரணினா ரெட்டி இணைந்து பாடினது ஜிவி பிரகாஷ்குமாரோட இசையில் பாடலை கேட்டு தொடர்ந்து நினைஞ்சிருங்க. ஆகாஷ்வாணி எஃப்எம் ரெயின்போ 102.6.

பஞ்சபூதங்கள் சாட்சியா, நான்கு வேதங்கள் சொல்ல, மூன்று முடிச்சோட இரு மனங்கள் ஒரு உறவாகும் திருமணம். இது ஒரு கிரேட் இந்தியன் ஃபேமிலி வெட்டிங். GRT Jewelers.

0: நீங்களும் கேட்டு ரசிக்கலாம் நம்ம ஆகாஷ்வாணி நெல்லை பண்பலை 102.6.
1: ஒன்பது மணி 21 நிமிடம் ஆகிட்டு இருக்குது, கேட்டுட்டு இருக்கிறீங்க ஆகாஷ்வாணி எஃப்எம் ரெயின்போ 102.6. ஆனந்த பூங்காட்டு நிகழ்ச்சியை தான் பேசிட்டு இருக்கிறோம். அடுத்தவங்க என்ன நினைப்பாங்க, இந்த மனநிலை நம்மளுடைய முன்னேற்றத்துக்கு உதவுமா இல்ல தடையா இருக்குமா அப்படின்னு நிகழ்ச்சியில. அடுத்த நேயர் வணக்கம். வணக்கம்.
2: தூத்துக்குடி மாவட்டம் சிவகலையில் இருந்து கே கே தாமஸ் பேசுறேன். நலமா இருக்கீங்களா?
1: நலமா இருக்கிறேன் சார். சிவகலை சார், தூத்துக்குடியில இருந்து கே கே தாமஸ் சார் தானே?
2: ஆமா மேடம், நான்
1: சொல்லுங்க சார்.
2: மாவட்டம் சிவகலையிலிருந்து கே கே தாமஸ் தான் பேசுறேன். ஆமா, அதாவது அவங்க என்ன நினைப்பாங்க, அப்படிலாம் நம்ம பாத்துட்டு இருக்க முடியாதுமா அப்படின்னா நம்மளுடைய முன்னேற்றம்

0: கட்டாயம் தடையாகும்.
1: தடைதான்ல,
0: கொஞ்சம் யோசிக்கணும். அடுத்தவங்களும் கொஞ்சம் நம்மளை கவனிக்காங்கிறத யோசிக்க தான் செய்யணும், தப்பு இல்ல. ஏன்னா அதுக்காக நம்ம என்ன கண்ணை மூடிட்டு பால் குடிக்கிற மாதிரி பூனை பால் குடிச்சுன்னு சொல்லுவாங்கல்ல, அப்படிலாம் கிடையாது. தவறான காரியத்துல வந்து நம்ம சொல்லும் போது செய்ய சொன்ன காரியம் தான் அடுத்தவங்க என்ன நினைப்பாங்க, நம்ம நினைக்கிறது தவறு கிடையாது. நினைக்கணும் அடுத்தவங்க வந்து நம்மள வந்து இப்படி எல்லாம் விமர்சிப்பாங்க, அது தவறு கிடையாது. நம்ம முன்னேற்றத்தை நம்ம இப்படி பண்ணனா அவங்க என்ன நினைப்பாங்க, இவங்க என்ன நினைப்பாங்க நமக்கு. அதாவது உலகம் வந்து வாழ்ந்தாலும் ஏசும் தாழ்ந்தாலும் ஏசும். கொஞ்சம் நல்லா வந்துட்டா எப்ப அவருக்கு வந்து வாழ்வ பாரு ஒரு பழமொழி, எலும்பு இல்லாத நாக்கு எல்லாம் பேசும். ஆனா அதெல்லாம் எதையுமே நம்முடைய முன்னேற்றத்துக்கு நம்ம அடுத்தவங்களை யோசிச்சுதான் நமக்கு அது தடையாகும். அடுத்தவங்களை பத்தி நம்ம கண்டுகிட வேண்டாம். நம்ம டிராக்ல நம்ம போயிட்டே இருந்தா நமக்கு நம்முடைய வாழ்வாதாரம் சிறக்கும். எல்லாம் நேர்மறை சிந்தையை உள்புகுத்திக்கிட்டு எல்லாரும் நல்லா இருக்கணும்னு நினைச்சுக்கிட்டே இருந்தாலே நாமளும் நல்லாயிருவோம். நன்றி.
1: நன்றி சார், நன்றி. அருமை நிகழ்ச்சியில் அடுத்த நேயர் வணக்கம்.
2: மேடம் காலை ஒரு பணிவான வணக்கம். மேடம் ரவிக்குமுதா மூலகருட்டி. மேடம்
1: ரவிக்குமுதா சார்,
2: சொல்ல வேண்டியது இல்ல. புயல் என்ன தெரியுமா சார், மேடம் தான்
1: பாத்தீங்களா வந்தது.
2: அதாவது உங்களை வச்சு நாங்க நிறைய கத்துக்கிட்டோம் மேடம். நீங்க எத்தனை தலைப்பு கொண்டு வரீங்க, அந்த தலைப்பு வந்து கரெக்டா கொண்டு வரீங்க. அப்பா வந்து ஒரு நல்வழி காட்டுதாங்க, அவங்க சொல்றோம் நம்ம ஏத்துக்கிட்டோம். ஒரு நண்பர் ஒரு நம்ம ஒரு தவறான வழி போய் ஒரு நம்பர் சத்தம்
1: போடுதாப்ல,
2: இப்படி போகும்போது நம்ம ஏத்துக்கிடணும். உதாரணத்துக்கு என் மனைவி எது சொன்னாலே மனைவிட்டு ஒரு வார்த்தை
1: கேட்டுக்கிடுவேன்.
2: ஏமா இந்த மாதிரி செய்யலாமா, உங்க சொல்ற ஐடியா நமக்கு ஒரு வாழ்க்கைக்கு வழி காட்டுது. உதாரணத்துக்கு ஜெர்மா சேப்சன் மேடம் நல்ல வழி கட்டுற மாதிரி சுருக்கமா முடிச்சிருந்தேன் மேடம்.
1: அப்பப்ப இதை வேற சொல்லிருங்க, நான் வேற என்ன சொல்ல முடியும். நன்றி சார், நன்றி. நிகழ்ச்சி அடுத்த நேயர் வணக்கம். வணக்கம் வணக்கம். பரமசிவானந்தம் சார், என்னாச்சு இவ்வளவு யோசனை பேசுறதுக்கு? பரவாயில்ல, பங்க்சுவலா இருக்கீங்க சார், சொல்லிருங்க. நலமாக்கே சார், நீங்க எப்படி
3: இருக்கீங்க
1: சொல்லுங்க சார்.
3: அதாவது சில விஷயங்கள் பொதுவான விஷயங்கள் இருக்குல்ல, அதுல வந்து மத்தவங்களை வந்து நம்ம யோசனை பண்ணுவோம். நம்ம இஷ்டத்துக்கு ஒரு இடத்துக்கு போறோம், பத்து பேர் லைன்ல நிக்காங்க. நான் அவங்க நம்ம கௌரவம் உடையும் நம்ம லைன்ல நிக்க மாட்டோம்னு சொல்ல முடியாது. மத்தவங்கள ஃபாலோ பண்ணிதான் நம்ம போகணும். அதே இது சொந்த விஷயங்கள் வச்சுக்கிட்டு, நம்ம ஆடைகள் விஷயம், நம்ம உணவு விஷயங்கள், நம்ம வீட்டை பராமரிக்கிற விஷயம், இந்த மாதிரி நம்மளுடைய பர்சனல் விஷயத்தை வந்து நம்ம வந்து அடுத்தவங்களை வந்து பார்க்க மாட்டாங்க.
1: நம்ம என்ன நினைக்கிறோமோ அதை செய்யணும். ஓகே,
3: நம்ம என்ன நினைக்கிறோமோ, நம்ம மனசு என்ன நினைக்கோ அதுபடி நம்ம நடக்கிறது நம்ம கண்டிப்பாக.
1: சூப்பர் சார், அருமையா சொன்னீங்க. நன்றி, நன்றி.
3: நன்றி மேம், நன்றி மகிழ்ச்சி.
1: நம்முடைய முன்னேற்றத்துக்கு தடையாக இருக்கக்கூடிய விஷயங்களை வந்து நம்ம எடுத்துக்கவும் கூடாது. அதாவது நம்மளுடைய பர்சனல் விஷயத்தில் ரொம்பலாம் யோசிக்கக்கூடாதுங்க. மற்றவங்க என்ன நினைப்பாங்க அப்படின்ற மாதிரி தான் சொல்லியிருந்திருக்காங்க. நீங்கள் பார்த்திங்கன்னா நிறைய பேர் சொன்ன விஷயம் அடுத்தவங்க என்ன நினைப்பாங்கன்ற அந்த மனநிலையே வேணாங்க. அது கண்டிப்பாக அது நம்மளுடைய முன்னேற்றத்துக்கு தடை தான் சொல்லியிருக்காங்க. மேக்ஸிமம் இந்த மாதிரி எண்ணம் எப்போ திரும்பாங்க வரும், நம்ம ஒருத்தர்கிட்ட ஆலோசனை கேட்கும்போது அவங்க ஒரு மெத்தடில் சொல்லியிருப்பாங்க, அதை செய்யலை அப்படின்னா அப்போ தான் அப்பத்துலேருந்து நமக்கு இந்த எண்ணங்கள் வந்து வர ஆரம்பிக்கும். அவங்க சொன்னாங்களே, அவங்க சொன்னமோ அதை செய்யலைன்னா என்ன நினைப்பாங்க, இப்போ என்ன பண்ணுறது, அவங்களை எப்படி காம்ப்ரமைஸ் பண்ணுறது, இல்லை அவங்க சொன்ன மாதிரி செஞ்சிடுமா, இந்த மாதிரி நிறைய மனப்போராட்டங்கள் ஓடிக்கிட்டு தான் இருக்கும். இதுவே நம்மளுடைய முன்னேற்றத்துக்கு வந்து அடுத்த ஸ்டெப் எடுக்கிறதுக்கு ஒரு தடையாக இருக்கும் இல்லையா. தொடர்ந்து பேசலாம் மேகல் கிட்ட. நம்ம பேசிட்டு இருக்கிற தலைப்பு அடுத்தவங்க என்ன நினைப்பாங்க அப்படிங்கிற இந்த மனநிலை முன்னேற்றத்துக்கு உதவுமா அல்லது தடையாகுமா அப்படின்னு. ஸோ இன்னைக்கு ஆனந்த பூங்கா நிகழ்ச்சியில் தலைப்பு கொடுத்து மேகல் கிட்ட கருத்துக்கள் கேட்டாலும் பாடல் வந்து என்னுடைய விருப்பப்படி போயிட்டுருக்கல, என்னுடைய ஃபேவரட், அடுத்தவங்க என்ன நினைப்பாங்கன்னு யோசிக்காமல் எனக்கு பிடிச்ச பாடல் ப்ளே பண்ணிட்டுருக்குறேன். அந்த வகையில் அடுத்த பாடல் கேட்கவே இருக்கிறீங்க. மாசிராமணி திரைப்படத்தில் பாபிச்சுடைய பாடல் வரிகளில் பல்ராம் கல்யாணிகள் எனது பாடது டிஎம்மனுடைய இசையில். பாடலை கிட்டே தொடர்ந்து அணிஞ்சிருங்க. ஆகாஷ்வாணி எஃப்எம் ரெயின்போ 102.6.

0: தென் தமிழகத்தில் முதல் முறையாக ரோபோட்டிக் மூலம் துல்லியமா முழுமையான மூட்டுவலி நிவாரணம், அதுவும் குறைவான கட்டணத்தில்.
1: ஸ்ரீநிவாசா எலும்பு முறிவு மருத்துவமனை, தேரேகால் புதூர், நாகர்கோவில்.
2: காற்றலைகளில் இசை சாமரம் வீசிக் கொண்டிருப்பது நெல்லையின் இசை களஞ்சியம், ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6.
3: ஒன்பது மணி 32 ஆகிட்டு கேட்டுக்கிறீங்க ஆனந்த பூங்காட்ட நிகழ்ச்சி. இது ஆகாஷ்வாணி எஃப்எம் ரெயின்போ 102.6. இன்னைக்கு பேசிட்டு இருக்கிறோம், அடுத்தவங்க என்ன நினைப்பாங்க அப்படிங்கிற இந்த மனநிலை முன்னேற்றத்துக்கு உதவுமா இல்லை தடையா இருக்குமானு உங்களுடைய கருத்துக்களை கால் பண்ணி சொல்லுங்க. 0462-256-1132 அப்படி இல்லைனா 0462-256-1132.

0: 3-3 அப்படிங்க எங்களுக்கு. ஸோ ஜெயமா செபாஸ்டியன் கூட அடுத்த நேயர் யார், எங்கிருந்து பேச இருக்கிறாங்க? வணக்கம்.
1: மும்பைல நடராஜன் பேசுறேன்
0: மேடம். நடராஜன் சார் சொல்லுங்க.
1: மேடம், அடுத்தவங்க என்ன நினைப்பாங்கற அந்த திங்கிங் இட்செல்ஃப் வந்து நம்மளுடைய முன்னேற்றத்துக்கு வந்து தடையா இருக்கு மேடம்.
0: தடைதான்.
1: நம்முடைய வாழ்க்கை சிறக்கணும் என்பதற்காக தான் வாழணும். மற்றவர்கள் திருப்திப்படுத்தணுங்கிற வாழ நினைப்பது தேவையற்ற மன உளைச்சல் தரும் மேடம். நம்ம மீது உண்மையான அக்கறை கொண்டவர்கள் கூறும் நியாயமான விமர்சனங்கள் தான் நம்முடைய தவறுகளை திருத்திக்கொள்ள உதவும். இதான் என்னுடைய
0: கருத்து. சூப்பர் சார், நன்றி நன்றி. நிகழ்ச்சி அடுத்த நேயர் வணக்கம். வணக்கம்.
2: வணக்கம். பாலகிட்டிலிருந்து காமராஜ்.
0: காமராஜ் சார் சொல்லுங்க. காமராஜ் சார், நீங்க பேசுறது ரொம்ப தெளிவா இல்ல.
2: உன்னுடைய வாழ்க்கை உண்மைங்க. நம்மளுடைய வாழ்க்கை நம்மளுக்காக தான் வாழணும், பிறருக்காக வாழலாம். நம்ம கடவுளான ராமபிராணி அடுத்தவங்க பேச கேட்க வந்து சீரப்ராஜ்ய வந்து அக்னியில இறங்கி வர சொன்னார். அது எவ்வளவு பெரிய கஷ்டத்தை ஏற்படுத்துச்சு. அது இன்னும் பேசக்கூடிய அளவுக்கு
0: இருக்கு.
2: நம்ம வந்து நேர்மை நடக்கல பாத்தீங்கன்னாக்க எந்த வயலும் யாருக்கும் தக்க வேண்டியது இருக்காது. எந்த இது அவங்க சொல்லுவாங்க இவங்க சொல்லுவாங்கன்னு நம்ம நினைக்க வேண்டிய அவசியமும் இருக்காது. அப்ப வந்து நம்ம வந்து நம்ம நேர்மையா நடக்கிறோங்கிறது உறுதியா இருக்கு. அதுல எந்த பேச்சு யாரு பேசுறது அதை பத்தி கவலைப்படக்கூடாது. நம்மளுடைய வாழ்க்கை நம்ம கையில் தான் என்னுடைய கருத்து.
0: நன்றி சார், நன்றி. அருமையா சொன்னீங்க. அடுத்த நேயர் வணக்கம். ஸோ உங்களுடைய கருத்தை கேட்டிருந்தோம். அடுத்தவங்க நினைப்பாங்க அப்படிங்கிற இந்த மனநிலை நம்முடைய முன்னேற்றத்துக்கு உதவுமா இல்ல தடையா இருக்குமான்னு நேயர் அடுத்த நேயர் வணக்கம்.
3: ஹலோ.
0: வணக்கம்.
3: வணக்கம் மேடம்.
0: யார், எங்க இருந்து பேசுறீங்கம்மா?
3: நான் மணக்காட்டானூர் சிதாஷ்னி.
0: எங்க இருந்து?
3: மணக்காட்டானூர்.
0: மணக்காட்டானூர்.
3: ஆமா.
0: ஓகேம்மா, சீதாலட்சுமிமா சொல்லுங்க.
3: நிகழ்ச்சியில
0: முன்னேற்றத்துக்கு உதவுமா தடையா இருக்குமான்னு உண்மைதாங்க. மத்தவங்க வந்து நிறைய விஷயங்கள் நம்ம கிட்டே சொல்லலாம், இதை பண்ண அதை பண்ண இல்லைனா இந்த மாதிரி செய்யாதான் சொல்லலாம். ஆனால் எல்லாருக்குமே நம்மளுடைய சூழ்நிலை என்ன, நம்மளுடைய வரம்புகள் என்ன, எனக்கு என்ன வரும் அப்படிங்கிறது மற்றவங்களுக்கு தெரியாது இல்லையா. ஸோ நம்ம வந்து என்ன விஷயத்த அவங்க சொல்கிறத எடுத்துக்கலாம் இல்லை வேண்டாம் அப்படிங்கிறது நம்மளுடைய கையில் தான் இருக்குது. ஸோ அந்த விஷயத்தில் நம்ம மனசை வச்சுருந்தோம் அப்படின்னா கண்டிப்பாக செய்யாதான் செய்வோம். நிகழ்ச்சியில் அடுத்த பாடலும் வந்துட்டே இருக்குது. சில்லுன்னு ஒரு காதல் திரைப்படத்தில் இருந்தால் பாடல் கேட்குறோம். என்னுடைய மோஸ்ட் ஃபேவரட் சாங் அது இதாங்க. இந்த பாடலை கேட்க இருக்கிறோம். பாலியுடைய பாடல் வரிகளில் நரேஷ் ஐயா, ஸ்ரேயா கோஷல் பாடினது, ஏ ரகுமானோட இசையில் பாடல் வந்துட்டு இருக்கு. கேட்டு நினைச்சிருங்க. ஆகாஷ்வாணி FM Rainbow 102.6.

0: நேயர்களே, இன்று நண்பகல் 12:10 ஒலிபரப்பாகும் ஸ்நேகிதிய நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் வசந்த் அண்ட் கோ.
1: இந்தியாவின் நம்பர் ஒன் டீலர் வசந்த் அண்ட் கோ.
2: நீங்க கேட்டுட்டு இருக்கீங்க நம்ம ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6.
3: நேரம் 9:42 ஆகிட்டு இருக்கிறீங்க ஆனந்த பூங்காட்டு நிகழ்ச்சி. இன்னைக்கு நிகழ்ச்சியில பேசிட்டு இருக்கிறோம் அடுத்தவங்க என்ன நினைப்பாங்க அப்படிங்கிற இந்த மனநிலை நம்முடைய முன்னேற்றத்துக்கு உதவுமா இல்ல தடையா இருக்குமா அப்படின்னு. இது ஆகாஷ்வாணி FM Rainbow 102.6. நிகழ்ச்சியில பேச போற அடுத்த நேயர் வணக்கம்.
4: வணக்கம்.

0: வணக்கம், யார் இங்கே இருந்து?
1: தூத்துக்குடி மாவட்டம் முள்ளக்காடு பாபு.
0: பாபு சார் சொல்லுங்க.
1: மேடம், அடுத்தவங்க என்ன போட்டா நம்மளோட நிம்மதி பேர். அதாவது தூத்துவார் தூட்டட்டும் போற்றுவார் போட்டட்டும் மேடம், நாம் நமது பணியை நம்மளுடைய மனசாட்சிக்கு விரோதம் இல்லாமல் செய்தாலே போதும், நம்ம முன்னேற்றத்திற்கு தடை இருக்காது.
0: கண்டிப்பா.
1: அவங்க என்ன சொல்லுவாங்க, இவங்க என்ன சொல்லுவாங்கன்னு நினைக்கவே வேண்டாம். அது நம்ம வளர்ச்சிக்கு வந்து தடையா தான் இருக்கு. நம்ம மனசாட்சிக்கு நாம நல்லபடியா நியாயமா இருந்தா மட்டும் போதும்.
2: அடுத்தவங்களை பத்தி நம்ம ஏம் பண்ணி நம்ம எந்த வேலையும் பார்த்தாலும் அது சரியான முறையில முடிக்க முடியாது. அவங்க என்ன நினைப்பாங்க, இவங்க நினைப்பான்னு நம்ம நினைக்க கூடாது. அந்த தொழிலும் பார்க்க முடியாது, அந்த நம்முடைய வாழ்க்கையும் நல்ல முறையில போகாது. அந்த ஒரு மாதிரி ஒரு இருக்கத்தோட போற மாதிரி இருக்கும். உலகத்துல எல்லாம் உயிர் எல்லாருமே வந்து நம்ம உயிர் நம்ம மட்டும் இல்ல, எந்த எல்லா உயிரினமும் வந்து அடுத்தவங்களை பார்த்து வாழாது கண்டிப்பா. அது நம்ம வேலையை நம்ம பார்ப்போமே அப்படிங்கிற எம்எல்ஏ மூமெண்ட்ல இருக்க போய் தான் அது கடைசி வரைக்கும் கொண்டு போக முடியும். ஆனா இன்னொன்று சொல்லுதுங்க, இப்ப உள்ள காலகட்டங்களா நம்ம ட்ரெஸ் போடுறது எல்லாமே வந்து அடுத்தவங்க நல்லா இருக்கான்னு சொல்ல மாட்டேங்கிறாங்களா அப்படிங்கற மனநிலையே இருக்குங்க.
0: ஆமா, சில விஷயங்களை அதை யோசிக்க தான் செய்யறோம் இல்லையா?
2: கண்டிப்பா. ஒரு ஒரு ஏதாவது ஒரு செயல் செய்யும் போது நம்ம இப்படி இருக்கோம் ஒன்னும் சொல்ல மாட்டேங்கிறாங்களா அப்படிங்கிற எண்ணம் எல்லாத்துக்கும் இருக்கு. அதையும் தவிர்க்கணும் நான் நினைக்கிறேன்.
0: கண்டிப்பா சார், கண்டிப்பா. நன்றி நன்றி நன்றி, அருமையா சொன்னீங்க,
2: நன்றி.
0: அடுத்த நேயர் வணக்கம். வணக்கம். வணக்கம் சார், யார் இங்க இருந்து பேசுறீங்க?
3: நினைப்பாங்க அப்படின்னு ஒரு நிலைப்பாட்டுக்கு நாங்க என்னைக்கு அதை நினைச்சு வர்றோமோ அப்பவே நாங்க அடித்தட்டு மட்டத்துக்கு போயிருவோம். நண்பர்கள் கூட ஒண்ணு நல்லா சொல்லுவோம், ஒரு வீடா கட்டுறோம்னு வச்சுக்கோங்க, செஞ்சது செஞ்சடா இன்னொரு ரூம் எடுத்து டைல்ஸ் போட்டு நல்லா இருக்கும், கேக்குறதுக்கு நல்லா இருக்குங்க. கடனாக கூட கட்டணும் இருக்கும் பாத்தீங்களா, அந்த மன அழுத்தம் நம்ம கொண்டுருங்க. நிறைய பேர் அப்படிதான் ஏமாந்துருக்காங்க, எல்லாம் நிறைய பட்டிருக்கேன் நல்லா. ஆனா எந்த ஆலோசனையும் கேட்க கூடாதுங்க, முடிஞ்ச நம்ம ஆலோசனை அது நம்மளுக்கு ஏத்த மாதிரி சிறப்பா இருந்தா நம்ம அதை வழிநடத்திட்டு போயிடலாம்.
0: சூப்பர் சார், நன்றி நன்றி. நிகழ்ச்சி பேசினீர்கள், நிறைய பேர் அவங்களுடைய சொந்த அனுபவத்தையும் சொல்லிட்டு இருக்கிறாங்க, அவங்க பார்த்த விஷயங்கள் கேட்ட விஷயங்களையும் ஷேர் பண்ணிட்டு இருக்காங்க இல்லையா. ஸோ அடுத்தவங்க என்ன நினைப்பாங்க அப்படிங்கிற இந்த மனநிலை முன்னேற்றத்துக்கு உதவாதுங்க, தடையா தான் இருக்கு அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லிட்டு இருக்கிறாங்க. நிகழ்ச்சியில் அடுத்த பாடல் கேட்டு வந்துடலாமா? வேங்கை திரைப்படத்தை தான் பாடல் கேட்கவிருக்கிறீங்க. ஹரியாவுடைய பாடல் வரிகளில் தேவ்ஸ்ரீ பிரசாந்த், எம்எல்ஆர் கார்த்திகேயன் இணைந்து பாடுது. தேவ்ஸ்ரீ பிரசாத்துடைய இசையில் பாடல் வந்துட்டு இருக்கு, கேட்டு இணைச்சிருங்க. ஆகாஷ்வாணி FM Rainbow 102.6.

0: காற்றலைகளில் இசை சாமரம் வீசிக்கொண்டிருப்பது நெல்லையின் இசை களஞ்சியம். ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6.
1: முன்னேற்றத்துக்கு உதவுமா இல்லனா தடையா இருக்குமா நிகழ்ச்சியில பேச போற அடுத்த நேயர் வணக்கம்.
2: வெங்கடேசன்
1: சார் சொல்லுங்க.
2: நிலை பொறுத்து இருக்குமா, அது நமக்கு நன்மை தருமா தீமை தருமாங்கிற ஒரு செயல் திட்டம். எப்பொருள் யாரு யாராய் கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவுன் வல்லுவன் சொல்றாரு. அதனால செயல் திட்டம் என்னவோ அதை பற்றிதான் நம்மளுக்கு வந்து பிறரோட பார்வை நம்மளுக்கு வந்து நன்மை பயக்குமா தீமை பயக்குமாங்கிறத பாக்கணும். ஒரு பொது காரியத்துல ஈடுபட்டு செயல் திட்டம் பண்ணும் போது பிறரோட ஆலோசனைகள் போக்குவரத்து அந்த இடத்துல நம்மளுக்கு தேவையற்றதா இருக்கும். நான் பாட்டுக்கு என் வேலையை செய்யற பிறர் நலம் பெறுவாங்க அப்படிங்கிற எண்ணத்துல போயிடலாம். ஆனா தனக்குன்னு ஒரு அர்த்தமற்ற வாழ்க்கையை ஏற்று பார்க்கும் பொழுதுதான் இதை இவங்க பார்த்தாக்க ஏதாவது சொல்லுவாங்களா வருவாங்களா அப்படிங்கிற ஒரு எண்ணம் தோன்றும் மனசுக்குள்ள. ஆனா எந்த ஒரு செயலிலையும் என்ன பிறரோட நிலை பார்த்து செய்யறதாமா பகுத்தறிவோட செயல் திட்டம். அப்படி இல்லைன்னா மத்த உயிரினங்களோட ஒப்பிட்டுருவோம் நம்ம, எப்படியோ போறோம் எப்படியோ வரோங்கிற மாதிரி ஆயிடும்ல. அதுக்கு அந்த ஒழுக்கங்கிற ஒரு நிலை தேவை இல்லையா. ஒரு செயலை அர்த்தமற்ற செயலை நம்ம செய்யும் போது பிறர் பார்ப்பாங்களே அவங்களுக்கு நம்ம அஞ்சு நடக்கணுங்கிற ஒரு பயம் இருந்தாதானே அந்த செயலை திருத்தறதுக்கு வாய்ப்பு வரும். அதிலுமே தன்னை போல நான் வாட்டி செய்யறேன் நீ வாட்டி அப்படின்னு சொல்லி சொன்னா அந்த ஒழுக்கங்கிற நிலை இல்லாம போயிடும். தனி மனிதனா இருக்கும் பொழுது கூட தன்னடக்கம் வேணும் தனி மனித ஒழுக்கம் வேணுங்கிறது நம்ம சமுதாய நோக்கமா இருக்கு. அதை விட்டுட்டு நம்ம எதுவுமே யாரும் பார்த்த உனக்காக என்ன எனக்காக என்ன நான் வாட்டுக்கு என் விஷயத்துக்கு செய்யறோம் அப்படிங்கிற நிலைக்குள்ள போனோம்னா மற்ற உயிரினத்துக்கு ஒப்பாக மாறிடுவோம். அதனால பிறரோட கவனமும் நம்மளோட கவனமும் ஒன்றிணைந்து அதை நன்மையை கருதி செயல்படும் போது வெற்றி கிடைக்கிற நல்ல செய்தி சொல்லி விடைபெற்றுகிற வாய்ப்புகள்.
1: நன்றி சார், நன்றி. அடுத்த

0: நேயர் வணக்கம்.
1: இனிய நற்காலை வணக்கங்கள். நலம் நலமதியாவல் இன்றைய பொழுதும் இனிய பொழுதா சமய வாழ்த்துக்கள். நாகர்கோவில் மந்திரமூர்த்தி பேசுறேன்.
0: மந்திரமூர்த்தி சார் சொல்லுங்க.
1: அதாவது ஊர் என்ன சொல்லும் சொல்லட்டுமே, அப்புறம் வந்து பாட்டு வந்து உலகம் ஆயிரம் சொல்லட்டுமே, உனக்கு உனக்கு நீயே நீதிபதினு வரும்ல. அப்படி எனக்கு நானே நீதிபதினு நம்ம நிறைய விஷயத்துல நம்ம வந்து இண்டிபெண்டா போயிட்டே இருக்கலாம். ஆனாலும் இந்த ஒரு வாய்க்கு உலைமூடி கிடையாது தானே. ஒரு சில விஷயங்களுக்கு நம்ம ஊரோட ஒத்து வாழ வேண்டியது தானே. அதனால வந்து நாம வந்து இருட்டுல வந்து தவறு செய்யக்கூடாது. வெளிச்சத்துல தவறு செய்தா கூட அதை திருத்தி கொள்ள பாக்கணும். அப்புறம் வந்து தான்கிற எண்ணத்தோடு நாம வந்து பீடுநடை போடாம ஒற்றுமையே வெற்றிக்கு வழின்னு சொல்லிட்டு அடுத்தவங்களை பத்தியும் அடுத்தவங்க நம்மளை பத்தி நல்ல அபிப்பிராயம் சொல்லக்கூடிய, அதாவது இப்ப வந்து ஒரு வீட்டுல ஒரு பொண்ணு இருக்கு ஒரு மாப்பிள்ளை இருக்குன்னா அவங்களை வந்து பாக்கறதுக்கு அக்கம் பக்கத்துல விசாரிப்பாங்க, நல்ல பொண்ணு தானா நல்ல பையன் தானாங்க. அப்பெல்லாம் நம்ம அந்த பெண்ணுக்கும் சரி பையனுக்கும் சரி நல்ல சர்டிபிகேட் இருந்தாதான் பக்கத்துல உள்ளவங்களும் நல்ல அபிப்பிராயம் சொல்லுவாங்க. அதனாலே வந்து நம்ம ஊர் என்ன சொல்லும் உறவன சொல்லும் சொல்லிட்டு எதுன்னு சொல்லிட்டு போலாம்னு சொல்லிட்டு நம்ம அப்படி இருக்கக்கூடாது. நமக்கு நாமே மனசாட்சி வேணும். மனசாட்சியோடு இருக்கும்போது நம்ம வந்து எல்லாமே நல்லபடியாக தான் செய்வோம். அப்புறம் வந்து அடுத்தவங்களே நம்ம மதிக்கும் போது நம்ம வந்து அடுத்தவங்க நம்மளை பத்தி தவறா பேசிடக்கூடாதுங்கிற எண்ணமும் நமக்குள்ளே இணைந்துதானே செயல்படும்.
0: சூப்பர் சார், நன்றி நன்றி நன்றி. நிகழ்ச்சி நிறைவான நேயர் வணக்கம்.
2: ஹலோ வணக்கம், வாழ்க வளமுடன். சாந்தி பேசு.
0: சாந்திமா சொல்லுங்க.
2: அதான் அடுத்தவர்கள் என்ன நினைப்பார்கள் என்று நான் பயந்து முன்னேறதா முன்னேற்றத்துக்கு
0: தடைதான்.
2: அடுத்து என்ன செய்யலாம் நம்ம நினைக்கும் போது முன்னேற்றம் வரும். நமக்குள்ள என்ன தனித்தன்மை இருக்கு அப்படின்னு நம்ம செயல்படும் போது நமக்கு மகிழ்ச்சி வரும்.
0: உங்களுக்கு கரெக்டா இருக்கு. சூப்பர். நன்றிமா நன்றி. சொன்னா இல்லைங்களா, அடுத்தவங்க என்ன நினைப்பாங்க அப்படிங்கிற இந்த மனநிலை வந்து நமக்கு எல்லாருக்குமே வந்து நேச்சுரலாகவே மனசுக்குள்ளே வரதான் செய்யுமா. இது செய்கிறமே மற்றவங்க எதுவும் சொல்லுவாங்களா, எல்லாருக்கும் பிடிக்குமா, நம்ம இவ்வளோ எஃபர்ட் எடுத்து பண்ணுறமே அப்படிங்கிற மாதிரிலாம் தோணுதான் செய்யும். ஆனால் ஒரு விஷயம் மனசில் வச்சுக்கோங்க, நமக்கு கடவுள் கொடுத்த ஒரு கிஃப்ட் மனசாட்சி அப்படிங்கிறதான். சில இடங்களில் வந்து இப்படி தான் செய்யணும் இப்படி தான் பண்ணணும் அப்படிங்கிற சட்டங்கள் இல்லாத இடத்துல நம்முடைய மனசாட்சி நமக்கு வந்து ஒரு விஷயத்த சொல்லும். இதை செய், இதை செய்யாத, இல்லை இல்லை தப்பாக இருக்குது கொஞ்சம் யோசிச்சுக்கோ அப்படிங்கிற அந்த அலாரம் வந்து மனசாட்சி கொடுத்துட்டே இருக்கும். ஸோ ஒரு விஷயத்தை செய்கிறதுக்கு முன்னாடி உங்களுடைய மனசாட்சிக்கும் மனசுக்கும் பயப்படுங்க. கடவுளுக்கு பயந்த ஒரு விஷயத்தை செஞ்சோம் அப்படின்னா கண்டிப்பாக எந்த ஒரு விஷயத்துலையுமே வந்து தவறு இருக்காது இல்லையா. அதுக்காக மற்றவங்க சொல்ல கேட்காம இருக்கணும் அப்படிங்கிற மாதிரிலாம் கிடையாது. ஏன்னா ஆலோசனைக்காரர்கள் நிறைய பேர் இருந்தால் ஒரு திட்டம் வந்து வெற்றி பெறும் அப்படின்னு வேதத்தில் ஒரு வார்த்தை உண்டு. ஸோ வந்து மற்றவங்ககிட்ட வந்து ஆலோசனை கேட்கலாம், ஆனால் நமக்கு எது சரிப்பட்டு வருன்றது நமக்கு நல்லா தெரியும். அதை தான் மனசாட்சி படி யோசிச்சு செய்யுங்க சொல்லிட்டு நிகழ்ச்சியை நிறைய செஞ்சுக்கலாம். நிகழ்ச்சியின் நிறைவான பாடல் என்னுடைய ரொம்ப ரொம்ப ரொம்ப பிடித்த பாடலாம் வந்து வளம் வரக்கே ரசிக்க போகிறீங்க. மன்மதன் திரைப்படத்துலேருந்து ஸ்நேகனுடைய பாடல் வரிகளில் சாதனா சர்க்கம் பாடின பாடல் யுவன் சங்கர் ராஜாவோட இசையில். ஸோ எனக்கு பிடிச்ச பாடல் இன்றைக்கி நேர்கள் என்ன நினைப்பாங்க தெரியாமல் நான் பாட்டுக்கு வந்து என்னோடய பிடிச்ச பாடல்களை ப்ளே பண்ணியிருந்தேன். உங்களுக்கும் அந்த பாடல்கள் பிடிச்சிருக்கும் நம்புகிறேன். நிகழ்ச்சி வரைக்கும் கூட பேசிகிட்டு இருந்தேன் நான் உங்கள் தோழி ஆர்ஜே ஜெமிமா செபாஸ்டியன். பாடலை தொடர்ந்து 10 மணிக்கான செய்திருக்கும், அதை தொடர்ந்து 12க்கு மனம் விரும்பிய நிகழ்ச்சி தான் காத்துட்டு இருக்கு. தொடர்ந்து ஸ்டேடியூண்டா கேளுங்க, FM Rainbow 102.6.

0: நேர்களை இனி கேட்கலாம் செய்தி சுருக்கம். சென்னை அஞ்சல்.
1: வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் கோபாலகிருஷ்ணன். சிகாகோவில் உலக மதங்களின் நாடாளுமன்ற மாநாட்டில் சுவாமி விவேகானந்தர் ஆற்றிய உரை இப்போதும் ஊக்கமளித்து வருவதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். இயற்கை பேரிடர்களின் போது உயிரிழப்பு ஏற்படுவதை தடுக்கும் வகையில் பேரிடர் மேலாண்மை அமைப்புகள் முற்றிலும் மாற்றியமைக்கப்பட்டுள்ளதாக உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா கூறியுள்ளார். ரஷ்யாவுடனான வர்த்தகம் 100 பில்லியன் அமெரிக்க டாலர் என்ற இலக்கை எட்டும் என்று மத்திய அமைச்சர் திரு பியூஷ் கோயல் நம்பிக்கை தெரிவித்துள்ளார். விவசாயிகளின் உரிமைகளை பாதுகாக்கும் வகையில் புதிய விதை சட்டம் கொண்டுவரப்படவுள்ளதாக மத்திய வேளாண் அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌஹான் கூறியுள்ளார். திரைப்படத்துறையில் இளம் படைப்பாளர்களை ஊக்குவிப்பதற்கான நடவடிக்கைகளை மத்திய அரசு மேற்கொண்டு வருவதாக தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் தெரிவித்துள்ளார். இந்தியா மலேசியா இடையே கூட்டு கடற்படை பயிற்சியில் பங்கேற்பதற்காக இந்திய கடற்படைக்கு சொந்தமான INS மைசூர் மலேசியாவின் லூமுட் துறைமுகம் சென்றடைந்தது. சென்னையில் ஆபரண தங்கத்தின் விலை இன்று சவரனுக்கு 1920 ரூபாய் குறைந்து 1,12,120 ரூபாய்க்கு விற்பனையாகிறது. மதுரை அருள்மிகு மீனாட்சி சுந்தரேஸ்வரர் திருக்கோவிலில் குடமுழுக்கு நடைபெறவுள்ளதை முன்னிட்டு மேற்கொள்ளப்பட்டு வரும் முன்னேற்பாட்டு பணிகளை ஆட்சியர் திரு நிஷாந்த் கிருஷ்ணா, மாநகர காவல் ஆணையர் திரு ராஜேந்திரன் ஆகியோர் ஆய்வு மேற்கொண்டனர். நாமக்கல் மாவட்டம் திருச்செங்கோடு அருகே உள்ள மோடியப்பள்ளி ஏரியை தூர்வாதன் மூலம் அப்பகுதியில் நிலத்தடி நீரை சேமிக்க முடியும் என்று மாநில அமைச்சர் டாக்டர் அருண்ராஜ் தெரிவித்துள்ளார். அரசு மாணவர் விடுதிகளின் பராமரிப்புக்கான நிதி 50,000 ரூபாயிலிருந்து 1,00,000 உயர்த்தப்பட்டுள்ளதாக மாநில சமூக நீதித்துறை அமைச்சர் திரு வன்னியரசு கூறியுள்ளார். காங்கோவில் உள்ள பள்ளி ஒன்றில் ஏற்பட்ட தீ விபத்தில் 26 மாணவர்கள் உயிரிழந்தனர். மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களின் ஓரிரு இடங்களில் இன்று மிதமான மழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. ஆசிய கோப்பை மகளிர் 2020 கிரிக்கெட் போட்டியில் இந்திய அணி 40 ரன் வித்தியாசத்தில் பங்களாதேஷ் அணியை வென்று இறுதிப் போட்டிக்கு முன்னேறியுள்ளது. செய்திச் சுருக்கம் இத்துடன் நிறைவு பெற்றது.

0: பத்து மணி 7 நிமிடத்தில் நேயர்கள் இணைந்திருப்பது மனம் விரும்புதே நிகழ்ச்சிக்காக. நம்ம நிகழ்ச்சியில தன்னுடைய விருப்ப பாடல் கேட்கறதுக்காக. வணக்கம், யார் இங்க பேசுறீங்க?
1: வணக்கம் மேடம், நலமா இருக்கீங்களா?
0: நலமா இருக்கேன் சார். யார் இங்க பேசுறீங்க?
1: நான் கன்னியாகுமரி மாவட்டம் கருங்கல் பார்வையில் இருந்து பிரான்சிஸ் மேடம்.
0: பிரான்சிஸ் சார், நிகழ்ச்சியில என்ன பாடல் வேணும் உங்களுக்கு?
1: படம் வானத்தை போல பாடல். எங்கள் வீட்டில் எல்லா நாளும் கார்த்திகை.
0: நன்றி சார், நிகழ்ச்சியில கலந்துகிட்டதுக்கு. உங்களுக்காக பாடல் வந்துட்டே இருக்கு, நிகழ்ச்சியில கலந்துகிட்டதுக்கு நன்றி.

நேர்கள் இணைந்திருப்பது மனம் விரும்புதே நிகழ்ச்சிக்காக. நம்ம நிகழ்ச்சியில தன்னுடைய விருப்ப பாடல் கேட்கறதுக்காக. வணக்கம், யாரங்க இருந்து பேசுறீங்க? வணக்கம், சொல்லுங்க. பத்மா, நிகழ்ச்சியில என்ன பாடல் வேணும் உங்களுக்கு? கண்டிப்பா அந்த பாடல் கொடுத்துடலாம். நம்ம அதுக்கு முன்னாடி நிகழ்ச்சியில ஒரு கேள்வி கேட்டிருந்தோம் இல்லையா, பிரதம மந்திரி வித்யாலட்சுமி திட்டம் எதனுடன் தொடர்புடையது? ஆப்ஷன் ஏ தொழில் முனைவோர், ஆப்ஷன் பி உயர்கல்வி. ஆப்ஷன் பி உயர்கல்வின்னு சொல்றீங்களா? சரியான பதில். நிகழ்ச்சியில கலந்துகிட்டதுக்கு நன்றி. உங்களுக்கான பாடல் வந்துட்டே இருக்கு. அதுக்கு முன்னாடி பிரதம மந்திரி வித்யாலட்சுமி திட்டம் அப்படிங்கிறது உயர்கல்வி பயிலக்கூடிய மாணவர்களுக்கு கல்வி கடன் மற்றும் நிதி உதவி வழங்குறது தொடர்புடையது. இது இந்த திட்டம் வந்து பார்த்தீங்கன்னா 2024 மத்திய அரசால் அறிமுகப்படுத்தப்பட்டது. தகுதியான மாணவர்கள் உயர்கல்வி நிறுவனங்களில் சேர்ந்து படிப்பதற்கான பிணையில்லா உத்தரவாதமில்லா கல்வி கடன் பெற இது உதவுது. கல்வி கடன் உள்ளிட்ட உயர்கல்வி செலவுகள் சமாளிக்க மாணவர்களுக்கு நிதி ஆதரவு வழங்குறது தான் இந்த திட்டத்தோட முக்கிய நோக்கமாக இருக்கு. குறிப்பாக தரமான உயர்கல்வியை பொருளாதார தடைகள் இல்லாமல் மாணவர்கள் பெறுவதற்கு இது உதவுது. மெட்ராஸ் மாகாணம் அதிகாரப்பூர்வமாக தமிழ்நாடு என எந்த நாளில் பெயர் மாற்றம் செய்யப்பட்டது? 1969 ஜனவரி 14, 1969 ஜூலை 14. இந்த கேள்விக்கான பதிலை யோசிச்சுட்டேன்.

0: கேட்கலாம். அதுக்கு முன்னாடி விளம்பரம்.
1: ஒரு மணி நேரத்துல ரயில் இருக்கு மேடம்.
2: இவ்வளவு சீக்கிரம் எதுக்கு? நீங்க முதல்ல ஜோக் கேளுங்க.
1: ரயில் போயிடும் தெரியும், அப்படி இருந்து லேட் பண்றியா?
2: ஆமா, ஏன்னா நீங்க டைம்ல HIV டெஸ்டுக்கு என்ன கூட்டிட்டு போற நினைப்பு வரட்டும்னு, நம்ம குழந்தையோட பாதுகாப்பு வண்டி போயிடாம இருக்கட்டும்னு.
3: கர்ப்பமான 3 மாசத்துக்குள்ள முடிஞ்சவரை சீக்கிரமா HIV, சிபிலிஸ் மற்றும் ஹெப்படைட்டிஸ் பி பரிசோதனையை கண்டிப்பா செஞ்சுக்கோங்க. ஏன்னா பிறக்க போற குழந்தைய HIV, சிபிலிஸ் மற்றும் ஹெப்படைட்டிஸ் பி நோய் தொற்றிலிருந்து பாதுகாத்து தாயும் செய்யும் நல்ல ஆரோக்கியத்தோட நீண்ட நாள் வாழ செய்யலாம்.
2: சரியான நேரத்தில் கண்டறிவோம், HIV-ஐ கண்ட்ரோல் செய்வோம்.
4: இது தமிழ்நாடு மாநில எய்ட்ஸ் கட்டுப்பாட்டு சங்கத்தின் HIV மற்றும் பால்வினை நோய் குறித்த தீவிர விழிப்புணர்வு பிரச்சாரம் இன்டென்சிஃபைட் IEC கேம்பெயின் 3.0 from 12th August to 12th October.

0: ஒன்றும் செய்யாது.
1: இப்படி எல்லா தருணங்களிலும் உங்கள் இதயத்தை இதமாக குளிர வைப்பது நமது ஆகாஷ்வாணி நெல்லை பண்பலை 102.6.

0: 10:20 நேயர்கள் இணைந்திருப்பது மனம் விரும்புதே நிகழ்ச்சிக்காக. நம்ம நிகழ்ச்சியில் அடுத்ததாவது அதனுடைய விருப்ப பாடல் கேட்கறதுக்காக வணக்கம், யாரங்க இருந்து பேசுறீங்க?
1: வணக்கம், கோமதி நாராயணன் அவர்களுக்கு உற்சாகமான காலை இனி வணக்கம்.
0: வணக்கம் சார், யார் எங்க இருந்து பேசுறீங்க, உங்க பேர் சொல்லுங்க.
1: நான் தர்மபுரி ராஜாபேட்டையில இருந்து வாசிக்கலக்கார விஜயன் பேசுறேன் மேடம்.
0: சொல்லுங்க சார், நிகழ்ச்சியில என்ன பாடல் வேணும் உங்களுக்கு?
1: படம் பாட்டா பாடல் வந்து ஆட்டாக்காரன் ஆட்டாக்காரன் என்ற பாடல் கொடுங்க மேடம்.
0: கண்டிப்பா சார் கொடுத்துடலாம். மெட்ராஸ் மாகாணம் அதிகாரப்பூர்வமாக தமிழ்நாடு என எந்த நாளில் பெயர் மாற்றம் செய்யப்பட்டது? ஆப்ஷன் ஏ 1969 ஜனவரி 14, ஆப்ஷன் பி 1969 ஜூலை 17. சரியான பதில் சார். நிகழ்ச்சியில கலந்துகிட்டதுக்கு நன்றி. மெட்ராஸ் மாகாணம் அதிகாரப்பூர்வமா தமிழ்நாடு அப்படின்னு பெயர் மாற்றம் செய்யப்பட்ட நாள் 1969 ஜனவரி 14, அதாவது தை மாதத்தின் முதல் நாளான அந்த தேதியில தான் மாற்றம் செய்யப்பட்டது.

0: நேயர்களே, இன்று நண்பகல் 12:10 ஒலிபரப்பாகும் ஸ்நேகிதிய நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் வசந்த் அண்ட் கோ.
1: இந்தியாவின் நம்பர் ஒன் டீலர் வசந்த் அண்ட் கோவின் விநாயக சதுர்த்தி சிறப்பு தள்ளுபடி விற்பனை.
2: நேர்கள் இணைந்திருப்பது மனம் விரும்புதே நிகழ்ச்சிக்காக. நம்ம நிகழ்ச்சியில தன்னுடைய விருப்ப பாடல் கேட்கறதுக்காக வணக்கம். யாரங்க பேசுறீங்க?
3: வணக்கம் மேடம், நான் ராமநாதபுரம் சாத்தன்குடியில இருந்து முருகன்.
2: முருகன் சார், நிகழ்ச்சியில என்ன பாடல் வேணும்?
3: எனக்கு வந்து ஒன்ஸ் மோர் படத்துல இருந்து சின்ன சின்ன காதல் அந்த பாட்டு கொடுத்துருங்களா.
2: கண்டிப்பா சார், உங்களுக்காக அந்த பாடல் வழங்கிடலாம். அந்த பாடல் கேட்கறதுக்கு முன்னாடி நம்ம நிகழ்ச்சியில ஒரு கேள்வி கேட்டிருந்தோம். உலக உயிரி எரிபொருள் தினம் எப்போது அனுசரிக்கப்படுகிறது? ஆகஸ்ட் 6, ஆகஸ்ட் 10.
3: ஆகஸ்ட் 10.
2: சரியான பதில் சார். நிகழ்ச்சியில கலந்துக்கிட்டதுக்கு நன்றி. உங்களுக்கான பாடல் வந்துட்டே இருக்கு. அந்த பாடல் கேட்கறதுக்கு முன்னாடி, உலக உயிரி எரிபொருள் தினம் ஆகஸ்ட் 10 அன்று ஒவ்வொரு ஆண்டும் அனுசரிக்கப்படுகிறது. இந்த நாள் உயிரி எரிபொருளின் முக்கியத்துவம் மற்றும் பயன்பாடுகள் பற்றின விழிப்புணர்வு ஏற்படுத்தும் நோக்கமாக கொண்டாடப்படுது. உயிரி எரிபொருள் அப்படிங்கிறது தாவரங்கள், கழிவுகள் மற்றும் பிற உயிரியல் பொருட்களிலிருந்து பெறப்படும் ஒரு வகை எரிபொருள். இது புதுப்பிக்கத்தக்க எரிசக்தி ஆதாரமாக கருதப்படுது. மேலும் இது பசுமை இல்லா வாயு உமிழ்வை குறைக்கவும் உதவுது. கேலோ இந்தியா திட்டம் எந்த ஆண்டு தொடங்கப்பட்டது? 2016-17, 2017-18. இந்த கேள்விக்கான பதிலை யோசிச்சுட்டே பாடலை கேட்டு நினைஞ்சிருங்க.

உன்னையும் என்னையும் பெற்றது காதல், உலக பந்தின் உயிர்தான் காதல், ஊசி முனையின் காதுக்குள்ளே ஒட்டகங்களை நுழைப்பது காதல், காதின் ஓரம் நரைத்தும் கூட இளமை போட்டு இழுப்பது காதல்.

0: இருபது வயதில் இளமை காதல், அறுபது வயதில் அனுபவ காதல், எங்கும் காதல், எதிலும் காதல், பொங்கும் காதல், புதுமை காதல். காதல் என்பது கனவாய் போனால் கனவே கனவே கனவே காதல்.
1: அப்பா,

0: 10:35 நேயர்கள் இணைந்திருப்பது மனம் திரும்புதை நிகழ்ச்சிக்காக. வணக்கம், யாரங்க பேசுறீங்க?
1: வணக்கம், நான் புதுக்குடியில இருந்த கவிதா சீனிவாசன் பேசுறேன் மேடம்.
0: சொல்லுங்கம்மா, நிகழ்ச்சியில் என்ன பாடல் வேணும் உங்களுக்கு?
1: காலமெல்லாம் காதல் வழக்கப்படத்துல வெண்ணிலவே வெக்கம் வேணும் அந்த பாடல் ஒளிபரப்பு.
0: கண்டிப்பா உங்களுக்காக நீங்க கேட்ட அந்த பாடல் நம்ம ஒளிபரப்பிடலாம். நம்ம அதுக்கு முன்னாடி ஒரு கேள்வி கேட்டிருந்தோம், கேலோ இந்தியா திட்டம் எந்த ஆண்டு தொடங்கப்பட்டது? ஆப்ஷன் ஏ 2016-17, ஆப்ஷன் பி 2017-18. 2016-17 தொடங்கப்பட்டது. இத்திட்டத்தின் நோக்கம் இந்தியாவின் விளையாட்டு கலாச்சாரத்தை மேம்படுத்துவதும் பள்ளி மற்றும் கல்லூரி மாணவர்களிடையே விளையாட்டை ஊக்குவிப்பதுமாகும். திறமையான இளம் விளையாட்டு வீரர்களை கண்டறிந்து அவர்களுக்கு பயிற்சி, விளையாட்டு வசதிகள் மற்றும் நிதியுதவி வழங்குவது இதன் முக்கிய நோக்கமாக கருதப்படுது. பிரதான் மந்திரி சூரிய சரோவர் யோஜனா எதனுடன் தொடர்புடையது? ஆப்ஷன் ஏ தொழில்துறை சூரிய ஒளி மின் திட்டங்கள், மிதவை சூரிய ஒளி மின் திட்டங்கள். இந்த கேள்விக்கான பதிலை யோசிச்சுட்டே பாடலை கேட்டு நெஞ்சிருங்க.

0: நேயர்களின் கவனத்திற்கு, NCERT விளம்பரதார நிகழ்ச்சி திங்கள் முதல் வெள்ளி வரை பிற்பகல் 3:30 முதல் 4 மணி வரை FM ரெயின்போ 102.6 MHz ஒலிபரப்பாகும். நேயர்கள் கேட்டு பயன்பெறுங்கள்.
1: நீங்க கேட்டுட்டு இருக்கீங்க நிலைப்பன்மலை 102.6. நேர்கள் இணைந்திருப்பது மனம் விரும்புதே நிகழ்ச்சிக்காக. நம்ம நிகழ்ச்சியில அடுத்ததாவதா தன்னுடைய விருப்ப பாடல் கேட்கறதுக்காக. வணக்கம், யாரெங்க இருந்து பேசுறீங்க?
2: வணக்கம் சகோதரிக்கு.
1: வணக்கம், யாரெங்க இருந்து பேசுறீங்கம்மா?
2: தேனியிலிருந்து சொன்னலத்தாப்பா. அனைவரும் நலமா இருக்கீங்களாயா?
1: நல்லா இருக்கம்மா, நீங்க எப்படி இருக்கீங்க?
2: நல்லா இருக்கப்பா, நல்லா இருக்கப்பா.
1: நிகழ்ச்சியில என்ன பாடல் வேணும் உங்களுக்கு?
2: எனக்கு சிவாஜி பாட்டு பல்லேலக்கா பல்லேலக்கா அந்த பாட்டு கொடுத்துருங்கப்பா.
1: கண்டிப்பா அந்த பாடல் கொடுத்துடலாம். நம்ம நிகழ்ச்சியில ஒரு கேள்வி கேட்டிருந்தோம், பிரதான் மந்திரி சூரிய சரோவர் யோஜனா எதனுடன் தொடர்புடையது? தொழில்துறை சூரிய ஒளி மின் திட்டங்கள், மிதவை சூரிய ஒளி மின் திட்டங்கள்.
2: தொழில்துறை.
1: ஆப்ஷன் பி தான் சரியான பதில். நிகழ்ச்சியில் கலந்துக்கிட்டதுக்கு நன்றி. அதாவது பிரதான் மந்திரி சூரிய சரோவர் யோஜனா அப்படிங்கிறது நீர்நிலைகளில் மிதக்கும் சூரிய மின் தகடுகளை அமைத்து சூரிய ஆற்றலை மின்சாரமாக உற்பத்தி செய்வதுடன் தொடர்புடையது. நீர்த்தேக்கங்கள், ஏரிகள் போன்ற நீர்நிலைகளுடைய மேல் பரப்பில் மிதவை சூரிய மின் நிலையங்கள் அமைக்கப்பட இருக்கு. நிலப்பரப்பு குறைவாக தேவைப்படுவதனால நிலத்தை பாதுகாக்கும் வகையில் இந்த திட்டம் பயன்படுகிறது. நீரின் ஆவியாதலை குறைப்பதற்கும் புதுப்பிக்கத்தக்க ஆற்றல் உற்பத்தியை அதிகரிப்பதற்கும் மிதவை சூரிய மின் திட்டங்கள் உதவுது. சந்த் கபீர் விருது எதனுடன் தொடர்புடையது? ஆப்ஷன் ஏ ஓவியம், ஆப்ஷன் பி கைத்தறி. இந்த கேள்விக்கான பதிலை யோசிச்சுட்டே பாடலை கேட்டு நினைஞ்சிருங்க.

0: கூல்.
1: நேயர்களே, இன்று நண்பகல் 12:10 ஒலிபரப்பாகும் ஸ்நேகிதிய நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் வசந்தன் கோ.
2: இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்தன் கோவின் விநாயக சதுர்த்தி சிறப்பு தள்ளுபடி விற்பனை.
3: காற்றலைகளில் இசை சாமரம் வீசிக் கொண்டிருப்பது நெல்லையின் இசை களஞ்சியம் ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6.
4: நேர்கள் இணைந்திருப்பது மனம் விரும்புதை நிகழ்ச்சிக்காக. நம்ம நிகழ்ச்சியில அடுத்ததாவதா வணக்கம், யாரங்க பேசுறீங்க?
5: வான்வெளியில் வர்ணஜாலம் காட்டும் நெல்லை பண்பலைக்கு இனிய காலை வணக்கத்துடன் உங்கள் அன்பு நெஞ்சம் கோவை நரசிபுரம் என் கே கந்தசாமி.
4: சார், நிகழ்ச்சியில என்ன பாடல் வேணும் உங்களுக்கு?
5: மேடம், தர்பார் படுத்துங்க, சும்மா கிளி அப்படிங்கிற பாடலுங்க.
4: கண்டிப்பா சார். சந்த் கபீர் விருது எதனுடன் தொடர்புடையதுன்னு ஒரு கேள்வி கேட்டிருந்தோம். ஆப்ஷன் ஏ ஓவியம், ஆப்ஷன் பி கைத்தறி.
5: கைத்தறி மேடம்,
4: சரியான பதில் சார். நிகழ்ச்சியில் கலந்துக்கிட்டதுக்கு நன்றி. சந்த் கபீர் விருது கைத்தறி துறையில் சிறந்த சாதனைகளுக்காக வழங்கப்படுது. இந்த விருது இந்திய அரசால் வழங்கப்பட்டு வருது. மேலும் இது கைத்தறி துறையில் பங்களிப்பு செய்தவர்களுக்காகவும், சந்த் கபீர் விருது கைத்தறி துறையில் சிறந்த சாதனைகளுக்காகவும் வழங்கப்படுது. இது இந்த துறையில் பங்களிப்பு செய்தவர்களை பெருமைப்படுத்தும் விதமாகவும் இது வழங்கப்படுது.

0: 줌마 킬.
1: நேர்கள் இணைந்திருப்பது மனம் திருப்பதை நிகழ்ச்சிக்காக. நம்ம நிகழ்ச்சியில நிறைவா பாடல் கேட்கறதுக்காக வணக்கம். யாரெங்க இருந்து பேசுறீங்க?
2: வணக்கம் மேடம், நல்லா இருக்கேன் மேடம்.
1: நல்லா இருக்கேன் சார். யாரெங்க இருந்து பேசுறீங்க? சார், நிகழ்ச்சியில என்ன பாடல் வேணும்? கண்டிப்பா சார், நிகழ்ச்சியில கலந்துகிட்டதுக்கு நன்றி. உங்களுக்காக பாடல் வந்துட்டே இருக்கு. இந்த பாடலோட நிறைவு பெறுது மனம் விரும்புதே.

வணக்கம். செய்திச் சுருக்கம் வாசிப்பவர் வடிவழகி கபிலன். சிகாகோ மாநாட்டில் சுவாமி விவேகானந்தர் ஆற்றிய உரை இப்போதும் ஊக்கத்தை அளித்து வருவதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். இயற்கை பேரிடரின் போது உயிரிழப்பு ஏற்படுவதை தடுக்கும் வகையில் பேரிடர் மேலாண்மை அமைப்புகள் முற்றிலும் நவீனமயமாக்கப்பட்டுள்ளதாக மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா தெரிவித்துள்ளார். ரஷ்யாவுடனான வர்த்தகம் 100 பில்லியன் அமெரிக்க டாலர் என்ற இலக்கை எட்டும் என்று மத்திய அமைச்சர் திரு பியூஷ் கோயல் நம்பிக்கை தெரிவித்துள்ளார். அறிவியல் மற்றும் தொழில்நுட்ப ஆராய்ச்சிக் கழகம் பல்கலைக்கழக மானியக்குழுவுடன் இணைந்து நடத்திய தேசிய தகுதி தேர்வு முடிவுகள் இன்று வெளியானது. மகாகவி சுப்பிரமணிய பாரதியாரின் நினைவு தினத்தையொட்டி மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா புகழஞ்சலி செலுத்தியுள்ளார். சென்னை காமராஜர் சாலையில் உள்ள அன்னாரது சிலைக்கு மாநில அமைச்சர்கள் திரு சரத்குமார், திரு தென்னரசு உள்ளிட்டோர் மரியாதை செலுத்தினர். தியாகி இம்மானுவேல் சேகரனாரின் நினைவு தினத்தையொட்டி மத்திய இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் மரியாதை செலுத்தியுள்ளார். பரமக்குடியில் உள்ள அன்னாரது நினைவிடத்தில் மாநில அரசின் சார்பில் அமைச்சர்கள் திரு அருண்ராஜ், திரு நிர்மல்குமார், திரு மதன் ராஜா உள்ளிட்டோர் மரியாதை செலுத்தினர். சென்னையில் ஆபரண தங்கத்தின் விலை இன்று சவரனுக்கு 1920 ரூபாய் குறைந்து 1,12,120 ரூபாய்க்கு விற்பனையாகிறது. மதுரை அருள்மிகு மீனாட்சி சுந்தரேஸ்வரர் திருக்கோயிலில் குடமுழுக்கு நடைபெற உள்ளதை முன்னிட்டு மேற்கொள்ளப்பட்டு வரும் முன்னேற்பாட்டுப் பணிகளை ஆட்சியர் திரு நிஷாந்த் கிருஷ்ணா, மாநகர காவல் ஆணையர் திரு ராஜேந்திரன் ஆகியோர் ஆய்வு மேற்கொண்டனர். நாமக்கல் மாவட்டம் திருச்செங்கோடு அருகே உள்ள மோலியப்பள்ளி ஏரியை தூர்வாருவதன் மூலம் நிலத்தடி நீரை சீரமைக்க முடியும் என்று மாநில அமைச்சர் டாக்டர் அருண்ராஜ் தெரிவித்துள்ளார். தமிழகத்தில் அடுத்த ஆண்டு முதல் காகிதமில்லா பத்திரப்பதிவு நடைமுறைக்கு வரும் என்று மாநில அமைச்சர் லோகேஷ் தமிழ்ச்செல்வன் தெரிவித்துள்ளார். மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களின் ஓரிரு இடங்களில் இன்று மிதமான மழை பெய்ய வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. ஆசிய கோப்பை மகளிர் 2020 கிரிக்கெட் போட்டியில் இந்தியா இறுதிப் போட்டிக்கு முன்னேறியுள்ளது. இத்துடன் இந்த செய்திச் சுருக்கம் நிறைவு பெற்றது.

பதினோரு மணி 3 நிமிடம் ஆயாச்சு. மணித்திருநாடு நிகழ்ச்சியும் தொடங்கியாச்சு. எந்த ஒரு செயலையும் செய்கிறதுக்கு அதுக்கான உத்வேகம் நமக்குள்ளே இருக்கணும். அந்த உத்வேகம் இருக்கணும் அப்படின்னா அதை பற்றின நேர்மறை எண்ணங்கள் நமக்கு இருக்கணும். இந்த ரெண்டும் கண்டிப்பாக இருந்துச்சோம்னா வெற்றியை கண்டிப்பாக எட்டி பிடிக்க முடியும்னு நிறைய தடவை நம்ம நிறைய விஷயங்களை கேள்விப்பட்டிருப்போம் இல்லையா? எதுக்காக இந்த விஷயத்தை சொல்ல நினைக்கிறீங்களா? இன்றைக்கி இந்த மாதிரி உத்வேகம் தந்த நிறைய விஷயங்கள் நமக்காக சொல்லிக் கொடுத்த ஒரு முக்கியமான நபரை பற்றின தெரிஞ்சுக்க போகிறோம். ஆமாங்க, மனித நாடு நிகழ்ச்சி அப்படின்னாலே ஒவ்வொரு நாளும் இந்தியாவுடைய பெருமை பேசக்கூடிய அழகழகான இடங்கள் பற்றி, முக்கியமான நபர்கள் பற்றி, நிகழ்வுகள் பற்றி தெரிஞ்சிட்ருப்போம். அப்படி இன்றைக்கி எதை பற்றி தெரிஞ்சுக்க போகிறோம் அப்படின்னா, நம்ம தமிழ் மொழிக்கு நிறைய சிறப்பான விஷயங்கள் இருக்குது. இலக்கியங்கள், காவியங்கள், கதைகள் எல்லாத்துலேயுமே நம்ம தமிழ் மொழியுடைய அழகாக நம்ம பார்க்க முடியும். தமிழுக்கு பெருமை சேர்த்த நிறைய பேர் இருக்கிறாங்க. அதில் முக்கியமான ஒருத்தர் அப்படின்னா அவர் தான் மகாகவி சுப்பிரமணிய பாரதியார். செப்டம்பர் 11 இன்னைக்கு அவருடைய நினைவு தினம். அதனால் இன்றைக்கி மனித நாடு நிகழ்ச்சியில் பாரதியார் அவருடைய அவரை பற்ற நிறைய தகவல்களையும், அவர் எழுதின அந்த வரிகள் சம்மந்தப்பட்ட பாடல்களையும் தான் கேட்டு ரசிக்க இருக்கிறோம். அந்த வகையில் நிகழ்ச்சியில் முதல் பாடலும் கேட்கவிருக்கிறோம். இந்திரா திரைப்படத்திலிருந்து வைரமுத்துடைய பாடல் வரிகளில் சுஜாதா மோகன், அனுராதா ஸ்ரீராம், ஜி பிரகாஷ், ஸ்வேதா மோகன், எஸ்தர் இணைந்து பாடினது ஏரோக்மான இசையில் பாடல் வந்துட்டுருக்கு. கேரட்டை நினைச்சிருங்க. ஆகாஷ்வாணி நிலை பண்பலை 102.6.

0: எஃப்எம் ரெயின்போ 102.6 இசையோடு என்றும் நீங்கள்.
1: அன்பளிஞ்சங்களுக்கு மீண்டும் ஒரு உற்சாகமான இனிய காலை வணக்கம். நேயர்களே, அணிஞ்சிருக்கிறீங்க ஆகாஷ்வாணி எஃப்எம் ரெயின்போ 102.6.

0: தமிழகத்தில் முதல் முறையாக ரோபோட்டிக் மூலம் துல்லியமா முழுமையான மூட்டுவலி நிவாரணம், அதுவும் குறைவான கட்டணத்தில்.
1: ஸ்ரீநிவாசா எலும்பு முறிவு மருத்துவமனை, தேரேகால் புதூர், நாகர்கோவில்.
2: திருநெல்வேலி மாவட்ட அறிவியல் மையம் சென்னை தனுஸ்ரீ வெஞ்சர் சார்பில் தேசிய பொறியாளர் தினத்தை முன்னிட்டு செப்டம்பர் 15 முதல் 17 வரை பள்ளி கல்லூரி மாணவர்கள் பொதுமக்களுக்கு ரிமோட் கண்ட்ரோல் கார் ரேசிங், ஃபேஷன் ஷோ மற்றும் ரங்கோலி போன்ற பல்வேறு போட்டிகள் அறிவியல் மையத்தில் நடைபெறுகிறது. தொடர்பு கொள்ளுங்கள் 8838586904.
3: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6.
4: நேரம் 11:11 இருக்குது. கேட்டுக்கிறீங்க ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலி பண்பலை 102.6. மனிதர்நாடு நிகழ்ச்சியில இன்னைக்கு மகாகவி பாரதியார் அவருடைய நினைவு தினம்ன்றால அவரை பத்தின நிறைய தகவலை தெரிஞ்சிட்டு இருக்கிறோம். இவர் 1882 வருடம் டிசம்பர் மாதம் 11 தூத்துக்குடி மாவட்டத்தில் இருக்கிற எட்டயபுரத்தில் சின்னசாமி ஐயர் லக்குமி அம்மாளுக்கு பிறந்தாங்க. இவங்களுடைய உண்மையான பெயர் சுப்பையா என்ற சுப்பிரமணியன் அப்படிங்கிறதா. சின்ன வயசுலேயே கவிதை எழுதுறதுல அவருக்கு இருந்த திறமையை பார்த்து எட்டயபுரத்து அரண்மனை புலவர்கள் ரொம்ப வியந்து போனாங்க. அவருடைய 11 வயசுலேயே சரஸ்வதி தேவியை குறிக்கக்கூடிய பாரதி அப்படிங்கிற பட்டத்தை அவருக்கு வழங்கினாங்க. அன்னையிலிருந்து தான் அவர் சுப்பிரமணிய பாரதி அப்படின்னு அழைக்கப்பட்டார். பாரதியார் தன்னுடைய 15 வயதில் செல்லம்மாள் அப்படிங்கிறவங்கள திருமணம் செஞ்சாங்க. அதுக்கடுத்து வந்து சில நாட்கள்லேயே அவங்களுடைய தந்தை மரணத்தில் இழந்துட்டாங்க. ஸோ வறுமையின் காரணமாக காசியில், அதாவது வாரணாசியிலேருந்து தன்னுடைய அத்தையுடைய வீட்டுக்கு போனாங்க. அங்கே தான் அவருடைய வாழ்க்கையை திருப்பு முனையாக அமைஞ்சது. எந்த வகையில் தெரிஞ்சுக்கலாம் அப்படி பாடலும் வந்துட்டே இருக்கு. மனதில் உதவி வேண்டும் திரைப்படத்தின் பாலியுடைய பாடல் வரிகளில் கேஜே யேசுதாஸ் பாடின பாடல், இளையராஜாவுடைய இசையில் பாடலை கேட்டே இணைஞ்சிருங்க. ஆகாஷ்வாணி நிலை பண்பலை 102.6.

11:17 ஆகிட்டு நீங்கள் நினைச்சிருக்கிறீங்க மணித்திரு நாடு நிகழ்ச்சியோடு. இது ஆகாஷ்வாணி நிலை பண்பலை 102.6. நம்ம இன்னைக்கு மணித்திரு நாடு நிகழ்ச்சியில் மகாகவி பாரதியாருடைய நினைவு தினம்னால அவரை பற்றின விஷயங்கள் தான் தெரிஞ்சிட்ருக்குறோம். காசிக்கு பயணம் போன பாரதியாரை அங்கே முழுமையாக மாற்றினது அந்த பயணம் தான். சமஸ்கிருதம் ஹிந்தி மாதிரியான மொழிகளை அங்கே தான் கற்றுக்கிட்டாங்க. மீசை வைத்து தலையில் ரொம்ப கம்பீரமாக முண்டாசு கட்டி அவருடைய வழக்கத்தையே அங்கே தான் மாற்றிக்கிட்டாங்க. அதுலேருந்து தான் முண்டாசு கவிஞன் அப்படின்னு கூட பேர் வாங்கினாங்க. உலகத்தை பற்றின ஒரு பரந்த பார்வை அவருக்கு காசியில் தான் கிடைச்சிது. காசியிலேருந்து திரும்பினதுமே மதுரை சேதுபதி உயர்நிலை பள்ளியில் கொஞ்ச காலம் தமிழ் ஆசிரியராக வேலை பார்த்தாங்க. அதுக்கு பிறகு சுதேசமித்ரன் அப்படிங்கிற நாளிதழில் உதவி ஆசிரியராக பொறுப்பேற்றாங்க. அதுக்கப்புறமா இந்தியா அப்படிங்கிற சொந்த பத்திரிகையை தொடங்கினாங்க. அது ஒரு புரட்சிகரமான பத்திரிகை அப்படிங்கிறத குறிக்கிறதுக்காகவே அந்த பத்திரிகையை சிவப்பு நிற தாளில் தான் அச்சிட்டு வெளியிட்டாங்க. பாரதியாருடைய கட்டுரைகளை பார்த்த பிரிட்டிஷ் அரசாங்கம் அவரை கைது செய்கிறதுக்கு உத்தரவிட்டாங்க. இதை தெரிஞ்சுக்கிட்ட பாரதியார் 1908 வருடம் பிரெஞ்சுக்காரர்களுடைய கட்டுப்பாட்டில் இருந்த புதுச்சேரிக்கு தப்பிச்சு போனாங்க. புதுச்சேரியில் அவர் கழித்த அந்த 10 வருஷம்தான் அவருடைய இலக்கிய வாழ்க்கையுடைய பொற்காலம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்னு தெரியுமா சொல்கிறேன். இந்த பாடலுக்கு பிறகு பாடலும் வந்துட்டே இருக்குது. 7வது மனிதன் திரைப்படத்திலிருந்து சுப்பிரமணியன் பாதியுடைய பாடல் வரிகளில் பாடலும் வந்துட்டே இருக்குது. கே.ஜே. யேசுதாஸ் சாய்பாபா அவர்கள் இணைந்து பாடின பாடல். பாடலை கேட்டே இணைஞ்சிருங்க.

0: இனியொரு விதி செய்வோம், அதை எந்த நாளும் காப்போம். தனியொருவனுக்கு உணவிலையெனில் ஜெகத்தினை அழித்திடுவோம்.
1: வேலி மாவட்ட அறிவியல் மையம் சென்னை தனுஸ்ரீ வெஞ்சர் சார்பில் தேசிய பொறியாளர் தினத்தை முன்னிட்டு செப்டம்பர் 15 முதல் 17 வரை பள்ளி கல்லூரி மாணவர்கள் பொதுமக்களுக்கு ரிமோட் கண்ட்ரோல் கார் ரேசிங், ஃபேஷன் ஷோ மற்றும் ரங்கோலி போன்ற பல்வேறு போட்டிகள் அறிவியல் மையத்தில் நடைபெறுகிறது. தொடர்பு கொள்ளுங்கள் 8838586904.
2: நேயர்களே, இன்று நண்பகல் 12:10 ஒலிபரப்பாகும்

0: ஸ்நேகிதிய நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் வசந்த் அண்ட் கோ.
1: இந்தியாவின் நம்பர் ஒன் டீலர் வசந்த் அண்ட் கோ.
2: நீங்க கேட்டுட்டு இருக்கீங்க நிலைப்பன்மலை 102.6. நேரம் 11:24 நிமிடமாக இருக்குது. கேட்டுட்டு இருக்கிறீங்க ஆகாஷ்வாணி எஃப்எம் ரெயின்போ 102.6. மணித்திருநாடு நிகழ்ச்சியில சுப்பிரமணிய பாரதியாருடைய நினைவு தினம்னால அவரை பத்தின தகவல் தெரிஞ்சிட்டு இருக்கிறோம். புதுச்சேரிக்கு தப்பிச்சு போய் 10 வருடம் அங்க வாழ்ந்தாரு பாரதியார் அவர்கள். அதுதான் அவருடைய வாழ்க்கையுடைய பொற்காலமா இருந்துச்சு. அங்கதான் அவருடைய மிகச்சிறந்த படைப்புகளா இருந்த பாஞ்சாலி சபதம், குயில் பாட்டு, கண்ணன் பாட்டு இந்த காவியங்களை எழுதினாங்க. பாரதியார் வெறும் சுதந்திரத்துக்காக மட்டும் போராடல, சமூகத்துல இருந்த நிறைய பல இருளை போக்குறதுக்காகவும் போராடினாங்க. பட்டங்கள் ஆழ்வதும் சட்டங்கள் செய்வதும் பாரினில் பெண்கள் நடத்த வந்தோம் அப்படின்னு பெண்கள் முன்னேற்றத்திற்காக பாடியிருக்காங்க. பிரிட்டிஷ்காரர்களை எதிர்த்து நிறைய பேர் ஆயுதம் ஏந்தி போராடினாங்க. ஆனால் பாரதியார் தன்னுடைய பேனாவை ஆயுதமாக ஏந்தி பல லட்சம் மக்களை போராடுறதுக்கு தூண்டினாங்க. மக்களுக்குள்ளே இருந்த பயத்தை போக்குறதுக்கும் அவர் எழுதின அந்த பாடல்கள் ஒரு மிகப்பெரிய தூண்டுகோலாக இருந்துச்சு. சுதந்திர போராட்ட மேடைகளில் அவருடைய அச்சமில்லை அச்சமில்லை, வந்தே மாதரம் என்போம், ஆடுவோமே பள்ளு பாடுவோமே போன்ற பாடல்கள் எல்லாமே முழக்கப்படும்போது பாமர மக்களுக்குமே ரத்தம் கொதிச்சு சுதந்திரத்தை பத்திக்கிடும். இன்னும் நிறைய விஷயங்கள் பாரதியார் பற்றி சொல்றதுக்கு இருக்கு. அதுக்குடி பாடலும் வந்துட்டே இருக்கு. புதிய மனிதர்கள் திரைப்படத்திலிருந்து பழனி பாரதியுடைய பாடல் வரிகளில் எஸ்பி பாலசுப்ரமணியம், மீன்மினி அவர்கள் இணைந்து பாடினது ஏ.ஆர். ரஹ்மானுடைய இசையில. பாடலை கேட்டு இணைச்சிருங்க ஆகாஷ்வாணி நிலைப்பண்பலை 102.6.

0: பஞ்சபூதங்கள் சாட்சியா, நான்கு வேதங்கள் சொல்ல, மூன்று முடிச்சோட இரு மனங்கள் ஒரு உறவாகும் திருமணம். இது ஒரு கிரேட் இந்தியன் ஃபேமிலி வெட்டிங். ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.
1: நிகழ்ச்சி திங்கள் முதல் வெள்ளி வரை பிற்பகல் 3:30 முதல் 4 மணி வரை எஃப்எம் ரெயின்போ 102.6 மெகாஹெர்ட்ஸில் ஒலிபரப்பாகும். நேயர்கள் கேட்டு பயன்பெறுங்கள்.
2: இசையின் வர்ணஜாலமாய் இது உங்கள் ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6.
3: நேரம் 11:31 ஆகிட்டு இருக்கிறீங்க. மணித்திருநாடு நிகழ்ச்சி இது. ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6. மணித்திருநாடு நிகழ்ச்சியில மகாகவி சுப்பிரமணிய பாரதியாருடைய நினைவு தினத்துல அவரை பத்தின நிறைய விஷயங்கள் தெரிஞ்சிட்டு இருக்கோம். சுதந்திர போராட்டத்துக்கு அவர் எந்த அளவுக்கு முக்கியமோ அதே அளவுக்கு தமிழ் இலக்கியத்துடைய வளர்ச்சிக்கும் அவர் செஞ்ச தொண்டு ரொம்பவே முக்கியமானது. பாரதியாருக்கு முன்னாடி வரைக்குமே கவிதை அப்படின்னா அது ரொம்ப கஷ்டமான இலக்கண விதிகளோட படித்து பட்டம் வாங்கின புலவர்களுக்கு மட்டுமே புரிகிற மாதிரி ஒரு வட்டத்துக்குள்ளே அந்த கவிதைகள் வந்து எழுதப்பட்டு வந்துச்சு. ஆனால் அந்த தடையை உடைச்சு தெருவில் போகிற ஒரு சாதாரண குடிமகனுக்கும் புரிகிற மாதிரி ரொம்ப எளிமையான அதே சமயம் ஆழமான தமிழில் கவிதைகளை எழுதும் புதுக்கவிதை அப்படிங்கிற முறையை தொடங்கி வச்சாங்க பாரதியார் அவர்கள். சிந்து வகை பாடல்களை அதிகம் பாடினதுனால அவரை சிந்துக்கு தந்தை அப்படின்னு கூட சொல்லுவாங்களாம். கவிதைகள் மட்டும் இல்லாமல் உரைநடையிலையும் அவர் கலக்குனாங்க. பகவத்கீதையை தமிழில் மொழிபெயர்த்திருக்கிறாங்க. ஞானரதம், சந்திரிகையின் கதை மாதிரியான உரைநடை நூல்களையும் எழுதி தமிழுக்கு நிறைய தொண்டு செஞ்சுருக்கிறாங்க. நிகழ்ச்சியில் அடுத்த பாடலும் வந்துட்டே இருக்குது. திருடா திருடா திரைப்படத்துலேருந்து வைரமுத்துடைய பாடல் வரிகளில் கேஎஸ் சித்ரா மனோர்கள் இணைந்து பாடினது ஏஆர் ரஹ்மானுடைய இசையில். பாடலை கேட்டுட்டே இணைஞ்சிருங்க. ஆகாஷ்வாணி எஃப்எம் ரெயின்போ 102.6.

11:38 ஆகிட்டு இருக்குது. மணித்திரு நடை நிகழ்ச்சி தான் கேட்டுட்டு இருக்கிறீங்க. இது ஆகாஷ்வாணி நிலை பண்பலை 102.6. 1918 மறுபடியும் பிரிட்டிஷ் இந்தியாவுக்குள் நுழைஞ்ச சுப்பிரமணிய பாரதியார் போலீஸாரால் கைது செஞ்சு சில நாட்களுக்கு பிறகு விடுதலை செய்யப்பட்டார். வறுமையினாலேயும் நோயினாலேயும் அவருடைய உடல்நிலை வந்து ரொம்பவே மோசமானுச்சு. 1921 வருஷம் ஜூன் மாதம் திருவள்ளிக்கேணி பார்த்தசாரதி கோவிலில் யானையால் தாக்கப்பட்டு அதுக்கு பின்னாடி வந்த உடல்நலக் குறைவால் 1921 வருடம் செப்டம்பர் 11 தேதி தன்னுடைய 39வது

வயதில் அவர் மரணமடைந்தார். தனி ஒருவனுக்கு உணவில்லை எனில் இந்த ஜகத்தினை அழித்திடுவோம் அப்படின்னு சமூக புரட்சி பாடின அந்த முண்டாசு கவிஞன் தன் மூச்சு அடங்குற வரைக்குமே இந்த நாட்டினுடைய சுயேட்சைக்காகவும் தமிழ் மொழியுடைய வளர்ச்சிக்காகவும் நிறையவே விஷயங்களை செய்திருக்கிறாங்க. சுதந்திர போராட்டம் அப்படிங்கிற தீயை வளர்க்குறதுக்கு தன்னுடைய இலக்கியத்தை ஒரு விறகாக பயன்படுத்தினாங்க. அதை ஏற்றி வைத்த அந்த நெருப்பு இன்னைக்கும் தமிழ் இலக்கியத்திலையுமே தமிழருடைய நெஞ்சிலையுமே அணையாமல் எரிஞ்சிட்டு இருக்கதை பார்க்க முடியும். இவ்வளோ நேரமும் சுப்பிரமணிய பாரதியாருடைய நினைவு தினத்தில் அவரை பற்றின தகவல் தான் தெரிஞ்சிட்டு இருந்தோம். இனி நம்மளை சுற்றி நடக்கக்கூடிய செய்திகளை தான் தெரிஞ்சுக்க இருக்கிறோம். அதுக்கு நிகழ்ச்சியோட நிறைவான பாடல் வந்துகிட்டே இருக்குது. பாரதியுடைய படத்திலிருந்து மகாகவி சுப்பிரமணிய பாரதியுடைய பாடல் வரிகளில் ஹரிஷ் ராகவேந்திரா பாடினது இளையராஜாவுடைய இசையில். பாடலை கேட்டுட்டே தொடர்ந்து நினைஞ்சிருங்க ஆகாஷ்வாணி நிலை பண்பலை 102.6.

0: மாமா என்னாச்சு?
1: மூட்டு வலி தாங்க முடியலம்மா, ஆபரேஷன் பண்ணனும்னு சொல்றாங்க.
0: அப்ப உடனே நம்ம ஸ்ரீனிவாச மருத்துவமனைக்கு போகலாம். குறைந்த கட்டணத்துல ரோபோட்டிக் மூலமா துல்லியமான முறையில மூட்டு மாற்றுக்கான சிகிச்சை கொடுக்கறாங்க. ஒரே நாளே நீங்க நடந்துடலாம் பாருங்களேன்.
2: ஸ்ரீனிவாசா எலும்பு முறிவு மருத்துவமனை, தேரேகால் புதூர், நாகர்கோவில்.
3: இலவச ஆலோசனைகளுக்கு 890-300-909.
4: பஞ்சபூதங்கள் சாட்சியா, நான்கு வேதங்கள் சொல்ல, மூன்று முடிச்சோட இரு மனங்கள் ஒரு உறவாகும் திருமணம். இது ஒரு கிரேட் இந்தியன் ஃபேமிலி வெடிங். GRT ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.
5: நேயர்களே, இன்று நண்பகல் 12:10 ஒலிபரப்பாகும் ஸ்நேகிதிய நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் வசந்த் அண்ட் கோ.
6: இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்த் அண்ட் கோ.
7: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6.
8: நேரம் 11:45 ஆகிட்டு இருக்குது. மணித்திருநாடு நிகழ்ச்சி கேட்டுக்கிறீங்க. நம்மளை சுத்தி நடக்கிற செய்திகளை தகவல்கள் சேகரிச்சுட்டு கோமதி நாராயணன் வந்துட்டாங்க. சோ கோமதி,
9: ஏதாவது ஒரு கொண்டாட்டம் அப்படின்னா உள்ளூர்ல இருக்கிறவங்க எல்லாரும் செலிப்ரேட் பண்ணுவாங்க, வெளியூர்ல இருக்கவங்க தான் சொந்த ஊரை தேடி போவாங்க இல்லையா. ஸோ அதனால விநாயகர் சதுர்த்தியை முன்னிட்டு கூட்ட நெரிசலை தவிர்க்கிறதுக்காக தெற்கு ரயில்வே வந்து ஒரு அறிவிப்பு கொடுத்துருக்காங்க. எழும்பூர்ல இருந்து நெல்லைக்கு, அதாவது சென்னை டு நெல்லை சிறப்பு ரயில் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த சிறப்பு ரயில் என்ன விஷயம் அப்படின்னா, விநாயகர் சதுர்த்தியை முன்னிட்டு எழும்பூர் நெல்லை இடையே சிறப்பு ரயில்கள் இயக்க இருக்கிறாங்க. சென்னை எழும்பூர்ல இருந்து நாளைக்கு சனிக்கிழமை ராத்திரி 11:50 புறப்படக்கூடிய இந்த சிறப்பு ரயிலானது திருநெல்வேலிக்கு மறுநாள் காலையில 11:30 வந்து சேரும் அப்படின்னும், அது மட்டும் இல்லாமல் 14 அதாவது விநாயகர் சதுர்த்தி அன்னைக்கு 14 நைட்டு 10:30 திருநெல்வேலியிலேருந்து புறப்பட்டு மறுநாள் காலையில 10:30 சென்னை போகும்னு சொல்லியிருக்காங்க. இது எந்தெந்த பகுதியெல்லாம் போகுது அப்படின்னா, தாம்பரம், செங்கல்பட்டு, விழுப்புரம், விருத்தாச்சலம், அரியலூர், ஸ்ரீரங்கம், திருச்சி, திண்டுக்கல், சோழவந்தான், மதுரை, விருதுநகர், சாத்தூர், கோவில்பட்டி வழியாக இந்த ட்ரெயின் வந்து இயக்கப்படுது. அதே மாதிரி உங்களுக்கு பெங்களூர் நெல்லைக்கும் சிறப்பு ரயில் கொடுத்துருக்குறாங்க. இந்த மாதிரி நமக்கு வந்து சிறப்பு ரயில்கள்லாம் கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறதுனால வந்து நம்ம அந்த நேரத்தில் போய் நிற்கக்கூடாது, முடிஞ்ச அளவுக்கு கொஞ்சம் முன்னாடியே போய் இந்த பயணத்தை வந்து நம்ம சிறப்புடைய தான் மாற்றிக்கலாம்.
8: ஸோ அதனால் டைம் மறந்துடாங்க, இந்த ரூட்டுங்க மறந்துடாங்க, ஃப்ரீயாக போயிட்டு ஜாலியாக வந்து லீவ் என்ஜாய் பண்ணிவிடுவாங்கன்னு சொல்லிட்டு நிகழ்ச்சியில் பாடல் கொடுத்தலாம். பாடலும் வந்துட்டே இருக்குது. சிறைச்சாலை திரைப்படத்துலேருந்து அறிவுமதியுடைய பாடல் வரிகளில் SP பாலசுப்ரமணியம், கே சித்ரா பாடினது, இளையராஜாவுடைய சேலை. பாடலை கேட்டு இணைஞ்சிருங்க ஆகாஷ்வாணி நிலைப்பண்பலை 102.6.

0: பஞ்சபூதங்கள் சாட்சியா, நான்கு வேதங்கள் சொல்ல, மூன்று முடிச்சோட இரு மனங்கள் ஒரு உறவாகும் திருமணம். இது ஒரு கிரேட் இந்தியன் ஃபேமிலி வெட்டிங். ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.
1: வேலி மாவட்ட அறிவியல் மையம் சென்னை தனுஸ்ரீ வெஞ்சர் சார்பில் தேசிய பொறியாளர் தினத்தை முன்னிட்டு செப்டம்பர் 15 முதல் 17 வரை பள்ளி கல்லூரி மாணவர்கள் பொதுமக்களுக்கு ரிமோட் கண்ட்ரோல் கார் ரேசிங், ஃபேஷன் ஷோ மற்றும் ரங்கோலி போன்ற பல்வேறு போட்டிகள் அறிவியல் மையத்தில் நடைபெறுகிறது. தொடர்பு கொள்ளுங்கள் 8838586904.
2: நேயர்களின் கவனத்திற்கு, NCERT விளம்பரதார நிகழ்ச்சி திங்கள் முதல் வெள்ளி வரை பிற்பகல் 3:30 முதல் 4 மணி வரை FM ரெயின்போ 102.6 MHz ஒலிபரப்பாகும். நேயர்கள் கேட்டு பயன்பெறுங்கள்.
3: காற்றலைகளில் இசை சாமரம் வீசிக் கொண்டிருப்பது நெல்லையின் இசை களஞ்சியம், ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6.
4: நேரம் 11:53 ஆயிட்டு இருக்குது. மனித நாடு நிகழ்ச்சி தான் கேட்டுட்டு இருக்கிறீங்க. நிகழ்ச்சியில உள்ளூர் செய்திகளை தான் சொல்லிட்டு இருக்கிறோம். அந்த வகையில் அடுத்த தகவலா,
5: ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, நம்ம பிறப்பு சான்றிதழ் வந்து பதியாதவங்க பதியறதுக்கான காலக்கெடு வந்து நீட்டிச்சிருக்கிறாங்க. ஆக்சுவலா இது டிசம்பர் மாதம் 30 தேதி 2024 முடிஞ்சிருச்சு அப்படின்னு சொன்னாங்க. யாருக்குன்னா 2000 முன்

0: முன்னாடி பிறந்த குழந்தைகளுக்கு வந்து அந்த பிறப்பு சான்றிதழில் பதிவு செய்கிறதுக்கான காலக்கெடு வந்து December 30, 2024 முடிஞ்சிருச்சுன்னு சொன்னாங்க. ஆனால் இன்னும் சிலர் இது பண்ண வேண்டியிருக்கு அப்படின்னு சொன்னதுனால அந்த ரெக்வஸ்ட் பண்ணி கேட்டதுக்கு இணங்க அந்த காலக்கெடு நீட்டிச்சிருந்தாங்க. இப்போ வந்து அதோடைய அந்த இதுவும் முடிய போகுது. எப்போ அப்படின்னா September 26 முடிய போகுது.
1: இந்த மாதம்
0: ஸோ இது வரைக்கும் அந்த பிறப்பு சான்றிதழில் பேர் தப்பாக இருக்குது இல்லை பேர் இணைக்காதவங்க அவங்க வந்து இந்த ஒரு நாட்கள் குறுகிய நாட்கள் தான் இருக்குது, இதை பயன்படுத்திக்கிட்டு அந்த பிறப்பு சான்றிதழில் பேர் வந்து ஆட் பண்ணிக்கலாம் அப்படின்னு நம்ம சொல்லிக்கலாம்.
1: ஸோ இந்த தகவலோட சேர்த்து திருநெல்வேலி மாவட்டத்தில் வந்து 2025-26 கல்வியாண்டில் 12ஆம் வகுப்பு பொதுத்தேர்வு எழுதி எல்லா மாணவர்களுமே 100% உயர்கல்வியில் சேர்க்கணும் அப்படிங்கிறதுக்காகவே திருநெல்வேலி மாவட்ட நிர்வாகம் நிறைய முன்னெச்சரிக்கை முன்னெடுப்புகளை செஞ்சுட்டு வராங்க. அதோட ஒரு பகுதியாக திருநெல்வேலி மாவட்டத்தில் மேல்நிலை உயர்நிலை பொதுத்தேர்வு எழுதி இதுவரைக்கும் எந்த ஒரு உயர்கல்வி நிறுவனத்தை சேராத மாணவர்கள் உயர்கல்வியை தொடர்றதுக்காகவே அரசு மற்றும் அரசு உதவி பெறும் பாலிடெக்னிக் கல்லூரிகளில் மாணவர் சேர்க்கைக்கான கால அவகாசம் 14/9/2026 வரைக்கும் நீட்டிச்சிருக்கிறாங்க. ஸோ அதனால் இதை பயன்படுத்திக்கோங்க, இந்த வாய்ப்பை பயன்படுத்தி அவங்களுக்கு விருப்பமான பாடப்பிரிவில் மாணவர்கள் சேர்ந்து உங்களுடைய கல்வியை தொடருமாறு கேட்டுக்கிறாங்க. ஸோ இந்த தகவலோட நிகழ்ச்சி நிறைவு செஞ்சுக்கலாம். நிகழ்ச்சி நிறைவான பாடலும் வந்துட்டு இருக்கு. சிந்து நதிப்போ திரைப்படத்திலிருந்து வைரமுத்துடைய பாடல் வரிகளில் கேஜே யேசுதாஸ் ஆஷா லதா இணைந்து பாடியிருக்காங்க சௌந்தரியனுடைய இசையில. இதுவரைக்கும் நிகழ்ச்சியில் உங்க கூட பேசிட்டு இருந்தோம் நான் உங்கள் தோழி ஆஜே ஜெமிமா செபாஸ்டியன் மற்றும்
0: நான் உங்கள் மனம் நிறைந்த கோமதி நாராயணன்.
1: பாடல் வந்துட்டு இருக்கு, கேட்டுட்டே இணைச்சிருங்க.

0: இன்னைக்கு எக்ஸாம்ஸ் எழுதிச்சிருக்கோம் சென்னை அஞ்சல்.
1: வணக்கம். செய்திச் சுருக்கம் வாசிப்பவர் வடிவழகி கபிலன். சிகாகோவில் உலக மதங்களின் நாடாளுமன்ற மாநாட்டில் சுவாமி விவேகானந்தர் ஆற்றிய உரை இன்றளவும் ஊக்கத்தை அளித்து வருவதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். பிரிக்ஸ் நாடுகளின் வர்த்தகத்துறை அமைச்சர்கள் உச்சி மாநாடு இன்று புதுதில்லியில் தொடங்கியது. உலகின் மொத்த உள்நாட்டு உற்பத்தியில் 40% வர்த்தகம் பிரிக்ஸ் நாடுகளுக்கிடையே ஏற்படுத்தப்பட்டுள்ளதாக மத்திய வர்த்தகம் மற்றும் தொழில்துறை அமைச்சர் திரு பியூஷ் கோயல் தெரிவித்துள்ளார். 20 ஆண்டுகளாக பிரிக்ஸ் அமைப்பு வெற்றிகரமாக செயல்பட்டு வருவதாக வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர் கூறியுள்ளார். இயற்கை பேரிடரின் போது உயிரிழப்பு ஏற்படுவதை தடுக்கும் வகையில் பேரிடர் மேலாண்மை அமைப்புகள் முற்றிலும் நவீனமயமாக்கப்பட்டுள்ளதாக உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா தெரிவித்துள்ளார். மகாகவி சுப்பிரமணிய பாரதியாரின் நினைவு தினத்தையொட்டி குடியரசு துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன், மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா, மத்திய இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் உள்ளிட்ட தலைவர்கள் மரியாதை செலுத்தியுள்ளனர். நினைவு தினத்தையொட்டி சென்னை கடற்கரை காமராஜர் சாலையில் உள்ள பாரதியார் சிலைக்கு மாநில அமைச்சர்கள் திரு சரத்குமார், திரு தென்னரசு உள்ளிட்டோர் மரியாதை செலுத்தினர். தியாகி இம்மானுவேல் சேகரனாரின் நினைவு தினத்தையொட்டி மத்திய இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் மரியாதை செலுத்தியுள்ளார். பரமக்குடியில் உள்ள அன்னாரது நினைவிடத்தில் மாநில அரசின் சார்பில் அமைச்சர்கள் திரு அருண்ராஜ், திரு நிர்மல்குமார், திரு மதன் ராஜா உள்ளிட்டோர் மரியாதை செலுத்தினர். சென்னையில் ஆபரண தங்கத்தின் விலை இன்று சவரனுக்கு 1920 ரூபாய் குறைந்து 1,12,120 ரூபாய்க்கு விற்பனையாகிறது. பெரம்பலூர் மாவட்டத்தின் புதிய ஆட்சியராக திரு அப்துல் ராசிக் இன்று பொறுப்பேற்றுக் கொண்டார். US ஓபன் ஜூனியர் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் மாயா ராஜேஸ்வரன் யுக்ரைனின் அன்டோனினா சுஷ்கோவா இணை அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளது. இந்தோனேஷியாவில் நடைபெற்று வரும் சர்வதேச டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் கரண் சிங் அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளார். ஆசிய வாலிபால் சாம்பியன் போட்டியின் காலிறுதி ஆட்டத்தில் இந்தியா இன்று ஜப்பானை எதிர்கொள்கிறது. இத்துடன் இந்த செய்திச் சுருக்கம் நிறைவு பெற்றது.

0: எஃப்எம் ரெயின்போ 102.6 இசையோடு என்றும் நீங்கள்.
1: இனிய உற்சாகமான நண்பகல் வணக்கம் நேர்களை. நேரம் 12:03. ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் எஃப்எம் ரெயின்போ 102.6 இப்ப கேட்கலாம் நிகழ்ச்சி குறிப்புகள். பன்னிரண்டு 10 சிநேகிதி நிகழ்ச்சியில் இன்றைக்கி நம்ம பேச இருக்கிற தலைப்பு, கருத்து வேறுபாடுகளை கையாள்வதில் உங்கள் யுக்தி. இதை பற்றி தோழிகளே நீங்கள் நேரலையில் பங்கேற்று உங்களோட கருத்துக்களை எங்கள் கிட்டே ஷேர் பண்ணலாம். 1 மணிக்கு நலம் தானா நிகழ்ச்சியில் கர்ப்பப்பையில் ஏற்படும் பிரச்சனைகள் குறித்த ஆலோசனைகள் வழங்குகிறார் சித்த மருத்துவர் ரோஹிணி ராஜா அவர்கள். 1:05 நலம் தானா நிகழ்ச்சியில் அர்த்தமுள்ள செயல்பாடுகளும் ஆரோக்கிய முதலீடும் பற்றிய தகவல்கள் தெரிஞ்சுக்கலாம். பிற்பகல் 2 மணிக்கு குக்கு நிகழ்ச்சியில் நேர்களே உங்களுடைய விருப்ப பாடல்களை கேட்டு ரசிக்கலாம். 1:30 திரையரவு நிகழ்ச்சி உங்களுக்காக காத்துட்ருக்கு. 3:30 தேசிய கல்வியல் ஆராய்ச்சி மற்றும் பயிற்சி நிறுவனம் வழங்கும் விளம்பரதார் நிகழ்ச்சி கேட்கலாம். இன்று மாலை 4:00 பொதிகை தும்பி நேரலை நிகழ்ச்சியாக உங்களுக்காக

0: பார்த்துட்ருக்கு ஐந்திரனுக்கு படமும் பாடலும் நிகழ்ச்சியில் இன்றைக்கி நம்ம 1988 வெளிவந்த திரைப்படங்கள்லேருந்து பாடல்களும் திரை தகவல்களும் கேட்டு ரசிக்க இருக்கிறோம். 6:00 பக்தி மாலை, 6:30 சேவை செய்திகள், 6:55 நிகழ்ச்சி குறிப்புகள், 7:00 அறிவியல் தகவல்கள் இடம்பெறும். பதுக்கு நமது எஃப்எம் ரெயின்போ 102.6 துபாய் சர்வதேச கிரிக்கெட் மைதானத்தில் இலங்கை மற்றும் பாகிஸ்தான் அணிகளுக்கு இடையே நடைபெறும் 2026 மகளிர் ஆசிய கோப்பை T20 கிரிக்கெட் 2வது அரையிறுதி போட்டியின் நேரடி வர்ணனை கேட்கலாம். 7:30 நமது வழக்கமான மற்ற நிகழ்ச்சிகளை நியூஸ் ஆன் ஏர் ஆப் மொபைல் செயலியில் கேட்டு ரசிக்கலாம். 8:00 ஊறுமுறும் நிகழ்ச்சியில் இன்னைக்கு நாட்டுப்புற பாடல்கள் வழங்குறாங்க. திருவேங்கடம் கஸ்தூரி குழுவினர் தொடர்ந்து நாட்டுப்புற பாடல்களை கேட்டு ரசிக்கலாம். இன்றிரவு 9:00 இடைவிடாத இசை மழையில் நனையலாம். 9:30 இலக்கிய சாரல் நிகழ்ச்சியில் இன்னைக்கு சுப்பிரமணிய பாரதியார் அவர்களுடைய நினைவு தினத்தை ஒட்டிய தகவல்களை கேட்டு தெரிஞ்சுக்கலாம். 10:00 சுகுமான ராகங்கள் நிகழ்ச்சியில் இன்னைக்கு திருச்செந்தூர் ஜி வி ராயன் அவர்களின் தொகுப்பு உலாவர கேட்டு ரசிக்கலாம். 9:00 எல்லா நிகழ்ச்சிகளுமே உங்களுக்காக நம்ம எஃப்எம் ரெயின்போ 102.6 காத்துட்டு இருக்கு. அதனால எந்த நிகழ்ச்சியுமே மிஸ் பண்ணாம கேளுங்க.
1: தமிழகத்தில் முதல் முறையாக ரோபோட்டிக் மூலம் துல்லியமா முழுமையான மூட்டுவலி நிவாரணம், அதுவும் குறைவான கட்டணத்தில்.
2: ஸ்ரீநிவாசா எலும்பு முறிவு மருத்துவமனை, தேரேகால் புதூர், நாகர்கோவில்.
3: பஞ்சபூதங்கள் சாட்சியா, 4 வேதங்கள் சொல்ல, 3 முடிச்சோட 2 மனங்கள் ஒரு உறவாகும் திருமணம். இது ஒரு கிரேட் இந்தியன் ஃபேமிலி வெட்டிங். GRT ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.
4: வேலி மாவட்ட அறிவியல் மையம் சென்னை தனுஸ்ரீ வெஞ்சர் சார்பில் தேசிய பொறியாளர் தினத்தை முன்னிட்டு September 15 to 17 வரை பள்ளி கல்லூரி மாணவர்கள் பொதுமக்களுக்கு ரிமோட் கண்ட்ரோல் கார் ரேசிங், ஃபேஷன் ஷோ மற்றும் ரங்கோலி போன்ற பல்வேறு போட்டிகள் அறிவியல் மையத்தில் நடைபெறுகிறது. தொடர்பு கொள்ளுங்கள் 8838586904.

0: 2.6 இசையோடு என்றும் நீங்கள்.
1: திருநெல்வேலி பண்பலை 102.6 மெகா ஹெர்ட்ஸில் ஸ்நேகிதியே இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் வசந்த் அண்ட் கோ.
2: இந்தியாவின் நம்பர் ஒன் டீலர் வசந்த் அண்ட் கோவின் விநாயக சதுர்த்தி சிறப்பு தள்ளுபடி விற்பனை. இந்தியாவின் நம்பர் ஒன் டீலர் வசந்த் அண்ட் கோவின் விநாயக சதுர்த்தி சிறப்பு தள்ளுபடி விற்பனை. 43-inch LED TV 19,990 மட்டுமே. டாப் லோட் வாஷிங் மெஷின் 14,990 மட்டுமே. டைரக்ட் கூல் ரெஃப்ரிஜரேட்டர் 12,990 மட்டுமே. வாங்கும் மொபைல்களுக்கு ஆக்சசரிஸ் இலவசம். தரம் நம்பிக்கை வசந்த் அண்ட் கோ.

0: நேரம் 12:11. ஸ்னேகிதியே நிகழ்ச்சிக்கு தோழிகளே, உங்கள் எல்லாரையும் ஹாப்பியாக வெல்கம் பண்ணுறோம். இன்றைக்கு நிகழ்ச்சியில் அவங்க கூட பேசுகிறதுக்காக ரொம்ப மகிழ்ச்சியாக வெயிட் பண்ணிகிட்ருக்கோம். நான் உங்கள் லிசி ஜெகன் மற்றும்
1: நான் உங்கள் ஜெமிமா செபாஸ்டியன்.
0: ஜெமிமா எப்படி இருக்கீங்க?
1: நல்லா இருக்கு லிசி ஜெகன், நீங்கள் எப்படி இருக்கீங்க?
0: ரொம்ப நல்லா இருக்குது ஜெமிமா, அதுலேயும் உங்களை பார்த்ததில் ரொம்பவே சந்தோஷம்.
1: எனக்கும் கூட ரொம்ப ஹாப்பியாக ஸ்டார்ட் பண்ணிட்டோம்ல ஷோவை.
0: ஆமாம். ஆனால் என்ன அப்படின்னா, இன்றைக்கி நம்ம பேச போகிற ஒரு விஷயம் பார்த்தீங்கன்னா என்ன அப்படின்னா, ஸ்னேகிதி நிகழ்ச்சியில் கருத்து வேறுபாடுகளை கையாள்வதில் உங்கள் யுக்தி அப்படின்னு கேட்டிருக்கோம்.
1: ஸோ வந்து கையாள்றது இல்லை, கையாள்றதுல யுக்தி.
0: சில சமயம் நம்ம தொடர்ந்து பேசிட்டே இருக்கும்போது நம்மளுக்கே ஐயோ நம்ம சொல்ற தப்பு போல இருக்குன்னு தோணா கூட சொல்லிட்டோம்ங்களா, அது வந்து தப்புன்னு ஒத்துக்க கூடாது அப்படிங்கிறதுக்காகவே சம்டைம்ஸ் வந்து அப்படியே ஃபைட் பண்ணிட்டு இருப்போம். இல்லை இல்லை நான் சொல்றதப்பா கரெக்டு அப்படின்னு. ஆனா சில பேர் ரொம்ப அப்படி டெக்னிக்கலா வந்து அந்த
1: இடத்துல பண்ணிடுவாங்கல்ல,
0: எப்படி அதை அந்த இடத்துல இருந்து கடந்து போகிறதுக்கு சண்டையும் வரக்கூடாது, நம்ம சொல்ல வர கருத்தையும் கரெக்டா வச்சுட்டு போயிடும். இதுதான் அது எப்படி அப்படிங்கறத தோழிகள் கிட்ட நாம இன்னைக்கு கேட்டு
1: தெரிஞ்சுக்க போறோம். சோ தோழிகள் வந்து நீங்களும் நிகழ்ச்சியில கலந்துக்கிறதுக்காக அழைக்கலாம். 0462 256 1132 அப்படி இல்லைனா 0462 256 1133 அப்படிங்கிற எங்களுக்கு கால் பண்ணி அந்த யுக்தியை எங்க கூடயும் ஷேர் பண்ணிக்கோங்க.
0: நம்ம நிகழ்ச்சியில இனிற முதல் தோழி, வாங்க. வணக்கம்.
2: வணக்கம் மேடம்,
0: சொல்லுங்கம்மா, யார் எங்கிருந்து பேசுறீங்க? சூப்பரா
2: சொன்னாங்க.
1: பந்திக்கு முந்தனும் படைக்கு பிந்தனும் வாங்க, ஃபைட்டுக்கும் கூட பிந்தினும்ல.
2: அவங்க பேச விடணும் ஃபர்ஸ்ட், அவங்க வரவடன்னு வரும்ல அவங்களுக்கு. நம்மகிட்ட சண்டை எதுனாலும் அப்படி இப்படி

0: பேசுறாங்க.
1: முதல் நேரா வந்து நச்சின ஒரு கருத்தை சொல்லிட்டு போயிட்டீங்க.
2: நன்றி நன்றி
1: ஜிமிமா, அவங்க சொன்னது உண்மையிலே ஒரு எனக்கு பிடிச்சிருந்துச்சு.
2: என்ன ஃபுல்லா பேசுனியா, எதுவும் இருக்காதுல்ல அவங்க மனசுல, அப்ப நம்ம ஹேண்டில் பண்றதுக்கு ஈஸியா இருக்கும்.
1: இப்போ காமனா உன்னை பத்தி பேசுறோம்னு வச்சுக்கோங்களேன், நான் ஒரு கருத்தை சொல்றேன், நீங்களும் ஒரு கருத்தை சொல்றீங்க, நீங்க என்ன சொல்ல வரீங்க அப்படிங்கறத முழுசா நான் முதல்ல கேட்கணும். அப்பதான் அதுல உள்ள நிறை குறைகள் என்ன அப்படிங்கறத திருப்ப நான் சொல்ல முடியும். சில பேர் பாத்தீங்கன்னா பேசவே விட மாட்டாங்க,
2: திரும்ப திரும்ப பேசுறீங்கிற மாதிரிதான் போய்கிட்டே இருக்கும் இல்லையா அந்த கன்வர்சேஷனும்.
1: என்னன்னா பேசவே விட மாட்டாங்க, ஐயோ எங்க நம்ம கருத்தை வந்து எதிரான கருத்தை சொல்லிடுவாங்களோ அப்படிங்கறதுலாம் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருப்பாங்க. நம்ம தான் சொல்லணும் அப்படின்னு, அது ஃபர்ஸ்ட் நம்ம எடுத்துக்கலாம். சூப்பரான ஒரு கருத்து
2: சொன்னாங்க,
1: ஒரு யுக்தியா நம்ம எடுத்துக்கலாம். அடுத்த தோழி என்ன சொல்றாங்கன்னு கேட்கலாம். வாங்க, வணக்கம்.
2: சிரிப்பும் குறையுது, குரல துணி வந்து பாத்தீங்கன்னா அமைதி ஆயிட்டீங்களே.
3: புரிய வைக்கலாம், நம்ம ரெண்டு பேரும் பேசினா அது பிரச்சனை தான் வரும், அது முடிவே இருக்காது.
1: கண்டிப்பா கண்டிப்பா,
3: அதனால அவங்களை பேச விட்டுட்டு கேட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம பக்கம் என்ன நியாயம் அப்படி நம்ம பேசலாம்,
1: நம்ம பேசலாம்.
2: சூப்பர்மா, நன்றி
3: நன்றிமா.
2: சோ வசந்தமாவும் மாரியமாலமாவும் ஒரே விஷயம் சொல்லியிருக்காங்க, பேச விட்டுருங்க, அதுக்கப்புறம் நம்மளுடைய கருத்தை முன் வச்சுக்கலாம் அப்படின்னு.
1: கருத்துங்கிறது வந்து எல்லாருடைய கருத்தும் ஒரே மாதிரி இருக்கணும் அப்படிங்கிறது முக்கியமே கிடையாது, இருக்கவும் முடியாது. ஒரு இடத்துல பார்த்தீங்கன்னா நம்ம யோசனையும் நம்ம அந்த பார்க்குற விஷயத்தோட ஒரு கான்செப்டில் நம்ம மைண்ட் யோசிக்கிறது வேற மாதிரி இருக்கும். ஆனால் அதே சமயம் நம்ம பக்கத்தில் தான் இருப்பாங்க, அதே விஷயத்தை தான் பார்ப்பாங்க, ஆனால் அவங்க மைண்டு வேற
2: மாதிரி யோசிக்கும்.
1: அப்போ அந்த இடத்துல ஒரு விஷயத்தை பற்றி நம்ம பேசும்போது ஒரு முரண்பாடு வந்து வர வாய்ப்பு இருக்குது. வீட்லேயே பார்த்தீங்கன்னா ஒரே குடும்பத்தில் உள்ளவங்களுக்கே ஒத்து போகாது, அப்போ கண்டிப்பாக நண்பர்கள் உறவுகள் இவங்ககிட்டலாம் நிறைய முரண்பாடுகள் வரும். ஆனால் வந்து அதை எப்படி அந்த இடத்துல நம்ம கையாளுகிறோம் அப்படிங்கிறது முக்கியமான ஒரு விஷயமா இருக்குது. தோழிகள் அதுக்கு என்னென்ன யுக்திகள்லாம் பயன்படுத்திட்டு இருக்காங்க அப்படின்னு நேரலையில் நம்மக்கிட்ட ஷேர் பண்ணிட்டு இருக்காங்க. நம்ம தொடர்ந்து தோழிகள்கிட்ட பேசலாம். இப்போ நிகழ்ச்சியில் பாடல் வந்துட்டுருக்கு தெனாலி திரைப்படத்துலேருந்து. Yeah.

0: இந்தியாவின் நம்பர் ஒன் டீலர் வசந்த் அண்ட் கோவின் விநாயக சதுர்த்தி சிறப்பு காம்போ ஆஃபர். 3 ஜார் மிக்ஸி அண்ட் இண்டக்ஷன் ஸ்டவ் 5,050 மட்டுமே. வெட் கிரைண்டர் அண்ட் அயன் பாக்ஸ் 5,050 மட்டுமே. கேஸ் ஸ்டவ் பிளஸ் புல்லட் மிக்ஸி பிளஸ் 3 லிட்டர் பிரஷர் குக்கர் 5,050 மட்டுமே. வேற எங்கும் கிடைக்காத மிக குறைந்த விலை. தரம் நம்பிக்கை வசந்த் அண்ட் கோ.
1: நேயர்களின் கவனத்திற்கு, NCERT விளம்பரதார நிகழ்ச்சி திங்கள் முதல் வெள்ளி வரை பிற்பகல் 3:30 முதல் 4 மணி வரை FM ரெயின்போ 102.6 MHz ஒலிபரப்பாகும். நேயர்கள் கேட்டு பயன்பெறுங்கள்.
2: உணர்வுகளின் வெளிப்பாடாய், இனிய நினைவுகளை மீட்டு தரும் நண்பனாய் நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6.

0: இருக்கிற விஷயங்களை முன்வைக்கணும்னு சொல்லியிருந்தாங்க இல்லையா.
1: தோழிகள் பார்த்தீங்கன்னா நிறைய வந்து அவங்க கைவச முக்திகள் வச்சிருப்பாங்க, லைன் தான் கிடைக்காம இருக்கும். இப்போ இணைப்பில் வர தோழி என்ன சொல்றாங்க அப்படின்னு கேட்கலாம். வாங்க, வணக்கம்.
2: வணக்கம் ஜெசிமா. வணக்கம் ஜெனிமாமா.
1: வணக்கம்மா, யார் பேசுறீங்கம்மா?
2: காரைக்குடி புதுக்குடியில இருந்து கனகா பேசுறேன்.
1: ஆ
0: கனகாம்மா, எப்படி இருக்கீங்க?
2: நல்லா இருக்கேன், நீங்க நல்லா இருக்கீங்களா?
1: சூப்பரா இருக்கும்மா, சொல்லுங்கம்மா.
2: கருத்து வேறுபாடு வரலன்னா குடும்பமே ஆகாது. குடும்பத்தை பத்தி சொல்லிடுறேன். ஆமா, அவங்க ஒண்ணு சொன்னா எதுக்குதான் நம்ம மனசு போகணும், ஏன்னா ஒரே அடிக்கா போச்சுன்னா அது என்ன ஆக போகுது அப்படி சொல்றப்ப வந்து அமைதியா இருந்துருவேன். ஏன்னா ஒரு வரி பாருங்கதான் நல்லா இருக்கும். ரெண்டு பேரும் சண்டை போட்டா வீட்டுல நிம்மதியே இருக்காது. அந்த நேரத்துல கண்டிப்பா அமைதியாதான் இருக்கணும். நம்ம சண்டை போட்டா அந்த நிம்மதியே போயிருக்க, கருத்து வேறுபாடு வந்தாச்சுனாலே நிம்மதியே போயிடும்.
1: சரி, அப்ப உங்களுக்கு ஏதாவது கருத்து, ஐயோ இது தப்பு, நம்ம இதை வந்து இப்படி சொல்லலாம், இதுதான் கரெக்ட் அப்படின்னு தோன்ற இடத்துல நீங்க சொல்ல மாட்டீங்களா?
2: எல்லாமே முடியும்ல அப்ப சொல்லுவேன், அவ்வளவுதான்.
1: அப்ப காத்திருந்துதான் அவங்க கிட்ட கருத்து வாங்கணும் போல இருக்க.
2: ஏன்னா ஒரு வழி பாதைதான் நல்லா இருக்கும். ஏன்னா சம்பாதிக்கிறவங்க கிட்ட போய் நம்ம எதுக்க பேசினா இப்ப நிம்மதியே இருக்காங்க.
1: ஓ அப்படிலாம் வேற இருக்கா? என்ன
2: அப்படின்னா
1: அமைதியா இருந்துடணும்.
0: அதே பாதி பிரச்சனை சரி பண்ணிடும், பேசினாதானே வார்த்தைகள் வரும் இல்லையா?
2: நல்லதுதான் நடக்கணும், நம்ம மனசுக்குள்ள நினைக்கணும். அவ்வளவுதான், நல்லதாதான் நடக்கும்.
1: சூப்பர்மா, சூப்பர். நன்றிங்கம்மா,
0: நன்றி நன்றி.
1: என்னென்ன, நான் அமைதியாகவே இருந்துருவேன் அப்படின்னு சொன்னாங்க. ஆனால் எல்லா இடத்துலையும் நம்மளால இருக்க முடியுமா அமைதியானா?
0: கஷ்டம் தான்.
1: ஏன்னா
0: சிலர் என்ன யோசிப்பாங்கன்னா, நம்ம அமைதியாக இருந்துட்டு அவங்க பண்ணுறது கரெக்டன் ஆகிடுமே, அப்போ நம்ம பாயிண்ட்டை சொல்லியே ஆகணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த கருத்து வேறுபாடு வரதில்லை. அந்த ஈகோனால தான் நான் சொல்றது கரெக்டன் ப்ரூவ் பண்ணிடணும் அப்படிங்கிறதுக்காக தான் பேசிகிட்டே இருப்போம். அந்த இடத்துல அமைதியாக இருக்கிறவங்கிறது எல்லா டைம்லையும் பாசிபிள் இல்லை தான் இல்லையா?
1: இன்னொன்று பார்த்தீங்கன்னா, அவங்க ஒருவேளை தப்பான கருத்தையே சொல்லுவாங்க, அது அவங்களுக்கே தெரியாமல் இருக்கும். ஆனா வந்து எப்பவுமே நம்மளுடைய குறைகள் வந்து நம்மளுக்கு தெரியாது. ஏத்தால இருக்கிறவங்க இது தப்புமா அப்படின்னு சொல்லுறப்ப நம்ம அக்செப்ட் பண்ற மனநிலை இருக்கா இல்லையா அப்படிங்கிறது ரெண்டாவது பட்சம். ஃபர்ஸ்ட் நம்ம ஏத்தாலே இது ஒன்று தப்பு நடக்குது அப்படின்னா நம்ம சொல்லணும், ஆனா அவங்க புரிஞ்சுக்கிற மனநிலையிலையும் இருக்கணும். அது முக்கியம்,
0: ரெண்டுமே பார்த்து.
1: அந்த அமைதி, அவங்க சொன்ன அமைதி இந்த இடத்துல நம்ம வந்து யூஸ் பண்ணலாம். ஆனா ஒரு இடம் பொருள் ஏவல்னு சொல்லுவாங்க இல்லையா, எந்த இடத்துல சொல்லணுமோ அந்த இடத்துல அமைதியா அவங்கள கொஞ்சம் கூல் கூல் பண்ணிட்டு நம்மளோட கருத்தை சொல்லலாம். அடுத்த தோழி என்ன சொல்றான்னு கேட்கலாம். வாங்க, வணக்கம்.
3: வணக்கம் மேடம்.
0: வணக்கம்.
3: நான் கோமதி, பழைய மட்டையில இருந்து பேசுறேன் மேடம்.
1: கோமதிமா சொல்லுங்கம்மா.
3: அதாவது மேடம், முதல்ல அவங்கள வந்து நம்ம முழுசா பேசட்டும்னு விட்டுறணும்.
1: சரி,
3: இப்ப எங்க வீட்டுக்காரங்க எல்லாம் பாத்தீங்கன்னா சொன்னதையே சொல்லுவாங்க, எனக்கு அது தப்புன்னு தெரியும். ஆனா எப்படி சொன்னாலும் மண்டைக்கு ஏறாது. அப்ப அத வந்து என்ன செய்வேன், கொஞ்ச நேரம் பொறுமையா உட்கார்ந்துகிட்டே இருப்பேன். அதுக்கப்புறம் அவங்க கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆன பிறகு, ஐயா நீங்க சொல்ல வந்ததும் நான் சொல்றதும் ஒரே கருத்து தான், அத கொஞ்சம் பொறுமையா தான் கேளுங்களேன், அதுக்கப்புறம் பேசுங்க அப்படின்னு அந்த இடத்துல அவங்கள கொஞ்சம் கூல் பண்ணி, அதுக்கப்புறம் நான் சொல்ல வந்த சொன்ன பிறகு சரிதான் அப்படிங்கிற கருத்துக்கு அவங்க வருவாங்க. அடுத்தால
1: கண்டிப்பா அவங்க கேக்குற மனநிலையில இருக்கணும், அப்ப நம்ம கருத்தை சொல்லணும் இல்லையா?
3: ஆமா மேடம். இல்லன்னா அது அந்த நேரம் நம்மளும் பேசணும் நீங்கள, அது வந்து சண்டையாயிரும், சண்டையாயி அப்புறம் பக்கத்துக்காரங்க வந்துருவாங்க நமக்கு
1: கருத்து சொல்றதுக்கு.
3: ஆமா, அதுக்கு நம்மளே அமைதியாயிட்டானா இங்க, அந்த இடத்துல அவங்க சொல்றத நாம பொறுமையா பண்ண பொறுமையா இருப்போமே அப்படின்னு விட்டுருவேன். அடுத்தால அதே பாயிண்ட திரும்ப பிடிச்சி
1: பேசிடுங்க. நன்றிங்க.
0: அவங்க சொன்ன மாதிரி இதுக்குமாடி கூட பேசினாங்க கனகாமா, அதாவது ஒரு விஷயத்த யாராவது பேசுறாங்க குடும்பங்கள்லயும் இல்ல மற்றவங்க கிட்டே ஒரு விஷயத்த பேசுறாங்கன்னா அந்த சூட்டோட சூடா பேசுன்னு சொல்லுவாங்கல்ல, கோபத்துல இருக்கும் போதே விஷயத்த கிளியர் பண்ணணுங்கிறது இல்லாம கொஞ்சம் சூழ்நிலையை கொஞ்சம் காமாக்கிக்கலாம், அப்புறம் பேசலாமோ, இல்ல ஏதாவது சாப்பிட்டு முடிச்ச பிறகு கொஞ்சம் வேற ஏதாவது டாபிக் பேசி ஜாலியா கொஞ்சம் மைண்ட் போன பிறகு இந்த விஷயத்த நீங்க சொன்னது எனக்கு கஷ்டமா இருந்துச்சு, அந்த மாதிரி கொஞ்சம் டாக்டிக்ஸ் நம்ம ஃபாலோ பண்ணணும்னு வைங்களேன், நிறைய இடத்துல இருந்து அப்படி ஹாப்பியா அதை கொண்டு போயிடலாம் இல்லையா?
1: இன்னொன்று, ஒருத்தங்க வந்து கருத்து சொல்கிறாங்க அப்படின்னா நம்ம சொல்கிற விதமும் இருக்குது. நீ சொல்கிற தப்பு அப்படின்னு சொன்னால் நம்மளுக்கு எப்படிக்காது, அதை வந்து இதை கொஞ்சம் நீங்கள் மாற்றி யோசிச்சு பார்க்கலாமே அப்படின்னு இந்த வார்த்தைகள் இருக்குது பார்த்தீங்களா,
0: அதை வந்து கவனமாக
1: மாற்றி சொல்லும்போது ஒரே விஷயம்தான் நம்ம சொல்ல வரோம், ஆனால் அந்த வார்த்தைகளை மாற்றி அந்த துணியை மாற்றி சொல்லும்போது கொஞ்சம் சாஃப்டாக சொல்லும்போது ஓ நல்லா தானே சொல்கிறாங்க.

12:24 ஆயிட்டிருக்குது. நேகல் கேட்டிருக்கிறீங்க ஆகாஷ்வாணி எஃப்எம் ரெயின்போ 102.6 ஸ்நேகிதியே. ஸ்நேகிதியில் வந்து கருத்து வேறுபாடுகளை தொழில்கள் வந்து கையாளக்கூடிய யுக்தி அதை பற்றி தான் பேசிட்டு இருந்தோம். ஒரு யுக்தியை வந்து ரெண்டு தொழில்கள் சொல்லிட்டு போயிருக்காங்க, பேச விட்டுறணும், அதுக்கப்புறம் நம்மளுடைய கருத்துக்களை நம்ம

0: கேட்டு பார்க்கலாம் போல இருக்க அப்படின்னு நம்மளுக்கே தோணும். இல்லை இல்லை எடுத்தோம்னா, இல்லை இல்லை நீ தப்பாக சொல்கிற அப்படின்னு சொன்னால் நம்மளுக்கே பிடிக்காதுன்னு அந்த மாதிரியும் சில யுக்திகளை கையாளலாம். தோழிகளும் பார்த்திங்கன்னா சூப்பரான நிறைய யுக்திகளை நம்மளுக்கு சொல்லிகிட்டு இருக்காங்க. இப்போ நிகழ்ச்சியில் விளம்பரத்தை தொடர்ந்து பாடல் வந்துட்டுருக்கு அவ்வை சண்முகி திரைப்படத்திலேருந்து.
1: திருநெல்வேலி பண்பலை 102.6 ஸ்நேகிதியே இந்நிகழ்ச்சியை வழங்கி கொண்டிருப்போர் வசந்தன்கோ.
2: இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்தன் கோவின் விநாயக சதுர்த்தி சிறப்பு தள்ளுபடி விற்பனை 43-inch LED TV 19,990 மட்டுமே. டாப் லோட் வாஷிங் மெஷின் 14,990 மட்டுமே. டைரக்ட் கூல் ரெஃப்ரிஜிரேட்டர் 12,990 மட்டுமே. வாங்கும் மொபைல்களுக்கு ஆக்சசரிஸ் இலவசம். தரம் நம்பிக்கை வசந்தன் கோ.

0: இந்தியாவின் நம்பர் ஒன் டீலர் வசந்த் அண்ட் கோவின் விநாயக சதுர்த்தி சிறப்பு காம்போ ஆஃபர். 3 ஜார் மிக்ஸி அண்ட் இண்டக்ஷன் ஸ்டவ் 5,050 மட்டுமே. வெட் கிரைண்டர் அண்ட் அயன் பாக்ஸ் 5,050 மட்டுமே. கேஸ் ஸ்டவ் பிளஸ் புல்லட் மிக்ஸி பிளஸ் 3 லிட்டர் பிரஷர் குக்கர் 5,050 மட்டுமே. வேற எங்கும் கிடைக்காத மிக குறைந்த விலை. தரம் நம்பிக்கை வசந்த் அண்ட் கோ.
1: நீங்க கேட்டுட்டு இருக்கீங்க நிலைப்பன்மலை 102.6.

0: நேரம் 12:37 ஆகாஷ்வாணி திருநெல்வேலி பவுனொலி எஃப்எம் ரெயின்போ 102.6 இது ஸ்நேகிதி நிகழ்ச்சி. இன்றைக்கி பேசிகிட்டு இருக்கோம் கருத்து வேறுபாடுகளை கையாள்றதுல உங்களோட யுக்தி என்ன அப்படின்னு தோழிகள் கிட்ட கேட்டிருக்கோம். அவங்களும் நேரலையில் வந்து அவங்களோட கருத்துக்களை நம்ம கிட்ட சொல்லிட்டு இருக்காங்க. அடுத்த தோழி வாங்க. வணக்கம்.
1: வணக்கம்.
2: வணக்கம்.
0: சொல்லுங்கம்மா, யார் எங்கேருந்து பேசுறீங்க?
2: திருச்செந்தூர்லேருந்து ராதா பேசுகிறேன்.
0: ராதாம்மா, சாப்பிட்டீங்களா?
2: சாப்பிட்டாச்சா?
0: சொல்லுங்கம்மா.
2: கருத்து வேறுபாடு வந்தா அவங்க கத்துவாங்க, நான் கேட்டுட்டே இருப்பேன், ஒன்னும் சொல்ல மாட்டேன்.
0: சரி,
2: என்ன சொன்னாலும் அவங்க அவங்க குடும்பத்தை தூக்கி வச்சு பேசுவாங்க, என் குடும்பத்தை தூக்கி
0: பேசுவாங்க.
2: செய்யறதெல்லாம் என் குடும்பம்
0: தான்.
2: நான் இருக்கும் நகை பொங்கபடி தீபாவளி எல்லாம் கொடுக்காம என்னதெல்லாம் எடுத்து வச்சு பேசணும், அவங்க குடும்பத்தை கேட்டு பேசுறேன்.
1: அந்த கருத்து வேறு வரும்போது நீங்க என்ன பண்ணுவீங்க? அமைதியா இருந்துருவீங்க?
2: அமைதியா இருந்துருவேன், அப்புறம் ஒரு நேரம் புரிய வைக்கிறது.
0: அமைதியான அப்புறம் புரிய வைப்பீங்க இல்லையா?
2: அதான்
0: நீங்க பயன்படுத்துற யுக்தி, கரெக்டா சொல்லிட்டீங்கம்மா, நன்றி. அடுத்த தோழி வாங்க. வணக்கம்.
1: அதாவது தோழிகள்லாம் நான் சைலண்ட்டாக இருக்கேன் பார்த்தியா, பின்னாடி வயலண்ட்டாக இந்த மாதிரி நாங்கள் பேசும்போது அமைதாயிருவோம்னு சொல்லியிருக்காங்க. அடுத்த தோழி வணக்கம்.
3: வணக்கம்மா.
1: வணக்கம்.
3: நான் பரமக்குடியிலேருந்து ராஜேஸ்வரி
0: பேசுகிறேங்கம்மா. ராஜேஸ்வரியம்மா சொல்லுங்க, என்ன கருத்தோடு வந்திருக்கீங்க இன்னைக்கு?
3: எல்லா இடத்தையும் நடக்கிற கூத்து தான் அது. அதாவது நம்ம பிரச்சனையாக இருந்தாலும் பரவாயில்ல, நம்ம சரி பண்ணலாம். நம்ம சிவனே உட்கார்ந்துருப்போம், நம்ம கிட்டத்துல வந்து இந்த மாதிரி இவ பண்றா அவ பண்றான்னு சொல்லும் போது அப்படியே என்ன செய்யறதுனே தெரியாது. ரெண்டு பேருக்கு நடுவுல மாட்டிக்கிட்டு முடிப்போம். அப்படி எங்க வீட்டுல அந்த ஒரு ஊர வீட்டுல கல்யாணம் முடிஞ்சு, அதுக்கு சென்னைக்கு போயிருந்தா, அப்ப என்ன செஞ்சா, பட்டு சேலையை கழட்டிட்டு வேற சேலை மாத்துறதுக்காக ஒரு சேலை வச்சிருந்தா, இன்னொருத்தி எங்க ஊரக்காய் அந்த சேலையை இன்னொருத்தி கட்டிட்டு வந்துட்டான். வேலை தொடர்ந்து ஒரே சண்டை பாத்தியன்னா, அப்படி பேர் பாக்குறாங்க அவங்களையா
0: சேலைக்கு கூட சண்டை.

0: வேலைக்கு தான் சண்டை.
1: எப்படி வச்சு எப்படி நான் பட்டுச்சடைய அவுத்துட்டு நான் கட்டுறதுக்குள்ள நீங்க எப்படி கட்ட போச்சுன்னு சண்டை. எங்க வீட்டுல என்ன சேலை சண்டை ரொம்ப வரும். அப்ப என்கிட்ட வந்து அவ சொன்னா, அக்கா பாருங்க என் சேலையை கட்டிட்டாங்க அப்படின்னு. நான் அவளுக்கு சொல்ல முடியாது, இவளுக்கு சொல்ல முடியாது, ரெண்டு பேரும் உறவுக்காரிய. அப்ப நான் என்ன செஞ்சேன், ஏமா சேலை அந்த கட்டினவளை கூப்பிட்டு, அம்மா அந்த சேலைய நீ எடுத்து கேட்காம எடுத்தது தப்புதான், அவ படிச்சதை கலட்டிட்டு கட்டுறதுக்காக வாங்கி வச்சிருக்கா, நீ வந்து எடுத்த தப்பு, நீ அவட்ட கொடுத்துட்டு நீ வேற சேலை ஏதாவது இருந்தா நேற்று கட்டி நீல நிச்சயத்துக்கு அதை கட்டிட்டு வா, கட்டிட்டு வந்தீங்கன்னா சரியா போயிடும் அப்படின்னு சொல்லவும் போனா. அதாவது நம்ம பேச்சு எடுபடுற இடமாவும் இருக்கணும். நம்ம பாட்டுக்கு பேச்சு எடுபடுற இடமா இல்லைன்னா நம்ம பேச்சு கேட்கலைன்னா நம்ம பேச முடியுமா?
0: கண்டிப்பா
1: வந்து பேச்சு எடுபடணும், நம்ம பேச்சு கேக்குறவங்களா இருக்கணும், அதுக்கு சரியான நியாயம்ங்கிறத யோசிக்கணும். யோசிச்சு பேசும்போதுதாங்க மாடு சரியான முறையில இருக்கீங்க. யாகாவாராயினும் நாகாக்க அப்படின்னு சொல்லியிருக்காரு இல்லையா, வாயப்பட்டு ரெண்டு பேருக்கு இதுக்கு பயன்படுத்துறான், என்னன்னா பேச்சுக்கும் பயன்படுத்துறான், சாப்பிடறதுக்கும் பயன்படுத்துறான். மத்தக பூராமே காது மூக்கு எல்லாமே திறந்திருக்கு, வாய் மட்டும் ஏன் மூடி இருக்கு? அது ரெண்டுக்கும் கவனமா பயன்படுத்துறதுக்காக மூடி இருக்க பத்திரமா அடிக்கடி மௌனமா இருக்கும் பண்ண கடவுள் இருக்காரு பயன்படுத்திருக்காரு. அதனால பக்குவமா நியாயமா இருப்பா அடைக்கணுங்கம்மா, அதுவும் அடுத்துதான் பார்த்து சொல்லணும்.
0: நன்றிமா. ராஜ்ரீமா சொன்ன அந்த அனுபவத்தை பார்க்கும் எனக்கு எதுவும் இன்சிடென்ட் ஞாபகம் வருதுன்னா, அந்த டீச்சர்ஸ் எல்லாம் ஸ்கூல்ல சண்டை போட்டா அடையுங்களா, கை கொடுங்க, ஒரே கிளாஸ்ல படிக்கீங்க, சண்டை போடுறீங்க, சாரி கேளு, நீ சாரி கேளு, சமாதானமா போங்க அப்படி சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி ஆயிடுச்சு இல்லையா.
2: என் தோழிகள் வந்து நிறைய வந்து டிப்ஸ் நம்மளுக்கு சொல்லிட்டு இருக்காங்க. ராஜேஸ்வரியம்மாவும் சொன்னது பார்த்தீங்கன்னா, எந்த இடத்துல நம்ம கருத்து எடுபடுதோ அங்கே சொல்லணும், இல்லைன்னா அமைதியாக இருக்கிறது நல்லதுன்ன மாதிரி சொல்லிட்டாங்க. இப்போ நிகழ்ச்சியில் பாடல் வந்துட்டுருக்கு. பார்த்திபன் கனவு திரைப்படத்திலிருந்து விளம்பரத்தை தொடர்ந்து பாடல் கேட்கலாம்.
3: திருநெல்வேலி பண்பலை 102.6 சிநேகிதியே. இந்நிகழ்ச்சியை வழங்கியோர் வசந்த் அண்ட் கோ.
4: இந்தியாவின் நம்பர் ஒன் டீலர் வசந்த் அண்ட் கோவின் விநாயக சதுர்த்தி சிறப்பு காம்போ ஆஃபர். இந்தியாவின் நம்பர் ஒன் டீலர் வசந்த் அண்ட் கோவின் விநாயக சதுர்த்தி சிறப்பு காம்போ ஆஃபர். 3 ஜார் மிக்ஸி அண்ட் இண்டக்ஷன் ஸ்டவ் 5050 மட்டுமே. வெட் கிரைண்டர் அண்ட் அயன் பாக்ஸ் 5050 மட்டுமே. கேஸ் ஸ்டவ் பிளஸ் புல்லட் மிக்ஸி பிளஸ் 3 லிட்டர் பிரஷர் குக்கர் 5050 மட்டுமே. வேற எங்கும் கிடைக்காத மிக குறைந்த விலை, தரம் நம்பிக்கை, வசந்த் அண்ட் கோ.

ஓகே. வெக்கம். மீசை.

காற்றலைகளில் இசை சாமரம் வீசிக்கொண்டிருப்பது நெல்லையின் இசை களஞ்சியம். ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6.

0: நேரம் 12:48. ஸ்நேகினி நிகழ்ச்சி கேட்டுட்ருக்கீங்க. ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலி எஃப்எம் ரெயின்போ 102.6ல் நாம் இன்றைக்கி பேசிகிட்ருக்கோம் கருத்து வேறுபாடுகளை கையாளுறதுல உங்களோட யுக்தி என்ன அப்படின்னு. தோழிகள் நேரலையில் அவங்களோட கருத்துக்கள் நம்மக்கிட்ட சொல்லிகிட்ருக்காங்க. அடுத்த தோழி வாங்க. வணக்கம். வணக்கம்.
1: ஹலோ, நான் ஸ்ரீவில்லிபுத்தூர்லேருந்து விஜயலட்சுமி பேசுகிறேன் மேடம்.
0: விஜயலட்சுமிமா, எப்படி இருக்கீங்க?
1: நல்லா இருக்கும் மேடம். நீங்கள் நல்லா இருக்கீங்களா?
0: சூப்பராக இருக்குமா. சொல்லுங்கம்மா.
1: கருத்து வேறுபாடு உள்ளவங்கள்ட்ட நான் பேசுறதே இல்லை மேடம். எல்லா விஷயம் தெரிஞ்சுட்டு கம்முன்னு இருக்கிறது.
0: சரி,
1: நான் பஸ்ல போகும்போது ஒரு குரல் பார்த்தேன் மேடம். அறிவு இல்லாதவங்கள்ட்ட போய் நம்ம அறிவு சொல்ல நம்ம அறிவு கெட்டு போயிடும்னு ஒரு குரல் படித்தேன். அதை தான் நான் ஞாபகம் வச்சுக்கிறது.
0: சரி, உங்க கருத்தை ஒரு சொல்ல வேண்டிய ஒரு இடத்துல சொல்லுவீங்களா?
1: அதான் மேடம், கேக்குற மாதிரி ஆளுகன்னா சொல்ல வேண்டியதான். இப்ப யாரு கேக்குறா?
0: யாரும் கேக்குறது இல்ல. அதனால

0: சொல்றது
1: யாரும்
0: இல்ல.
1: கேக்குறது இல்ல. ஆமா,
0: என்ன
1: இப்ப வந்து காலம் வந்து எப்படி இருக்குன்னா, என்ன சொன்னாலும் கேட்க கூடாதுன்னு ஒரு முடிவுல இருக்காங்க.
0: அப்ப
1: அது கூட பிறந்தவங்கனாலும் சரி, குடும்பத்துல என்னாலும் சரி, சொந்த பந்தங்கள்னாலும் சரி,
0: அப்ப நீங்க வந்து என்ன நடந்தாலும் எதுவும் சொல்ல மாட்டேன் அப்படின்ன முடிவுல நீங்க இருக்கீங்க, கரெக்டா?
1: நம்ம சொன்னா இதைத்தான் சொல்லுவாங்கன்னு அவங்க வேணும்னே நம்மளை மாற்றி பேசுறாங்கல்ல, அப்ப போய் நம்ம சொல்லாம இருக்கிற நல்லதுல.
0: உறவையாவது காப்பாத்தி கொண்டு போலாம் இல்லையா?
1: ஆமா, ஒரு விடவைக்கு நம்ம ரெண்டு விடவைக்கு தான் பாத்துருப்போம், அதுக்கப்புறம் அவங்க கேட்கலன்னா அப்புறம் நம்ம என்ன செய்ய முடியும்? அதனால விட்டுறது
0: விட்டுறது.
1: ஆமா, அவங்களா வந்து நம்மகிட்ட கருத்து கேட்டா வேணா சொல்லலாம். ஆமா மேடம்,
0: இப்படி ஒரு பிரச்சனை இருக்கு, நீங்க இதை பத்தி என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு உங்ககிட்ட வந்து கேட்டாங்கன்னா நீங்க கருத்து சொல்வீங்க இல்லையா?
1: ஆமா,
0: சூப்பர் சூப்பர், நன்றிங்கம்மா.
1: தேங்க்யூ மேடம்.
2: ஸோ இது வரைக்கும் பேசின எல்லா தோழிகளுமே அமைதியாக இருந்துருவோம், நேராக பார்த்து சொல்லுவோம், இதான் சொல்லியிருக்காங்கல்ல, இந்த ஒரு யுக்தியை தான் எல்லோரும் கையாளுறாங்க போல்.
0: அப்போ தான் பிரச்சனை வர வாய்ப்பே இல்லையா, எங்கே இருந்தால் இந்த பிரச்சனைலாம் வருது, எல்லாரும் அமைதியாக இருந்துட்டு போயிடுறாங்க. சரி, அடுத்த தோழி என்ன சொல்கிறாங்கன்னு கேட்கலாம். வாங்க, வணக்கம்.
3: ஹலோ,
2: வணக்கம்.
3: வணக்கம்மா, ரெண்டு பேருக்கும் வணக்கம். நான் லலிதா பேசுகிறேம்மா.
2: லலிதாம்மா, இங்கேருந்து?
3: தாளித்துலேருந்து.
2: தாளித்துலேருந்து சொல்லுங்கம்மா.
3: ஏம்மா, ஒரு கருத்து வந்தாக்கா ஒரு 6 மாசம் கருத்து வேறுபாடு இருக்கும், ஒரு வருஷம் கருத்து வேறுபாடு இருக்கும். அப்ப நம்ம சொன்னாக்கா புரிஞ்சுக்கணும்மா. அதே தப்பு மறுநாள் செஞ்சாக்கா மறுபடியும் செஞ்சேன், நம்ம பேசி என்ன பிரயோஜனம்?
2: நான் பேசாம இருந்துருது, அதான் சொல்ல வரீங்க.
3: பேசுங்க, 40 வருஷமா இருந்துட்டு போயிட்டாரு. 40 வருஷமா புரிஞ்சு அவர் நம்மளை புரிஞ்சுக்கிட்டு நம்ம அவரை புரிஞ்சுக்கிறேன். நம்ம சொல்லினாலும் அது பத்தாலும் தெரியணும், அதுக்கு சொல்லியும் தெரியல, சொல் பத்தியும் சுய பத்தியும் இல்லைனாக்கா அதை விட்டுறோம்.
2: அமைதியா இருந்துடலாம்ல அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. நான் என்ன சொன்னாலும் புரியல, செஞ்சாலும் புரியல, அதனால அமைதியா இருந்துடுறேன், எதுக்கு போட்டது கருத்து வேறுபாடு பண்ணிக்கிட்டு அப்படின்ன மாதிரி கொண்டு வந்துட்டாங்கல்ல.
0: என்ன அப்படின்னா பாத்தீங்கன்னா, கருத்து வேறுபாடு அப்படிங்கிறது எந்த உறவுலையுமே வராம இருக்காது. அதுவும் அடிக்கடி வர்றது பாத்தீங்கன்னா, நம்மளுக்கு யார் ரொம்ப நெருக்கமா இருக்கிறாங்களோ
2: அவங்க கிட்ட
0: தான் வரும். ஏன்னா அவங்க கூட தான் நம்ம கருத்தை வந்து ஃப்ரீயா சொல்லுவோம். இப்ப வெளியில திடீர்னு ஒருத்தவங்களை புதுசா பார்த்துட்டு அவங்க என்னமோ சொல்றாங்கன்னா அதுக்கு ஆப்போசிட் கருத்தை நம்ம டக்குன்னு முன் வைக்க மாட்டோம். ஆனா நம்ம அடிக்கடி பாக்குறவங்க, நம்ம நண்பர்கள், உறவுகள், கூட பிறந்தவங்க, இவங்க கிட்ட பாத்தீங்கன்னா ஏதாவது ஒரு கான்வர்சேஷன்ல வந்து கருத்து வேறுபாடு கூடுதல் வர்றது அந்த இடத்துல தான் இருக்கும். அது என்ன ஒரு உரிமையில தான் நம்ம சொல்றது. அவங்களும் பாத்தீங்கன்னா திருப்பி பேசுறதும் நம்ம அக்கா தானே, நம்ம
2: தங்கச்சிக்கலாம் அப்படி சொல்லி புரிஞ்சுக்குவாங்க,
0: அந்த ஒரு இதுல பேசுவாங்க. ஆனா எல்லா சிச்சுவேஷன்லயும் வந்து அது உறவு சிக்கல் இல்லாம ஸ்மூத்தா போகாது. அது அதுக்குனால்தான் நம்ம தோழிகள் நிறைய இடத்துல சொல்றாங்க, அமைதியா இருந்துடணும் அப்படின்னு. அமைதியா இருக்கலாம், ஆனா எல்லா இடத்துலயும் நம்மளால இருக்க முடியாது. இதே வந்து நம்ம எந்த இடத்துல என்ன பேசணும், எப்போ பேசணும், எதுக்காக பேசணும், யாருக்கிட்ட பேசணும், இதெல்லாம் நிறைய கொஸ்டின்ஸை மைண்டில் வச்சுட்டு இப்போ பேசலாமா, ஓகே தான் இப்போ பேசலாம் அப்படின்னு நம்ம மனசு சொல்லும் பார்த்தீங்களா, இப்போ நம்ம இதை பேசினா அக்செப்ட்
2: கரெக்டாக இருக்கும் அந்த மாதிரி தோணும் போது அப்போ நம்ம அவருடைய கருத்துக்களை முன்வைக்கலாம் இல்லையா? ஸோ அதனால கருத்து வேறுபாடுகளை கையாளணும் அப்படின்னா ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமாக இருப்பாங்க. சிலர் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி அமைதியாக இருப்பாங்க, கரெக்டான டைம் வரும்போது சொல்லுவாங்க. சிலர் வந்து எப்படின்னா அதுக்காக ஸ்பேஸ் கொடுப்போம், நம்ம கொஞ்சம் டைம் கொடுத்தது அவங்களே அந்த டைம் வந்து ஒரு நேரம் வரும்போது அவங்க அந்த விஷயங்களை பேச ஆரம்பிப்பாங்க. அது ஒவ்வொருத்தரும் கையாளுறதுலையுமே ஒவ்வொரு விதம் இருக்கு இல்லையா? இந்த விஷயத்துல நானும் கூட என்னுடைய அக்கா ஒருத்தவங்க, அவங்களுடைய கருத்து வேறுபாடு வரும்போது எப்படின்னா ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு வித மாதிரி ஹேண்டில் பண்ணுவாங்க. வயதானவங்க அவங்களுடைய மாமியார் அவங்க பார்த்துக்கும் போது அவங்களுக்கு தேவையான உதவிகளை செஞ்சுட்டு அதுக்கப்புறம் அதை வந்து அவங்க சுமூகமாக பேசிக்குவாங்க. அதே அவங்களுடைய கணவரோட கருத்து வேறுபாடு வரும்போது என்னன்னா அவங்க என்கிட்ட சொல்லி அடிக்கடி நகைச்சுவையாக சொன்னது மாதிரி தான், என்னன்னா அவங்களுடைய கணவருக்கு வந்து யாரையா பற்றி பேசினா பிடிக்கும் போல, அதனால சண்டை வரப்பெல்லாம் கேட்டிங்களா அந்த அவங்க என்ன பண்ணாங்களான்னு, அவர் அப்படியா அப்படின்ற மாதிரி அந்த சண்டையை முடிஞ்சு நாங்க பேச ஆரம்பிச்சிருவோம் அப்படின்றாங்க. சோ ஒவ்வொருத்தர் எப்படி இருப்பாங்க அப்படின்றத நம்ம தெரிஞ்சு வச்சுக்கிட்டாலே இந்த கருத்து வேறுபாடுகளை அவங்களுக்கு ஏத்த மாதிரி கையாளலாம் இல்லையா?
0: என்ன அப்படின்னா நீங்க இப்ப சொல்லும்போது என்ன ஞாபகம் வருது தெரியுமா, அவங்களோட வீக்னஸ் என்ன அப்படிங்கறத புரிஞ்சு வச்சுக்கணும். இப்போ நம்மளுக்கு எல்லாம் ஏதாவது சண்டை வந்துச்சு அப்படின்னா நம்மளுக்கு பிடிச்ச சாப்பாடு யாராவது வாங்கி கொடுத்துட்டு
2: சண்டையெல்லாம்
0: போட்டிருப்பாங்க, இருந்தாலும் சாப்பாடு தந்து நம்மள கவுத்துட்டாங்களே அந்த மாதிரி.

0: ஒரு வீக்னஸை புரிஞ்சுக்கிட்டு சில இதெல்லாம் வந்து ஒரு யுக்தின்னு கூட நம்ம சொல்லலாம் இல்லையா.
1: கண்டிப்பா
0: நிறைய இடத்துல சின்ன
1: நம்ம
0: சின்ன
1: பேசி தான் சரி பண்ணணும் இல்ல, சில இடத்துல வந்து நம்ம க்ளோஸா இருக்கிறவங்க கிட்ட சில செய்கள் மூலமா கூட அந்த விஷயத்தை அப்படியே சரி பண்ணிடலாம்ல. அந்த மாதிரி சொன்ன மாதிரி வீக்னஸ் ஆன அவங்களுடைய அவங்களுடைய அவங்களுடைய குறை நிறைகள் என்ன அப்படின்னு நம்ம தெரிஞ்சு வச்சிருந்தாலே இந்த கருத்து வேறுபாடு ரொம்ப பெருசா போகாமலே நம்ம சாதாரணமா அதை முடிச்சிடலாம் இல்லையா.
0: ஆமா, இப்ப நம்ம நிகழ்ச்சியோட நிறைவு பகுதிக்கு வந்தாச்சு. தோழிகளே, இன்னைக்கு நாம இவ்வளவு நேரம் பேசிட்டு இருந்தோம் கருத்து வேறுபாடுகளை கையாளுறதுல உங்களோட யுக்தி அப்படின்னு. நிறைய தோழிகள் நேரலையில பங்கேற்று உங்களோட யுக்திகளை எங்களுக்கும் சொன்னீங்க. நிகழ்ச்சியில பங்கேற்ற எல்லா தோழிகளுக்கும் நன்றி சொல்லிக்கிறோம். நிகழ்ச்சியில இதுவரைக்கும் உங்க கூட பேசிட்டு இருந்தோம் நான் எஸ் லெசி ஜெகன் மற்றும்
1: நான் உங்கள் ஜெமிமா செபாஸ்டியன்.
0: நிகழ்ச்சியில நிறைவான பாடல் விளம்பரத்தை தொடர்ந்து உங்களுக்காக வந்துட்டு இருக்கு ஜெயம் திரைப்படத்திலிருந்து.
2: பஞ்சபூதங்கள் சாட்சியா நான்கு வேதங்கள் சொல்ல, மூன்று முடிச்சோட இரு மனங்கள் ஒரு உறவாகும் திருமணம். இது ஒரு கிரேட் இந்தியன் ஃபேமிலி வெட்டிங். ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.
3: உங்க மூட்டு வலிக்கு முழுமையான நிவாரணம், அதுவும் குறைவான கட்டணத்தில் ரோபோட்டிக் மூலம் துல்லியமான சிகிச்சை பெற ஸ்ரீனிவாசா எலும்பு முறிவு மருத்துவமனை. இலவச ஆலோசனைகளுக்கு 8903000909.
4: ஸ்ரீனிவாசா எலும்பு முறிவு மருத்துவமனை, தேரேகால் புதூர், நாகர்கோவில்.
5: திருநெல்வேலி மாவட்ட அறிவியல் மையம் சென்னை தனுஸ்ரீ வெஞ்சர் சார்பில் தேசிய பொறியாளர் தினத்தை முன்னிட்டு செப்டம்பர் 15 முதல் 17 வரை பள்ளி கல்லூரி மாணவர்கள் பொதுமக்களுக்கு ரிமோட் கண்ட்ரோல் கார் ரேசிங், ஃபேஷன் ஷோ மற்றும் ரங்கோலி போன்ற பல்வேறு போட்டிகள் அறிவியல் மையத்தில் நடைபெறுகிறது. தொடர்பு கொள்ளுங்கள் 8838586904.
6: ஏண்டா அழுகுற?
7: அவளை காணுமேடா.
6: டேய், உனக்கே டூ மச்சா இல்ல, ஃபீல் பண்ண வேண்டிய நானே சும்மா இருக்கேன்.
7: சைக்கிள் நின்னாலும் சக்கரம் சுத்துறது இல்லையா, அந்த மாதிரி உனக்கு ஒரு கஷ்டம்னா அது எனக்கு இல்லையாடா.

0: இருக்கிற பழம்.
1: என்ன பழம்? அந்த பழம் நல்லா பார்த்து சொல்றா. ஞான பழம்,
0: ஆரஞ்சு பழம், ஆப்பிள் பழம், திராட்சை பழம், பெருச்சம் பழம், சீதா பழம், கொய்யா பழம், மாம்பழம், மதுளம் பழம், பலா பழம்.

0: எஃப்எம் ரெயின்போ 102.6 இசையோடு என்றும் நீங்கள்.
1: நேரம் ஒரு மணி ஒரு நிமிடம். ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலி நிஃபம் ரெயின்போ 102.6 கேட்டுட்ருக்கீங்க. உங்கள் ஆரோக்கியத்தில் அதிக அக்கறை எடுத்துக்கிற நம்ம நிலை பண்பலை 102.6 இந்த நிகழ்ச்சி உங்களுக்காக.
2: நலம் தானா நாள்தோறும் நலம் சொல்லும் நிகழ்ச்சி
3: கர்ப்பப்பையில் ஏற்படும் பிரச்சனைகள் குறித்த ஆலோசனைகள் வழங்குபவர் சித்த மருத்துவ நிபுணர் டாக்டர் ரோகிணி ராஜா அவர்கள்.
4: கர்ப்பப்பையில் ஏற்படக்கூடிய பிரச்சனை அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, இன்றைக்கி நிறைய பெண்களுக்கு வந்து ஏற்படக்கூடியதில் ஒன்று என்ன அப்படின்னா, ஃபைப்ராய்டு யூட்ரஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது கருப்பை நார்த்திசு கட்டிகள் அப்படின்னு சொல்லி தமிழில் சொல்லுவோம். ஸோ இது வந்து வயது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, 25 வயதுலேருந்து 45 வயது உள்ள பெண்கள் அனைவருக்கும் சொல்ல முடியாது, அவங்களோட வாழ்வியல் முறை மாற்றங்கள்னாலையும் உணவு முறை மாற்றங்கள்னாலையும் இந்த வயதில் இருக்கவங்களுக்கு பெரும்பாலானவருக்கு இந்த கருப்பை நார்த்திசு கட்டி வந்து வர்றதுக்கு வாய்ப்பு அதிகமாக இருக்குது. குழந்தை பிறக்கிற பருவம், அதாவது குழந்தை உண்டாகக்கூடிய பருவத்தில் இருந்து மெனோபாஸ் ஆகிறதுக்கு முன்னால் வரைக்குமே வந்து வரதுக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்குது. இந்த கருப்பை நார்த்திசு கட்டிகள் மட்டும் இல்லாமல் இன்னும் வந்து அடினோமயோசிஸ் அப்படின்னு சொல்லுவாங்க, கருப்பை வீக்கம் அப்படின்னு சொல்லி அந்த மாதிரியான கட்டிகளும் வர்றதுக்கு வாய்ப்பு அதிகமாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் எண்டோமெட்ரியோசிஸ்னு சொல்லுவோம், அதே மாதிரி கருப்பை புண் உள்ளே ஏற்படக்கூடிய புண்கள் அந்த மாதிரி பிரச்சனைகளும் வந்து பெண்களுக்கு அதிகமாக ஏற்படுது. கருப்பை புற்றுநோய், கருப்பைக்குள்ளே வரக்கூடிய புற்றுநோய், அதே மாதிரி கருப்பை வாய் புற்றுநோய் அப்படின்னு சொல்லுவாங்க, சர்விக்ஸில் வரக்கூடிய கேன்சர், இந்த மாதிரியான பிரச்சனைகள் வந்து கருப்பை சார்ந்து வரக்கூடிய பிரச்சனைகள். இது மட்டும் இல்லாமல் பிசிஓடின்னு சொல்லுவாங்க, பாலி ஓவேரியன் சிஸ்ட் வந்து உண்டாகக்கூடியது. இது வந்து முக்கியமாக அந்த ஓவரியில் உண்டாகக்கூடியது. இதை கருப்பை அப்படின்னாலே கண்டிப்பாக ஃபெலோபியன் டியூபு, ஓவரி, இது எல்லாமே வந்து சம்மந்தப்பட்டிருக்கு. கர்ப்பப்பை நார்த்திசு கட்டிகள் அப்படின்னா கேன்சர் இல்லாத கட்டி. இன்றைக்கி நிறைய பேர் கட்டி அப்படின்னாலே வந்து பயப்படக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னா, அது கேன்சர் ஆகிடுமோ அப்படின்னு சொல்லி பயப்படுவாங்க. ஸோ இந்த கருப்பை நார்த்திசு கட்டிகள் வந்து கேன்சர் அல்லாத கட்டி, இது வந்து பயப்படணும்னு அவசியம் இல்லை. இன்றைக்கி நிறைய பெண்களுக்கு வந்து இருக்குது. இப்போ வந்து அதிகமாக ஆகுது அப்படின்னா, முந்தைய காலகட்டத்திலலாம் வந்து பெண்கள் வந்து குழந்தைங்களை பார்த்துட்டு வீட்டை பராமரிச்சுட்டு இருந்தாங்க. இன்றைக்கி உள்ள காலகட்டத்தில் பெண்கள் வந்து அவசர அவசரமாக வீட்டில் இருக்கிறவங்களையும் பார்த்துட்டு அவங்களும் வேலைக்கு போகிற சூழ்நிலையில் இன்றைக்கி பெண்கள் வந்து நிறைய பேர் இருக்கிறாங்க. மற்றவங்களுக்கு அக்கறை கொடுப்பாங்க, ஆனால் அவங்களுக்கான அக்கறை வந்து இன்றைக்கி ரொம்ப கம்மி. சாப்பிடக்கூட நேரம் இல்லாமல் அவசர அவசரமாக சமைச்சிட்டு பஸ்ஸை பிடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வேக வேகமாக ஓடி போய் அந்த மாதிரி வேலை செய்கிற பெண்கள் இருக்காங்க. வீட்டில் தான் ஸ்ட்ரெஸ்ஸுன்னு பார்த்தா, வேலைக்கு போகிற இடத்துலையும் அவங்களுக்கு அதிகமான ஸ்ட்ரெஸ்னால மன உளைச்சல்னால நிறைய வியாதிகள் வந்து பெண்களுக்கு இன்றைக்கி வந்து நிறைய வருது. மெயினாக அந்த ஹார்மோன் இஷ்யூ தான், ஹார்மோன் இம்பேலன்ஸ்னால உருவாகக்கூடியது தான் அந்த கருப்பை பிரச்சனைகள். அதே மாதிரி நான் ஏஜ் சொன்னேன் இல்லையா, 25 லிருந்து 45 வயது பெண்களுக்கு இது வரக்கூடியது. அதே மாதிரி நான் அந்த கருப்பை நார்த்திசு கட்டிகள் முக்கியமாக வந்து இதில் வந்து சிம்டம்ஸ் வந்து காட்டாது. ஸ்டார்டிங்கில் நம்மளுக்கு வந்து எந்த ஒரு குறிகுணமுமே இருக்காது. நம்ம ஏதாவது அது சிவியர் ஆகும்போது தான், இல்லை ப்ளீடிங் நம்மளுக்கு மாதவிடாய் வந்து

0: அதிகமாக உதிரப்போக்கு இருக்கும்போது நம்ம போய் ஸ்கேன் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா இந்த கருப்பை நார்த்திசு கட்டிகள் இருக்கிறது நம்மளுக்கு தெரிய வரும்.
1: நலம் தானா, நாள்தோறும் நலம் சொல்லும் நிகழ்ச்சி. கர்ப்பப்பையில் ஏற்படும் பிரச்சனைகள் குறித்த ஆலோசனைகள் கேட்டீர்கள். வழங்கியவர் சித்த மருத்துவ நிபுணர் டாக்டர் ரோஹிணி ராஜா அவர்கள்.

நேரமான மணி 6 நிமிடம். நிலம் தனா நிகழ்ச்சியில் நினைஞ்சிருக்கிறோம். நாம் இப்போ தெரிஞ்சுக்க போகிறோம் அர்த்தமுள்ள செயல்பாடுகளும் ஆரோக்கிய முதலிடம் பற்றிய தகவல்கள். நிகழ்ச்சியில் அவங்க கூட பேசிட்டு இருக்கேன் நான், எஸ் லிசி ஜெகன். நேர்களை எப்பவுமே நம்ம ஆரோக்கியமாக இருக்கணும் அப்படின்னு தான் நாம் எல்லாருமே ஆசைப்படுறோம். ஆனால் சின்ன சின்ன செயல்பாடுகள் கூட நம்ம வாழ்க்கை முறையில் நம்மளுக்கு ஆரோக்கியத்தை தர முடியும். நாம் நினச்சிருவோம், காலையில் என்னப்பா இந்த சின்ன விஷயத்தை பண்ணுறதால எனக்கு என்ன ஆரோக்கியம் கிடைக்க போகுது அப்படின்னு. அது இல்லைங்க, நாம் நினைக்கலாம் அது சின்ன விஷயம் அப்படின்னு. ஆனால் தொடர்ந்து ஒரு செயலை, ஆரோக்கியமான செயலை நம்ம தொடர்ந்து செய்யும்போது கண்டிப்பாக நம்மளுக்கு ஆரோக்கியம் அப்படின்னு ஒரு அற்புதமான பரிசு கிடச்சிக்கிட்டே இருக்குது. நம்மளோட வாழ்க்கையில் பார்த்திங்கன்னா ஒவ்வொரு நாளும் ஏதாச்சும் ஒரு வேலையை நம்ம செஞ்சுட்டே தான் இருக்கோம் இல்லையா? காலையில் எழுந்திரிச்சதும் வீட்டு வேலை, குழந்தைகளை ஸ்கூலுக்கு அனுப்புறது, சமையல், அலுவலகம், படிக்கிறது, இப்படியா நாள் முழுக்க ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மாதிரி ஓடிக்கிட்டே இருக்குது. ஆனால் ஒரு சின்ன கேள்வி, நம்ம செய்கிற எல்லா செயல்களும் நம்மளோட உடம்புக்கும் மனசுக்கும் மகிழ்ச்சியானதாக இருக்குதா, பயனுள்ளதாக இருக்குதா அப்படின்னு கேட்டு பார்த்தான்னா, சில நேரங்களில் பார்த்திங்கன்னா நம்ம ரொம்ப பிஸியாக இருப்போம், ஆனால் அந்த பரபரப்புக்கு அப்புறமா கொஞ்சம் நிதானமாக உட்காந்து, ஏன் இன்றைக்கி நம்ம இவ்வளோ பிஸியாக இருந்தோம், ஏன் இன்றைக்கி நம்ம இவ்வளோ பரபரப்பாக இருந்தோம், என்னெல்லாம் நம்ம இன்றைக்கி செஞ்சோம் அப்படின்னு யோசித்தோம் அப்படின்னா பெருசாக எதுவுமே இருக்காது. இந்த மாதிரி நிறைய செயல்களை நம்ம டெய்லி லைஃப்பில் செஞ்சுட்டே இருக்கோம். ஆனால் நம்ம உடம்புக்கும் மனசுக்கும் ஆரோக்கியமான செயல்கள் அப்படின்னா என்னெல்லாம், இல்லை இவ்வளோ நாளும் நம்ம அதை செய்யலை அப்படின்னா என்னெல்லாம் விஷயங்களை மாற்றிக்கலாம், இது பற்றி தான் இன்றைக்கி நலம் தர நிகழ்ச்சியில் கேட்க இருக்கிறோம். கூடவே பார்த்திங்கன்னா உங்கள் மனசில் அநீங்காத இடம் பிடிச்சிருக்கக்கூடிய பழைய திரைப்பட பாடல்களையும் கேட்டு ரசிக்க இருக்கிறோம். நிகழ்ச்சியில் முதல் பாடல் வியட்நாம் வீடு திரைப்படத்திலிருந்து.

0: நேரம் 1:12 நலம் தன நிகழ்ச்சியில் இன்றைக்கி நாம் அர்த்தமுள்ள செயல்பாடுகளும் ஆரோக்கிய முதலிடம் இது பற்றி பேசிக்கிட்டு இருக்கோங்க. அர்த்தமுள்ள செயல்பாடு அப்படின்னு சொன்னதும் ஏதோ பெரிய சாதனை தான் செய்யணும் அப்படிங்கிறத அர்த்தம் இல்லை, நம்மளோட வாழ்க்கைக்கு பயனுள்ளதா, நம்மளுக்கு நல்ல மகிழ்ச்சி தரதா, உடலையும் மனசையும் நல்ல பிரிஸ்காக சுறுசுறுப்பாக வச்சுருக்க ஹெல்ப் பண்ணுறதா இருக்கக்கூடிய சின்ன சின்ன விஷயங்கள் தான் அர்த்தமுள்ள செயல்பாடுகள். எப்போவுமே பார்த்திங்கன்னா ஆரோக்கியத்தை நம்ம பாதுகாக்கணும் அப்படின்னா பெரிய பெரிய மாற்றங்களை செய்யணும் அப்படிங்கிறது இல்லை, டெய்லி லைஃப்பில் நாம் செய்யக்கூடிய சின்ன சின்ன பழக்கங்கள் தான் நம்மளோட ஆரோக்கியத்திற்கு நாம் கொடுக்கக்கூடிய முதலீடு. இப்போ உதாரணத்துக்கு பார்த்திங்கன்னா அதிகாலையில் எழுறது ஒரு விஷயம், அடுத்தது பார்த்திங்கன்னா காலையில் எழுந்ததும் தண்ணீர் குடிக்கிறது, நல்ல கொஞ்சம் லைட் சூடான தண்ணீர் குடிக்கிறது, அது தினமும் நடைமுறையில் இருக்கணும். ஒரு நாள் மட்டும் செஞ்சுட்டு அடுத்த நாள் செய்யலை அப்படின்னா அது ஆரோக்கிய முதலீடாக இருக்க முடியாது. தினமும் எழுந்ததும் நம்ம ஃப்ரெஷ் ஆகிக்கிட்டு ஒரு கப் தண்ணி ஃபுல்லாக நல்ல பெரிய கப்பாக எடுத்து லைட்டாக ஒரு வார்ம் வாட்டர் குடிக்கிறதே நீங்கள் பழக்கமாக்கிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக அது ஆரோக்கிய செயல்பாடு தான். மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் நம்ம வந்து தொடர்ந்து செய்யணுங்க, அதுதான் அதில் முக்கியம். தொடர்ந்து நம்ம ஒரு விஷயத்தை ஆரோக்கியத்திற்காக செய்கிறோம், அர்த்தமுள்ள வகையில் செய்கிறோம் அப்படின்னு நம்ம மனசில் நினச்சிட்டாலே அதை நம்மளால் கண்டினியூவாக பண்ண முடியும். அது சின்ன சின்ன விஷயம் பார்த்திங்கன்னா ஒரு கப் தண்ணி குடிக்கிறது, கொஞ்சம் டெய்லி காலைல ஒரு சின்னதாக ஒரு வாக் போகிறது, அதையும் தாண்டி பார்த்திங்கன்னா நீண்ட நேரம் ஒரே இடத்துல உட்கார்ந்துருக்காமல் இப்போ ஆஃபீஸில்னாலும் சரி வேலை செய்கிற இடங்கள்னாலும் சரி கொஞ்சம் எழுந்து அங்கங்கே நடக்கிறது, அந்த மாதிரி விஷயங்களை நம்ம ஆரோக்கிய செயல்பாட்டில் சேர்த்துக்கலாம். இன்னும் பார்த்திங்க அப்படின்னா அந்த லிஃப்ட் அடிக்கடி பயன்படுத்துகிறோம், இதுக்கு பதிலாக நம்ம அடிப்படி ஏறிய போவேன் அப்படிங்கும் போது அது கூட ஆரோக்கிய செயல்பாட்டில் வந்துடும். இப்படி நம்மளை சுற்றி இருக்கக்கூடிய வாழ்வியல் மாற்றங்களை வந்து ஆரோக்கிய முறையில் நம்ம கொண்டு போகும்போது கண்டிப்பாக அது ஆரோக்கிய முதலீடு தாங்க. இப்போ நிகழ்ச்சியில் உங்களுக்காக வந்துட்டுருக்க பாடல் எதிர் நீச்சல் திரைப்படத்திலிருந்து.
1: நீங்க சமத்தா நீங்க அசடா, சமத்தா இருந்தா கொடுப்பேளா, அசடா இருந்தா மறுப்பேளா.
2: ஏண்டி புதுசா கேக்குற

பார்த்தது நீ தாண்டி மூன்றெழுத்து மூணு ஷோவும் பார்த்தது நீ தாண்டி சினிமாவுக்கே சம்பளம் போனா புடவைக்கு ஏதடி பட்டு புடவைக்கு ஏதடி.

0: என்னத்தை செய்வே?
1: சொன்னத்தை செய்வே.
0: வேற என்ன செய்வே?
1: அடக்கி வைப்பேன்.
0: அதுக்கும் மேல
1: பல்ல உடை.

நேரம் 1:19 நலம் தானா நிகழ்ச்சி கேட்டுக்கிட்டு இருக்கிறோம். அர்த்தமுள்ள செயல்பாடுகளும் ஆரோக்கிய முதலீடும். நம்மளோட டெய்லி லைஃப்பில் கூட பார்த்திங்கன்னா ஆரோக்கியம் கிடைக்கும். அது எப்படிங்க? நம்ம சில சமயம் சொல்லுவோம், உடற்பயிற்சி செஞ்சால் தான் ஆரோக்கியமாக இருப்போம் அப்படின்னு. அது உண்மைதாங்க. உடற்பயிற்சி செய்ய நேரமே இல்லை அப்படின்னும் சொல்லுவோம். ஆனால் நம்மளோட வீட்டை சுற்றியே நம்ம வந்து நம்மளோட உடம்பு ஆரோக்கியமாக இருக்கணும் அப்படிங்கக்கூடிய ஒரு மைண்ட் செட் ஃபஸ்ட்டு நம்மளுக்கு வேணும். காலையில் நல்ல பிரிஸ்காக உடற்பயிற்சிக்கு ஈடாக ஒரு வேலை பண்ண போகிறேன் அப்படிங்கிறதும் நம்ம மைண்டில் இருக்கணும். அப்படின்னா நம்மளை வீட்டை சுற்றி பார்த்தாலே உடல் இயக்கம் தர நிறைய வாய்ப்புகள் நம்மளுக்கு இருக்குது. வீட்டை ஒழுங்குபடுத்துறது தொடங்கி துணிகளை துவைக்கிறது, மடிக்கிறது, வீட்டை கூட்டுறது, துடைக்கிறது, பொருட்களை சரியான இடத்துல வைக்கிறது, தோட்ட வேலைகள், இப்படியா நம்மளை வந்து நல்ல எனர்ஜெட்டிக்காக

0: டெஸ்க்காக வைக்கிற நிறைய வேலைகள் இருக்கிறப்போ நம்மளால் உடற்பயிற்சிக்கு ஈடான வேலைகளையும் செய்கிற மாதிரி இருக்கும். இதுவும் நாம் கொடுக்குற அர்த்தமுள்ள செயல்பாடுகள் தான். எதுக்காக அப்படின்னா, நாம் போடுற ஆரோக்கியத்திற்கு முதலீடாக. இதனால் பார்த்திங்கன்னா நம்ம வீடும் வந்து நல்ல க்ளீனாக எப்பவும் நீட்டாக இருக்கும். அதே மாதிரி நம்மளை சுற்றி இருக்க இடமும் தூய்மையாகும், நம்மளோட உடம்பும் ஆரோக்கியமாக மாறும். இந்த மாதிரி சின்ன சின்ன டெக்னிக்ஸை வந்து நீங்கள் யூஸ் பண்ணி பாருங்கள். இப்போ நிகழ்ச்சியில் வந்துட்டுருக்கு உங்களுக்காக பாடல், குமுதம் திரைப்படத்திலிருந்து.
1: ஓடாதே.

0: திருநெல்வேலி மாவட்ட அறிவியல் மையம் சென்னை தனுஸ்ரீ வெஞ்சர் சார்பில் தேசிய பொறியாளர் தினத்தை முன்னிட்டு செப்டம்பர் 15 முதல் 17 வரை பள்ளி கல்லூரி மாணவர்கள் பொதுமக்களுக்கு ரிமோட் கண்ட்ரோல் கார் ரேசிங், ஃபேஷன் ஷோ மற்றும் ரங்கோலி போன்ற பல்வேறு போட்டிகள் அறிவியல் மையத்தில் நடைபெறுகிறது. தொடர்பு கொள்ளுங்கள் 8838586944.
1: கேட்டு நம்ம ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6.

நேரம் 1:27 நலம் தானா நிகழ்ச்சி கேட்டுக்கிட்டு இருக்கோம். இன்னைக்கு நிகழ்ச்சியில் அர்த்தமுள்ள செயல்பாடுகளும் ஆரோக்கிய முதலிடம் பற்றிய தகவல்கள் தெரிஞ்சுக்கிட்டு இருக்கோம். ஆரோக்கியம் அப்படின்னா நம்ம உடம்புக்கு மட்டும் இல்லைங்க, நம்ம மனசுக்குமே தேவையான ஒன்று. என்ன அப்படின்னா, ரொம்ப ஹரிபரியாக ஒரு நாள் முழுக்க நம்ம வந்து அப்படியே ஒவ்வொரு வேலைகளாக ஷெடியூல் பண்ணி செஞ்சுட்டே இருப்போம். ஆனால் ஓய்வு அப்படின்னு ஒரு விஷயம் கண்டிப்பாக நம்ம உடலுக்கும் மனசுக்கும் தேவை. சரியான நேரத்தில் தூங்குறது கூட ஒரு அர்த்தமுள்ள செயல்பாடாக இன்றைக்கு காலகட்டத்தில் இருக்குதுங்க. என்ன அப்படின்னா, நம்ம மனசுக்கும் கொஞ்சம் நம்ம மனசையும் ரிலாக்ஸ் பண்ணிவிட்டு கொஞ்சம் நம்மளுக்கு பிடிச்ச மாதிரி சின்னதாக ஒரு இசை கேட்குறதா இருக்கட்டும், புத்தகம் வாசிக்கிறதா இருக்கட்டும், நம்ம ஃபேமிலி கூட சேர்ந்து உட்காந்து பேசி சிரிக்கிறதா இருக்கட்டும், இல்லை அப்படின்னா இதெல்லாம் எனக்கு பிடிக்காது, இதையும் தாண்டி எனக்கு வந்து இயற்கையை ரசிக்கிறது பிடிக்கும் அப்படின்னா அந்த மாதிரி இடங்களில் டைம் ஸ்பெண்ட் பண்ணுறதா இருக்கட்டும், இது கூட பார்த்திங்கன்னா நம்ம மனசு வந்து கொஞ்சமாக அப்படி அமைதியாகி ரிலாக்ஸ் ஆகும்போது, நம்ம கொஞ்சம் டைம் எடுத்துகிட்டு நம்ம அடுத்த வேலைகளை பண்ணும்போது இன்னும் உற்சாகமாக நம்மளால் பண்ண முடியுங்க. என்னங்க இதெல்லாம் சின்ன சின்ன விஷயம், இதனால என்னங்க மாற்றம் வந்துடப்போகுது அப்படின்னு நினைக்க வேண்டாம். ஒரு நாள் ஒரு சின்ன மாற்றம் அப்படின்னா, ஒரு வாரம் நாம் தொடர்ந்து அதை பண்ணுறப்ப அது ஒரு பழக்கமாகலாம், அந்த பழக்கம் தொடர்ந்து வர்றப்ப அது நம்மளுடைய வாழ்க்கை முறையாக மாறலாம், கண்டிப்பாக அது ஆரோக்கிய வழியில் இருக்கலாங்க. இப்போ நிகழ்ச்சியில் உங்களுக்காக வந்துட்டுருக்க பாடல் மரகதம் திரைப்படத்திலேருந்து சந்திரபாபு ஜமுனாராணி பாடியிருக்காங்க.

0: ஒரு மணி நேரத்துல ரயில் இருக்கு மேடம்.
1: இவ்வளவு சீக்கிரம் எதுக்கு? நீங்க முதல்ல ஜோக் கேளுங்க.
0: ரயில் போயிடும் தெரியும், அப்படி இருந்தா லேட் பண்றியா?
1: ஆமா, ஏன்னா நீங்க டைம்ல HIV டெஸ்டுக்கு என்ன கூட்டிட்டு போற நினைப்பு வரட்டும்னு, நம்ம குழந்தையோட பாதுகாப்பு வண்டி போயிடாம இருக்கட்டும்னு.
2: கர்ப்பமான 3 மாசத்துக்குள்ள முடிஞ்சவரை சீக்கிரமா HIV, சிபிலிஸ் மற்றும் ஹெப்படைட்டிஸ் பி பரிசோதனையை கண்டிப்பா செஞ்சுக்கோங்க. ஏன்னா பிறக்க போற குழந்தைய HIV, சிபிலிஸ் மற்றும் ஹெப்படைட்டிஸ் பி நோய் தொற்றிலிருந்து பாதுகாத்து தாயும் செய்யும் நல்ல ஆரோக்கியத்தோட நீண்ட நாள் வாழ செய்யலாம்.
1: சரியான நேரத்தில் கண்டறிவோம், HIV கண்ட்ரோல் செய்வோம்.
3: இது தமிழ்நாடு மாநில எய்ட்ஸ் கட்டுப்பாட்டு சங்கத்தின் HIV மற்றும் பால்வினை நோய் குறித்த தீவிர விழிப்புணர்வு பிரச்சாரம் இன்டென்சிஃபைட் IEC கேம்பெயின் 3.0 from 12th August to 12th October.
4: உங்க மூட்டு வலிக்கு முழுமையான நிவாரணம், அதுவும் குறைவான கட்டணத்தில் ரோபோட்டிக் மூலம் துல்லியமான சிகிச்சை பெற ஸ்ரீனிவாசா எலும்பு முறிவு மருத்துவமனை. இலவச ஆலோசனைகளுக்கு 8903000909.
5: ஸ்ரீனிவாசா எலும்பு முறிவு மருத்துவமனை, தேரேகால் புதூர், நாகர்கோவில்.
6: ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலி FM ரெயின்போ 102.6 கேட்டுட்ருக்கீங்க. நேரம் 1:33 ஆயிட்டுருக்கு. இதனெல்லாம் தானா நிகழ்ச்சி. அர்த்தமுள்ள செயல்பாடுகளும் ஆரோக்கிய முதலிடம் பற்றிய தகவல்கள் தெரிஞ்சுக்கிட்டு இருக்கோம். அடுத்ததாக என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு காலகட்டத்தில் நம்மளோட வாழ்க்கையில் தவிர்க்க முடியாத ஒன்றாகிருச்சு இந்த செல்ஃபோன். கையில் ஃபோன் இருந்துச்சுன்னா நேரம் போகிறதே சில பேருக்கெலாம் தெரியவே மாட்டேங்குது. சட்டன் அப்படியே அலர்ட் ஆகி தான் டைமை பார்ப்போம், இவ்வளோ நேரம் போயிடுச்சா, இவ்வளோ நேரம் நான் ஃபோனில் இருந்திருக்கேனா அப்படின்னு யோசிப்போம். என்ன அப்படின்னா, இன்றைக்கி காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா ஃபோன் அப்படிங்கிறது நம்ம தவிர்க்க முடியாத ஒன்று ஆயிடுச்சு. அதனால் அதை முழுசுமாகவே தவிர்க்கணும் அப்படின்னு சொல்லலை. எப்போவுமே இந்த செல்ஃபோனை நாம் தான் நிர்வகிக்கிற அளவில் இருக்கணும். செல்ஃபோன் நம்மளை நிர்வகிக்கிற மாதிரி இருக்கக்கூடாது. அது வந்து நம்ம நேரத்தை எடுத்துக்கிற மாதிரியான விஷயங்களை கண்டிப்பாக அதுக்கு நம்ம கொடுக்கக்கூடாதுங்க. எப்போவுமே பார்த்திங்கன்னா நம்மளுடைய டெய்லி லைஃப்பில் டென்ஷன் அப்படின்னு ஒரு விஷயம் வர்றதுக்கு முக்கியமான காரணத்தில் ஒன்று, செய்ய வேண்டிய விஷயங்களை சரியான நேரத்தில் செய்யாமல் நம்ம தள்ளி போடுறது தான். நிறைய நேரத்தை இந்த செல்ஃபோன் மாதிரியான விஷயங்கள் எடுத்துக்கிறப்போ நம்ம வந்து அந்த நேரத்தில் ஒரு விஷயம் செய்யணும் அப்படின்னு பிளான் பண்ணியிருப்போம் ஏற்கனவே. ஆனால் பார்த்தீங்கன்னா நம்ம செய்ய நினச்ச நேரத்தை தவற விட்டுருப்போம், அந்த நேரம் கடந்து போயிருக்கும். இதனால் அந்த நேரத்தில் நம்ம செய்ய வேண்டிய விஷயங்கள் எல்லாம் பெண்டிங் ஆயிடுது. தேவையான நேரத்தில்

தேவையான வேலையை செஞ்சு முடிச்சிட்டாலே கடைசி நேரம் அந்த பதட்டம், மன அழுத்தம் இதெல்லாம் ஒரு டென்ஷன் வரும் பாருங்க. ஒரு வேலையை செஞ்சு முடிக்கணும், ஐயையோ டைம் ஆயிடுச்சு அப்படின்னு ஒரு டென்ஷன் படுற அந்த ஒரு மன அழுத்தத்தெல்லாம் கண்டிப்பாக நம்மளால் குறைக்க முடியும். அதனால் பார்த்திங்கன்னா எல்லா வேலைகளையும் ஒரே நேரத்தில் செய்யணும் அப்படிங்கக்கூடிய கட்டாயத்துக்கு ஆளாகாமல் இது முக்கியம், இதை நம்ம முதல்ல செய்யலாம் அப்படின்னு ஒரு திட்டமிட்டு நம்ம செய்யணும். வேலைக்கு நடுவில் கொஞ்சம் ஒரு சின்ன ரெஸ்ட் எடுத்துக்கலாம். அவசரப்படாமல் அமைதியாக ஒரு வேலையை ரொம்ப நேர்த்தியாக டென்ஷன் எதுவும் இல்லாமல் நம்மளால் செஞ்சு முடிக்க முடியும். நேரத்தை சரியாக பயன்படுத்தினா நேரமும் நம்மளை டென்ஷன்லேருந்து காப்பாற்றும் அப்படிங்கிறத நம்ம ஞாபகத்தில் வச்சுக்கலாம். அது வந்து எல்லாருக்குமே இது பொருந்தும். அது பள்ளி செல்கிற குழந்தைகளாக இருக்கட்டும், இல்லை வேலைக்கு போகிற நபர்களாக இருக்கட்டும், வீட்டில் இருந்து ஒரு வேலைகளை பண்ணுறவங்களாக இருக்கட்டும், எல்லாருக்குமே இது வந்து பொருந்தும். எந்தெந்த விஷயத்த ஒரு வேலையை இந்த நேரத்தில் செய்யணும் அப்படின்னா கண்டிப்பாக அதுபடி செஞ்சுட்டு வந்தோன்னா டென்ஷன், பதட்டம், மன அழுத்தம் இதெல்லாம் நம்மளை குறைக்கலாம். இதுவும் கூட பார்த்தீங்கன்னா அர்த்தமுள்ள செயல்பாடு லிஸ்ட்டில் வந்துடுங்க. இப்போ நிகழ்ச்சியில் உங்களுக்காக பாடல் வந்துட்டுருக்கு, பெரிய இடத்து பெண் திரைப்படத்துலேருந்து.

நேரம் 1:41 நலம் தானா நிகழ்ச்சி கேட்டுக்கிட்டு இருக்கோம். அடுத்ததான் அர்த்தமுள்ள செயல்பாடு அப்படின்னா நம்மளுடைய உணவு முறைகளை சொல்லலாம். சத்தான உணவுகளை சாப்பிட்றது எப்போவுமே ஆரோக்கியத்திற்கு நாம் கொடுக்குற முதலீடாக இருக்கும். எப்போவுமே பார்த்திங்களா, நம்மளுக்கு வந்து ருசி அப்படின்னு ஒன்று ஃபஸ்ட்டில் வரும்போது ஆரோக்கியம் அப்படின்னு ஒன்று இரண்டாவதாக போயிடுது. இல்லை ஆரோக்கியம் தான் எனக்கு ஃபஸ்ட் இருக்கணும், ருசியெல்லாம் ரெண்டாவது அப்படின்னு நினச்சிங்கன்னா ஆரோக்கியத்துக்கு நீங்கள் ஃபஸ்ட்டு முதலீடு பண்ணுறீங்க அப்படிங்கிறதாங்க அர்த்தம். எப்போவுமே நாம் சாப்பிட்ற சாப்பாடு பார்த்திங்கன்னா சரி விகித உணவாக இருக்கிறது வேண்டியது ரொம்ப அவசியமாகுது. நாம் எடுத்துக்கிற உணவில் கார்போஹைட்ரேட், புரோட்டீன், நார்ச்சத்து இதெல்லாம் வந்து எந்தெந்த அளவில் இருக்கணும் அப்படிங்கிறத பேலன்ஸ் பண்ணி சாப்பிடணும். அதிகமாக இப்போ கார்போஹைட்ரேட் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அது சரிவிகித உணவாக இருக்க முடியாது. நம்ம எப்போவுமே பார்த்திங்கன்னா சாப்பாட்டில் சோறு வந்து அதிகமாக சாப்பிடுவோம், அதை நேராக மாற்றி சாப்பிடுங்க. காய்கறிகளை நிறைய எடுத்துக்கிட்டு பருப்பு வகைகளை நிறைய உங்கள் உணவில் சேர்த்துக்கோங்க, சோறு வந்து கொஞ்சமாக எடுத்துக்கோங்க. இது வந்து சரிவிகித உணவாக உங்கள் உடலுக்கு ஏற்ற மாதிரி உங்களுடைய உணவு முறைகளை மாற்றும்போது நாம் வந்து ஆரோக்கியத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்குறோம். இது கண்டிப்பாக அர்த்தமுள்ள செயல்பாடுகள் வரிசையில் இடம்பெறும். நிகழ்ச்சியில் பாடல் வந்துட்டு இருக்கு, அலிபாபாவும் 40 திருடர்களும் திரைப்படத்திலிருந்து, ஏ.எம். ராஜா, பி. பானுமதி குரல்ல.

0: மாமா என்னாச்சு?
1: மூட்டு வலி தாங்க முடியலம்மா, ஆபரேஷன் பண்ணனும்னு சொல்றாங்க.
0: அப்ப உடனே நம்ம ஸ்ரீனிவாசா மருத்துவமனைக்கு போகலாம். குறைந்த கட்டணத்துல ரோபோட்டிக் மூலமா துல்லியமான முறையில மூட்டு மாற்றுக்கான சிகிச்சை கொடுக்கறாங்க. ஒரே நாளே நீங்க நடந்துடலாம் பாருங்களேன்.
2: ஸ்ரீனிவாசா எலும்பு முறிவு மருத்துவமனை, தேரேகால் புதூர், நாகர்கோவில்.
3: இலவச ஆலோசனைகளுக்கு 8903000909.
4: இப்படித்தான் ஒரு நாள் காலையில எந்திரிச்சு போய் இந்த பக்கம் பார்த்தா
5: மேகம் பூவாய் தூவும்.
4: என்னடா இந்த பக்கம் ஒரே தூரலா இருக்குன்னு அந்த பக்கம் பார்த்தா
5: இதுவரை இல்லாத உணர்வு இது இதயத்தை.
4: இந்த பக்கமா போனா தூருது, அந்த பக்கமா போனா துண்டாக்குதுன்னு பின்பக்கமா போனா
6: உங்க பொன்னான கைகள் புண்ணாகலாமா, உதவிக்கு வரலாமா, சம்மதம் வருமா?
4: என்ன எந்த பக்கம் பார்த்தாலும் ஒரே பாட்டா இருக்கு.
7: இசைமலைனா அப்படித்தான் இருக்கும்.
4: என்ன இசைமலையா?
8: ஆமா, நம்ம நெல்லை பண்பலைனாலே எப்பவும் இசைமலை தானே.
4: ஓஹோ, அப்போ எப்போதும் கேளுங்க.
7: இது 102.6
9: திருநெல்வேலி மாவட்ட அறிவியல் மையம் சென்னை தனுஸ்ரீ வெஞ்சர் சார்பில் தேசிய பொறியாளர் தினத்தை முன்னிட்டு செப்டம்பர் 15 முதல் 17 வரை பள்ளி கல்லூரி மாணவர்கள் பொதுமக்களுக்கு ரிமோட் கண்ட்ரோல் கார் ரேசிங், ஃபேஷன் ஷோ மற்றும் ரங்கோலி போன்ற பல்வேறு போட்டிகள் அறிவியல் மையத்தில் நடைபெறுகிறது. தொடர்பு கொள்ளுங்கள் 8838586904.

0: 1:47 நீங்கள் கேட்டுட்ருக்கீங்க ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலி எஃப்எம் ரெயின்போ 102.6 நிலம் தானா நிகழ்ச்சி. அடுத்ததான் பார்த்தீங்கன்னா நம்மளோட டெய்லி லைஃப்பில் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மாதிரியான வேலைகள் இருந்துகிட்ருக்கு. வேலை, படிப்பு, பொறுப்புகள் இப்படி ஒரு ஒரு பரபரப்பான சூழ்நிலையில் ஓடிக்கிட்டே இருக்கிறோம். இந்த சூழலில் பார்த்திங்கன்னா நம்ம ஃபேமிலியோட மனம் விட்டு பேசுகிறதுக்கும் ஒன்றா நேரம் செலவிடுறதுக்கும் கொஞ்சம் நேரம் ஒதுக்குறது அப்படிங்கிறதும் நம்ம ஆரோக்கியத்துக்கு கொடுக்கக்கூடிய முதலீடாக இருக்கலாம். ஒன்றா அமர்ந்து அமர்ந்து சாப்பிட்றது அப்படிங்கிறது ஒரு நேரமாவது, ஏதாச்சும் ஒரு நேரமாவது எல்லாரும் சேர்ந்து உட்காந்துருந்து சாப்பிட்றது அப்படிங்கிறது முக்கியமான ஒன்றுங்க. ஏன் அப்படின்னா, அன்றைக்கி என்னெல்லாம் நடந்துச்சு அப்படிங்கிற ஒரு அனுபவங்களை நம்ம பகிர்ந்துக்கிறது, சின்ன சின்ன விஷயங்களை பற்றி பேசும்போது கூட நம்மளுக்கு நிறைய விஷயங்கள் நம்ம வந்து ஓ இப்படி இருந்ததில்ல, இப்படி அவங்க வந்து ஈஸியாக ஹேண்டில் பண்ணாங்க அப்படிங்களா ஒரு சின்ன சின்ன அனுபவங்களை நம்மக்கிட்ட சொல்லும்போது கூட அது நம்மளுக்கு ஒரு பாடமாக எடுத்துக்கலாம். இந்த மாதிரியும் நம்ம வந்து ஒரு ஆரோக்கிய முதலீடு. இதில் என்ன ஆரோக்கிய முதலீடு அப்படின்னு கேட்கலாம். கண்டிப்பாக இது அர்த்தமுள்ள செயல்பாடுகள் வரிசையில் வருதுங்க. அன்பான உரையாடலும் குடும்பத்தோடு செலவிடுற தரமான நேரமும் பார்த்திங்கன்னா ஒரு நல்ல மன ஆரோக்கியத்திற்கான ஒரு அழகான மருந்தாக இருக்குது. அது எப்போவுமே பார்த்திங்கன்னா நம்ம குடும்பத்துக்கூட செலவிடக்கூடிய அந்த நேரம் வந்து அமைதியான உரையாடலாக இருக்கணும். ஒருத்தங்க சொல்கிறத இன்னொருத்தங்க பொறுமையாக கேட்குற மனநிலை இருக்கணும். நம்ம எல்லோரும் சேர்ந்து உட்காந்துருக்கோம், ஒருத்தங்க பகிர்ந்துக்கும் போது நம்ம அதில் சின்ன சின்ன கருத்துக்கள் சொல்லலாம், ஆனால் அது சந்தோஷமான உரையாடலாக நீடிக்கணும் அப்படிங்கிறதும் நம்ம மனசில் இருக்கணும். இப்போ நிகழ்ச்சியில் உங்களுக்கு வந்துட்டிருக்க பாடல் தேனிலவு திரைப்படத்திலிருந்து ஏ.எம். ராஜா பாடியிருக்காங்க.
1: பாட்டு பாடவா

0: நம்மை ஒன்றும் செய்யாது.
1: இப்படி எல்லா தருணங்களிலும் உங்கள் இதயத்தை இதமாக கழிய வைப்பது நமது ஆகாஷ்வாணி நெல்லை பண்பலை 102.6.

நேரம் 1:54 நலம் தனா நிகழ்ச்சி கேட்டுக்கிட்டுருக்கோம். இன்னைக்கு நிகழ்ச்சியில் அர்த்தமுள்ள செயல்பாடுகளும் ஆரோக்கிய முதலீடும் இது பற்றி கருத்துக்களை தெரிஞ்சுக்கிட்டு இருக்கோம். நம்மளோட வாழ்க்கையில் பார்த்திங்கன்னா சில நேரங்களில் எதிர்பாராத சிக்கல்கள், கருத்து வேறுபாடுகள் இதெல்லாம் வரலாம். அந்த நேரத்தில் நம்ம கோபப்பட்டு தேவையில்லாத வார்த்தைகளை பேசுகிறது பிரச்சனை இன்னும் பெருசாக்கிறோம். இதனால் நம்ம மன அமைதியும் பார்த்திங்கன்னா கிடக்கூடிய வாய்ப்பு இருக்குது. இதனால் நம்ம வந்து அந்த மாதிரி சுச்சுவேஷனை எப்படி ஹேண்டில் பண்ணணும் அப்படிங்கிறத ரொம்ப கூலாக ஹேண்டில் பண்ணணும். நாம் டென்ஷன் ஆகக்கூடாது, எந்த வார்த்தைகளையும் விட்டு

0: பக்கத்தில் இருக்கவங்களையும் டென்ஷன் ஆக்கக்கூடாது. இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்களை நம்ம பார்த்து கேர் பண்ணி பண்ணுறப்பவும் நம்ம ஆரோக்கியம் கெடாமல் அர்த்தமுள்ள செயல்பாடுகளை நம்மளால் கொடுக்க முடியும். எப்போவுமே பார்த்தீங்கன்னா நம்ம உடல் இயக்கம் அப்படின்னு ஒன்று எப்போவுமே சுறுசுறுப்பாக இருக்கணும், அது ஃபஸ்ட்டு. அதே மாதிரி நம்ம சாப்பிட்ற சாப்பாடு ஹெல்த்தியாக இருக்கணும், இதையும் மைண்டில் வச்சுக்கோங்க. நம்மளை சுற்றி இருக்கிறவங்க கண்டிப்பாக பார்த்திங்கன்னா நல்ல மகிழ்ச்சியாக இருக்கணும், அதே மகிழ்ச்சியை நம்மளுக்கும் தரணும். இதுதான் நாம் ஆசைப்படுறது. அதையும் தாண்டி பார்த்திங்கன்னா இயற்கையோட நேரம் செலவு பண்ணுங்கள். நம்மளுடைய வாழ்க்கையும் இயற்கை சார்ந்த விஷயங்களுக்கு முக்கியத்துவம் கொடுங்க. ஆரோக்கியம்தான் எப்போவுமே நம்மளுக்கு வந்து அதிக பலம் தரக்கூடிய விஷயம் நம்ம கிட்ட இருக்கும் அப்படிங்கிறத சொல்லிட்டு இன்னைக்கு நலம் தானா நிகழ்ச்சி நிறைவு பெறுது. நிகழ்ச்சியில இதுவரைக்கும் உங்க கூட பேசிட்டு இருந்தேன் நான், எஸ் லிசி ஜெகன். நிகழ்ச்சியில நிறைவான பாடல் வந்துட்டு இருக்கு, விளம்பரத்தை தொடர்ந்து சர்வம் சுந்தரம் திரைப்படத்திலிருந்து.
1: திருநெல்வேலி மாவட்ட அறிவியல் மையம் சென்னை தனுஸ்ரீ வெஞ்சர் சார்பில் தேசிய பொறியாளர் தினத்தை முன்னிட்டு செப்டம்பர் 15 முதல் 17 வரை பள்ளி கல்லூரி மாணவர்கள் பொதுமக்களுக்கு ரிமோட் கண்ட்ரோல் கார் ரேசிங், ஃபேஷன் ஷோ மற்றும் ரங்கோலி போன்ற பல்வேறு போட்டிகள் அறிவியல் மையத்தில் நடைபெறுகிறது. தொடர்பு கொள்ளுங்கள் 8838586904.

0: 2.6 இசையோடு என்றும் நீங்கள்.
1: அன்பு நெஞ்சங்களுக்கு உற்சாகமான இனிய மதிய வணக்கம். நேயர்கள் அணிஞ்சிருக்கிறீங்க ஆகாஷ்வாணி எஃப்எம் ரெயின்போ 102.6. 2 மணி 1 நிமிடம் ஆயிட்டு இருக்கு. எல்லாருமே சாப்பிட்டு முடிச்சு ரிலாக்ஸா அப்படியே நமக்கு பிடிச்ச பாடலை கேட்போமே டியூன் பண்ணிருக்கீங்க. குக்கு நேர் விருப்ப பாடல்கள் உங்க மனசுக்கு பிடிச்ச பாடலை நம்ம பண்பலையில கேட்டு ரசிக்கணும்னு நினைச்சீங்கன்னா உங்க போன் எடுத்து உங்களுடைய வாட்ஸ்அப் வழியா உங்களுடைய பேரு ஊரு பிடித்த பாடல் பாடல் இடம்பெற்ற திரைப்படத்தை டைப் பண்ணி அனுப்பிவிடுங்க. எந்த நம்பர் இருக்கு அப்படின்னா 9444-3306-0794 அப்படிங்கிற இந்த எண்களுக்கு தான். 9444-3306-0794 அப்படிங்கிற இந்த நம்பருக்கு உங்க பிடிச்ச பாடலை தட்டி விடுங்க. நிகழ்ச்சியில் முதல் பாடலை கேட்டுக்காங்க விரும்பி முன்னீர் பள்ளம் பிரதீக்ஷா அவங்க வந்து ஹீரோ திரைப்படத்தை தான் பாடல் கேட்டிருக்கிறாங்க. பாடலை வழங்குறதுக்காக நானும் ரெடியாக இருக்கேன். நான் உங்கள் தோழி ஆர்ஜே ஜெயமா செபாஸ்டியன்.

நீங்கள் கேட்டுக்கிறீங்க ஆகாஷ்வாணி எஃப்எம் ரெயின்போ 102.6. 2:07 ஆயிட்டு இருக்குது. குக்கோ நேர் விருப்ப பாடல்கள் தான் கேட்டுட்டு இருக்கிறீங்க. அடுத்த பாடலை விரும்பி கேட்டிருக்கிறாங்க முருகன் தீபக். குருவன் கோட்டையிலிருந்து பாம்பே திரைப்படத்துல இருந்தா பாடல் கேட்டிருக்காங்க. பாடலை கேட்டு இணைஞ்சிருங்க.

0: பஞ்சபூதங்கள் சாட்சியா, நான்கு வேதங்கள் சொல்ல, மூன்று முடிச்சோட இரு மனங்கள் ஒரு உறவாகும் திருமணம். இது ஒரு கிரேட் இந்தியன் ஃபேமிலி வெட்டிங். ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.
1: வேலி மாவட்ட அறிவியல் மையம் சென்னை தனுஸ்ரீ வெஞ்சர் சார்பில் தேசிய பொறியாளர் தினத்தை முன்னிட்டு செப்டம்பர் 15 முதல் 17 வரை பள்ளி கல்லூரி மாணவர்கள் பொதுமக்களுக்கு ரிமோட் கண்ட்ரோல் கார் ரேசிங், ஃபேஷன் ஷோ மற்றும் ரங்கோலி போன்ற பல்வேறு போட்டிகள் அறிவியல் மையத்தில் நடைபெறுகிறது. தொடர்பு கொள்ளுங்கள் 8838586904.
2: நேயர்களின் கவனத்திற்கு, NCERT விளம்பரதார நிகழ்ச்சி திங்கள் முதல் வெள்ளி வரை பிற்பகல் 3:30 முதல் 4 மணி வரை FM ரெயின்போ 102.6 MHz ஒலிபரப்பாகும். நேயர்கள் கேட்டு பயன்பெறுங்கள்.
3: காற்றலைகளில் இசை சாமரம் வீசிக் கொண்டிருப்பது நெல்லையின் இசை களஞ்சியம், ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6.
4: ரெண்டு மணி 13 நிமிடம் ஆகிட்டு இருக்குது, கேட்டு இருக்கிறீங்க குக்கு நேர் விருப்ப பாடல்கள். இது ஆகாஷ்வாணி எஃப்எம் ரெயின்போ 102.6. உங்க மனசுக்கு பிடிச்ச பாடலை நம்ம பண்பலையில கேட்டு ரசிக்கணும்னு வச்சிங்கன்னா உங்க மொபைல் போன்ல வாட்ஸ்அப் வழியா 9443336094 9444336097 அப்படிங்கிற எனக்கு உங்களுடைய பேர், ஊர், பிடித்த பாடல், பாடல் இடம்பெற்ற திரைப்படத்தை டைப் பண்ணி அனுப்பிவிடுங்க. அடுத்த விருப்ப பாடலை கேட்டிருக்கிறாங்க மணி பாப்பான்குளத்திலிருந்து. புதிய தென்றல் திரைப்படத்தை தான் பாடல் கேட்டிருக்கிறாங்க, பாடலை கேட்டு இணைஞ்சிருங்க.

0: திருநெல்வேலி மாவட்ட அறிவியல் மையம் சென்னை தனுஸ்ரீ வெஞ்சர் சார்பில் தேசிய பொறியாளர் தினத்தை முன்னிட்டு செப்டம்பர் 15 முதல் 17 வரை பள்ளி கல்லூரி மாணவர்கள் பொதுமக்களுக்கு ரிமோட் கண்ட்ரோல் கார் ரேசிங், ஃபேஷன் ஷோ மற்றும் ரங்கோலி போன்ற பல்வேறு போட்டிகள் அறிவியல் மையத்தில் நடைபெறுகிறது. தொடர்பு கொள்ளுங்கள் 8838586904.
1: இப்படித்தான் ஒரு நாள் காலையில எந்திரிச்சு போய் இந்த பக்கம் பார்த்தா என்னடா இந்த பக்கம் ஒரே தூரலா இருக்குன்னு அந்த பக்கம் பார்த்தா
2: இதுவரை இல்லாத உணர்வு இதயத்தை.
1: இது இந்த பக்கமா போனா தூருது, அந்த பக்கமா போனா துண்டாக்குதுன்னு பின்பக்கமா போனா
3: உங்க பொன்னான கைகள் பொன்னாகலாமா, உதவிக்கு வரலாமா, சம்மதம் வருமா?
1: என்ன எந்த பக்கம் பார்த்தாலும் ஒரே பாட்டா இருக்கு.
4: இசைமலைன்னா அப்படித்தான் இருக்கும்.
1: என்ன இசைமலையா?
5: ஆமா, நம்ம நெல்லை பண்பலைனாலே எப்பவும் இசைமலை தானே.
1: ஓஹோ, அப்போ எப்போதும் கேளுங்க.
4: இது 102.6
6: குக்கு நேர் விருப்ப பாடல்கள் தான் கேட்டுட்டு இருக்கிறீங்க. வாட்ஸ்அப் வழியாக நேர்கள் அவங்களுடைய விருப்பப்பாடலை கேட்டு அவங்க மெசேஜ் அனுப்பிட்டே இருக்காங்க. அந்த வகையில் அடுத்த பாடலை கேட்கவிருக்கிறோம். எஸ் நிஷா பாளையங்கோட்டையிலிருந்து பாடல் கேட்டிருக்காங்க. கஜினி திரைப்படத்திலிருந்து பாடல் வந்துட்டுருக்கு. நேரம் 2:21 ஆகிட்டு இருக்கு. இது ஆகாஷ்வாணி எஃப்எம் ரெயின்போ 102.6.

0: பஞ்சபூதங்கள் சாட்சியா, நான்கு வேதங்கள் சொல்ல, மூன்று முடிச்சோட இரு மனங்கள் ஒரு உறவாகும் திருமணம். இது ஒரு கிரேட் இந்தியன் ஃபேமிலி வெட்டிங். ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.
1: வேலி மாவட்ட அறிவியல் மையம் சென்னை தனுஸ்ரீ வெஞ்சர் சார்பில் தேசிய பொறியாளர் தினத்தை முன்னிட்டு செப்டம்பர் 15 முதல் 17 வரை பள்ளி கல்லூரி மாணவர்கள் பொதுமக்களுக்கு ரிமோட் கண்ட்ரோல் கார் ரேசிங், ஃபேஷன் ஷோ மற்றும் ரங்கோலி போன்ற பல்வேறு போட்டிகள் அறிவியல் மையத்தில் நடைபெறுகிறது. தொடர்பு கொள்ளுங்கள் 8838586904.

2:27 ஆயிட்டிருக்குது. குக்கு நேர் விருப்ப பாடல் தான் கேட்டுட்ருக்குறோம். சூப்பர் சூப்பரான பாடல் தான் நேர்கள் கேட்டு வச்சிட்ருக்குறாங்க. அவங்களுடைய விற்பாடலை கேட்டுகிட்டே இருக்கிறாங்க வாட்ஸ்அப் வழியாக. நீங்களும் கூட உங்கள் மனசுக்கு பிடிச்ச பாடலை நம்ம பண்பலையில் கேட்கணும்னு நினச்சிங்கன்னா உங்கள் ஃபோன் எடுத்து 9444336074 அப்படிங்கிற எனக்கு உங்களுடைய பேரை ஊர் பாடல் பாடலுக்கான அந்த திரைப்படத்தை டைப் பண்ணி அனுப்பிவிடுங்க. அடுத்த பாடலை விரும்பி கேட்டிருக்கிறாங்க அக்பர் நிஷா, சகில், அமீரா, ஃபாத்திமா, கந்தசாமி பாளையம், ஈரோடு மாவட்டத்திலேருந்து கேட்டிருக்கிறாங்க. காதலன் திரைப்படத்துலேருந்து பாடலை கேட்டுட்டு இணைச்சிருங்க.

இப்படி எல்லா தருணங்களிலும் உங்கள் இதயத்தை இதமாக குளிர வைப்பது நமது ஆகாஷ்வாணி நெல்லை பண்பலை 102.6.

2:33 நிமிடமாயிருக்குது. குக்கு நேரு இப்ப பாடல்கள் தான் கேட்டுட்டு இருக்கிறீங்க. இது ஆகாஷ்வாணி எஃப்எம் ரெயின்போ 102.6. அடுத்த பாடல விரும்பி கேட்டிருக்கிறாங்க. தூத்துக்குடி புதுக்கோட்டையிலேருந்து ஜெரேமியா ஜஸ்டர்ஸ் இவங்க பைசன் திரைப்படத்துல இருந்தா பாடல் கேட்டிருக்காங்க. பாடல் வந்துட்டு இருக்கு, கேட்டு இணைச்சிருங்க.

சீட் மயில ஏ மனசு போதும் மாறாப்பு மேல ஓ பாசம் எரியுதடி அதுல என் ஆசை துடிக்குதடி அதிக மச்சீட்டு மயில போன் தவிப்பு போ

மனசு போடு மரப்பு மேல ஒப்பாசு எரியுதடி இளையாசு துடிக்குதடி அடியே ஒன்று சொல்லு ஒயில தவிப்பு போடு தண்டார ஓசை என் கூட்ட உடைக்குதடி இல்ல ஓவாசம் உழைக்குதடி ஓவாசம் உழைக்குதடி என் கூட்ட உடைக்குதடி என் ஆசை துடிக்குதடி.

0: உங்க மூட்டு வலிக்கு முழுமையான நிவாரணம், அதுவும் குறைவான கட்டணத்தில். ரோபோட்டிக் மூலம் துல்லியமான சிகிச்சை பெற ஸ்ரீனிவாசா எலும்பு முறிவு மருத்துவமனை. இலவச ஆலோசனைகளுக்கு 8903000909.
1: ஸ்ரீனிவாசா எலும்பு முறிவு மருத்துவமனை, தேரேகால் புதூர், நாகர்கோவில்.
2: திருநெல்வேலி மாவட்ட அறிவியல் மையம் சென்னை தனுஸ்ரீ வெஞ்சர் சார்பில் தேசிய பொறியாளர் தினத்தை முன்னிட்டு செப்டம்பர் 15 முதல் 17 வரை பள்ளி கல்லூரி மாணவர்கள் பொதுமக்களுக்கு ரிமோட் கண்ட்ரோல் கார் ரேசிங், ஃபேஷன் ஷோ மற்றும் ரங்கோலி போன்ற பல்வேறு போட்டிகள் அறிவியல் மையத்தில் நடைபெறுகிறது. தொடர்பு கொள்ளுங்கள் 8838586904.
3: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6.
4: நேரம் 2:40 ஆகிட்டு இருக்குது. கேட்டுட்டு இருக்கிறீங்க குக்கு. நீங்களும் உங்களுடைய விருப்பாடல குக்குன்னு விருப்பாடல் தான் கேட்டுட்ருக்காங்க. ஸோ உங்களுடைய விருப்பப்படலை நீங்களும் கேட்டு வச்சிக்கணும் வச்சிங்கன்னா 9444336 0794 அப்படிங்கிற வாட்ஸ்அப் எண்ணுக்கு

பேரு ஒரு பாடல் பாட இடம்பெற்ற திரைப்படத்தை டைப் பண்ணி அனுப்பிவிடுங்க. அடுத்த பாடலை விரும்பி கேட்டிருக்கிறாங்க விஜயகுமார் கோயில்பட்டியிலேருந்து. தர்ம யுத்தம் திரைப்படத்துலேருந்து பாடல் கேட்டிருக்கிறாங்க. பாடலும் வந்துட்டு இருக்கு காற்றாலையில் கேட்டணிச்சிருங்க. ஆகாஷ்வாணி FM Rainbow 102.6.

0: உங்களுடைய வாழ்க்கையில எல்லா தருணத்திலும் உங்களுடன் பயணிப்பது இது நம்ம ஆகாஷ்வாணி நெல்லைப்பண்பலை 102.6.
1: தொடக்கமும் பாட்டு முடித்ததும் பாட்டு, பாட்டுக்கு பணிவான
2: 2:46 ஆயிட்டு இருக்குது. கேட்டு இருக்கிறீங்க ஆகாஷ்வாணி எஃப்எம் ரெயின்போ 102.6. குக்கு நேர் விருப்ப பாடல்களை நேர்களை அவங்களுக்கு பிடித்தமான பாடலை கேட்டுகிட்டே இருக்கிறாங்க. அந்த வகையில் அடுத்த பாடலை விரும்பி கேட்டிருக்கிறாங்க. சிவபாலா, பூங்கொடி விஜய் இவங்க வந்து விரும்பி கேட்டிருக்கிறாங்க. கீழே விளாத்தி குளத்திலிருந்து மாஸ்டர் திரைப்படத்தில் இருந்தால் பாடல் கேட்டிருக்காங்க. பாடலும் வந்துட்டு இருக்கு, கேட்டுகிட்டே இணைஞ்சிருங்க.

0: திருநெல்வேலி மாவட்ட அறிவியல் மையம் சென்னை தனுஸ்ரீ வெஞ்சர் சார்பில் தேசிய பொறியாளர் தினத்தை முன்னிட்டு செப்டம்பர் 15 முதல் 17 வரை பள்ளி கல்லூரி மாணவர்கள் பொதுமக்களுக்கு ரிமோட் கண்ட்ரோல் கார் ரேசிங், ஃபேஷன் ஷோ மற்றும் ரங்கோலி போன்ற பல்வேறு போட்டிகள் அறிவியல் மையத்தில் நடைபெறுகிறது. தொடர்பு கொள்ளுங்கள் 8838586904.
1: நேயர்களின் கவனத்திற்கு, NCERT விளம்பரதார நிகழ்ச்சி திங்கள் முதல் வெள்ளி வரை பிற்பகல் 3:30 முதல் 4 மணி வரை FM ரெயின்போ 102.6 MHz ஒலிபரப்பாகும். நேயர்கள் கேட்டு பயன்பெறுங்கள்.

நீங்க கேட்டுட்டு இருக்கீங்க நிலைப்பன்மலை 102.6. குக்கு நேர்வில் பாடல்கள் தான் கேட்டுட்டு இருக்கீங்க. நேரம் 2:51 ஆயிட்டு இருக்குது. இன்னைக்கு நிறைய நேர்கள் உங்களுடைய விருப்பாடலை கேட்டு ரசிச்சாங்க, நிறைய பாடல்களுக்கு விருப்பம் தெரிவிச்சிருந்தாங்க. ஸோ இன்னைக்கு பாடலில் நிறைய நேர்கள் கேட்டிருந்தாங்கன்னு சொல்லியிருந்தோம் இல்லையா. என்னென்ன நேர்கள் என்னென்ன எங்கேருந்துலாம் பாடல் கேட்டிருந்தாங்க தெரிஞ்சுக்கலாம். நிகழ்ச்சியில் வந்து வீரநல்லூர் கருணாநிதி, ஜெயராணி, மூலக்கரைப்பட்டி ரவிக்குமுதா, வெங்கடேஸ்வரபுரம் மகேஸ்வரி, நாஸ்ரீத் ராஜேஸ்வரன், வம்சாபுரம் சுரேஷ் சுரேகா, உடையாம்புலி ஆகாஷ், காமராஜ் நகர் ஜோசன், உடையாம்புலி கண்ணன் ராணி, தென்காசி சாம்பார் வடக்கரை பரமசிவன், தமிழழகன், சுரண்டை கே கே தாமஸ், சுரண்டையிலிருந்து ஆனந்தி, ஆலங்குளம் கனி ரவி, சுந்தரபாண்டியபுரம் முத்துலட்சுமி சுப்பிரமணியன், முன்னீர்பள்ளம் பேபி, தூத்துக்குடி சந்திரகிரி முருகப்பெருமாள், கோயில்பட்டி பொன்மலர் சுதா செல்வி, தேனி கார்மேக கண்ணன், விஜயா ரவிமுருகன், நெல்லை உமா, சிவநாடனூர் மாரி, உடையாம்புலி அபிஷேக் அனீஸ், சிங்கம்பாறை ஜெரால்டினா, ஆரியங்காவூர் இந்திரா, பாகியலட்சுமி, சரவணகுமார், சரஸ்வதி, ஜானகி, கனகசபாபதி, கழுகுமலை ஜான்சிமேரி, தென்காசி மீனா, கல்லடைக்குறிச்சி செல்லப்பா. இவங்க எல்லாருமே பாடலை விரும்பி கேட்டிருந்தாங்க, அவங்க எல்லாருமே முயற்சி செஞ்சுருக்காங்க. உங்களுடைய பாடலை போட முடியல மணிக்கும் பார்த்தீங்கன்னா, ஒரு மணி நேரத்தில் நம்ம வந்து எவ்வளோ பாடல்கள் கொடுக்க முடியுன்றதை பார்த்தா போடுறோம். நிறைய நேர்கள் ஏற்கனவே நம்ம இதுக்கு முன்னாடி போட்டிருந்த நிகழ்ச்சி உள்ள பாடலை தான் கேட்டிருந்தீங்க, அதனாலையும் போட முடியாமல் இருந்திருக்கு. கவலைப்படாதீங்க, மறக்காமல் இதே மாதிரி நைட் 8:00 இருக்கக்கூடிய குக்கூவில் கேட்டுருங்க. கண்டிப்பாக நமக்கு பிடிச்ச பாடல் பண்பலையில் வரும்னு மறக்காமல் மெசேஜ் பண்ணுங்கள், பாடலை கேட்டுருசிங்க. நானும் கிளம்புடைய நேரம் வந்தாச்சு. நிகழ்ச்சி நிறைவான பாடலை விரும்பி கேட்டிருக்காங்க. ஜெயதுர்கா இனாம் கரிசல் குளம் ஸ்ரீவலி காதலர் தினம் படத்துல இருந்தா பாடல் கேட்டிருக்காங்க. மறுபடியும் மண்டே காலையில 8:00 நான் உங்களை மீட் பண்றேன். அது வரைக்கும் நானும் கிளம்புற நேரம் வந்தாச்சு, நேர்களை சந்திக்கலாம். நிகழ்ச்சியில பேசிட்டு இருந்தேன் நான் உங்கள் தோழி ஆர்ஜே ஜெயமா செபாஸ்டியன். பை பை, டேக் கேர்.

வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் ஷியாமளா. தீவிரவாதத்தை ஒடுக்குவதில் சமரசம் என்ற பேச்சுக்கே இடமில்லை என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். பிரிக்ஸ் உச்சிமாநாடு நாடுகளுக்கு இடையேயான ஒத்துழைப்பை மேலும் வலுப்படுத்த உதவிடும் என்று மத்திய அமைச்சர் திரு அமித்ஷா தெரிவித்துள்ளார். உலக வர்த்தக அமைப்பின் நெறிமுறைகளுக்கு எதிராக சில நாடுகள் தன்னிச்சையாக வரிவிதிப்பு நடவடிக்கைகளில் ஈடுபடுவது குறித்து பிரிக்ஸ் அமைப்பு கவலை தெரிவித்துள்ளது. சாலை கட்டமைப்பு வசதிகளை மேம்படுத்துவதற்கு உயர் முன்னுரிமை அளிக்கப்பட்டுள்ளதாக மத்திய அமைச்சர் திரு நிதின் கட்கரி கூறியுள்ளார். மின்னணு வர்த்தகம் தொடர்பான நெறிமுறைகளில் நுகர்வோர் நலனை பாதுகாக்கும் வகையிலும் வெளிப்படைத்தன்மையை மேம்படுத்தும் வகையிலும் திருத்தங்கள் கொண்டுவரப்பட்டுள்ளதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. நாடு முழுவதும் 80 லட்சத்திற்கும் மேற்பட்டோருக்கு கர்ப்பப்பை வாய் புற்றுநோய் தடுப்பூசி செலுத்தப்பட்டுள்ளதாக மத்திய அரசு கூறியுள்ளது. முதுபெரும் தமிழறிஞர் பேராசிரியர் சாலமன் பாப்பா

ஐயா மதுரையில் இன்று காலமானார். அவருக்கு வயது 90. அன்னாரது மறைவுக்கு தலைவர்கள் பலர் இரங்கல் தெரிவித்துள்ளனர். தமிழகத்தில் மின்வெட்டு நிலவுவதாக தவறான தகவல் பரப்பப்படுவதாக சட்டப்பேரவை துணைத் தலைவர் திரு ரவிசங்கர் கூறியுள்ளார். ஊழலற்ற நிர்வாகத்தை தாவேக அரசு உறுதி செய்துள்ளதாக கூட்டுறவுத்துறை அமைச்சர் திரு காந்திராஜ் தெரிவித்துள்ளார். மதுராந்தகம் மற்றும் தாராபுரம் சட்டப்பேரவை தொகுதி இடைத்தேர்தலில் தேசிய ஜனநாயக கூட்டணி வெற்றி பெறும் என்று பிஜேபி நம்பிக்கை தெரிவித்துள்ளது. கள்ளக்குறிச்சி மாவட்டம் சின்னசேலம் அருகே மாணவியை பாலியல் வன்கொடுமை செய்த ஆசிரியருக்கு போக்சோ சட்டத்தின் கீழ் அதிகபட்ச தண்டனை கிடைப்பதை தாவேக அரசு உறுதி செய்ய வேண்டும் என்று தேமுதிக கோரியுள்ளது. சீனாவில் நடைபெற்று வரும் ஆசிய கோப்பை ஜூனியர் ஹாக்கி போட்டியின் ஆடவர் பிரிவு அரையிறுதி ஆட்டத்தில் இந்தியா தற்போது மலேசியாவை எதிர்த்து ஆடி வருகிறது. ஜப்பான் பாரா பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் சுகந்த் கடம், உமேஷ் விக்ரம் குமார், பிரமோத் பகத், அபிஜித் சகுஜா ஆகியோர் அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளனர். வியட்நாம் ஓபன் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் ரக்ஷிதா ஸ்ரீ அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளார். கொரியாவில் நடைபெற்று வரும் உலக பாரா துப்பாக்கிச்சுடும் சாம்பியன் போட்டியில் இந்தியா வெண்கலம்

ஜப்பான் பாரா பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் சுகந்த் கடம், உமேஷ் விக்ரம்குமார், பிரமோத் பகத், அபிஜித் சகுஜா ஆகியோர் அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளனர். வியட்நாம் ஓபன் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் ரக்ஷிதா ஸ்ரீ அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளார். கொரியாவில் நடைபெற்று வரும் உலக பாரா துப்பாக்கிச் சுடும் சாம்பியன் போட்டியில் இந்தியா வெண்கலப் பதக்கம் வென்றது. செய்தி சுருக்கம் நிறைவு பெற்றது.

0: இனிய உற்சாகமான பிற்பகல் வணக்கம் நேர்களே. ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலி இனியம் ரெயின்போ 102.6 கேட்டுட்டு இருக்கீங்க. நேரம் 3:03 ஆயிட்டு இருக்கு. இது திரையரவி நிகழ்ச்சி. இன்றைக்கு வந்து நம்ம திரையரவி நிகழ்ச்சியில் எப்பவும் போல் சினிக்யூஸ் விளையாட இருக்கிறோம். இன்றைக்கி என்ன கான்செப்ட் அப்படின்னா, நம்ம கொடுக்குற பாடல்கள் பார்த்திங்கன்னா ஏதோ ஒரு நதியோட பேர் வந்து அந்த பாடலில் இருக்கும். அது என்ன பாடல் அப்படிங்கிறத கண்டுபிடிச்சு நீங்கள் நிறைய சொல்லலாம். நேர்களை நீங்கள் இந்த நிகழ்ச்சியில் கலந்துக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டிங்கன்னா உடனே டயல் பண்ணுங்கள். 2561132 மற்றும் 2561133 நம்ம நிலையோட இணைப்பேன். 0462. நிகழ்ச்சியில் அவங்க கூட பேசிகிட்டு இருக்கேன் நான், எஸ் லிசி ஜெகன். இன்றைக்கு நிகழ்ச்சி நதி நதிகள் அப்படிங்கிற பெயரில் ஏதாச்சும் ஒரு நதி அந்த பாட்டில் இருக்கும். இப்போ சொன்னதுமே வந்து நேயர்கள் வந்து என்னென்ன பாடலாம் நதிகளில், அதுவும் கங்கை, வைகை, யமுனை இப்படி தொடங்குகிற பாடல்கள் என்னெல்லாம் அப்படின்னு லிஸ்ட்டு போட ஆரம்பிச்சிருப்பாங்க. நேரலையிலையும் நேயர்கள் வந்துட்டாங்க, கேட்கலாம். வாங்க. வணக்கம்.
1: வணக்கம்.
0: சொல்லுங்கள், யார் எங்கேருந்து பேசுகிறீங்க?
1: நதிகள்
0: ஏதோ ஒரு நதி வந்து அந்த பாட்டுல வரும், அதுதான்.
1: ஓகே ஓகே,
0: சரியா? உங்களுக்கான பாடல் கொடுக்கறோம், கேளுங்க.

0: இவ்வளவு ஈஸியாவா கொடுப்பீங்க அப்படின்னு கேக்குறீங்களோ.
1: ஆமா, தர்மத்தின் தலைவன் படம்.
0: சரி,
1: வைகை நதி
0: அந்த பாடல் தான். தேவி சுயமாக்கு இதெல்லாம் ஒண்ணுமே இல்ல, சூப்பரா கண்டுபிடிச்சிட்டீங்க இல்லையா?
1: ஆமா, அனைவருக்கும் இனிய மதிய வணக்கம்.
0: மதிய வணக்கம்மா, சூப்பரா கண்டுபிடிச்சிங்க, முதல் நேரா பங்கேற்றிருக்கீங்க, வாழ்த்துக்கள்.
1: நன்றி, வணக்கம். நன்றி, மகிழ்ச்சி.
0: அடுத்த நேயர் யாரு? வாங்க. வணக்கம்.
2: வணக்கம் லின்சியம்மா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா?
0: சூப்பரா இருக்கும்மா, சொல்லுங்க. சாந்திமா?
2: ஆமா, ஆறுமட்டு சாந்தி.
0: சரி, உங்களுக்கு ஒரு பாடல் கொடுத்துடலாம், கேளுங்க.
2: ஆ, கொடுங்க.

0: படம் பாக்கல, இந்த படம் பாக்கல
1: பாருங்க.
0: பழைய படம் எல்லாம் பாப்பேன், எம்ஜிஆர் படம், சிவாஜி படம் எல்லாம் பாப்பேன், இதை ஒரு நாள் நான் பார்த்தது இல்லை.
1: இதை பாருங்க சரிங்களா?
0: சூப்பருங்கம்மா,
1: நன்றி.
0: நன்றிமா.
1: நேர்களே, நம்ம திரையரங்க நிகழ்ச்சி வந்து நதிகள் அப்படிங்கிற கான்செப்டில் இன்றைக்கி கொண்டு போயிட்டுருக்கோம். இப்போ வந்து ரெண்டு நேயர்களுமே அட்டகாசமாக பதிலும் சொல்லிட்டாங்க. இப்போ நம்ம நிகழ்ச்சியில் பாடல் கேட்க வேண்டிய நேரம் வந்துட்டு, இப்போ நம்ம வந்து தர்மத்தின் தலைவன் படத்திலிருந்து பாடல் கேட்கலாம்.

0: சரி, என்ன படத்துல இடம் பெற்றது இது?
1: இந்த படம் பேரு தெரியாது, ஆனா பாட்டு வந்து கங்கைக்கிறதோட முதலடியே வந்துட்டு எனக்கு.
0: ஆமா ஆமா ஆமா ஆமா, ஈஸியா கொடுக்கணும், கொடுத்தாச்சு. என்ன படங்கிறதா நீங்க இப்ப சொல்லணும்.
1: படம் பேரு ஏதோ ஒரு படம் சொல்லுவாள்,
0: ஏதோ ஒரு படம் சொல்லுவாங்களே அப்படின்னு சொல்றீங்களா?
1: நான் வந்து இந்த படம் எல்லாம் பாக்கல, எங்க அம்மா சொல்லும் இந்த படம் ஏதோ ஒரு மானம்பாடி.
0: மானம்பாடி இப்படி மறக்க முடியும்? பாத்திருக்கீங்களா இந்த படம்?
1: அதான் யோசிச்சு யோசிச்சு அதான் ஞாபகம் வந்துட்டு, எங்க அம்மா சொல்லிக்கிட்டு அந்த படம்
0: சரி, இந்த படம் பாத்திருக்கீங்களா நீங்க?

0: பஞ்சபூதங்கள் சாட்சியா நான்கு வேதங்கள் சொல்ல, மூன்று முடிச்சோட இரு மனங்கள் ஒரு உறவாகும் திருமணம். இது ஒரு கிரேட் இந்தியன் ஃபேமிலி வெட்டிங். ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.
1: நாகர்கோவில்
2: இலவச ஆலோசனைகளுக்கு 890-3000-909.
3: திருநெல்வேலி மாவட்ட அறிவியல் மையம் சென்னை தனுஸ்ரீ வெஞ்சர் சார்பில் தேசிய பொறியாளர் தினத்தை முன்னிட்டு செப்டம்பர் 15 முதல் 17 வரை பள்ளி கல்லூரி மாணவர்கள் பொதுமக்களுக்கு ரிமோட் கண்ட்ரோல் கார் ரேசிங், ஃபேஷன் ஷோ மற்றும் ரங்கோலி போன்ற பல்வேறு போட்டிகள் அறிவியல் மையத்தில் நடைபெறுகிறது. தொடர்பு கொள்ளுங்கள் 8838586904.

0: நிகழ்ச்சி கேட்டுக்கிட்டு இருக்கோம். நேரம் 3:13 ஆயிட்டுருக்கு. நாம் இன்றைக்கி நதிகள், ஏதாச்சும் ஒரு நதி வரக்கூடிய பாடல்களை கொடுத்துட்ருக்கோம். நேயர்கள் நிரலையில் கண்டுபிடிச்சி நம்மளுக்கு பாடல் என்ன, படம் என்ன, இந்த தகவலெல்லாம் சொல்லிகிட்ருக்காங்க. அடுத்த நேயர் யார் வரப்போகிறாங்க, என்ன பாடல் கண்டுபிடிக்க போகிறாங்களா அப்படிங்கிறத கேட்கலாம். வாங்க, வணக்கம். வணக்கம், சொல்லுங்கள், யார் எங்கேருந்து பேசுகிறீங்க?
1: கட்டியேரிப்பட்டியிலேருந்து விஜயா பேசுகிறேன் மேடம்.
0: கட்டியேரிப்பட்டியிலேருந்து விஜயாவா? விஜயம்மா, உங்களுக்கான பாடல் கொடுத்துடலாமா?
1: கொடுங்க.
0: கேளுங்க.

0: செடியோரும்
1: இந்த படத்தில் இடம்பெற்ற பாடல்மா இது?
0: ரிக்ஷா மாமா.
1: ரிக்ஷா மாமா, சூப்பராக சொல்லிட்டீங்க விஜயாமா, நன்றி.
0: நன்றி மேடம்.
1: டானு பதிலை சொல்லிட்டாங்க. பாடலுமே வந்து ரொம்ப தெரிஞ்ச பாடல் தான் இல்லையா இது? அடுத்த நெய்யர் யார் வராங்கன்னு கேட்கலாம். வாங்க, வணக்கம். வணக்கம்.
2: வணக்கம்மா. தாம்பரத்து எடுத்து புஷ்பா.
1: நல்லா இருக்குமா? என்ன பேருமா?
2: புஷ்பம்.
1: புஷ்பம், சரிம்மா. உங்களுக்கான பாடல் வருது, கேளுங்க.
2: ஆ போறேன்.

0: என்ன பாடல்மா இது?
1: எனக்கு சரியா தெரியல.
0: சரியா தெரியல, ஆனா கொஞ்சம் தெரிஞ்ச மாதிரி இருக்கா?
1: என்னமா
0: தெரிஞ்ச மாதிரி இருக்கா?
1: தெரிஞ்ச பாட்டு மட்டும் தான் இருக்கு.
0: சரி, அடுத்த நேயர் கண்டுபிடிக்கிறாங்களான்னு கேட்கலாமா?
1: நன்றி
0: நன்றிமா. இது என்ன பாடல் அப்படின்னு கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆயிட்டாங்க. சரி, இப்போ நம்ம வந்து பதில் சொல்லிடலாம்னு நினைக்கிறோம். இது காதலின் நிம்மதி அப்படிங்கிற திரைப்படத்தில் இடம்பெற்ற பாடல். நாம் இப்போ அந்த பாடலை கேட்கலாம்.

0: திருநெல்வேலி மாவட்ட அறிவியல் மையம் சென்னை தனுஸ்ரீ வெஞ்சர் சார்பில் தேசிய பொறியாளர் தினத்தை முன்னிட்டு செப்டம்பர் 15 முதல் 17 வரை பள்ளி கல்லூரி மாணவர்கள் பொதுமக்களுக்கு ரிமோட் கண்ட்ரோல் கார் ரேசிங், ஃபேஷன் ஷோ மற்றும் ரங்கோலி போன்ற பல்வேறு போட்டிகள் அறிவியல் மையத்தில் நடைபெறுகிறது. தொடர்பு கொள்ளுங்கள் 8838586904.
1: இப்படித்தான் ஒரு நாள் காலையில எந்திரிச்சு

0: போய் இந்த பக்கம் பார்த்தா
1: மேகம் பூவாய் தூவும்.
0: என்னடா இந்த பக்கம் ஒரே தூரலா இருக்குன்னு அந்த பக்கம் பார்த்தா
1: இதுவரை இல்லாத உணர்வு இது இதயத்தை.
0: இது இந்த பக்கமா போனா தூருது, அந்த பக்கமா போனா துண்டாக்குதுன்னு பின்பக்கமா போனா
2: உங்க பொன்னான கைகள் பொன்னாகலாமா, உதவிக்கு வரலாமா, சம்மதம் வருமா?
0: என்ன எந்த பக்கம் பார்த்தாலும் ஒரே பாட்டா இருக்கு.
3: இசை மலைனா அப்படித்தான் இருக்கும்.
0: என்ன இசை மலையா?
4: ஆமா, நம்ம நெல்லை பண்பலைனாலே எப்பவும் இசை மலை தானே.
0: ஓஹோ, அப்போ எப்போதும் கேளுங்க.
3: இது 102.6.
5: உற்சாகமாக உங்கள் உள்ளம் தொட்டுக்கொண்டிருப்பது நெல்லை பண்பலை 102.6. நேரம் 3:22 கேட்டுட்ருக்கீங்க இரு திரையிறவி நிகழ்ச்சி. இன்றைக்கி நிகழ்ச்சியில் நதிகள் அப்படிங்கிற கான்செப்டில் நம்ம பாடல் கொடுத்துட்ருக்கோம். நேயர்கள் வந்து என்ன பாடல் என்ன திரைப்படம் அப்படின்னு நேரலையில் நம்மளுக்கு பதில் சொல்லிகிட்ருக்காங்க. அடுத்த நேயர் வாங்க. வணக்கம்.
6: வணக்கம்,
5: சொல்லுங்கள், யார் எங்கேருந்து பேசுகிறீங்க?
6: பாடல்
5: வருது கேளுங்க.

0: என்னம்மா கேட்டிங்களா?
1: மேடம், வைகைக்கரை சாற்றிலே நில்லு, வஞ்சிகனை பார்த்தால் செல்லு. அந்த பாட்டு மேடம்,
0: சரி. என்ன
1: படம் வந்து உயிருளவிசா.
0: இந்த திரைப்படம் பார்த்துருக்கீங்களா நீங்க?
1: பார்த்துருக்கேன் மேடம்.
0: பார்த்துருக்கீங்க இல்லையா? சரி சரி, சூப்பராக கண்டுபிடிச்சிட்டிங்கம்மா, நன்றி.
1: நன்றி மேடம்.
0: அடுத்த நியர் வாங்க. வணக்கம் வணக்கம்.
2: வணக்கம், நான் வீரபெண்ட் பிள்ளைக்கு முருகன் பேசுறேன் மேடம். நல்லா இருக்கலாம் மேடம்?
0: நல்லா இருக்குங்க முருகன் ஐயா, நீங்க எப்படி இருக்கீங்க?
2: நான் நல்லா இருக்கேன் மேடம். நேற்று எல்லாம் சூப்பரா இருக்கு, நல்லா இருக்கு மேடம்.
0: நன்றிங்க ஐயா.
2: மனோரம்புற எல்லாம் சாயம் எல்லாம் சூப்பரா இருக்கு மேடம்.
0: தொடர்ந்து நிகழ்ச்சிகளை கேளுங்க. இப்ப உங்களுக்கான பாடல் வந்துட்டு இருக்கு.

0: என்ன பாடல் கண்டுபிடிச்சிங்களா?
1: தெரியலையா மேடம்?
0: இது என்ன, இப்போ வந்து நதி அப்படிங்கிற கான்செப்டில் நம்ம கொடுத்துருக்கோம், அப்போ இது என்ன பாடல்?
1: இது கமலாசன்.
0: இல்லை இல்லை இல்லை. சரி,
1: தெரியல
0: அடுத்த நேயர்
1: மேடம்.
0: கண்டுபிடிக்கிறாங்களான்னு கேட்கலாம். சரிங்களா?
1: ஆ சரி.
0: நன்றி,
1: ஆ வாய்.
0: வணக்கம். வணக்கம்.
2: நெல்லைப்பண்பலை நேயர்களுக்கும் அறிவிப்பாளருக்கும் உற்சாகமான பொன்மாலை நேர வணக்கங்கள் அம்மா.
0: வணக்கம். சொல்றது யாருங்க ஐயா?
2: நான் குரு தங்கவேலு, சாத்தூர் சத்திரப்பட்டி, விருதுநகர் மாவட்டத்திலிருந்து. நதி அப்ப பாடலை போடுங்க, கண்டுபிடிக்க.
0: சரி போடுறோம், கேளுங்க.
2: போடுங்களா?

0: நம்ம சூப்பர் ஸ்டார் நடித்த தளபதி படத்துல இருந்து வைகை ஆற்றிலே கங்கை கரையிலே
1: யமுனை ஆற்றிலே யமுனை ஆற்றிலே அந்த பாடல். நன்றிங்கய்யா. நன்றி.
0: நன்றிங்கம்மா.
1: நேயர்கள் பார்த்தீங்கன்னா அட்டகாசமாக எல்லா பாடல்களுடைய பதிலும் நம்மளுக்கு சொல்லிட்டாங்க. நிகழ்ச்சியில் கலந்துக்கிட்ட எல்லா நேயர்களுக்குமே நன்றி சொல்லிக்கிறோம். நிகழ்ச்சியில் இப்போ நிறைவாக அவங்களுக்காக பாடல் வந்துட்டுருக்கு. அம்பிகாபதி திரைப்படத்திலிருந்து பாடல் கேட்டுகிட்டே இருங்க. இது உங்கள் நல்ல இப்பான் பலை 102.6.

0: எஃப்எம் ரெயின்போ 102.6 இசையோடு என்றும் நீங்கள்.
1: நேர்களை இப்போது கேட்கலாம் NCRT விளம்பரதார் நிகழ்ச்சி.

நேயர்கள் இதுவரை கேட்டது தேசிய கல்வியியல் ஆராய்ச்சி மற்றும் பயிற்சி நிறுவனம் வழங்கிய விளம்பரதார நிகழ்ச்சி. இடைவெளி இன்றி உங்கள் இதயம் தொட்டுக் கொண்டிருப்பது நிலை பண்பலை 102.6. நேர்களை இன்னும் சில நொடிகள் கேட்கலாம் 4 மணிக்கான செய்தி சுருக்கம். அதனை தொடர்ந்து பொதிகை தும்பி கேம் ஷோ உங்களுக்காக காத்துட்ருக்கு.

வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் ஷியாமளா. பிரதமர் திரு நரேந்திர மோடி, ரஷ்ய அதிபர் திரு விளாடிமிர் புட்டின் இடையேயான பேச்சுக்கள் தற்போது புதுதில்லியில் நடைபெற்று வருகின்றன. பிரிக்ஸ் உச்சி மாநாடு நாடுகளுக்கு இடையேயான ஒத்துழைப்பை மேலும் வலுப்படுத்த உதவிடும் என்று மத்திய அமைச்சர் திரு அமித்ஷா கூறியுள்ளார். உலக வர்த்தக அமைப்பின் நெறிமுறைகளுக்கு எதிராக சில நாடுகள் தன்னிச்சையாக வரிவிதிப்பு நடவடிக்கைகளில் ஈடுபடுவது குறித்து பிரிக்ஸ் அமைப்பு கவலை தெரிவித்துள்ளது. சாலை கட்டமைப்பு வசதிகளை மேம்படுத்துவதற்கு உயர் முன்னுரிமை அளிக்கப்பட்டுள்ளதாக மத்திய அமைச்சர் திரு நிதின் கட்கரி கூறியுள்ளார். மின்னணு வர்த்தகம் தொடர்பான நெறிமுறைகளில் நுகர்வோர் நலனை பாதுகாக்கும் வகையிலும் வெளிப்படைத்தன்மையை மேம்படுத்தும் வகையிலும் திருத்தங்கள் கொண்டுவரப்பட்டுள்ளதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. நாடு முழுவதும் 80 லட்சத்திற்கும் மேற்பட்டோருக்கு கர்ப்பப்பை வாய் புற்றுநோய் தடுப்பூசி செலுத்தப்பட்டுள்ளதாக மத்திய அரசு கூறியுள்ளது. முதுபெரும் தமிழறிஞர் பேராசிரியர் சாலமன் பாப்பையா மதுரையில் இன்று காலமானார். அவருக்கு வயது 90. அன்னாரது மறைவுக்கு தலைவர்கள் பலர் இரங்கல் தெரிவித்துள்ளனர். தமிழகத்தில் மின்வெட்டு நிலவுவதாக தவறான தகவல் பரப்பப்படுவதாக சட்டப்பேரவை துணைத் தலைவர் திரு ரவிசங்கர் கூறியுள்ளார். ஊழலற்ற நிர்வாகத்தை தாவேக அரசு உறுதி செய்துள்ளதாக கூட்டுறவுத்துறை அமைச்சர் திரு காந்திராஜ் தெரிவித்துள்ளார். மதுராந்தகம் மற்றும் தாராபுரம் சட்டப்பேரவை தொகுதி இடைத்தேர்தலில் தேசிய ஜனநாயக கூட்டணி வெற்றி பெறும் என்று பிஜேபி நம்பிக்கை தெரிவித்துள்ளது. கள்ளக்குறிச்சி மாவட்டம் சின்னசேலம் அருகே மாணவியை பாலியல் வன்கொடுமை செய்த ஆசிரியருக்கு போக்சோ சட்டத்தின் கீழ் அதிகபட்ச தண்டனை கிடைப்பதை தாவேக அரசு உறுதி செய்ய வேண்டும் என்று தேமுதிக கோரியுள்ளது. கொரியாவில் நடைபெற்று வரும் உலக பாரா துப்பாக்கிச் சுடும் சாம்பியன் போட்டியில் இந்தியா வெண்கலப் பதக்கம் பெற்றது. சீனாவில் நடைபெற்று வரும் ஆசிய கோப்பை ஜூன்

0: ஹாக்கி போட்டியின் ஆடவர் பிரிவு அரையிறுதி ஆட்டத்தில் இந்தியா 3-1 என்ற கோல் கணக்கில் மலேசியாவை வென்று இறுதி ஆட்டத்திற்கு தகுதி பெற்றுள்ளது. ஜப்பான் பாரா பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் சுகந்த் கடம், உமேஷ் விக்ரம்குமார், பிரமோத் பகத், அபிஜித் சக்கூஜா ஆகியோர் அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளனர். வியட்நாம் ஓபன் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் ரக்ஷிதா ஸ்ரீ அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளார். எகிப்தில் நடைபெற்ற சர்வதேச டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் ஆராத்யா ஷிதிஜ் அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளார். செய்திச் சுருக்கம் நிறைவு பெற்றது.
1: காற்றலைகளில் ஓர் இசை கச்சேரி, இது ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் மத்திய அலை 1197 கிலோஹெர்ட்ஸ் மற்றும் பண்பலை 102.6 மெகா ஹெர்ட்ஸின் ஒலிபரப்பு.

0: இனிய உற்சாகமான மாலை வணக்கம் நேர்களை. நேரம் 4:03 ஆயிட்டுருக்கு. நம்ம பொதிகை தும்பி கேம் ஷோவும் ஆரம்பம் ஆயாச்சு. இன்றைக்கு நிகழ்ச்சியில் அவங்க கூட ரொம்ப ஹாப்பியாக ஜாலியாக உற்சாகமாக பேசுகிறதுக்காக ரொம்ப சந்தோஷமாக வெயிட் பண்ணிகிட்ருக்கோம். நான் உங்கள் லிசி ஜெகன் மற்றும்
1: நான் உஷா.
0: உஷா எப்படி இருக்கீங்க?
1: நல்லா இருக்கேன் லிசி, நீங்கள் எப்படி இருக்கீங்க?
0: சூப்பராக இருக்கேன் உஷா. பார்த்தோன்னா எனக்கு இன்னும் ஒரு டபுள் எனர்ஜி வந்துருச்சு.
1: டபுள் எனர்ஜி வந்துருச்சா? நேர்கள்லாம் வந்தோம், நீ கூட கொஞ்சம் எனர்ஜி.
0: நேர்களை, இந்த கேம் ஷோ பார்த்தீங்கன்னா நல்ல ஜாலியான காமெடியான சிரிப்போடு சிந்திக்கும் வைக்கிற மாதிரி நீங்கள் கொஸ்டின்ஸை எடுத்துகிட்டு வாங்க, கேளுங்க. நீங்கள் ஒரு கொஸ்டின், நாங்கள் ஒரு கொஸ்டின், அப்படி செம ஜாலியாக போகப்போது நம்ம நிகழ்ச்சி. இந்த நிகழ்ச்சியில் நீங்கள் கலந்துக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா உடனே டயல் பண்ணுங்கள். 2561132 மற்றும் 2561133 நம்ம நிலையோட இணைப்பெண் 0462. நம்ம நிகழ்ச்சியில் பார்த்தீங்கன்னா கட கட நேயர்கள் வந்து நேரலையில் வர ஆரம்பிச்சாச்சு. சரி, யார் முதல் நேராக வராங்க அப்படின்னு கேட்கலாமாங்க? வணக்கம்.
1: வணக்கம்.
0: வணக்கம்.
2: கோவில்பட்டிலேருந்து சீமா பேசுகிறேன்.
1: கோவில்பட்டியிலேருந்து
2: சீமா.
1: சீமா
0: சீமா, இதுக்கு முன்னாடி பேசியிருக்கீங்களாம்மா?
2: ஆ, பேசியிருக்கேன்.
0: பேசியிருக்கீங்க, இந்த நிகழ்ச்சியில் பேசியிருக்கீங்களா? பேசிருக்கீங்க. சரி, அப்போ ரூல் எல்லாம் உங்களுக்கு தெரியும் இல்லையா? 40 செகண்ட்ல பதில் சொல்லணும், இதான் ரூல். நீங்க ஒரு
1: க்வெஸ்சன், நீங்க போங்க நேரா அப்படின்ற மாதிரி இருக்கு உங்களோட டோன் இல்ல சீமா?
0: சரிம்மா, நீங்க க்வெஸ்சன் கேட்கலாம் ஃபர்ஸ்ட்.
1: எங்கயோ வெளியில இருந்து காத்துலாம் பயங்கரமா வர மாதிரி இருக்கே.
2: நான் வெளிய தான் உட்கார்ந்திருக்கேன்.
1: சரி, ஓகே, கேள்வி கேக்குறீங்களா?
2: சொல்லுங்க.
1: நீங்க கேளுங்க. கேளுங்க.
0: அவ்வளவுதானே.
1: நீங்க படிச்சது
2: ஒரு விருது கதை கேக்க.
1: கேளுங்க கேளுங்க.
2: கத்தி போல இலை, பச்சை காய் காய்க்கும், பழுத்து மஞ்சள் நிறத்துல இருக்கும், சாப்பிட்டா இனிக்கும், வெள்ள பூ பூக்கும், அது என்ன?
0: கத்தி போல இலை இருக்குமா?
2: ஆமா,
1: கத்தி போல இலை இருக்கும்.
0: வாழை மரமா?
2: வாழை மரம்.
1: மஞ்சளா பழுக்குமா?
0: பூ வந்து வெள்ளையா இருக்கும், காய் வந்து பச்சையா இருக்கும். மாம்பழம்
2: பச்சைதான். மாம்பழம் கிடையாது.
1: பழம் வந்து இனிக்குமா? ஓ சரி, ஓகே.
0: சரி, உங்களுக்கான க்வெஸ்சன் கேட்கவா?
2: சொல்லுங்க.
0: 1, 2, 3 சொல்லணும். 40 வரைக்கும். நீங்க
2: 40 வரைக்கும் சொல்லணுமா?
0: ஆமா, 40 செகண்ட்ல 40 வரைக்கும் சொல்லணும்.
1: 40
0: தான். அதுல வந்து 5, 10, 15, 20 அத மட்டும் இங்கிலீஷ்ல சொல்லணும்.
2: 5, 10,
0: 15, 20,
2: 20. இங்கிலீஷ் தான் வராது எனக்கு.
0: அப்படியா? சரி, ஒன்றும் இல்லை, இன்னொரு டாஸ்க் மாற்றிக்கலாம். சரியா? நீங்கள் வந்து கிளாக்கு கடிகாரம் பார்த்துருப்பீங்க தானே?
2: ஆமாம்.
0: கடிகாரத்தை பற்றி 40 செகண்ட் நீங்கள் ஏதாச்சும் சொல்லணும். சரியா?
2: கடிகாரத்தை பற்றியா?
0: ஆ, கடிகாரத்தை பற்றி டெய்லி உங்கள்

0: கடிகாரம் உங்கள் வாழ்க்கையில் எப்படி யூஸ் ஆகுது, அந்த கடிகாரத்துக்குள்ள என்னெல்லாம் இருக்கு, இந்த மாதிரி சொல்லலாம் நீங்க.
1: அப்படிதான் எங்க வீட்டுல எதுவும் கிடையாது.
2: கடிகாரமே கிடையாது அவங்க வீட்டுல.
0: கிளாக்குமா? கிளாக்
1: ஒரு கடிகாரம் இருக்கு.
2: அந்த கடிகாரத்தை பத்தி சொல்லுங்கன்னு தான் சொல்றாங்க.
1: அதாங்க, சத்தம் இல்லாம சிம்பிளா தான் இருக்கு கடிகாரம் எங்க வீட்டுல.
2: அது இருந்துட்டு போட்டோம். கடிகாரத்தை பத்தி நீங்க ஒரு கொஞ்சம் பேசுங்க, 40 செகண்ட் பேசுங்க அப்படின்னு சொல்றாங்க. கடிகாரம் எப்படி இருக்கும், அதுல என்ன இருக்கும், என்ன முள் இருக்கும், அந்த மாதிரி சம்திங் பேசுங்க சரிங்களா.
0: ஆனா கடிகாரம் கூடிய வார்த்தையை நீங்க யூஸ் பண்ண கூடாது. சரி, இடையில நாங்க என்ன கேட்டாலும் அதை யூஸ் பண்ண கூடாது சரிங்களா. சரி, ஸ்டார்ட்.
1: எங்க வீட்டுல இருக்கிறது வட்டமா இருக்கும்.
2: என்னது உங்க வீட்டுல இருக்கும்
0: வட்டமானா கோலமா?
1: கோலம் இல்ல.
2: என்னது
1: வட்டமானா? நேரம் போகாதுல.
0: நேரம் எப்படி போகும் உங்களுக்கு? பகல் புள்ள நேரம் எப்படி போகும்? கடிகாரத்தை பார்த்துட்டே போமா?
1: ஆமா, பார்த்துக்கிட்டே வேலைக்கு போவோம்.
0: என்ன பார்த்துட்டே?
2: கடிகாரத்தை பத்தி மட்டும்தான் பேசிட்டே இருக்கணும். லிசிக்கு பதில் சொல்லக்கூடாது. பதில் சொன்னா எப்படி? சரி, அடுத்த தடவை சூப்பரா வந்து கலந்துக்கலாம் ஓகேங்களா?
0: சிந்தனையோட இருக்கணும், சிரிப்போடவும் இருக்கணும். ரொம்ப வந்து பொதறிவு சார்ந்த க்வெஸ்சன்ஸை இதுல நம்ம அவாய்ட் பண்ணிக்கலாம். இது என்ன, ஒரு
2: ஜாலியான கேம் ஷோ.
0: அதனால நம்ம வந்து அந்த மாதிரி க்வெஸ்சன்ஸ் எடுத்து இன்னும் நம்ம நிகழ்ச்சி நல்ல சிறப்பா இருக்கும். அதே மாதிரி நாங்களும் ஒரு க்வெஸ்சன்ஸ் கொடுப்போம், அதுவும் என்ன அப்படின்னு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டு நீங்க பதில் சொன்னீங்கன்னா இன்னும் சூப்பரா போகும். இப்ப நிகழ்ச்சியில உங்களுக்காக வந்துட்டு இருக்கு வீரம் திரைப்படத்திலிருந்து பாடல். பாடலை தொடர்ந்து நம்ம நேயர்கள்கிட்ட பேசலாம்.

0: நேர்கள் ரொம்பவே ஜாலியா கேட்டுட்டு இருக்கீங்க ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் மத்திய அலை 1197 கிலோஹெர்ட்ஸ் மற்றும் பண்பலை 102.6 மெகாஹெர்ட்ஸின் ஒலிபரப்பு.
1: இசை பாடல்கள் துடிப்பான கேள்விகள் திகட்டாத பதில்களோடு இந்த பொதிகை தும்பி கேம் ஷோ நேரம் 4:15 ஆயிட்டிருக்கு. நம்ம நிகழ்ச்சியில் நேரம் அடுத்த நேயர் வாங்க. வணக்கம்.
0: வணக்கம்,
1: சொல்லுங்க.
2: மாலை வணக்கம் சொல்வது
0: அம்புஜம் அம்பலவானம்மா. சரி, கேள்வி நலமா இருக்கும். நீங்க நல்லா இருக்கீங்க? கேள்வி கேக்குறீங்களா? நீங்க கேளுங்க.
2: எட்டு எழுத்தா? ஆமா.
0: சரி,
2: அது வந்து ஒரு படம்.
0: படம்?
2: ஆமா, படத்தோட பேர். முதல் 3 எழுத்து கடைசி எழுத்து வறுமையை குறிக்கும்.
0: வறுமையா?
2: ஆமா. அடுத்தது 4, 5, 6 எழுத்து வந்து ஒரு அஞ்சலை குறிக்கும்.
0: முதல் எழுத்து 4, 5, 6
2: வறுமையின்
0: நிறம் சிவப்பு. நீங்க என்ன சொன்னீங்க? முதல் 3 எழுத்தும் கடைசி 3 எழுத்தும் வறுமையை குறிக்கும் அப்படின்னு
2: சொன்னீங்க.
0: ஒரு எழுத்து
2: வறுமை. அப்புறம் 4, 5, 6 அஞ்சல் சம்பந்தமானது.
0: சரி அம்புஜம்மா, சத்தியமா நான் கண்டுபிடிக்க மாட்டேன், அதனால நீங்களே சொல்லிடுங்க பாப்போம்.
2: பஞ்சதந்திரம்.
0: பஞ்சதந்திரமா?
2: ஆமா, பஞ்சம். முதல் 3 எழுத்து கடைசி வந்து முதல்ல வறுமை, பஞ்சம்.
0: கடைசி எழுத்து எங்க வறுமை குறிக்குது?
1: இல்ல, பஞ்சம் இம்ம
2: அப்படி சொல்றாங்க. கடைசி சேர்த்தா வறுமை, பஞ்சம். பஞ்சதந்திரம் படம் பேரு.
0: ஓஹோஹோ, சரி சரி, ஓகே.
2: தந்தி. 5, 6 வந்து தந்தி.

0: அஞ்சலை பொரிக்கிறது.
1: சரி,
0: அப்புறம் மூணாவது எடுத்து கடைசி ரெண்டு வந்து சரம்.
1: ஓகே அம்மா, சூப்பர் சூப்பர், ரொம்ப நல்லா உட்காந்து யோசிச்சிருக்கீங்க.
0: எடுத்து அஞ்சாவது எடுத்து ஆறாவது எடுத்து வந்து பந்தி, விருந்து சாப்பாடு பந்தி.
1: ஆமா சூப்பர், சூப்பர் அம்பிஜம்மாம்மா. சரி சரி, உங்களுக்கு ஒரு கேள்வி கேட்டுடலாமா? இது ஒரு படம் தான் உங்களுக்கும். இது அஜித் நடித்த படம். இந்த படத்தை ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்தோம் அப்படின்னா விக்ரம் நடித்த படம். தமிழில் மொழிபெயர்த்தோம்னா ரஜினி நடித்த படம். தூய தமிழில் சொன்னோம் அப்படின்னா ஜீவா நடித்த படம். சரியா அம்புஜம்மா? அதே படத்தோட பேரை ஆங்கிலத்தில் சொன்னோம்னா விக்ரம் நடித்த படம். அதே படத்தோட பேரை தமிழில் மொழிபெயர்த்தோம்னா ரஜினியோட படம். தூய தமிழில் சொன்னோம்னா ஜீவா நடித்த படம். உங்கள் டைம் ஸ்டார்ட். ட்ரை பண்ணுங்க. வரலாறு எப்படி தமிழ்ல என்ன வரும், இங்கிலீஷ்ல என்ன வரும், ஹிஸ்டாரிக்கல் அப்படி வரும்ல? அது வராதே, அது எப்படி வரும்? டைம் போகுது. அஞ்சு எழுத்துலாம் கிடையாது, அஜித்தோட படம் அவ்வளவுதான். அஜித்தோட படம் என்ன, ராஜா. சரியா, அத ஆங்கிலத்துல மொழிபெயர்த்தா விக்ரமோட படம் கிங். தமிழ்ல மொழிபெயர்த்தா ரஜினியோட படம் மன்னன். தூய தமிழ்ல மொழிபெயர்த்தோம்னா ஜீவாவோட படம் கோ. ஓகேவா?
0: வெரி குட்.
1: நன்றி அம்புஜம்மா நிகழ்ச்சியில கலந்துக்கிட்டதுக்கு. சூப்பர், நன்றி நன்றி.
2: இருக்கு. இப்ப பாயம்பொலி படத்துல இந்த பாடல் உங்களுக்காக வந்துட்டு இருக்கு.

0: நேர்கள் இணைந்திருப்பது ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் மத்திய அலை 1197 கிலோ ஹெர்ட்ஸ் மற்றும் பண்பலை 102.6 மெகா ஹெர்ட்ஸின் ஒலிபரப்பு.
1: நேர்மலை உற்சாகமாக உள்ளம் தொட்டுக் கொண்டிருப்பது பொதிகை தும்பி கேம் ஷோவில் இணைஞ்சிருக்கிறோம். நேரம் 4:25 நிமிடம் ஆயிட்டுருக்கு. நேயர்கள் பார்த்தீங்கன்னா ஆர்வமாக பங்கேற்று கேள்விகளோட நம்மளை அப்படியே திண்ணல வச்சுட்டு இருக்காங்க. சரி, அடுத்த நேயர் யார் வராங்க? ஈஸியான குவஸ்டினோட வராங்களா அப்படின்னு கேட்கலாம். வாங்க, வணக்கம்.
2: வணக்கம்.
3: வணக்கம்,
1: சொல்லுங்க, யார் எங்க பேசுறீங்க?
2: பெருமாள்ிசிக்குதான்
3: கேள்வி, அதான் நான் தப்பிச்சுட்டே சொன்னேன்.
1: கேளுங்கம்மா.
2: ஈஸியா தான் கேக்குறேன். நீங்க வந்து ஒரு 5 பாடணும். அந்த பாடல்ல முதல் வரியில வந்து உறவுகள் வரணும். மாமாவும் பொண்ண கொடுங்கும் போது அந்த மாமா வருதுல, அதே மாதிரி முதல்ல கூட வேண்டாம், முதல் வரியில உறவுகள் வேணும் எனக்கு.
3: சொல்லிட்டாங்க பாருங்க, ஸ்டார்ட்
1: பண்ணிட்டாங்க.
3: ஒரு
1: பாட்டு சொல்லிட்டேன், அத்தை மடி மெத்தையடி, அப்புறம் அம்மாக்கு அம்மா என்று அழைக்காத உயிர் இல்லையே, அப்பா அம்மா அம்மா அது அப்பா, அடுத்தது
3: அன்புள்ள அப்பா அப்பா அப்பா அபி.

0: நானும்ல ஒரு பாட்டு வருமே,
1: அந்த படத்தோட பேரே அது, அந்த அதுலயே வரும்.
0: சரி அவ்வளவுதான், டைம் முடிஞ்சிட்டு,
2: டைம் முடிஞ்சிச்சு.
1: அன்புள்ள அப்பா அந்த பாட்டு,
0: அத்தான்
1: மாமாவுக்கு குடுமா குடுமா,
0: மாமாவுக்கு குடுமா குடுமா,
1: பாட்டு
0: இருக்கு
1: பரவாயில்ல. நீங்க மூணு சொல்லிட்டேங்க, மார்க்க நீங்களே வச்சுக்கோங்க.
2: ஓ அப்படியா, கோமதிமா நீங்க இவ்வளவு நல்லவங்களா?
1: யாரு நீங்க, நம்ம எல்லாம்
0: ஒண்ணுக்குள்ள ஒண்ணுதானே என்ன?
1: ஆமா, மார்க் இன்னைக்கு லிஸ்டிக்கு தான் போகுது.
2: சரி, தேங்க்யூ சோ மச். உங்களுக்கு அதனால வந்து ஈஸியான ஒரு க்வெஸ்சன் கொடுக்கலாம் அப்படின்னு நான் நினைச்சிட்டே முடிவு பண்ணிட்டேன். என்ன அப்படின்னா, நான் சும்மா ஈஸியான க்வெஸ்சன்ஸ் தான் கேட்பேன், ஆனா நீங்க வந்து தெரியும் தெரியாதுன்னு மட்டும் பதில் சொல்லக்கூடாது.
1: ஒரே வார்த்தையில சொல்லணும்,
2: அப்படி கிடையாது. தெரியும் தெரியாது இந்த ரெண்டு வார்த்தையும் யூஸ் பண்ணக்கூடாது,
1: உபயோகப்படுத்தாம சொல்லணும்.
2: ஆமா ஆமா,
0: தெரியும் தெரியாது அந்த வார்த்தையை நீங்க யூஸ் பண்ணக்கூடாது,
1: ஆனா அதுக்கு ரிலேட்டடா சொல்லணும்.
2: ஆமா, அந்த க்வெஸ்சனுக்கு ரிலேட்டடான பதில் தான் நீங்க சொல்லணும்.
1: சரி, எத்தனை க்வெஸ்சன் கேப்பீங்க?
2: 10 க்வெஸ்சன் கேப்பேன்.
1: சரி
2: சரி, கடகடன்னு சொல்லி.
1: இது ஈஸியா? இது ஈஸியா?
2: ஆமா ஈஸி தான். உங்களுக்கு டீ போட தெரியுமா?
1: நான் காபி நல்லா போடுவேங்க.
2: சமையல் பண்றதுக்கு தெரியுமா?
1: நான் தோசை சுட்டா காம்பஸ் வச்சு வரைஞ்ச மாதிரி வட்டமா வரும்
2: பாரு. அப்போ ஒரு நாள் தோசை சாப்பிட கோமதிமா வீட்டுக்கு போயிட வேண்டியதான். அடுத்த க்வெஸ்சன் உங்களுக்கு, ஆனா அவனா தெரியுமா?
1: பள்ளிக்கூடத்துல படிக்கும் போது அரிச்சுவடியே அதுதான்.
2: பொய் சொல்ல தெரியுமா?
1: என்ன கேள்வி, என்னைய பார்த்து கேட்டுட்டீங்க,
0: சூப்பர் கலக்குறீங்க.
2: சரி, கிளாக்ல டைம் பார்க்க தெரியுமா?
1: இப்போ நான் அடிக்கடி மொபைல தான் அதுக்கு யூஸ் பண்றேன்.
2: ஆஹா, சரி, நாளைக்கு என்ன கிளம்புங்கறத அது உங்களுக்கு தெரியுமா? அது சொல்லுங்க.
1: நேத்தி என்ன கிளம்பி யோசிச்சுட்டு நாளைக்கு என்னதுன்னு சொல்றேன்.
2: ஓ சூப்பர் சூப்பர் சூப்பர்
0: சூப்பர் சூப்பர். இது கஷ்டம்ட்டு எவ்வளவு விளையாடுறீங்க, சூப்பரா விளையாடுறீங்க
2: பாருங்க நீங்க. சூப்பர் செம. எதுக்கு எதுக்கு நம்ம எல்லாம் ஒண்ணுக்குள்ள
0: ஒண்ணு, அப்புறம் பக்கு பக்கு நடிக்கணும்.
2: சூப்பர்மா சூப்பர்
0: சூப்பர் சூப்பர் சூப்பர்.
1: இது போறோம்,
0: சூப்பர்மா சூப்பர் சூப்பர், நல்லா விளையாடுனீங்க.
2: நன்றிமா நன்றி உஷா,
0: சொல்லுங்க.
2: உண்மையிலே செம்மையா பண்ணாங்க இல்லையா? நாம கூட
0: கஷ்டம் அப்படின்னு சொன்னாங்க, ஆனா எப்படி விளையாடுறாங்க பாருங்களேன்.
2: இப்படிதான் நம்ம வந்து நேயர்கள்கிட்ட எதிர்பார்க்கிறோம் இந்த மாதிரி க்வெஸ்சன்ஸ். அவங்க வந்து நல்லா அதை யோசிச்சுட்டு எப்படின்னு புரிஞ்சுக்கிட்டு
0: பதில் சொன்னாங்க, நல்லா இருக்கும்.
2: கேம் சூப்பரா போயிட்டு இருக்கு. இப்போ நிகழ்ச்சியில உங்களுக்காக பாடலும் வந்துட்டு இருக்கு, மனம் கொத்தி பறவை திரைப்படத்துல இருந்து.

0: இசை மெட்டுக்களோடு இணைந்திருக்கிறீர்கள். ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் மத்தியலை 1197 கிலோ ஹெட்ஸ் மற்றும் பண்பலை 102.6 மெகா ஹெட்ஸ்.
1: இசை பாடல்கள், திகட்டாத கேள்விகள், துடிப்பான பதில்களோட இணைஞ்சிருக்கிறோம். இது பொதுகை தம்பி கேம் ஷோ. 4:35 நிமிடம் ஆயிட்டு இருக்கு. நம்ம நிகழ்ச்சியில இன்னும் அடுத்த நேயர் வாங்க. வணக்கம்.
2: சொல்லுங்க,
1: யார் இங்க பேசுறீங்க?
2: நான் வைக்கால்பட்டியில இருந்து ரேணுகா தேவி. நல்லா இருக்கீங்களா?
1: நல்லா இருக்கோம் ரேணுகா தேவி. எப்படி இருக்கீங்க?
2: நல்லா இருக்கும் மேடம்.
1: சரி, உஷாவுக்கும் உங்களுக்கு தான் போட்டி. நீங்க க்வெஸ்சன் கேட்கலாம்.
2: நான் தான் கேட்கணுமா நீங்க கேட்க போறீங்க?
3: நீங்க கேளுங்க. தெரியலையே ரேணுகா. என்ன
2: வீட்டுக்கு உபயோகப்படுத்துவாங்க?
3: வீட்டுக்கு உபயோகப்படுத்துவாங்களா?
1: பூ இல்ல. ஆனா அது
3: சாப்பிடுறதுக்கு சாப்பிடுவோமா?
2: இல்ல இல்ல இல்ல, சாப்பிடாது.
3: சரி, தெரியல, நீங்களே சொல்லிடுங்களே.
2: சுண்ணாம்பு.
3: நான் தான் கடியான்னு கேட்டல்ல.
2: கடி இல்ல விடுகிறதான்னு சொன்னீங்களா?
3: இது சுண்ணாம்புனா கடி தானே?
2: நான் அதானே விடுகிறேன். இந்த வீட்டுக்கு உபயோகப்படுத்துவாங்கன்னு சொன்னீங்களா? அப்பமா நீங்க புரிஞ்சுக்கணும்.

0: சரி, ஏதோ எல்லாரும் ஒரே ஃபார்ம்ல இருக்கிறீங்கன்னு மட்டும் தெரியுது.
1: எப்படி எனக்கு புரியவே இல்லை. கல்லிலே பூக்கும் பூனா
0: அது அந்த கல் வச்சு தானே சுண்ணாம்பு இது பண்ணுவாங்க. அது
1: தண்ணியில
2: விரிஞ்சிரும்,
0: தண்ணியில போட்டோனே
1: கலங்கிரும்,
0: இதாயிரும். ரொம்ப யோசிச்சிருக்கீங்க நீங்க. சரி, நான் உங்களுக்கு ஒண்ணு கேக்கட்டுமா? சரி, ஓகே ஓகே, சூப்பர்மா, சூப்பர் சூப்பர், நல்லா யோசிச்சிருக்கீங்க, எனக்கு தெரியல. சரி, நான் உங்களுக்கு ஒரு கேள்வி கேக்கட்டுமா? நான் ஒரு விஷயம் சொல்றேன். என்னது? சும்மா எப்ப பார்த்தாலும் விடுகதையை தானே கேட்டுட்டு இருக்கோம். அப்ப ஒரு மாதிரி ஜாலியா ஃபன்னா விளையாடலாம், சரிங்களா? ஒரு ஒரு விஷயம் நான் சொல்றேன். அந்த விஷயம் வந்து நிஜமாவே நடந்த மாதிரி நீங்க பேசணும், ஒரு 40 செகண்ட் பேசணும், சரிங்களா? நான் சொல்றது என்னன்னா, நேத்து ஒரு பூனை உங்களுக்கு பர்த்டே விஷ் பண்ணுது, பிறந்த நாள் வாழ்த்து சொல்லுது. சரியா? அத வந்து நிஜமாவே உண்மையா நடந்த மாதிரி நீங்க பேசணும். ஸ்டாப் பண்ணவே கூடாது, பேசிட்டே இருக்கணும், ஃபன்னாக பேசணும். அப்படி போர் அடிக்க முடியாது. எனக்கு பிறந்தநாள் வாழ்த்து சொல்லிச்சா அப்படிலாம் சொல்லக்கூடாது, சரியா? ஜாலியாக ஃபன்னாக பேசுங்க பார்ப்போம். ஆமாம், அது உண்மையாக நடந்த மாதிரி நீங்கள் பேசணும்.
1: ஒரு பூனை வந்து உங்களுக்கு வந்து விஷ் பண்ணுது, நீங்க நல்லா தூங்கிட்டு இருக்கீங்க.
0: அதான் கேம், ஃபன்னு, சூப்பரா இருக்கும், ட்ரை பண்ணுங்க.
1: இப்போ வந்து ஒரு சிச்சுவேஷனை நாங்கள் சொல்கிறோம் பாருங்களேன். நீங்கள் நல்லா தூங்கிட்டு இருக்கீங்க, நைட்டு 12 மணி, அடுத்த நாள் உங்களுக்கு பர்த்டே. அப்படி நைட்டை வந்து தட்டி எழுப்பி பூனை வந்து, ரேணுகா தேவி எழும்பங்க, ஹாப்பி பர்த்டே டு யூ அப்படின்னு சொல்லுது. நீங்கள் அப்போ எவ்வளோ ஹாப்பியாவீங்க. நான் அடுத்த நாள் காலையில் எழுப்பினதும் உங்கள் அம்மா அக்கா தங்கச்சி எல்லாருக்கிட்டையும் சொல்லி
0: எப்படி சொல்லுவீங்க, சந்தோஷப்படுவீங்க.
1: அதான்
2: எப்படி
1: விஷ் பண்ணிச்சு? அப்ப பூனை பாஷ
0: அப்ப கேப்பாங்க, அவங்க அம்மா கேப்பாங்க, எப்படி பூனை எல்லாம் உனக்கு விஷ் பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு. அப்ப என்ன சொல்லுவீங்க?
1: என்ன, எங்களுக்கெல்லாம் ஒரு நாள் விஷ் பண்ணல, நீ பூனை கூட எல்லாம் சவகாசம் வச்சிருக்கிய, உனக்கு மட்டும் ஸ்பெஷல் விஷ், அது
2: என்ன?
1: சரி, நீங்க அதை எப்படி சொல்லுவீங்க?
0: ரேணுகா தேவி அம்மா, அதை எப்படி சொல்லணும்னா, ஏய், அந்த பூனை எனக்கு விஷ் பண்ணுச்சு தெரியுமா, அது எப்படி விஷ் பண்ணுச்சு தெரியுமா, அப்படி சொல்லுச்சு, உனக்குலாம் விஷ் பண்ணியிருக்கா, எனக்கு எவ்வளோ ஹாப்பியாக இருந்தது தெரியுமா, அதுவும் நானும் பேசிக்கிட்டோம், என்ன பேசணும்னு தெரியுமா அப்படின்னு கேட்டாங்கன்னா அதெல்லாம் சொல்ல முடியாது, எனக்கும் அதுக்கும் உள்ள சீக்ரெட் சம்திங் இந்த மாதிரி ஒரு ஜாலியாக பேசிட்டே போகணும், ஸ்டாப் பண்ணாமல்.
2: ம்,
1: சரி, இனி இதை மைண்ட்ல வச்சுட்டு
0: வாங்க, சரிங்களா?
1: சரிங்களா?
0: ஓகே, நன்றி
1: நன்றி
2: நன்றி. ஆ, நன்றி.
1: உஷா,
0: இப்போ நீங்க சொல்லுங்க, லிசி பாப்போம்.
1: நான் என்ன சொல்ல வந்த தெரியுமா, பூனை விஷ் பண்ணதை விட அவங்க அந்த எக்ஸ்பிரஷன் கொடுக்கறதோட, நீ உங்களுக்கு என்னமோ பூனை விஷ் பண்ணியிருக்கோம், நீங்க இப்படி ஒரு சிச்சுவேஷனை ஹேண்டில் பண்ணியிருப்பீங்களோன்னு எனக்கு தோணுச்சு.
0: ஆமா, எனக்கு விஷ் பண்ணுச்சு தெரியுமா உங்களுக்கு, தெரியாதா? நீ நாளைக்கு நைட்டு வா, சரியா? அதே பூனை உனக்கும் விஷ் பண்ணும், சரியா?
1: பூனை விஷ் பண்ணும்.
0: ஆமா, உனக்கு தெரியாதா?
1: இப்ப மனுஷர்கள்லாம் வாழ்த்து சொல்ல மறந்து போனனால இந்த மாதிரி சின்ன சின்ன குட்டி குட்டி விலங்குகள்லாம் நம்மளுக்கு விஷ் பண்ண ஆரம்பிச்சு, அதுகளோட லாங்குவேஜ் நம்ம அதுகிட்ட பாசம் காட்டும் போதும் நம்மளுக்கும் புரிய
0: ஆரம்பிச்சு.
1: மாறிய தருணம். சரி சரி, இப்ப ஒரு பாட்டை கேட்டுட்டு நம்ம தொடர்ந்து பேசலாம். நீர்களை நிகழ்ச்சியில உங்களுக்காக வந்துட்டு இருக்க பாடல் ஐயா திரைப்படத்திலிருந்து.

0: நாம் இணைந்திருக்கின்றோம் ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் மத்தியலை 1197 கிலோஹெர்ட்ஸ் மற்றும் பண்பலை 102.6 மெகாஹெர்ட்ஸ்.
1: செம்ம ஜாலியாக செம்ம ஃபன்னாக போயிட்டுருக்கு நம்ம பதிகை தும்பி கேம் ஷோ. நேரம் 4:47 ஆயிட்டுருக்கு. அடித்தனியர் யார் வராங்கன்னு கேட்கலாம். வாங்க, வணக்கம்.
2: ஹலோ, வணக்கம் மேடம். முகூர்லேருந்து ஜோதி பேசுகிறேன்
1: மேடம். முகூர் ஜோதி, எப்படி இருக்கீங்க ஜோதிமா?
2: நல்லா இருக்கு மேடம், நீங்கள் நல்லா இருக்கீங்களா?
1: சூப்பராக இருக்குமா. கேளுங்க, நீங்கள் கொஸ்டினை கேளுங்க. என்ன கொஸ்டின் கேட்க போறீங்க?
2: திரைப்பட பாடல்ல தெருவில் இந்த ஒரு பொருளை வித்துக்கிட்டே பாட்டுக்கிட்டே போவாங்கல்ல,
1: தெருவுல படிச்சுட்டே இருப்பாங்களா?

0: ஒன்று.
1: வேற என்னது?
0: புக்காரா குக்கு கு அது
1: அது
0: சொல்லாமா?
1: இல்ல. ஆ,
0: அந்த காட்சியுமே தெருவில் தான் வரணுமா?
2: தெருவில் இட்டு போவாங்க,
1: தெருவில் வித்துட்டு போற மாதிரி இருக்கணும். இழந்த பழம் சொல்லிட்டாங்க. வேற என்ன பாட்டு இருக்கு?
0: இருக்குன்னு யோசிப்போம், ஆனா இருக்கும்.
1: இந்த பூ விக்கிறதுல ஒரு பாட்டு உண்டுச்சி, இல்ல எல்லா பூவையும் சொல்லி ஒரு பாட்டு வருமே இல்ல ஜோதி?
2: தெருவுல இட்டுட்டு போனோம், அத பூவை வச்சுக்கிட்டு போனோம், அவங்க அத பூவை பாட்டு மச்சிக்கிட்டோம்.
1: அதான் பூ வித்துட்டு போற மாதிரி ஒரு பாட்டு வரும்.
2: என்ன பூவே?
1: எல்லா பூவையும் வித்துட்டு போற மாதிரி பாட்டு வரும்.
2: அதெல்லாம் செல்லாது
1: செல்லாது செல்லாது. என்ன யோசிக்கிறோம் வருங்க, என்ன டைம் இருக்குல்ல. எப்படி இப்படி போட்டு யோசிக்கிறீங்க? உட்காந்து உட்காந்து
0: கொஸ்டின் எடுக்கிறீங்க
1: ஜோதி. எங்ககிட்ட பேசிட்டு அங்க வேற ஏதோ வேலை ஓடுதோ? சரி, தெரிஞ்சிச்சா லிசி? சரி, தெரியலையா, நீங்களே சொல்லிடுறீங்களா? சொல்லுங்க. இளநி இளநி பாட்டு பாடுங்க. பழைய பாட்டு அது ஒண்ணு இருக்கு.
2: இன்னொன்னு
1: ரோசாப்பூர் ரவிக்கி காரி படத்துல வரும்ல.
0: சரிமா, உங்களுக்கு தான் மதிப்பெண். சரியா
1: லிசி, உங்கள்கிட்ட கேள்வி கேக்கலாமா?
0: ஜோதிமா, உங்களுக்கு ஒரு ஈஸியான கேள்விதான். கிரிக்கெட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு ஓவரில் எத்தனை பால்?
2: கிரிக்கெட்டே பார்க்க மாட்டேன்.
0: பார்க்க மாட்டிங்களா? அப்போ இந்த கேள்வி கேட்க முடியாது. சரி,
2: இது சொன்னீங்கள ஃபர்ஸ்ட், ஏதோ ஒன்று இது சொன்னீங்களா?
1: என்னது?
2: ஒன்றுலேருந்து 40 வரைக்கும் நம்பர்.
0: எப்படி எப்படி நல்லா ப்ராக்டிஸ் பண்ணிட்டீங்களோ? ஒரு ஓவர்ல வந்து 6 பால் சரிங்களா? இப்ப ஒரு ஒரு பாலா நான் வந்து பால் போடுறேன், நீங்க வந்து பேட்டிங் பண்றீங்க. எத்தனை ரன் வந்து ஒரு பாலுக்கு கிடைக்குது அப்படிங்கறதான். நீங்கள் வந்து ஒரு ரன் சொல்கிறீங்க, இப்போ ஃபஸ்ட் பால் அப்படின்னு சொன்னோன்னா நீங்கள் அந்த பாலுக்கு எத்தனை ரன் எடுத்துருப்பீங்க? 1-6 வரைக்கும் எத்தனை நம்பர்னாலும் சொல்லலாம் சரிங்களா? அதில் வந்து நான் எழுதி வச்சுருக்கேன், அதுக்கு உஷா தான் வந்து ஜட்ஜ். நீங்கள் சொல்கிற நம்பரும் நான் சொல்கிற நம்பரும் 3 பாலுக்கு கரெக்டாக இருந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு மதிப்பெண் சரியா? 3 பாலுக்கு கீழே இருந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு மதிப்பெண் இல்லை, எனக்கு மதிப்பெண் சரிங்களா? சரி, ஃபஸ்ட் பால் ஸ்டார்ட்.
1: அவங்க பேட் அடிக்கிறாங்க ஜோதி, அதுல வந்து எத்தனை ரன் போகும் நீங்க ஒரு ஒரு யூகத்துல சொல்லணும்.
2: 3.
0: எத்தனை இருக்கு உஷா?
1: 2.
0: சரி, அதுக்கு மார்க் இல்ல. செகண்ட் பால்
1: எத்தனை ரன் போயிருக்கு?
2: 4
1: இல்ல 3.
0: சரி, தேர்ட் பால்
2: 2
1: இல்ல 1.
0: சரி, இன்னும் 4th சான்ஸ். 4th பால்
2: 5.
1: 4th பால் 4 னு சொல்லுங்களே, 5 இங்க.
0: சரி, 5th பால்
2: 3
1: இல்ல 2.
0: 6th பால்
1: கொஞ்சம் யோசிங்க. 6th பால்
2: 1.
1: 6th பால் 6 னு சொல்லுங்க.
2: சூப்பர் ஜோதி சூப்பரா கலந்துட்டீங்க.
0: உஷா, செம்மையாக விளையாடுனாங்க இல்லையா?
1: சூப்பராக விளையாடினாங்க.
0: என்னென்னா அந்த கேமை புரியறதுக்கு தான் கொஞ்சம்
1: டைம் எடுக்குது.
0: மற்றபடி நம்ம ப்ராக்டிஸ்,
1: நீங்கள் ஃபஸ்ட்டு கேட்ட கேள்வி நாங்கள் இப்போ சொல்கிறேன்றாங்க.
0: ஏன்னா நம்ம கேட்கும் போதே வந்து அவங்க என்ன கேள்விங்கிறத புரிஞ்சுக்கிட்டு அதை ப்ராக்டிஸ் பண்ணியிருப்பாங்க. அவங்க வந்து 40 செகண்ட்ஸ் சொல்லணும், 30 செகண்ட்ஸுக்குள்ளே

0: சொல்லிடுவேன் அப்படின்னு சொல்லி ரொம்ப தைரியமாக வந்து நீங்கள் அந்த கொஸ்டின் கேளுங்களேன் அப்படின்னாங்க. சரி, சூப்பர்மா, எல்லாருமே நிகழ்ச்சியில் வந்து அருமையாக அட்டகாசமாக கலந்துக்கிட்டீங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நிகழ்ச்சியோட நிறைவு பகுதிக்கும் நம்ம வந்தாச்சு. இன்றைக்கி நிகழ்ச்சியில் கலந்துக்கிட்ட எல்லா நேயர்களுக்குமே வந்து நம்ம வாழ்த்துக்களை முதல்ல தெரிவிச்சுக்கலாம். ஏன்னா ரொம்பவே சூப்பராக கலந்துக்கிட்டு கொஸ்டின்ஸாக இருக்கட்டும் பதிலாக இருக்கட்டும் நல்ல உற்சாகமாக சொன்னீங்க, எல்லாத்துக்கும் நன்றிகளும் தெரிஞ்சுக்கிறோம். இன்றைக்கி நிகழ்ச்சியில் யார் யார் எவ்வளோ பாயிண்ட் எடுத்திருக்கோம் அப்படிங்கிறத சொல்லிடலாம். எப்போ போல் பார்த்தீங்கன்னா நேயர்கள் தான் வின் பண்ணியிருக்காங்க, 5 மதிப்பெண்களோடு வின் பண்ணியிருக்காங்க, சூப்பருங்க. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா எனக்கு 3 மதிப்பெண், உஷாவுக்கு 2 மதிப்பெண். யார் யார் என்ன மதிப்பெண் எடுத்திருக்காங்கன்னு கேட்கலாம். கோவில்பட்டி சீமா வந்து 1 மதிப்பெண், விஎம் சத்திரம் அம்புஜம் அம்பலவாணன் 1 மதிப்பெண், பெருமாள்புரம் கோமதி நமச்சிவாயம் 1 மதிப்பெண், வெக்காளிப்பட்டி ரேணுகா தேவி 1 மதிப்பெண், முகவூர் ஜோதி. அப்புறம் வந்து எனக்கு பாயிண்ட் கொடுத்தது யாரெல்லாம் அப்படின்னா கோவில்பட்டி சீமா, பெருமாள்புரம், கோமதி நமச்சிவாயம், முகவூர் ஜோதி. உங்களுக்கு பாயிண்ட் கொடுத்தவங்க விஎம் சத்திரம், அம்புஜம் அம்பலவாணன், வெக்காளிப்பட்டி ரேணிகா தேவி. எல்லாத்துக்கும் நன்றிகளும் வாழ்த்துக்களும் சொல்லிக்கிறோம். மீண்டும் நாளைக்கு 4-2 பொதுகிதும கேம் ஷோ உங்களுக்காக காத்துட்ருக்கு. இதுவரைக்கும் நிகழ்ச்சியில் ரொம்ப உற்சாகமாக அவங்க கூட பேசிட்டு இருந்தோம் நான் எஸ் லெசி ஜெகன் மற்றும்
1: நான் உஷா.
0: நிகழ்ச்சியில் நிறைவான பாடல் உங்களுக்காக வந்துட்டுருக்கு. மின்சார கனவு திரைப்படத்திலிருந்து பாடலை தொடர்ந்து கேட்கலாம். 5 மணிக்கான செய்தி சுருக்கம்.

0: நேரம் 5 மணி, தொடர்வது செய்தி சுருக்கம்.
1: வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் ஷியாமளா. பிரதமர் திரு நரேந்திர மோடி, ரஷ்ய அதிபர் திரு விளாடிமிர் புட்டின் இடையேயான பேச்சுக்கள் இன்று புதுதில்லியில் நடைபெற்றன. பிரிக்ஸ் உச்சி மாநாடு நாடுகளுக்கு இடையேயான ஒத்துழைப்பை மேலும் வலுப்படுத்த உதவிடும் என்று மத்திய அமைச்சர் திரு அமித்ஷா கூறியுள்ளார். உலக வர்த்தக அமைப்பின் நெறிமுறைகளுக்கு எதிராக சில நாடுகள் தன்னிச்சையாக வரிவிதிப்பு நடவடிக்கைகளில் ஈடுபடுவது குறித்து பிரிக்ஸ் அமைப்பு கவலை தெரிவித்துள்ளது. சாலை கட்டமைப்பு வசதிகளை மேம்படுத்துவதற்கு உயர் முன்னுரிமை அளிக்கப்பட்டுள்ளதாக மத்திய அமைச்சர் திரு நிதின் கட்கரி கூறியுள்ளார். மின்னணு வர்த்தகம் தொடர்பான நெறிமுறைகளில் நுகர்வோர் நலனை பாதுகாக்கும் வகையிலும் வெளிப்படைத்தன்மையை மேம்படுத்தும் வகையிலும் திருத்தங்கள் கொண்டுவரப்பட்டுள்ளதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. நாடு முழுவதும் 80 லட்சத்திற்கும் மேற்பட்டோருக்கு கர்ப்பப்பை வாய் புற்றுநோய் தடுப்பூசி செலுத்தப்பட்டுள்ளதாக மத்திய அரசு கூறியுள்ளது. முதுபெரும் தமிழறிஞர் பேராசிரியர் சாலமன் பாப்பையா மதுரையில் இன்று காலமானார். அவருக்கு வயது 90. அன்னாரது மறைவுக்கு தலைவர்கள் பலர் இரங்கல் தெரிவித்துள்ளனர். தமிழகத்தில் மின்வெட்டு நிலவுவதாக தவறான தகவல் பரப்பப்படுவதாக சட்டப்பேரவை துணைத் தலைவர் திரு ரவிசங்கர் கூறியுள்ளார். ஊழலற்ற நிர்வாகத்தை தாவேக அரசு உறுதி செய்துள்ளதாக கூட்டுறவுத்துறை அமைச்சர் திரு காந்திராஜ் தெரிவித்துள்ளார். மதுராந்தகம் மற்றும் தாராபுரம் சட்டப்பேரவை தொகுதி இடைத்தேர்தலில் தேசிய ஜனநாயக கூட்டணி வெற்றி பெறும் என்று பிஜேபி நம்பிக்கை தெரிவித்துள்ளது. கள்ளக்குறிச்சி மாவட்டம் சின்னசேலம் அருகே மாணவியை பாலியல் வன்கொடுமை செய்த ஆசிரியருக்கு போக்சோ சட்டத்தின் கீழ் அதிகபட்ச தண்டனை கிடைப்பதை தாவேக அரசு உறுதி செய்ய வேண்டும் என்று தேமுதிக கோரியுள்ளது. கொரியாவில் நடைபெற்று வரும் உலக பாரா துப்பாக்கிச்சுடும் சாம்பியன் போட்டியில் இந்தியா வெண்கலப் பதக்கம் வென்றது. சீனாவில் நடைபெற்று வரும் ஆசிய கோப்பை ஜூனியர் ஹாக்கி போட்டியின் ஆடவர் பிரிவில் இந்தியா இறுதி ஆட்டத்திற்கு முன்னேறியுள்ளது. ஜப்பான் பாரா பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் சுகந்த் கடம், உமேஷ் விக்ரம்குமார், பிரமோத் பகத், அபிஜித் சகுஜா ஆகியோர் அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளனர். வியட்நாம் ஓபன் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் ரக்ஷிதா ஸ்ரீ அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளார். எகிப்தில் நடைபெற்ற சர்வதேச டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் ஆராத்யா ஷித்திஜ் அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளார். 17 வயதுக்குட்பட்டோருக்கான ஆசிய பேட்மிண்டன் சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் ஷைனா மணிமுத்து அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளார். செய்தி சுருக்கம் நிறைவு பெற்றது.

0: 106.6 இசையோடு என்றும் நீங்கள்.
1: இனிய உற்சாகமான மாலை வணக்கம் நேர்களே, நேரமாய்ந்து

0: 2.6 இசையோடு என்றும் நீங்கள்.
1: இனிய உற்சாகமான மாலை வணக்கம் நேர்களே, நேரம் 5:03 ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலி நிலையம் ரெயின்போ 102.6 இது படமும் பாடலும் நிகழ்ச்சி. நிகழ்ச்சியில் உங்கள் கூட பேசிகிட்டு இருக்கேன் நான் யோ செல்லசி ஜெகன். இன்னைக்கு 1988 வெளிவந்த திரைப்படங்கள்லேருந்து பாடல்களும் திரை தகவல்களும் கேட்டு தெரிஞ்சுக்க இருக்கிறோம். எயிட்டிஸ் அப்படின்னு வந்துமே சில பல பாடல்கள்லாம் நம்ம மனசில் நிற்கும் பாருங்க. அந்த மாதிரி சூப்பரான பாடல்கள்லாம் 1988 வெளிவந்த திரைப்படங்கள்லேருந்து நம்ம மனசில் நிற்கிற மாதிரி பதிகிற மாதிரி நம்ம விஷ் லிஸ்டில் இருக்கிற நிறைய பாடல்கள் இந்த ஆடலில் இருக்குங்க. அதில் முதல்ல என்ன அப்படின்னா, ஃபஸ்ட்டு நாம் கேட்க போகிற பாடல் எந்த திரைப்படத்தில் இடம்பெற்றது அப்படின்னு ஒரு சின்ன க்ளூ கொடுக்கும், நீங்கள் கண்டுபிடிங்களேன். ஒரு குழந்தையோட அன்பையும் ஒரு தாயோட பாசத்தையும் ரொம்ப அழகாக சொல்லியிருக்கக்கூடிய ஒரு ஹார்ட் டச்சிங் மூவி அப்படின்னு இதை சொல்லலாம். அதுதாங்க என் பொம்மைக்குட்டி அம்மாவுக்கு. 1988 வெளியான இந்த திரைப்படம் பார்த்திங்கன்னா ஃபாசில் வந்து இயக்கியிருப்பாங்க இந்த திரைப்படத்தை. இதில் யாரெல்லாம் நடிச்சிருப்பாங்க அப்படின்னா சத்யராஜ், ரேவதி, ரகுவரன், ரேகா இவங்கெல்லாம் வந்து முக்கியமான கதாபாத்திரத்தில் நடிச்சிருப்பாங்க. ஒரு குழந்தைக்கும் அவங்கள சுற்றி இருக்கக்கூடிய மனிதர்களுக்கும் உறவாகிற அந்த பாசம் தான் அந்த படத்தோட ஒரு பியூட்டிஃபுல்லான கோர் அப்படின்னு சொல்லலாம். குழந்தையோட ஒரு இன்னசென்ஸ், அந்த குழந்தைய பார்த்துக்கிற அன்பு, குடும்ப உறவுகளுக்குள்ளே வரக்கூடிய அந்த எமோஷ்னல் மூமெண்ட், இதெல்லாமே கதையை வந்து நம்ம மனசோட கனெக்ட் பண்ணுற ஒரு ஃபீலை கொண்டு வருது. குறிப்பாக குழந்தை மீது உருவாகிற பாசம் எப்படி ஒரு குடும்பத்தோட வாழ்க்கையே மாற்றுது அப்படிங்கிறதாங்க இந்த படம். இந்த படத்தில் மியூசிக் பார்த்திங்கன்னா இளையராஜா வந்து சூப்பரான பாடல்கள்லாம் கொடுத்துருப்பாங்க. என் பொம்மை குட்டி அம்மாவுக்கு ஆறாரோ அந்த பாடலாக இருக்கட்டும், இன்னும் குயிலே குயிலே குயிலக்கா அந்த பாடல், இப்படி சூப்பரான பாடல்கள் என் பொம்மை குட்டி அம்மாவுக்கு அப்படின்னு சொன்னதும் நம்மளுக்கு எந்தெந்த பாடலாம் இந்த இதில் உண்டு அப்படின்னு யோசிக்கிற மாதிரியான பாடல்களுங்க. இந்த படமும் பார்த்திங்கன்னா ஒரு சின்ன குழந்தையை வந்து இந்த சத்யராஜ் சுகாஷினி தம்பதிகள் வந்து ஒரு சின்ன விபத்தில் வந்து அவங்க குழந்தையை இழந்துருவாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சுகாஷினி வந்து ஒரு இயல்பான வாழ்க்கைக்குள்ளே வரமாட்டாங்க. அப்படியே போயிட்டே இருக்கும்போது ஒரு குழந்தையை வந்து காப்பகத்துலேருந்து எடுத்து வளர்க்கவும் ஆரம்பிக்கிறாங்க. பின்னாடி நாளில் தான் தெரியுது இந்த யாருடைய குழந்தை அப்படின்னு. உண்மையான பெற்றோர் வந்து அந்த குழந்தையை தேடுறாங்க, கேட்குறாங்க. இதனால் படம் முழுக்க பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு கொஞ்சம் ஜாலியாக அந்த குழந்தை கூட சுகாஷினி விளையாடுறது இந்த மாதிரி சீன்லாம் நம்ம பார்க்க முடியும். அதுக்கப்புறம் போக போக பார்த்திங்கன்னா உண்மையான பெற்றோரில் அந்த குழந்தையோட உண்மையான அம்மா வந்து ரேகா வந்து மனநிலை பாதிக்கப்பட்ட ஒரு பெண்ணாக ரொம்ப சூப்பராக அவங்களோட நடிப்பை வந்து வெளிப்படுத்தியிருப்பாங்கங்க. லாஸ்ட்டாக அந்த குழந்தை வந்து யார்கிட்ட போகுது, யார் அந்த குழந்தையை வந்து வளர்க்குறாங்க அப்படிங்கிறதான் இதில் ட்விஸ்ட்டே. இப்போ நாம் அந்த திரைப்படத்துலேருந்து குயிலே குயிலே குயிலக்கா அப்படிங்கிற பாடலை கேட்கலாம் சித்ரா குரலில்.
2: குயிலே குயிலே குயிலக்கா, குயிலே குயிலே குயிலக்கா, கூட்டுக்குள்ளே

திருநெல்வேலி மாவட்ட அறிவியல் மையம் சென்னை தனுஸ்ரீ வெஞ்சர் சார்பில் தேசிய பொறியாளர் தினத்தை முன்னிட்டு செப்டம்பர் 15 முதல் 17 வரை பள்ளி கல்லூரி மாணவர்கள் பொதுமக்களுக்கு ரிமோட் கண்ட்ரோல் கார் ரேசிங், ஃபேஷன் ஷோ மற்றும் ரங்கோலி போன்ற பல்வேறு போட்டிகள் அறிவியல் மையத்தில் நடைபெறுகிறது. தொடர்பு கொள்ளுங்கள் 8838586904.

நேரம் 5:11. படமும் பாடலும் நிகழ்ச்சியில் இன்றைக்கி 1988 வெளியான திரைப்படங்கள் இந்த பாடல்களும் திரை தகவல்களும் கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு இருக்கோம். அடுத்ததாக நாம் தெரிஞ்சுக்க போகிறது அக்னி நட்சத்திரம் திரைப்படம் பற்றி தாங்க. ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி 1988 வெளிவந்த தமிழ் சினிமாவில் ஒரு ட்ரெண்ட் செட்டராக அமைஞ்ச ஒரு திரைப்படம் தான் மணிரத்னம் அவங்க டைரக்ட் பண்ண அக்னி நட்சத்திரம் திரைப்படம். இந்த கதை இதில் யாரால் நடிச்சிருப்பாங்க அப்படின்னா பிரபு, கார்த்திக், கமலா, நிரோஷா, விஜயகுமார் இவங்கெல்லாம் நடிச்சிருப்பாங்க. இதோட கதை சுருக்கம் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரே தந்தைக்கு பிறந்த ரெண்டு பசங்க. ஆனால் வந்து தாய்மார் எப்படின்னா ஒரே தந்தை, ஆனால் தாய் வந்து வேற. கௌதம் அசோக் அப்படிங்கிற கேரக்டரில் பிரபு அவர்களும் கார்த்திக் அவர்களும் வந்து நடிச்சிருப்பாங்க. ரெண்டோருமே பார்த்திங்கன்னா ஒருவருக்கொரு எப்போவுமே வந்து பிடிக்காமல் ஒரு மோதலோடே இருக்காங்க. ஆனால் அவங்களுடைய தந்தை விஸ்வநாத்துக்கு வந்து ஒரு ஆபத்து அப்படின்னு வரும்போது அந்த பகையை மறந்து ரெண்டோரும் ஒன்றா செயல்பட வேண்டிய சூழல் உருவாகுது. அதனால் அண்ணன் தம்பி உறவும் குடும்ப பிரச்சனை காதல் ஆக்ஷன் இதெல்லாமே கலந்த ஒரு கிரிப்பிங் ஸ்டோரியாக தான் இது இருக்குதுங்க. என்ன சொல்லணும் அப்படின்னா இதில் மியூசிக் அப்படின்னா இளையராஜா அவங்க வந்து சூப்பரான ஹிட்டான பாடல்கள், அட்ராக்ஷனான பாடல்கள்லாம் கொடுத்துருப்பாங்க. நின்னு கோரி வர்ணம் அந்த பாடல் வந்து ரொம்ப ஃபேமஸான ஒரு பாடலாக இருந்துச்சு இந்த திரைப்படம் வெளியான ஆண்டிலிருந்து இன்னைக்கு வரைக்குமே. அதே போல் ராஜாதி ராஜா பாடலாக இருக்கட்டும், தூங்காத விழிகள் ரெண்டு அந்த பாடல், இந்த பாடல்கள் எல்லாமே இன்னைக்கு எவ்வளோ வருஷங்கள் தாண்டி வந்தாலும் கூட ரசிகர்களோட பிடிச்ச பாடல் லிஸ்ட்டில் கண்டிப்பாக இது இருக்குங்க. இந்த படத்தோட ஸ்பெஷல் என்ன அப்படின்னா மணிரத்னம் அவரோட ஸ்டைலிஷான ப்ரெசன்டேஷனும் அதோட லைட்னிங் அது மாதிரி சினிமேட்டோகிராஃபி இதெல்லாமே அந்த காலத்துலேயே புதுசான ஒரு விஷுவல் ஃபீலை வந்து ரசிகர்களுக்கு கொடுத்துச்சு. குறிப்பாக பாடல் காட்சிகளில் லைட்டிங், கலர், கேமரா, மூமெண்ட் இது எல்லாமே வந்து ஒரு ஸ்டைலிஷாக இப்படி புதுசாக பார்க்குற மாதிரி ஒரு

0: ஃபீல் இருந்துச்சுன்னு வைங்களேன். இந்த திரைப்படம் தமிழ் சினிமாவில் லைட்டிங்க்கு ஒரு புதிய ஸ்டாண்டர்டாக உருவாக்குன ஒரு ட்ரெண்ட் செட்டராக குறிப்பிடப்படுது இன்னைக்கு வரைக்குமே. அதோடு 1988 ஆண்டிற்கான சிறந்த திரைப்படத்திற்கான தமிழக அரசின் திரைப்பட விருது 3வது இடத்துல இந்த படத்துக்கு கிடச்சிச்சு. அதோட 200 நாட்களுக்கு மேலே தியேட்டரில் ஓடி மிகப்பெரிய வெற்றி பெற்ற திரைப்படங்க இந்த அக்னி நட்சத்திரம். இதில் வந்து காமெடி காட்சி அப்படின்னு சொல்லணும்னு வைங்களேன், ஜனகராஜ் அவர்கள் வந்து அவங்க வந்து காமெடியை வந்து நல்லா அப்படி அழகாக ஃபுல்ஃபில் பண்ணி கொண்டு போயிருப்பாங்க. என்னென்னா, என் பொண்டாட்டி ஊருக்கு போயிட்டா அப்படின்னு ஒரு காமெடி. என்னென்னா, அவங்க வந்து குழந்தை பேருக்காக பொண்டாட்டி வந்து ஊருக்கு போக வேண்டிய ஒரு சூழ்நிலை. ஆனால் வந்து அவங்க வந்து அது ஃபீல் பண்ணுற மாதிரி, ஐயோ நீ போகாத அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. ஆனால் உள் மனசுக்குள்ளே போகட்டுமேனு ஒரு எண்ணமும் இருக்குது. ஆனால் அதை வெளிக்காட்டாமல் ரொம்ப ஃபீல் பண்ணுற மாதிரி அவங்க ஒய்ஃப் கிட்ட, ஐயோ நீ போறியா, நான் எப்படி இருப்பேன், அந்த மாதிரியெல்லாம் நிறைய டெலாக்லாம் சொல்லுவாங்க. அப்புறம் பஸ் வந்து ஸ்டார்ட் ஆகி போனதும், ஐயோ என் பொண்டாட்டி ஊருக்கு போயிட்டா அப்படின்னு ரொம்ப ஹாப்பியாக அங்கே உள்ள எல்லாரையும் கட்டி பிடிச்சி அப்படியே ரொம்ப தன்னோட மகிழ்ச்சியை வெளிப்படுத்திட்டே இருக்கும் போது பஸ் பார்த்தீங்கன்னா அப்படி ரெண்டாவது வரும் வந்துட்டு அப்படி ஷாக் ஆகி பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா அவங்க ஒய்ஃப் வந்து முன்னாடி வந்து அப்படியே நிற்பாங்க. என்னடா இதுன்னு பார்த்தா, நீ இன்னும் போகலையான்னு கேட்கப்போ, என் பேக் உங்ககிட்ட இருக்குது கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு வாங்கிட்டு போவாங்க. அந்த ஃபீல் வந்து சும்மா செமையாக இருக்கும். இதை வந்து நம்ம நிறைய அதை வந்து காமெடி காட்சிகளே நம்ம பார்த்துருப்போம். இப்போ நாம் அதை கேட்கலாம்.
1: என்னை விட்டுட்டு போறேன், நீ இல்லாம நான் எப்படி தனியா இருக்க போறேன்.
2: நான் என்ன ஓடியா போறேன், புள்ளதானே பெத்துக்க போறேன்.
1: அத்த வேணா அத்த, தங்கமணி இங்கேயோ புள்ள பெத்துக்கிட்டா.
3: அதுவும் சரி, நானும் பட்டணத்திலே இருந்த மாதிரி ஆச்சு.
2: நீங்க சும்மா இருங்க, அது நல்லதில்ல தம்பி. ஒரு பொண்ணு தாய் வீட்டுலதான் குழந்தை பெத்துக்கணும், அதுதான். கூடாது
3: தங்கமணி, சீக்கிரம் வாமா, வண்டி புறப்பட போகுது.
2: நல்லா ஞாபகம் வச்சுக்க,
3: என்ன
1: விட்டு போக. போட்டாட்டி ஊருக்கு போயிடுச்சா,
4: இன்னும் ஊருக்கு போல.
2: எப்படி போறது, பையன் உங்ககிட்ட இருக்கே.

நேரம் 5:23 நிமிடம். படமும் பாடலும் நிகழ்ச்சி கேட்டுக்கிட்டு இருக்கோம். அடுத்ததா நம்ம நிகழ்ச்சியில் 1988 வெளியான திரைப்படம் அண்ணா நகர் முதல் தெரு. இந்த படத்தை வந்து பாலு ஆனந்த் வந்து டைரக்ட் பண்ணியிருப்பாங்க. இந்த படத்தில் பார்த்தீங்கன்னா சத்யராஜ், அம்பிகா, ரகுவரன், மணிவண்ணன் இவங்கெல்லாம் நடிச்சிருப்பாங்கங்க. இந்த படத்தோட கதை அப்படின்னு பார்த்தீங்கன்னா அண்ணா

முதல் தெருவில் வசிக்கிற நடுத்தர குடும்பங்களோட வாழ்க்கையும் அவர்களுடைய சந்தோஷம், பிரச்சனை, உறவுகள் இதெல்லாம் மையமாக வைத்து கதை வந்து நகர்ந்த போது, கதாநாயகனாக சத்யராஜ் வந்து வாழ்க்கையில் முன்னேறணும் அப்படிங்கிற எண்ணத்தோடு இருக்கிற ஒரு இளைஞனாக நடிச்சிருப்பாங்க. உங்களுடைய வாழ்க்கையில் காதல், குடும்ப பொறுப்புகள், பொருளாதார சிக்கல்கள், இப்படி பல பிரச்சனைகள் ஒன்றுக்கு பின் ஒன்றா வந்துட்டே இருக்குது. ஆனால் இந்த சூழ்நிலைகளை அவங்க எடுக்கிற முக்கியமான முடிவுகள், அவங்கள சுற்றி இருக்கிற மனிதர்களோட உறவுகள், இதுதான் எல்லாம் சேர்ந்து தான் கதைக்கு சுவாரஸ்யத்தை கொடுக்குது. கதையில் காதல், குடும்ப பாசம், நகைச்சுவை, சென்டிமெண்ட் இதெல்லாமே கலந்து இருக்கிறதால சீரியஸாக மட்டுமே அந்த கதை போகாமல் ஒரு என்டர்டெயின்மெண்ட்டாகவும் நல்ல ஒரு ஃபீல் கொடுக்குற ஒரு படமாக தான் இது இருக்குது. அந்த காலத்தில் பார்த்திங்கன்னா சென்னையில் வந்து ஒரு நகர வாழ்க்கையில் மிடில் கிளாஸ் குடும்பங்களோட அன்றாட சூழல் வந்து அவங்க வசிக்கிற அந்த தெருவில் கூடியிருக்கக்கூடிய மனிதர்களோட உறவு எப்படி இருக்கும் அப்படிங்கிறத ரொம்ப இயல்பாக காட்டியிருக்கிறது தான் இந்த படத்தோட அழகுன்னு சொல்லலாம். ஆனால் இதில் ட்விஸ்ட் என்ன அப்படின்னா, அண்ணா நகர் முதல் தெரு அப்படின்னு டைட்டில் வச்சு நல்லழகாக காட்சிப்படுத்தியும் காட்டியிருப்பாங்க. ஆனால் இந்த ஷூட்டிங் வந்து எதுவுமே அண்ணா நகரில் எடுக்கலை அப்படிங்கிறது தான். இது பார்த்திங்கன்னா 1988 இந்த படம் வெளியாச்சு. இந்த ஷூட்டிங் பார்த்திங்கன்னா 1987 ஜூலையிலேருந்து நவம்பர் வரைக்கும் நடந்துச்சு. ஆனால் உண்மையாகவே எந்த காட்சியுமே அண்ணா நகரில் படமாக்கப்படவில்லை அப்படிங்கிறது தான் உண்மை.

0: என்ன அப்படின்னா, நம்ம இப்போ சொன்னோம்ல, ஒரு நடுத்தர குடும்பத்தோட ஒரு வாழ்க்கையை எப்படி எடுத்துகிட்டு போகிறது, ஒவ்வொரு நாளும் எவ்வளோ வரவு இருக்குது எவ்வளோ செலவு இருக்குது, இதெல்லாம் பார்த்து தான் செலவு பண்ணுவாங்க. இப்போ நம்ம எதுக்கு இதை சொல்கிறோன்னா, ஒரு காட்சி வந்து ஒரு மறக்க முடியாத காட்சியாக இருக்கும். ஜனகராஜ் அவர்களும் கார்த்திக் அவர்களும், இந்த சத்யராஜ் அவர்களும் வந்து ஃப்ரெண்டு. அப்போது சத்யராஜ் அவர்கள் வந்து ஊர்லேருந்து வருவாங்க. இதை வந்து இன்டர்வியூக்கு ரெடி ஆகி பஸ் ஸ்டாப்பில் நிற்கிற அந்த ஜனகராஜ் வந்து அவங்க பார்த்துட்டு, ஐயையோ என்னடா இவன் பெட்டியும் படுக்குமே வந்துட்டானே, நம்மளுக்கு செலவு வச்சிட போகிறானா அப்படின்னு யோசிச்சுட்டு, நம்மளை பார்த்துடக்கூடாது அப்படின்னு அங்கேருந்து அப்படியே எஸ்கேப் ஆகி வீட்டுக்கு போயிடுவாங்க. அவங்க அம்மா கிட்ட சொல்லுவாங்க, கதவெல்லாம் க்ளோஸ் பண்ணிட்டு சொல்லுவாங்க, இப்படியாக்கும் வந்திருக்கான், அதனால் நீங்கள் வந்து, அதனால் நான் ரிட்டர்ன் வந்துட்டேன் அப்படின்னு சொல்லுவாங்க. அவங்க அம்மா, ஏன்ப்பா அந்த பிள்ளையை கூட்டிகிட்டு வந்திருக்கக்கூடாதுன்னு சொல்லும்போது, இவங்க பட்ஜெட் கணக்கெலாம் சொல்லுவாங்க, எது எது எவ்வளோ விலையில் விற்குது, எப்படி ஒரு ஆளை உட்கார வச்சு சாப்பாடு போட முடியும் அப்படின்னு கேட்பாங்க. அப்படி பேசிட்டு இருக்கும்போதே பார்த்தீங்கன்னா, சத்யராஜ் அவர்கள் வந்து கதவு தட்டுவாங்க. திறந்ததும் எப்படி என்ன சொல்கிறதுன்னு புரியாமல் வா அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. தொடர்ந்து அப்படியே அந்த காம்பெனி வந்து நகர்ந்த போது வீட்டில் நல்லா உபசரிக்கிறாங்க. ஜனகராஜ் அவர்கள் வந்து நினச்சது நடக்கலை, ஆனால் சத்யராஜ் அவர்கள் நினச்சது நடந்துருச்சு. அதுதான் அந்த காமெடி, அதை நம்ம இப்போ கேட்கலாம்.
1: எங்க 12th படிச்சீங்களா? போயிருச்சுப்பா. கொஞ்சம் இருந்திருக்க சொல்லக்கூடாதா?
2: நாங்கெல்லாம் சொன்னா இருப்பானா?
3: மாதவா, ராசி பலன் பார்க்காம வந்துட்டியாடா, உன் நேரமே சரியில்லடா.
2: சௌக்கியமா?
4: சௌக்கியம்னா தலைவா, இந்த அட்ரஸ் எங்கன்னு சொல்லுங்க.
2: இப்படியே நேரம் போனா வந்துடும். போ போ.
4: படிக்காமே சொல்றீங்க, நல்லா மெட்ராஸுங்க.
3: ஐயோ, நம்ம சிவராம மாதிரி தெரியுது, பார்த்தான்னா வீட்டுல வந்து பந்தி விரிச்சிருவான். நம்ம இப்ப இருக்கிற கஷ்டத்துக்கு வேண்டவே வேண்டாம், ஓடிடுவோம்.
1: பாக்குறதுக்குள்ள எஸ்கேப் ஆகி ஓடி வந்துட்டா, கில்லாடிடா நீ.
5: ஏய் மாதவா, என்னடா இவ்வளவு அவசரமா திரும்பி வந்துட்ட, ஏதாவது மறந்துட்டு போயிட்டியா?
1: நம்ம கொடுமுடி கணக்கு புள்ள கோவிந்த்சாமியோட மகன் சிவராம தெருமனையில நின்னுகிட்டு நம்ம வீட்டு அட்ரஸ் தேடிக்கிட்டு இருக்கோம்.
5: போய் அவளை கூட்டிட்டு வாடா, அந்த புள்ளைய பார்த்து ரொம்ப நாளாச்சு.
1: நீ ஏன்டா எனக்கு அம்மாவை புரிஞ்சே தெரியல. ஒரு கிலோ அரிசி என்ன விலை இருக்கு தெரியுமா?
5: 3.70 ரூபாய்.
1: அது ரேஷன்ல அனாச்சி கடையில
5: கொஞ்சம் அதிகமா இருக்கும்.
1: அம்மா, ஒரு நேரத்துக்கு அவன் இவ்வளவு திணித்தும்மா. அம்மா, இது மெட்ராஸ். ஒரு நாளைக்கு ஒருத்தன் எக்ஸ்ட்ரா வந்தா கூட வீட்டுக்கார வாடகை அதிகமா கேட்பான். வந்தவன் வந்தமா பார்த்தமா போனமான இருந்தா பரவாயில்ல, இவன் பெட்டி பொடிக்கோட வந்துகிட்டு இருக்காமா, டென்ட் அடிச்சிருவ மாதிரி தெரியுது. யாரு யாரு அது? யாருங்க?
2: டேய் மாதவா,
3: ஐயோ, நான் பாக்குறது கனவா நனவா? ரொம்ப அம்மா இங்க வந்து போற யார் வந்திருக்காங்கன்னு உன்ன நான் நடிக்காத நாளே இல்லடா.
4: அம்மா சௌக்கியமா இருக்கீங்களா?
5: நல்லா இருக்கேன்ப்பா. நீ என்னப்பா அப்படி அழைச்சு போயிட்ட?
4: ஐயோ, ஒரே அழைச்சல்மா.
5: அப்படியா?

இந்த அண்ணா நகர் முதல் திரைப்படத்திற்கு இசை பார்த்திங்கன்னா சந்திரபோஸ் அவர்கள் வந்து இசையமைச்சிருப்பாங்க. படத்தோட பாடல்கள் வந்து அந்த காலத்திலேயே ரசிகர்கள்கிட்ட நல்ல வரவேற்பும் பெற்றுச்சு. குறிப்பாக அண்ணா நகர் முதல் திரு அப்படிங்கிற டைட்டிலில் நினைவு வைக்கிற மாதிரியான பாடல்களும், அது கூடவே வந்து எல்லா சாங்ஸுமே வந்து அடிக்கடி கேட்கணும் அப்படின்னு தோன்ற மாதிரியான பாடல்கள். இப்போ நம்ம நிகழ்ச்சியில் அந்த திரைப்படத்திலேருந்து பாடல் கேட்கலாம்.

திருநெல்வேலி மாவட்ட அறிவியல் மையம் சென்னை தனுஸ்ரீ வெஞ்சர் சார்பில் தேசிய பொறியாளர் தினத்தை முன்னிட்டு செப்டம்பர் 15 முதல் 17 வரை பள்ளி கல்லூரி மாணவர்கள் பொதுமக்களுக்கு ரிமோட் கண்ட்ரோல் கார் ரேசிங், ஃபேஷன் ஷோ மற்றும் ரங்கோலி போன்ற பல்வேறு போட்டிகள் அறிவியல் மையத்தில் நடைபெறுகிறது. தொடர்பு கொள்ளுங்கள் 8838586904.

0: இப்படித்தான் ஒரு நாள் காலையில எந்திரிச்சு போய் இந்த பக்கம் பார்த்தா
1: மேகம் பூவாய் தூவும்.
0: என்னடா இந்த பக்கம் ஒரே தூரலா இருக்குன்னு அந்த பக்கம் பார்த்தா
1: இதுவரை இல்லாத உணர்வு இது இதயத்தை.
0: இது இந்த பக்கமா போனா தூருது, அந்த பக்கமா போனா துண்டாக்குதுன்னு பின்பக்கமா போனா
2: உங்க பொன்னான கைகள் பொன்னாகலாமா, உதவிக்கு வரலாமா, சம்மதம் வருமா?
0: என்ன எந்த பக்கம் பார்த்தாலும் ஒரே பாட்டா இருக்கு.
3: இசை மலைனா அப்படித்தான் இருக்கும்.
0: என்ன இசை மலையா?
4: ஆமா, நம்ம நெல்லை பண்பலைனாலே எப்பவும் இசை மலை தானே.
0: ஓஹோ, அப்போ எப்போதும் கேளுங்க.
3: இது 102.6.

நேரம் 5:34 படமும் பாடலும் நிகழ்ச்சியில் அடுத்ததாக 1988 வெளியான சூப்பர் ஹிட் திரைப்படம் தர்மத்தின் தலைவன் பற்றி தெரிஞ்சுக்கலாங்க. இந்த படத்தை பார்த்தீங்கன்னா எஸ்பி முத்துராமன் வந்து டைரக்ட் பண்ணியிருப்பாங்க. இந்த படத்தில் ரஜினிகாந்த், பிரபு, குஷ்பு, சுகாஷ்னி இவங்கெல்லாம் முக்கியமான கதாபாத்திரத்தில் நடிச்சிருப்பாங்க. குறிப்பாக ரஜினிகாந்த் அவர்கள் வந்து ரெட்டை வேடத்தில் நடிச்சிருக்கிறது தான் இந்த படத்தோட மிகப்பெரிய ஹைலைட். கதையில் வந்து ரஜினிகாந்த் அவர்கள் 2 வேடங்களில் வராங்க. ஒருத்தருடைய வாழ்க்கை இன்னொருத்தருடைய வாழ்க்கையோட எதிர்பாராத விதமாக இணையுது. குடும்ப பாசம், சகோதர உறவு, காதல் பிரச்சனைகள், இப்படி கதை வந்து விறுவிறுப்பாக போயிட்டுருக்கு. குறிப்பாக 2 ரஜினிகாந்த் கதாபாத்திரங்களுக்கு இடையிலான அந்த கான்ட்ராஸ்ட் தான் படத்துக்கு இன்னும் தனி சுவாரஸ்யத்தும் கொடுக்குது. அதுலேயும் பார்த்தீங்கன்னா ரஜினிகாந்த் அவர்கள் வந்து டபுள் ஆக்ஷன் பண்ணியிருக்கிறதெல்லாம் ஒரே ஃப்ரேமில் 2 கதாபாத்திரங்களை காட்டுற அந்த காட்சிகள் வந்து ரசிகர்கள்கிட்ட ஒரு பெரிய அட்ராக்ஷனை உண்டு பண்ணிச்சு அந்த காலத்திலேயே. அதோட ரஜினி அவர்களோட ஸ்டைலு, பிரபுவோட நடிப்பு, குஷ்பு, சுகாஷ்னி அவங்க ரெண்டும் அந்த கதாபாத்திரங்களை அந்த பேலன்ஸ் பண்ண விதம், இதெல்லாமே படத்துக்கு சூப்பரான ஒரு ஹைலைட்டாக கொடுத்துச்சு. ரசிகர்கள்கிட்டையும் பெரிய வரவேற்பை கொடுத்துச்சு.

0: அதுலேயும் ஒரு காமெடி காட்சி அப்படின்னா நிறைய காமெடி காட்சிகள் ரஜினிகாந்த் அவர்களே வந்து இறங்கி நடிச்சிருப்பாங்க பாருங்கள். அதில் ஒரு காட்சி வந்துட்டு அவங்க வந்து ப்ரொஃபஸராக இருப்பாங்க. அப்போ வேஷ்டி சட்டை போட்டுட்டு தான் வந்து காலேஜ் போகிறது. அப்போ ஒரு நாள் வேஷ்டி கிட்ட மறந்து அப்படி போயிடுவாங்க. ஆனால் அது அவங்களுக்கே தெரியாது. வழியில் போகிறவங்களாம் வணக்கம் சொல்லுவாங்க, ஒரு மாதிரி சிரிப்பாங்க. என்னடா எல்லாரும் நம்மளை பார்த்து ஒரு மாதிரி சிரிக்கிறாங்க, ஓ சிரிக்க தானே செய்கிறாங்க அப்படின்னு ரொம்ப ஜாலியாக போய் ஃபஸ்ட் ஸ்டார்ட்டில் நின்றுட்டுருப்பாங்க. அங்கேயும் பார்த்தீங்கன்னா எல்லோரும் ஒரு மாதிரி பண்ணிவிட்டு அப்புறம் தான் பஸ் வருதா என்னெல்லாம் கேட்பாங்க. எல்லோரும் பதில் சொல்லிகிட்டே சிரிச்சுட்டே இருப்பாங்க. என்னடா இது வித்தியாசமாக சிரிக்கிறாங்களேன்னு இப்படி பார்க்கும்போது தான் தெரிஞ்சிடும் அவங்களுக்கே ரொம்ப ஷேம் ஷேம் பப்பி ஷேம் ஆயிரும். அதில் வந்து அவங்க ஓடி வீட்டுக்கு வந்ததும் எல்லோரும் என்னப்பா அப்படின்னு கேட்குறப்போ அவங்களுக்கே ஒரு மாதிரி ஆயிரும். அந்த காட்சியை நம்ம இப்போ கேட்கலாம்.
1: என்ன பண்றது, பஸ் வரைய நேரத்துக்கு வரணும், ஒன்னும் புரியலையே.
2: பிரபு சார், காலேஜுக்கா போறீங்க?
1: ஆமாங்க.
2: செத்தாருங்க எல்லாரும், இப்படியே போங்க. நீ வாமா

0: எல்லாம் ரொம்ப மகிழ்ச்சியோட இருக்காங்க. நாட்டுல ஏதோ நல்ல நடந்திருக்கு போது. ஏன் இன்னும் பஸ்ஸே வரல?
1: இங்க வேற கொடுமை.
2: என்ன பாலு, நான் சுமதி கிட்ட சொன்னது சரியா போச்சு.
0: என்ன சொன்னீங்க மாமா?
2: என்னைக்காவது ஒரு நாளைக்கு நீ வேட்டு கேட்ட மறந்துடுவேன்னு சொன்னேன்.

0: அது போட்டோம். தெருவில் இப்படியேவா வந்த?
1: ஆமா.
0: தோல்ல தான் துண்டு இருக்க, அதை எடுத்து கட்ட வேண்டியதானே?
1: அது மறந்து போச்சு.
0: என்னைக்காவது ஒரு நாளைக்கு நீ முண்டமா வெளியில போற
1: மாமா. சுமதி பாக்கல? இல்ல,
0: ஊர்ல எல்லாரும் பாத்துட்டாங்க. அப்புறம் சுமதி பார்த்தா என்ன பாக்காட்டி என்ன?

இந்த படத்தோட மியூசிக் பார்த்தீங்கன்னா இளையராஜா அவர்கள்ந்து இசையமைச்சிருப்பாங்க. ரஜினி அவர்களுடைய ஸ்டைலுக்கும் பிரபு அவர்களுடைய ஒரு இளமையான தோற்றத்துக்கும் ஏற்ற மாதிரி மெலோடி, எனர்ஜெட்டிக் சாங்ஸ் எல்லாம் கலந்து ஒரு சூப்பர் மியூசிக்கல் பேக்கேஜாக தான் இந்த படத்தோட பாடல்கள் எல்லாமே அமைஞ்சிருந்துச்சு. குறிப்பாக பார்த்தீங்கன்னா தென்பாண்டி தமிழே அந்த பாடலாக இருக்கட்டும், முத்தமிழ் அந்த பாடலாக இருக்கட்டும், வெள்ளிமணி, இப்படி எல்லா பாடலுமே எப்போவுமே கேட்கலாம் அப்படின்னு தோன்ற மாதிரியான சூப்பர் ஹிட் பாடல்கள்.

0: திருநெல்வேலி மாவட்ட அறிவியல் மையம் சென்னை தனுஸ்ரீ வெஞ்சர் சார்பில் தேசிய பொறியாளர் தினத்தை முன்னிட்டு செப்டம்பர் 15 முதல் 17 வரை பள்ளி கல்லூரி மாணவர்கள் பொதுமக்களுக்கு ரிமோட் கண்ட்ரோல் கார் ரேசிங், ஃபேஷன் ஷோ மற்றும் ரங்கோலி போன்ற பல்வேறு போட்டிகள் அறிவியல் மையத்தில் நடைபெறுகிறது. தொடர்பு கொள்ளுங்கள் 8838586904.
1: நேர்கள் ரொம்பவே ஜாலியா கேட்டுட்டு இருக்கீங்க ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் மத்திய அலை 1197 கிலோஹெர்ட்ஸ் மற்றும் பண்பலை 102.6 மெகா ஹெர்ட்ஸில் ஒலிபரப்பு.

நேரம் 5:46 படமும் பாடலும் நிகழ்ச்சியில் இன்றைக்கி 1988 வெளிவந்த திரைப்படங்கள்லேருந்து பாடல்களும் திரை தகவல்களும் கேட்டுக்கிட்டு இருக்கோம். அடுத்த திரைப்படம் என்ன அப்படின்னா, என் ஜீவன் பாடுது. இந்த படத்தோட கதை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, காதல், இசை, இதெல்லாமே வந்து ஒரு சூப்பர் நேச்சுரல் டச்சோடு இருக்கக்கூடிய ஒரு வித்தியாசமான கதை அம்சத்தோடு அமைஞ்ச ஒரு திரைப்படம். இதை வந்து டைரக்ட் பண்ணியிருப்பாங்க ஆர் சுந்தர்ராஜன் அவர்கள். இதில் நடிச்சிருப்பாங்க கார்த்திக் கதாநாயகனாகவும், சரண்யா பொன்வண்ணன் அவர்கள் வந்து கதாநாயகியாகவும் நடிச்சிருப்பாங்க. கூடவே சுதா, கேப்டன் ராஜு, பிரதாப் போத்தன், சினி ஜெயந்த், மனோரமா, இப்படி நிறைய பேர் கூடவே நடிச்சிருப்பாங்க. இந்த படத்தோட கதை அப்படின்னு பார்த்திங்கன்னா, நர்மதா அப்படிங்கிற ஒரு கல்லூரி மாணவி வந்து கல்லூரியில் சேர்கிறாங்க. அங்கே வந்து சுரேந்திரன் அப்படிங்கிற மாணவர் வரைஞ்ச ஒரு ஓவியத்தை வந்து, ஓவியத்தை, அவங்க எழுதின புத்தகங்கள் இதெல்லாம் அவங்க பார்க்கக்கூடிய ஒரு சிச்சுவேஷன் வருது. அதை பார்க்கும்போது ரொம்பவே வந்து அதால் கவரப்பட்டுறாங்க அவங்களுடைய திறமையால். அதனால் இவங்களை எப்படியாவது நம்ம மீட் பண்ணி ஆகணும் அப்படிங்கிற ஒரு தாட்டில் அப்படி போயிட்டே இருக்கும்போது, சுரேந்திரனை நிறைய சுச்சுவேஷனில் சந்திக்கலான்னு முயற்சி பண்ணுறாங்க. ஆனால் சந்திக்க முடியாமலே போகுது. அப்புறம் தான் தெரியுது அவங்க இறந்துட்டாங்க அப்படின்னு. ஆனால் அதுக்கு அப்புறமா சுரேந்திரன் அவருடைய ஆவி வந்து நர்மதாவை கூட வாழ்க்கையில் தோன்றி அந்த அவங்களோட கடந்த காலத்தையும் சுகமான கதையும் அவங்ககிட்ட ஷேர் பண்ணுது. அந்த பயணத்தில் இருவருக்கும் ஒரு ஆழமான பாசமும் காதலும் உருவாகுது. காதல், மர்மம், எமோஷ்னல் மொமெண்ட், இப்படி எல்லாம் சேர்ந்து அந்த படத்தோட கதை வந்து நகர்ந்து போகுது. இந்த படத்தோட இன்னொரு மிகப்பெரிய ப்ளஸ் பாயிண்ட் வந்து இந்த படத்தோட இசை அப்படின்னு சொல்லலாங்க. இளையராஜா அவர்களோட இசையில் சவுண்ட் ட்ராக் மொத்தமும் பார்த்திங்கன்னா 6 பாடல் இடம்பெற்றிருந்து, எல்லா பாடலுமே வந்து என் ஜீவன் பாடுது படத்தோட பாடல் அப்படின்னா இதை விட்டு வைக்க முடியாது அப்படின்ன மாதிரி எல்லா பாடலுமே கேட்கணும் அப்படின்னு நினைக்கிற ஆசைப்படுற பாடல் தாங்க. எல்லா படத்தை மாதிரியும் இது வந்து ஒரு சாதாரண ஒரு கதையாக இல்லாமல் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான பாயிண்ட்டாக இந்த கதையை வந்து அப்படியே நகர்த்தி

கொண்டு போயிருப்பாங்க. ஏன் அப்படின்னா, ஒரு பெண்ணுக்கும் அவள் சந்திக்கிற ஒரு ஆவிக்கும் இடையே உருவாகிற ஒரு எமோஷ்னல் ரிலேஷன்ஷிப்பை மையமாக வச்சுருக்கிற அதெல்லாம் இந்த காதல் சீன் மட்டும் இல்லாமல் எல்லாமே ஒரு சஸ்பென்ஸ் ஃபீலோடு இந்த படத்தோட ஒவ்வொரு நிமிடங்களும் நகர்ந்து போகிறது தான் உண்மையிலே ஹைலைட் அப்படின்னு சொல்லலாங்க. அதே மாதிரி காமெடிக்கும் பார்த்திங்கன்னா குறவே இல்லா மாதிரி பிரதாப் போத்தன் அவர்களும் மனோரமா அவர்களும் வந்து அந்த கேரக்டர் நல்ல உள்வாங்கி நடிச்சிருப்பாங்க. அதையும் வந்து நம்ம சொல்லியே ஆகணும். என்ன அப்படின்னா, ஒரு இடத்துல வந்து மனோரமா அவர்கள் வந்து லக்ஷ்மி வந்து பால் கறக்க மாட்டேங்குது அப்படின்னு பிரதாப் போத்தன் அவர்கள்கிட்ட வந்து சொல்லுவாங்க. ஏன் அப்படின்னா, இவங்க வந்து டாக்டர் பிரதாப் போத்தன் அவர்கள். அப்போது இவர் யோசிப்பார், என்ன இது லக்ஷ்மி பால் கறக்க மாட்டேங்குது, ஆமாம் எங்கள் வீட்டை மாடு அப்படிங்கும்போது இவர் சொல்வார், நான் எம்பிபிஎஸ்மா அப்படின்னு சொன்னால் அவங்களுக்கு புரியவே செய்யாது, எல்லாம் ஒன்று தராங்க, வாங்குங்க வந்து என்னென்னு பாருங்கங்க அப்படிம்பாங்க. அது உண்மையிலே பார்த்தவங்கள கண்டிப்பாக சிரிக்க வச்ச ஒரு காட்சியாக தான் இருக்க முடியும். இப்போ நாம் அந்த திரைப்படத்துலேருந்து பாடல் கேட்கலாம்.

நேர்கள் இணைந்திருப்பது ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் மத்திய அலை 1197 கிலோஹெர்ட்ஸ் மற்றும் பண்பலை 102.6 மெகா ஹெர்ட்ஸின் ஒலிபரப்பு.

நேரம் 5:54 மேடம். படமும் பாடலும் நிகழ்ச்சியில் நிறைவா நம்ம கேட்க இருக்கிற படம் என்ன அப்படின்னா குரு சிஷ்யன். 1988 வெளியான இந்த திரைப்படம் ரஜினிகாந்த் பிரபு இவருடைய கூட்டணியில் உருவான படம்ங்க. ஆக்ஷன், காமெடி, ஃப்ரெண்ட்ஷிப் இதெல்லாமே கலந்த ஒரு என்டர்டெய்னிங்கான திரைப்படம். படத்தை பற்றி சொல்லணும் அப்படின்னா எஸ்பி முத்துராமன் அவர்கள் வந்து இயக்கியிருப்பாங்க. இந்த படத்தில் ரஜினி, பிரபு, கௌதமி, சீதா இவங்க தான் முக்கியமான கதாபாத்திரத்திலும் நடிச்சிருப்பாங்க. கூடவே பார்த்திங்கன்னா சோ ராமசாமி, மனோரமாவும் காமெடி கேரக்டருக்கு நல்ல ஈடு கொடுத்து நடிச்சிருப்பாங்கங்க. இதோட கதை சுருக்கம் அப்படின்னா ரஜினிகாந்த் அவர்கள் வந்து மன்னார் அப்படிங்கிற கதாபாத்திரத்துலேயும், பிரபு வந்து பாண்டியன் அப்படிங்கிற கதாபாத்திரத்துலேயும் நடிச்சிருப்பாங்க. ரெண்டு பேரும் நல்ல நண்பர்கள். சில சூழ்நிலைகளால் அவங்க வந்து ஒரு பெரிய பணக்காரோட வீட்டில் வேலைக்கும் போகிறாங்க. அங்கே எதிர்பாராத விதமாக ஒரு பிரச்சனையிலையும் சிக்கிக்கிறாங்க. அதுக்கப்புறமா அந்த பிரச்சனைகளுக்கு பின்னாடி இருக்கிற உண்மையை கண்டுபிடிக்கவும் அநியாயத்தை எதிர்க்கவும் சேர்ந்து செயல்படுறாங்க. இதற்கிடையில் காதல், குடும்பம், காமெடி, ஆக்ஷன் இப்படி விறுவிறுப்பாக போயிட்டுருக்கு கதை. ரஜினி, பிரபு இவர்களுடைய ஃப்ரெண்ட்ஷிப் அப்புறம் காமெடி காம்பினேஷன் தான் இந்த படத்தோட மிகப்பெரிய ஹைலைட்.

இந்த படத்துக்கு இசை அப்படின்னு பார்த்தீங்கன்னா இளையராஜா அவர்கள் சூப்பர் ஹிட் பாடல் கொடுத்துருப்பாங்க. வா வா வஞ்சி இளமானே, கண்டுபிடிச்சேன் கண்டுபிடிச்சேன், இப்படி எல்லா பாடலுமே வந்து திருப்பவும் கேட்கணும் அப்படின்னு நினைக்கிற மாதிரியான பாடல்கள் தான். இப்போ நாம் அந்த திரைப்படத்திலேருந்து பாடல் கேட்கறக்கிறோம். நிகழ்ச்சியில் நிறைவான பாடலும் உங்களுக்காக வந்துட்டுருக்கு. இதுவரைக்கும் நிகழ்ச்சியில் உங்கள் கூட பேசுகிறதே நான் எஸ் லிசி ஜெகன். சந்திக்கலாம் நன்றி நேர்களே. பாடலை தொடர்ந்து கேட்கலாம். 6 மணிக்கான செய்தி சுருக்கம்.

வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் சுமித்ரா ரத்னம். பிரதமர் திரு நரேந்திர மோடி, ரஷ்ய அதிபர் திரு விளாடிமிர் புட்டின் இடையேயான பேச்சுகள் இன்று புதுதில்லியில் நடைபெற்றன. பிரிக்ஸ் உச்சி மாநாடு நாடுகளுக்கு இடையேயான ஒத்துழைப்பை மேலும் வலுப்படுத்த உதவிடும் என்று மத்திய அமைச்சர் திரு அமித்ஷா கூறியுள்ளார். உலக வர்த்தக அமைப்பின் நெறிமுறைகளுக்கு எதிராக சில நாடுகள் தன்னிச்சையாக வரி விதிப்பு நடவடிக்கைகளில் ஈடுபடுவது குறித்து பிரிக்ஸ் அமைப்பு கவலை தெரிவித்துள்ளது. புதுமை கண்டுபிடிப்புகளுக்கான உரிமங்களை பாதுகாப்பதற்கான நெறிமுறைகள் வகுக்கப்பட வேண்டியதன் அவசியத்தை மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் வலியுறுத்தியுள்ளார். தொழில்நுட்ப பயன்பாட்டில் இந்தியா முன்னணியில் உள்ளதாக பிரதமர் அலுவலக இணையமைச்சர் டாக்டர் ஜிதேந்திர சிங் தெரிவித்துள்ளார். திருக்குறளின் பெருமையை பிரதமர் திரு நரேந்திர மோடி உலகெங்கும் கொண்டு சேர்த்து வருவதாக மத்திய இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் கூறியுள்ளார். நாடு முழுவதும் 80 லட்சத்திற்கும் மேற்பட்டோருக்கு கருப்பை வாய் புற்றுநோய் தடுப்பூசி செலுத்தப்பட்டுள்ளதாக மத்திய அரசு கூறியுள்ளது. முதுபெரும் தமிழ் அறிஞர் பேராசிரியர் சாலமன் பாப்பையா மதுரையில் இன்று காலமானார். அவருக்கு வயது 90. அன்னாரது மறைவுக்கு தலைவர்கள் பலர் இரங்கல் தெரிவித்துள்ளனர். தமிழகத்தில் மின்வெட்டு நிலவுவதாக தவறான தகவல் பரப்பப்படுவதாக சட்டப்பேரவை துணைத் தலைவர் திரு ரவிசங்கர் கூறியுள்ளார். ஊழலற்ற நிர்வாகத்தை தவேக அரசு உறுதி செய்துள்ளதாக கூட்டுறவுத்துறை அமைச்சர் திரு காந்திராஜ் தெரிவித்துள்ளார். தனியார் பேருந்துகளின் கட்டண உயர்வை தடுக்க தவேக அரசு உறுதியான நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் என்று பிஜேபி வலியுறுத்தியுள்ளது. தமிழகத்தில் விடுதலை சிறுத்தைகள் கட்சி இடம்பெறும் கூட்டணிதான் வலிமை பெறும் என்று அக்கட்சியின் தலைவர் திரு தொல் திருமாவளவன் கூறியுள்ளார். காஞ்சிபுரம் மாவட்டம் பரந்தூர் அருகே உள்ள மதுரமங்கலம் கிராமத்தில் செமி கண்டக்டர் பூங்கா அமைப்பதற்காக விளைநிலங்களை கையகப்படுத்தும் பணிகளை தமிழக அரசு கைவிட வேண்டும் என்று பாமக தலைவர் டாக்டர் அன்புமணி ராமதாஸ் வலியுறுத்தியுள்ளார். சென்னை பட்டினப்பாக்கம் நீலாங்கரை கடற்கரை பகுதிகளில் விநாயகர் சிலைகளை கரைக்க அனுமதிக்க முடியாது என்று தென்மண்டல பசுமை தீர்ப்பாயம் உத்தரவிட்டுள்ளது. கொரியாவில் நடைபெற்று வரும் உலக பாரா துப்பாக்கிச்சுடும் சாம்பியன் போட்டியில் இந்தியா வெண்கலப் பதக்கம் வென்றது. சீனாவில் நடைபெற்று வரும் ஆசிய கோப்பை ஜூனியர் ஹாக்கி போட்டியின் ஆடவர் பிரிவில் இந்தியா இறுதி ஆட்டத்திற்கு முன்னேறியுள்ளது. வியட்நாம் ஓபன் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் ரக்ஷிதா ஸ்ரீ அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளார். எகிப்தில் நடைபெற்ற சர்வதேச டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் ஆராத்யா ஷிட்டிஜ் அரையிறுதிக்கு தகுதி பெற்றுள்ளார். 17 வயதுக்குட்பட்டோருக்கான ஆசிய பேட்மிண்டன் சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் ஷைனா மணிமுத்து அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளார். செய்தி சுருக்கம் நிறைவு பெற்றது.

கான்புரவர்களுக்கு இனிய மாலை வணக்கங்கள். நேர்கள் இணைந்திருப்பது ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6 MHz ஒலிபரப்பு. நேர்கள் கேட்கவிருக்கும் இந்த நிகழ்ச்சி இன்றைய நாளை இனிதாக்கி தந்த இறைவனுக்கு நன்றி கூறும் நேரம் இது. பக்தி மாலை நிகழ்ச்சி.

இணைந்திருக்கிறோம் எஃப்எம் ரெயின்போ 102.6 பக்திமாலை நிகழ்ச்சியோட. நிகழ்ச்சியில் உங்களோடு இணைந்திருக்கிறேன் நான் உங்கள் அன்பு தோழன் மணிமுத்தாறு கணேஷ். நம்பிக்கை இருக்கும் இடத்தில் நிம்மதி பிறக்கும். இறைவனை நம்பி நடப்பவருக்கு வழி தெரியாத நேரத்திலும் மனம் தடுமாறாது.

0: திருநெல்வேலி மாவட்ட அறிவியல் மையம் சென்னை தனுஸ்ரீ வெஞ்சர் சார்பில் தேசிய பொறியாளர் தினத்தை முன்னிட்டு செப்டம்பர் 15 முதல் 17 வரை பள்ளி கல்லூரி மாணவர்கள் பொதுமக்களுக்கு ரிமோட் கண்ட்ரோல் கார் ரேசிங், ஃபேஷன் ஷோ மற்றும் ரங்கோலி போன்ற பல்வேறு போட்டிகள் அறிவியல் மையத்தில் நடைபெறுகிறது. தொடர்பு கொள்ளுங்கள் 8838586904.
1: எஃப்எம் ரெயின்போ 102.6 கேட்டுட்டு இருக்கீங்க பக்தி மாலை நிகழ்ச்சி. நாம் இழந்ததை நினைத்து வருந்துவதை விட நம்மிடம் இருப்பதை எண்ணி நன்றி செலுத்துவது மனதிற்கு மிகப்பெரிய அமைதியை தரும்.

0: திருநெல்வேலி மாவட்ட அறிவியல் மையம் சென்னை தனுஸ்ரீ வெஞ்சர் சார்பில் தேசிய பொறியாளர் தினத்தை முன்னிட்டு செப்டம்பர் 15 முதல் 17 வரை பள்ளி கல்லூரி மாணவர்கள் பொதுமக்களுக்கு ரிமோட் கண்ட்ரோல் கார் ரேசிங், ஃபேஷன் ஷோ மற்றும் ரங்கோலி போன்ற பல்வேறு போட்டிகள் அறிவியல் மையத்தில் நடைபெறுகிறது. தொடர்பு கொள்ளுங்கள் 8838586904.
1: பஞ்சபூதங்கள் சாட்சியா, 4 வேதங்கள் சொல்ல, 3 முடிச்சோட 2 மனங்கள் ஒரு உறவாகும் திருமணம். இது ஒரு கிரேட் இந்தியன் ஃபேமிலி வெட்டிங். GRT ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.
2: இணைந்திருக்கிறோம் நிலைப்பண்பலை 102.6 பக்தி மாலை நிகழ்ச்சியோடு. நல்ல எண்ணம் ஒரு சிறிய விதை போன்றது. இன்று மனதில் விதைத்தாலும் நாளை அது நல்ல செயலாகவும் அழகான வாழ்க்கையாகவும் வளர்கிறது.

இணைந்திருக்கிறோம் எஃப்எம் ரெயின்போ 102.6 பக்தி மாலை நிகழ்ச்சியோடு. வாழ்க்கையில் வரும் சோதனைகள் தண்டனைகள் அல்ல, நம்முடைய மன வலிமையை அறியச் செய்யும் இறைவனின் பாடங்கள்.

0: 2.6 இசையோடு என்றும் நீங்கள்.
1: எஃப்எம் ரெயின்போ 102.6 நேர்கள் அடுத்ததாக கேட்க இருக்கிறீங்க சேவை செய்திகள். சேவை செய்திகளில் முதல் செய்தி என்ன அப்படின்னா, பிறப்பு சான்று பதிவில் குழந்தையினுடைய பெயர் பதிவு செய்வதற்கான கால அவகாசம் அப்படிங்கிறது 26/9/2026 வரைக்கும் நீட்டிச்சிருக்காங்க. அதாவது இந்த மாதம் 26 வரைக்கும் நீட்டிச்சிருக்காங்க. பிறப்பு இறப்பு பதிவு சட்டம் 1969 பிறப்பிறப்பு பதிவு விதிகள் 2008 2000 முந்தைய ஆண்டுகளில் பிறந்த குழந்தையினுடைய பிறப்பு சான்றிதழில் குழந்தையினுடைய பெயரை பதிவு செய்வதற்கான கால அவகாசம் அப்படிங்கிறது 30/12/2024 முடிஞ்ச நிலையில் முதன்மை பிறப்பு மற்றும் இறப்பு பதிவாளர் மீண்டும் கால அவகாசம் கொடுத்துருக்காங்க 26/9/2026 வரைக்கும். அதனால் யார் பிறப்பு இறப்பு வந்து பதியாமல் இருக்கிறீங்களோ நீங்கள் பதிஞ்சிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பிறப்பு நிகழ்ந்த பகுதியில் இருக்கக்கூடிய வட்டாட்சி அலுவலகம், பேரூராட்சி அலுவலகம், நகராட்சி மற்றும் மாநகராட்சி அலுவலகத்தை அணுகி பிறப்பு சான்றிதழில் குழந்தையினுடைய பெயரை பதிவு செய்வதற்கு ஏதுவாக குழந்தையினுடைய பிறப்பு சான்றிதழில் குழந்தையினுடைய பெயர் மற்றும் பிறந்த தேதி தொடர்பான ஏதேனும் ஒரு ஆவண நகல், அது ஸ்கூல் மார்க்ஷீட்டாக இருக்கலாம், டிசியாக இருக்கலாம், ஸ்கூல் போனஃபைட் லெட்டர், இன்னும் எக்கச்சக்கமான ஆதாரங்கள் உங்ககிட்ட இருந்துச்சுன்னா நீங்கள் அதை கொடுக்கலாம். இந்த வாய்ப்பினை பயன்படுத்தி கால தாமத கட்டணம் வந்து ₹200 இதை செலுத்தி குழந்தையினுடைய பிறப்பு பதிவேட்டில் குழந்தையினுடைய பெயரை பதிவு செஞ்சுக்கலாம். அது மட்டும் இல்லை, பிறப்பு சான்றிதழையும் நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம் அப்படின்னு மாவட்ட ஆட்சித்தலைவர், திருநெல்வேலி மாவட்ட ஆட்சித்தலைவர் தகவல் தந்திருக்காங்க. இப்போ இந்த தகவலோட சூப்பரான பாடல் வருது, பாடலை கேளுங்க, தொடர்ந்து இணைந்திருங்கள். பாடல் அற்புதம் திரைப்படத்திலிருந்து வருது, உன்னிகிருஷ்ணன், கே சித்ரா குரல்களில்.

இணைந்திருக்கிறோம் எஃப்எம் ரெயின்போ 102.6ல். சேவை செய்திகள் தான் கேட்டிருக்கீங்க நேர்களே. அடுத்த தகவல் என்ன அப்படின்னா, திருநெல்வேலி மற்றும் தூத்துக்குடி மாவட்டம் இரண்டு மாவட்டத்திற்கானது சிறுபான்மையினர் முஸ்லீம் மாணவ மாணவியர்களுக்கு வெளிநாட்டில் முதுகலை படிப்பு பயில்வதற்கான கல்வி உதவித்தொகை திட்டம் தொடர்பானது தான். தமிழ்நாடு அரசு 2026-27 ஆம் ஆண்டில் முஸ்லீம் சிறுபான்மையினர் மாணவ மாணவிகள் உயர்தர உலகளாவிய கல்வி வாய்ப்புகளை வழங்குறதுக்கு ஏதுவாக வெளிநாடு சென்று படிக்கக்கூடிய 10 முஸ்லீம் மாணவர்களுக்கு ஒரு மாணவருக்கு அதிகபட்சமாக 36 லட்சம் வீதம் கல்வி உதவித்தொகை வழங்கப்பட இருக்கு. இந்த திட்டத்தின் கீழே வெளிநாட்டில் முதுகலை படிப்பு பயிலக்கூடிய சிறுபான்மையினர் முஸ்லீம் மாணவ மாணவர்களிடமிருந்து கல்வி உதவித்தொகை பெறுவதற்கான விண்ணப்பங்கள் வரவேற்கப்படுது. அதற்கான நிபந்தனைகள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 2026-27 ஆம் கல்வியாண்டில் முதுகலை பட்டப்படிப்பு படிக்கக்கூடிய மாணவர்கள் உலகளாவிய QS தரவரிசையில் முதல் 250 இடங்களுக்குள்ளே இருக்கக்கூடிய பல்கலைக்கழகங்கள் மற்றும் கல்வி நிறுவனங்களிடமிருந்து நிபந்தனையற்ற ஒரு சேர்க்கை கடிதம், அதாவது அன்கண்டிஷனல் ஆஃபர் லெட்டர் வாங்கணும். அதில் பெற்றோரோட ஆண்டு வருமானம் அப்படிங்கிறது 8 லட்சத்துக்கு அதிகமாக இருக்கக்கூடாது. பட்டப்படிப்பில் 60% அல்லது அதற்கு இணையான தேர்ச்சி சதவீதம் பெற்றிருக்கணும். என்னென்ன படிப்புக்கெலாம் சொல்லியிருக்காங்க அப்படின்னா, மருத்துவம், பொறியியல், மேலாண்மை, அறிவியல், வணிகவியல், நிதி, மனிதநேயம் மற்றும் கலை, வேளாண்மை அறிவியல், சுகாதாரம், பயன்பாட்டு அறிவியல், சர்வதேச வணிகம், பொருளாதாரம், நிதி கணக்கியல், மனிதநேய படிப்புகள் அதாவது ஹியூமானிட்டிஸ், சமூக அறிவியல், நுண்கலைகள் மற்றும் சட்டம் போன்ற பாடப்பிரிவுகளை தேர்ந்தெடுத்து முதுகலை பட்டப்படிப்புக்கான சேர்க்கை பெறுவராக இருக்கணும் அப்படிங்கிறது தான் நிபந்தனைகள். இந்த திட்டத்தில் விண்ணப்பிக்கணும் அப்படின்னா, நீங்கள் இந்த இணையதளத்திலிருந்து விண்ணப்பங்களை பதிவிறக்கம் பண்ணணும். அந்த இணையதளத்துடைய முகவரி சொல்லிடுறேன், www.bcmbcmw.tn.gov.in/wealthschemesminorities.htm அப்படிங்கிற இணையதளத்தில் இந்த விண்ணப்பத்தை நீங்கள் பதிவிறக்கம் செஞ்சு உரிய ஆவணங்களோட பூர்த்தி செஞ்சு ஆணையர் சிறுபான்மையினர் நலத்துறை கலச மகால் பாரம்பரிய கட்டடம் முதல் தளம் சேப்பாக்கம் சென்னை 6 லட்சத்தி 5 அப்படிங்கிற முகவரிக்கு நீங்கள் விண்ணப்பங்களை என்னைக்குள்ள

அனுப்பி வைக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அக்டோபர் 15 15/10/2026க்குள்ளே நீங்கள் அனுப்பி வைக்கணும். இந்த செய்தியை திருநெல்வேலி மாவட்ட ஆட்சித்தலைவரும் தந்திருக்காங்க, அதே நேரத்தில் தூத்துக்குடி மாவட்ட ஆட்சித்தலைவரும் தந்திருக்காங்க. இப்போ இந்த தகவலோட பாடல் வருது, அன்பு திரைப்படத்திலிருந்து.

நேரம் 6:45 இணைந்திருக்கிறோம். இது ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6 மெகாஹெர்ட்ஸினுடைய ஒலிபரப்பில் சேவை செய்திகள் நிகழ்ச்சி தான் கேட்டுட்ருக்கிறீங்க. அடுத்த செய்தி தூத்துக்குடி மாவட்டத்திற்கானது. உங்களை தேடி உங்கள் ஊரில் அப்படிங்கிற திட்டம் தமிழக அரசால் செயல்படுத்தப்பட்டு வருது. இந்த திட்டம் அப்படிங்கிறது தூத்துக்குடி மாவட்டத்தில் ஒட்டப்படாத மட்டத்தில் நடக்க இருக்குது. என்னைக்கு அப்படின்னா 16/9/2026 அன்னைக்கு அன்று மதியம் 2:30 முதல் 3:30 வரை தூத்துக்குடி மாவட்ட ஆட்சியாளர்கள் பொதுமக்களிடமிருந்து கோரிக்கை மனுக்களை ஒட்டப்படாரம் வட்டாட்சியர் அலுவலகத்தில் பெற்றுக்கொள்வாங்க. உங்களை தேடி உங்கள் ஊரில் திட்ட முகாமின் போது பொதுமக்கள் தங்கள் வாழ்விட முன்னேற்றத்திற்கான தேவையான கருத்துக்களையும் கோரிக்கை மனுக்களையும் வழங்கலாம் அப்படின்னு மாவட்ட ஆட்சித்தலைவர் தகவல் தந்திருக்காங்க. அடுத்த தகவல் விநாயகர் சதுர்த்தி குறித்தது.

தூத்துக்குடி திருநெல்வேலி இரண்டு மாவட்டத்திலையுமே விநாயகர் சதுர்த்தி குறித்த தகவல் தான் மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்களிடமிருந்து வந்திருக்கு. விநாயகர் சதுர்த்தி விழா செய்ய வேண்டியவை அப்படின்னுலாம் சொல்லியிருக்காங்க அப்படின்னா, சுற்றுச்சூழலுக்கு உகந்த விநாயகர் சிலைகளை பயன்படுத்துங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சுற்றுச்சூழலுக்கு உகந்த அலங்காரப் பொருட்களை பயன்படுத்துங்க. சிலைகளுக்கு சுற்றுச்சூழலுக்கு உகந்த நீர் சார்ந்த இயற்கையாக மக்கக்கூடிய நச்சுத்தன்மையற்ற இயற்கை சாயங்களை பயன்படுத்துங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சுற்றுச்சூழலுக்கு உகந்த பூக்கள், இலைகள் மற்றும் துணிகளை பூஜை பொருட்களாக பயன்படுத்தணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அகற்றி துவைத்து மீண்டும் உபயோகிக்கக்கூடிய அலங்கார துணிகளையே அலங்காரத்திற்கு பயன்படுத்தணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பிரசாத விநியோகத்திற்கு மக்கும் மற்றும் மீண்டும் பயன்படுத்தக்கூடிய தட்டுகள் மற்றும் கண்ணாடி கோப்பைகளை பயன்படுத்துங்க அப்படின்னு அறிவுறுத்தியிருக்காங்க. பொறுப்போட குப்பைகளை பிரித்து அப்புறப்படுத்தணும் அப்படிங்கிறதும் வேண்டுகோளாக இருக்குது. அறிவிக்கப்பட்ட இடங்களில் மட்டும்தான் சிலைகளை கரைக்கணும் அப்படிங்கிற தகவலையும் தந்திருக்காங்க. எல்இடி பல்புகள் போன்ற சுற்றுச்சூழலிற்கு உகந்த விளக்குகளை பயன்படுத்தணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அலங்கார பொருட்களை எதிர்கால பண்டிகைகளுக்கு சேமித்து பயன்படுத்தணும் அப்படிங்கிறதும் சொல்லியிருக்காங்க. என்னெல்லாம் செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க அப்படின்னா, பிளாஸ்டர் பாரிஸ் சிலைகளை பயன்படுத்தக்கூடாது. சிலைகளை அலங்கரிக்கிறதுக்கு சுற்றுச்சூழலுக்கு தீங்கு விளைவிக்கக்கூடிய ஒருமுறை உபயோகித்து தூக்கி எறியப்படக்கூடிய பிளாஸ்டிக், தெர்மாகோல் மற்றும் ரசாயனங்களை பயன்படுத்தக்கூடாது. ரசாயன பொருட்கள் மற்றும் சாயங்களை பயன்படுத்தக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சிலைகள் மேல் பூசக்கூடிய அலங்காரத்திற்கும் நச்சுத்தன்மையுள்ள மற்றும் மக்கும் தன்மையற்ற ரசாயனங்கள், எண்ணெய் வண்ண பூச்சிகளை பயன்படுத்தக்கூடாது அப்படிங்கிற தகவலையும் சொல்லியிருக்காங்க. சுற்றுச்சூழலுக்கு தீங்கு விளைவிக்கக்கூடிய ஒரு முறை உபயோகித்து தூக்கி எறியக்கூடிய பிளாஸ்டிக் மற்றும் தெர்மாகோலான பொருட்களை பூஜை பொருட்களாக பயன்படுத்தக்கூடாது. வண்ணப்பூச்சிகள் மற்றும் பிற நச்சு ரசாயனங்கள் கொண்ட ஒரு முறையே உபயோகித்து தூக்கி எறியக்கூடிய அலங்கார பொருட்களையும் பயன்படுத்தக்கூடாது. பண்டிகையின் போது ஒரு முறை பயன்படுத்தி தூக்கி எறியக்கூடிய பிளாஸ்டிக் தட்டுகள், கோப்பைகள், கரண்டிகள் மற்றும் உறிஞ்சு குழாய்களை பயன்படுத்துகிறத தவிர்க்கணும். குப்பை மற்றும் கழிவுகளை பொறுப்பற்று கொட்டக்கூடாது. அனுமதி இல்லாத நீர்நிலைகளில் சிலைகளை கரைக்கக்கூடாது. ஒற்றை உபயோக அலங்கார பொருட்களை பயன்படுத்த வேண்டாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதே போல் ஃபிலமெண்ட் பல்புகளை வந்து விளக்குகளாக பயன்படுத்தக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க. விநாயகர் சதுர்த்தி விழாவை சுற்றுச்சூழலை பாதிக்காத மாதிரி கொண்டாடும்படி பொதுமக்களை மாவட்ட ஆட்சித்தலைவர் கேட்டுக்கொள்கிறார்கள். சிலைகளை கரைக்கிறதுக்கு அறிவிக்கப்பட்ட இடங்களையும் தந்திருக்காங்க. திருநெல்வேலி மாவட்டத்தை பொறுத்தவரைக்கும், திருநெல்வேலி நகரத்தை பொறுத்தவரை, திருநெல்வேலி பேராட்சியம்மன் கோவில் அருகே இருக்கக்கூடிய தற்காலிக அமைக்கப்பட்ட குளத்தில் நீங்கள் சிலைகளை கரைக்கலாம். அதே போல் திருநெல்வேலி மாவட்டத்தை பொறுத்தவரைக்கும், உவரி கடல், கூடன்குளம் செட்டிக்குளம் கடல், அப்புறம் கூடங்குளத்தில் தில்லைவனம் தோப்பு கடல், சேரன் மகாதேவியில் காரக்குறிச்சி குளம், அம்பாசமுத்திரத்தில் வாகைக்குளம், இந்த பகுதிகள்லாம் சிலைகளை கரைக்கிறதுக்காக அறிவிக்கப்பட்ட இடங்கள். இந்த இடத்துல மட்டும்தான் விநாயகர் சிலைகளை கரைக்கணும் அப்படிங்கிறதும் மாவட்ட ஆட்சித்தலைவருடைய அறிவுறுத்தலாக இருக்குது.

பாடலும் வருது. பாடலை கேளுங்க, தொடர்ந்து இணைந்திருங்கள். இது நிலை பண்பலை 102.6 சேவை செய்திகள் நிகழ்ச்சி. பாடல் வருது ஆல்பம் திரைப்படத்திலிருந்து.

0: திருநெல்வேலி மாவட்ட அறிவியல் மையம் சென்னை தனுஸ்ரீ வெஞ்சர் சார்பில் தேசிய பொறியாளர் தினத்தை முன்னிட்டு செப்டம்பர் 15 முதல் 17 வரை பள்ளி கல்லூரி மாணவர்கள் பொதுமக்களுக்கு ரிமோட் கண்ட்ரோல் கார் ரேசிங், ஃபேஷன் ஷோ மற்றும் ரங்கோலி போன்ற பல்வேறு போட்டிகள் அறிவியல் மையத்தில் நடைபெறுகிறது. தொடர்பு கொள்ளுங்கள் 8838586904.
1: நேரம் 6:55 நேர்களினை கேட்கலாம். நமது ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் நிலை பண்பலை 102.6 இன்று மாலையும் நாளையும் இடம்பெற இருக்கும் நிகழ்ச்சிகள் பற்றிய அறிவிப்பினை. 7 மணிக்கு அறிவியல் தகவல்கள், 7:30 நமது எஃப்எம் ரெயின்போ 102.6. துபாய் சர்வதேச கிரிக்கெட் மைதானத்தில் இலங்கை மற்றும் பாகிஸ்தான் அணிகளுக்கு இடையே நடைபெறும் 2026 மகளிர் ஆசிய கோப்பை T20 கிரிக்கெட் 2வது அரையிறுதி போட்டியினுடைய நேரடி வர்ணனை நேரலையிலும், வழக்கமான நிகழ்ச்சிகளை நியூஸ் ஆன் ஏர் செயலியிலும் கேட்கலாம். 8:25 ஊரும் உறவும் நாட்டுப்புற பாடல்கள் வழங்குவோர் திருவெங்கடம் கஸ்தூரி குழுவினர், தொடர்ந்து நாட்டுப்புற பாடல்கள். 9:00 இடைவிடா இசைமழை, 9:30 இலக்கிய சாரல், சுப்பிரமணிய பாரதியார் நினைவு தினத்தை முன்னிட்டு. 10:00 சுகமான ராகங்கள், இதில் திருச்செந்தூர் ஜி.வி. ராயன் அவர்களுடைய தொகுப்பு உலாவர கேட்டு ரசிக்கலாம். இனி நாளை இடம்பெற இருக்கும் நிகழ்ச்சிகள் பற்றிய அறிவிப்பினை கேட்கலாம். நாளை காலை 6:02 நிகழ்ச்சியும் நேரமும், 6:10 இணைத்தானும் நல்லவை கேட்க உரை வழங்குபவர் முனைவர் நா சாவித்ரி அவர்கள். 6:15 வணக்கப்புக்கள் பக்தி பாடல்கள், 6:45 உழவர்களுக்கான தகவல்கள், 6:55 சூழல் காப்பது சுகம் சூழல் துளி வழங்குவோர் அரியப்புபுரம் ஊராட்சி ஒன்றிய நடுநிலைப்பள்ளி மாணவர்கள், சூழல் ஒளி வழங்குபவர் முனைவர் பிரியதர்ஷினி அவர்கள். 7:00 வணக்கம் பரணி நிகழ்ச்சியில் தொழில் தொடங்குவோம் நேரலை நிகழ்ச்சி வழங்குபவர் தொழில் ஆலோசகர் மற்றும் எழுத்தாளர் எம் ஞானசேகர் அவர்கள். 7:15 தமிழே அமுதே உரை வழங்குபவர் ப இளங்கோ அவர்கள். 7:30 ஆங்கிலம் அறிவோம் வழங்குபவர் எஸ் முத்தையா அவர்கள். நாளை காலை 8:02 வழக்கென்று வந்தால் நிகழ்ச்சி நேரலை நிகழ்ச்சி பங்கேற்பவர் திருநெல்வேலி மாவட்ட சிறப்பு அரசு வழக்கறிஞர் ஐ. முருகேசன் அவர்கள். 8:15 வேதமும் நாதமும் உரை வழங்குபவர் சுந்தரபாண்டியபுரம் சி. சக்திவேல் அவர்கள். 8:30 இன்றைய குறுஞ்செய்தி, 8:50 தென்கட்சி கோ. சுவாமிநாதன் அவர்களின் இன்று ஒரு தகவல், 9:02 ஆனந்த பூங்காற்று, குறைந்த சம்பளத்தில் மனநிறைவு சாத்தியமா, 10:02 மனம் விரும்புதே நேர் விருப்ப பாடல்கள், 11:02 மணித்திரநாடு வயநாடு குறித்த தகவல்கள், 11:30 ஸ்டம்ப்டு சீசன் 7. 12:02 நிகழ்ச்சி குறிப்புகள், 12:10 ஸ்நேகிதியே, ஒரு பெண்ணின் வாழ்க்கையில் பண சுதந்திரம் முக்கியமா, ஏன், 1:00 நலம் தானா, கர்ப்பப்பையில் ஏற்படும் பிரச்சனைகள் குறித்த ஆலோசனைகள் வழங்குபவர் சித்த மருத்துவர் ரோஹிணி ராஜா அவர்கள். 1:05 நலம் தானா, உலக முதலுதவி தினம் குறித்த ஆலோசனைகள் வழங்குபவர் பொதுநல மருத்துவ நிபுணர் சிவசுந்தர் அவர்கள். தொடர்ந்து எலும்புகள் வலுப்பெற சாப்பிட வேண்டிய உணவுகள், 2:00 குக்கு நேர்விருப்பு பாடல்கள், 3:02 திரையருவி, 4:02 பொதிகை தும்பி. நாளை மாலை 5:02 ஞாபகம் வருதி, 6:02 பக்தி மாலை, 6:30 சேவை செய்திகள். நிகழ்ச்சி குறிப்புகள், 7:00 அறிவியல் தகவல்களுடன் திரையிசை பாடல்கள், 7:30 ஆசை அஞ்சல், 8:05 இளங்காற்று வேலை வரும் வேலை, 9:00 இடைவிடா இசைமழை, 9:30 இலக்கிய சாரல், பெரிய புராணம் காட்டும் உழைப்பாளர் பெருமை, 10:00 சுகமான ராகங்கள். நேயர்கள் இதுவரை கேட்டது நமது ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6 மெகாஹெர்ட்ஸில். இன்று மாலையும் நாளையும் இடம்பெற இருக்கும் நிகழ்ச்சிகள் பற்றிய அறிவிப்பினை கேட்டீர்கள்.

0: 2.6 இசையோடு என்றும் நீங்கள்.
1: நேசவர்களுக்கு பாச வணக்கங்கள். இது ஆகாஷ்வாணி நிலை பண்பலை 102.6. நேயர்கள் கேட்கவிருக்கும் இந்த நிகழ்ச்சி அறிவியல் தகவல்கள். அறிவியல் தகவல் நிறைய அறிவியல் தகவலுக்காக காத்துட்டே இருக்கு. அதுக்கெல்லாம் முன்னாடி சூப்பரான பாடல் வருது, பாடலை கேளுங்க, தொடர்ந்து இணைந்திருங்கள். பாடல் கேஜே யேசுதாஸ் வரலதா குரல்களில், சின்ன தாயி திரைப்படத்திலிருந்து இளையராஜாவுடைய இசையில.

எஃப்எம் ரெயின்போ 102.6 கேட்டுட்ருக்கீங்க. அறிவியல் தகவல்கள் நிகழ்ச்சி உங்கள் கூட பேசிகிட்ருக்கிறேன். நான் உங்கள் அன்பு தோழன் மணிமுத்தாரு கணேஷ். முதல் தகவல், அறிவியல் தகவல் என்ன அப்படின்னா, வெயில் காலத்தில் ஃபேனை எப்படி பயன்படுத்தணும் அப்படிங்கிறது தான். வெயில் காலத்தில் வீட்டுக்குள்ளே சூடாக இருக்குது அப்படின்னா, நம்ம எல்லாருமே வெளியில் போயிட்டு வந்தோடனே ஏசி இருக்கிறவங்க ஏசி போடுவாங்க, ஏசி இல்லாதவங்க ஃபேனை தான் போடுவாங்க. அப்படி வெளியில் ரொம்ப வெப்பம் அதிகமாக இருக்கும்போது நம்ம ஃபேனை வந்து வீட்டுக்குள்ளே போட்டோம் அப்படின்னா அது நமக்கு குளிர்ச்சியை தருமா அப்படிங்கிறது சந்தேகம் அப்படின்னு உலக சுகாதார அமைப்பு நமக்கு தகவல் தந்திருக்காங்க. என்ன அப்படின்னா, வெப்பநிலை 40°C தொடும்போது மின்விசிறி உடலில் இருக்கக்கூடிய வியர்வை ஆவியாக உதவுவதற்கு பதிலாக ரொம்ப சூடான காற்றை வந்து உடல் மீது செலுத்தும் போது அது நமக்கு கூடுதல் வெப்பநிலையை ஏற்படுத்தும் அப்படிங்கிறது தான் உலக சுகாதார அமைப்பு கொடுக்கக்கூடிய எச்சரிக்கை. அதனால் கடுமையான வெப்பம் இருக்கக்கூடிய நேரங்களில் நம்ம வந்து ஃபேனை மட்டுமே நம்பாமல் வீட்டுக்குள்ளே சூரிய வெப்பம் வராமல் இருக்கிறதுக்கு ஜன்னல்களில் திரை போடுறது, தேவையான காற்றோட்டத்தை வீட்டுக்குள்ளே ஏற்படுத்துறது போன்றதையும் செய்யணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லை, இரவில் வெளியில் இருக்கக்கூடிய காற்று அப்படிங்கிறது குளிர்ச்சியாக இருந்துச்சு அப்படின்னா ஜன்னல்களில் திறந்து வீட்டுக்குள்ளே காற்று வர செய்கிறதும் முக்கியமான விஷயம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஃபேன் நம்ம பயன்படுத்துறதுலையும் ஒரு சரியான நேரமும் முறையும் இருக்குது அப்படிங்கிறது தான் இப்போ நம்ம தெரிந்து கொள்ளக்கூடிய இந்த அறிவியல் தகவல். இந்த தகவலோடு சூப்பரான பாடலும் வருது, மைக்கேல் மதன காமராஜன் திரைப்படத்திலிருந்து. பாடலை கேளுங்க, தொடர்ந்து இணைந்திருங்கள்.

0: திருநெல்வேலி மாவட்ட அறிவியல் மையம் சென்னை தனுஸ்ரீ வெஞ்சர் சார்பில் தேசிய பொறியாளர் தினத்தை முன்னிட்டு செப்டம்பர் 15 முதல் 17 வரை பள்ளி கல்லூரி மாணவர்கள் பொதுமக்களுக்கு ரிமோட் கண்ட்ரோல் கார் ரேசிங், ஃபேஷன் ஷோ மற்றும் ரங்கோலி போன்ற பல்வேறு போட்டிகள் அறிவியல் மையத்தில் நடைபெறுகிறது. தொடர்பு கொள்ளுங்கள் 8838586944.
1: நீங்க கேட்டுட்டு இருக்கீங்க நிலைப்பன்மலை 102.6.
2: நேரம் 7:14 இணைந்திருக்கிறோம். இது ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6. அறிவியல் தகவல் தான் கேட்டு இருக்கீங்க நேர்களே. அடுத்த தகவல் என்ன அப்படின்னா, சமைச்ச உணவு அப்படின்னாலே பாதுகாப்பானதா அப்படிங்கிற கேள்வியை தான் இப்போ உலக சுகாதார அமைப்பு கேள்வி எழுப்பியிருக்கு. ஏன் அப்படின்னா, வீட்டில் உணவை நல்லா சமைச்சிட்டோம் அப்படின்னா அது பாதுகாப்பானது அப்படின்னு நம்ம நினச்சிட்ருக்குறோம். ஆனால் உண்மையிலேயே சமைக்கிறது அப்படிங்கிறது, சமைச்ச உணவை அதுக்கு பின்னாடி எப்படி கையாளுகிறோம் அப்படிங்கிறது தான் இப்போ நீங்கள் சமைச்ச உணவு பாதுகாப்பானதா அப்படிங்கிற கேள்விக்கு முக்கியத்துவம் வாய்ந்த விஷயமா இருக்குது. என்ன அப்படின்னா, உலக சுகாதார அமைப்போட தகவல்படி மாசுபட்ட உணவு மூலமாக உலகம் முழுக்க ஏராளமான மக்கள் நோய்வாய்ப்படுறாங்க அப்படிங்கிற தகவலை சொல்லியிருக்காங்க. ஏன் அப்படின்னா, பாக்டீரியா, வைரஸ் போன்ற நுண்ணுயிர்கள் உணவை மாசுபடுத்தலாம். அதனால் சமைச்ச உணவை நீண்ட நேரம் வெளியில் வச்சிருக்காமல் இருக்கிறது, பச்சை உணவுக்கு பயன்படுத்திய கத்தி மற்றும் பலகையை சமைச்ச உணவுக்கு பயன்படுத்தாமல் இருக்கிறது, சமையலுக்கு முன்னாடியும் பின்னாடியும் சமைக்கிறவங்க கைகளை நல்லா கழுவுறது, அது மட்டும் இல்லை அடுப்பு மற்றும் கிச்சனை அந்த ரொம்ப நீட்டாக வச்சுக்கிறது மூலமாக வந்து இந்த விஷயங்களை

தவிர்க்கலாம் அப்படிங்கிறது சொல்லியிருக்காங்க. இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்களை கவனித்தாங்க அப்படின்னா இந்த நோய்வாய்ப்படுறது குறையும். குறிப்பாக வயிறு சம்பந்தமான நோய்கள் வர்றதுக்கான முக்கிய காரணம் அப்படிங்கிறது உணவை சமைச்சதுக்கப்புறமும் சமைக்கக்கூடிய இடத்தினுடைய சுத்தமும் ரொம்ப முக்கியம் அப்படிங்கிறது உலக சுகாதார அமைப்பு கொடுக்கக்கூடிய ஒரு அறிவுறுத்தலாக இருக்குது. அது மட்டும் இல்லை, குழந்தைங்க மற்றும் வயதானவங்களுக்கு உணவு பாதுகாப்பில் கூடுதல் கவனத்தை செலுத்தணும் அப்படிங்கிறதையும் உலக சுகாதார அமைப்பு சொல்லியிருக்குது. சமையல் அப்படிங்கிறது உணவை தயாரிக்கிறதோடு மட்டும் முடிகிறது கிடையாதுங்க, அதை சரியாக பாதுகாக்கிறது தான் சமையலோட ஒரு பகுதி. அது ரொம்ப முக்கியம், அதுதான் நம்ம உடல் நலனையும் பாதுகாக்கும் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இப்போ சூப்பரான பாடல் வருது, பாடலை கேளுங்க, தொடர்ந்து இணைந்திருங்கள். பாடல் பொன்னுமணி திரைப்படத்திலிருந்து.

0: திருநெல்வேலி மாவட்ட அறிவியல் மையம் சென்னை தனுஸ்ரீ வெஞ்சர் சார்பில் தேசிய பொறியாளர் தினத்தை முன்னிட்டு செப்டம்பர் 15 முதல் 17 வரை பள்ளி கல்லூரி மாணவர்கள் பொதுமக்களுக்கு ரிமோட் கண்ட்ரோல் கார் ரேசிங், ஃபேஷன் ஷோ மற்றும் ரங்கோலி போன்ற பல்வேறு போட்டிகள் அறிவியல் மையத்தில் நடைபெறுகிறது. தொடர்பு கொள்ளுங்கள் 8838586904.
1: பஞ்சபூதங்கள் சாட்சியா, 4 வேதங்கள் சொல்ல, 3 முடிச்சோட 2 மனங்கள் ஒரு உறவாகும் திருமணம். இது ஒரு கிரேட் இந்தியன் ஃபேமிலி வெட்டிங். GRT ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.
2: காற்றலைகளில் இசை சாமரம் வீசிக் கொண்டிருப்பது நெல்லையின் இசை களஞ்சியம், ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6.

இணைந்திருக்கிறோம், ரசித்துக் கொண்டிருக்கிறோம். நிலை பண்பலை 102.6 அறிவியல் தகவல்கள் நிகழ்ச்சி நேர்களே, சரியாக 7:30 துபாய் சர்வதேச கிரிக்கெட் மைதானத்தில் இலங்கை மற்றும் பாகிஸ்தான் அணிகளுக்கிடையே நடைபெறக்கூடிய மகளிர் ஆசிய கோப்பை 2026 T20 கிரிக்கெட் போட்டியினுடைய 2வது அரையிறுதிப் போட்டியினுடைய நேரடி வர்ணனை நேரலையிலும் வழக்கமான நிகழ்ச்சிகளை நியூஸ் ஆன் ஏர் செயலியிலும் நம்ம கேட்கிறோம். அதே போல 10 மணிக்கு இடம்பெற இருக்கிறது சுகமான ராகங்கள். சுகமான ராகங்கள் நிகழ்ச்சி இன்று நேருடைய தொகுப்பாக வலம்பெற காத்திருக்கு. அந்த வகையில் திருச்செந்தூர் ஜிவி ராயனருடைய தொகுப்பு உலாவர கேட்டு ரசிக்கலாம். அடுத்த தகவல் ரொம்ப முக்கியமான தகவல், காற்று மாசு குறித்த தகவல் தான். பொதுவாகவே வீடாக இருந்துச்சு அப்படின்னா அது நல்ல காற்றோட்டம் உள்ள ஒரு பகுதியாக இருக்கணும். அது ரொம்ப முக்கியம். காற்று மாசு அப்படிங்கிறது வெளியில் இருக்கக்கூடிய வாகன புகை, தொழிற்சாலை புகை, தூசி, இதை எல்லாத்தினாலேயும் காற்று மாசுபட்டிருக்கு அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். ஆனால் நம்முடைய வீட்டுக்குள்ளேயும் காற்று மாசுபட வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிற தகவல் தான் புதிய தகவல். குறிப்பாக சமையல் பண்ணும்போது உருவாகக்கூடிய அந்த புகை மற்றும் மிகச்சிறிய துகள்கள் வந்து காற்றில் கலக்கலாம். அந்த சமயத்தில் வீட்டில் போதுமான காற்றோட்டம் இல்லை அப்படின்னா அந்த காற்றையே தொடர்ந்து நம்ம சுவாசிக்கக்கூடிய நிலை ஏற்படும். அதனால் சமையல் அறையில் புகை வெளியேறதுக்கு சரியான வசதி இருக்கிறது ரொம்ப முக்கியம். அதே போல் வீட்டுக்குள்ளே தேவையான காற்றோட்டமும் இருக்க வேண்டும் அப்படிங்கிறது தான் ரொம்ப முக்கியமான தகவல். அது மட்டும் இல்லை, வீட்டுக்கு பக்கத்திலேயே குப்பையை போட்டு எரிக்கிறது, இந்த மாதிரியான பழக்கங்களை நம்ம செய்யக்கூடாது. காற்று மாசுபாடை பற்றி நம்ம பேசும்போது பெரும்பாலும் சாலையையும் தொழிற்சாலையும் தான் நினைக்கிறோம். ஆனால் நம்ம வசிக்கக்கூடிய வீட்டின் காற்றையும் கொஞ்சம் கவனித்தோம் அப்படின்னா நம்முடைய நுரையீரல் நம்ம பாதுகாத்துக்கலாம் அப்படிங்கிறது தான் இப்போ சொல்லக்கூடிய அறிவியல் தகவல். இந்த தகவலோட சூப்பரான பாடல் வருது, முத்துக்காளை திரைப்படத்திலிருந்து. பாடலை கேளுங்க, தொடர்ந்து இணைந்திருங்கள்.

கம்மியான வெப்பநிலை இருக்கக்கூடிய இந்த காலகட்டங்களில் இந்த வேறுபாடு இன்னும் அதிகமாக இருக்கலாம் அப்படின்னு உலக சுகாதார அமைப்பு எச்சரிக்கை கொடுக்குது. அதனால் வெயில் அதிகமாக இருக்கக்கூடிய இந்த மதிய நேரங்களில் தேவையில்லாமல் நேரடியாக வெயிலில் நிற்கிறத தவிர்த்துட்டு வெளியில் வேலை செய்யக்கூடியவங்க முடிஞ்ச வரைக்கும் நிழலில் சிறிது நேரம் ஓய்வெடுக்கிறதும், குறிப்பாக தலையை வெயிலிருந்து பாதுகாக்கக்கூடிய வகையில் துணியை கட்டுறதோ அல்லது முடிஞ்ச வரைக்கும் தலையை பாதுகாத்துக்கிட்டோம் அப்படின்னா இந்த சூரிய ஒளி தாக்கத்திலிருந்து நம்மளை நம்ம காப்பாற்றிக்கலாம். சூரிய ஒளி நேரடியாக உள்ளே வரக்கூடிய ஜன்னல்களில் திற போடுறது ஓரளவு வெப்பத்தை குறைக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. நிழல் அப்படிங்கிறது வெயிலில் நிற்கக்கூடிய இடம் மட்டும் கிடையாது, அதிக வெப்பத்திலிருந்து நம்முடைய உடலை பாதுகாக்கும் ஒரு இயற்கையான அமைப்பு. இப்போ இந்த தகவலோட சூப்பரான பாடலும் வருது, என்ன ஆசை மச்சான் திரைப்படத்திலிருந்து. பாடலை கேளுங்க, தொடர்ந்து நினைஞ்சிருங்க.

கேட்டுட்ருக்கீங்க நிலைப்பண்பலை 102.6 அறிவியல் தகவல்கள் நிகழ்ச்சி. அடிக்கிற வெயிலுக்கு உடலை குறித்த உடல் நலன் குறித்த தகவல் தான் இன்றைக்கி அறிவியல் தகவல் நிகழ்ச்சியில் அதிகமாக சொல்லிகிட்ருக்குறோம். அடுத்ததாக உடம்பில் தண்ணீர் சத்து குறைந்திருக்கிறதா அப்படிங்கிறத ஒரு சிறிய அறிகுறி சொல்லும் அப்படிங்கிறது தான். நமக்கு தாகம் எடுத்தால் தண்ணீர் குடிக்கிறது அப்படிங்கிறது வழக்கமான ஒரு விஷயம். ஆனால் குறிப்பாக வெயில் காலத்தில் தாகம் வருவதற்காக காத்திருப்பது மட்டும் போதுமானதாக இல்லை அப்படிங்கிறது தான் நாம் கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம். நம்முடைய உடம்பில் தண்ணீரோட அளவு குறையும் போது சின்ன சின்ன அறிகுறிகள் தெரியும். அது ரொம்ப எளிதாக கவனிக்கக்கூடிய ஒரு விஷயம்தான். ஒன்று வந்து சிறுநீரோட நிறம். வழக்கத்தை விட மிகவும் அடர்ந்த மஞ்சள் நிறத்தில் சிறுநீர் இருந்துச்சு அப்படின்னா உடம்பில் தண்ணீர் போதுமான அளவில் இல்லாததற்கான ஒரு அறிகுறியாக அது இருக்கும். அதே நேரத்தில் வெயிலில் அதிகமாக வியர்க்கும் போதும் உடம்புல இருந்து தண்ணீர் அதிகமாக வெளியாகுது. அதனால் அவ்வப்போது தண்ணீர் குடிக்கிறது அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான விஷயம். ஆனால் எல்லோருக்கும் ஒரே அளவு தண்ணீர் தேவை அப்படிங்கிறது கிடையாது. வயது, உடல் உழைப்பு, வெப்பநிலை, உடல்நிலை போன்றவற்றை பொறுத்து தேவையும் மாறுபடும். அதனால் நம்ம உடம்பு தண்ணீர் தேவைப்படும் போது சின்ன சின்ன அறிகுறிகளை சொல்லும். அதை கவனித்தோம் அப்படின்னா நம்ம உடல்நலம் நம்ம பாதுகாத்துக்கலாம். சரி, இப்போ சூப்பரான பாடல் வர காத்திருக்கு.

நேரம் 7:43 இணைந்திருக்கிறோம், ரசித்துக் கொண்டிருக்கிறோம். இது எஃப்எம் ரெயின்போ 102.6 அறிவியல் தகவல் தான் கேட்டுட்டு இருக்கிறீங்க. இப்போ வெயில பத்தியும் பேசிட்டு இருந்தோம், காற்று மாசை பத்தியும் பேசிட்டு இருந்தோம். ஆனா இப்ப ரெண்டையும் பத்தி பேசக்கூடிய நேரமும் இருக்கு. ஏன் அப்படின்னா, வெயில் ஒரு தனியா ஒரு பிரச்சனை, காற்று மாசுபாடு ஒரு தனியான பிரச்சனை அப்படின்னு நம்ம நினைச்சோம் அப்படின்னா, ஆனால் சில நேரங்களில் இது ரெண்டுமே ஒன்றோட ஒன்று தொடர்புடையதாக இருக்குது அப்படிங்கிறது தான் அறிவியல் அறிஞர்கள் சொல்லக்கூடிய விஷயமா இருக்குது. கடுமையான வெப்பநிலை நிலவக்கூடிய நேரங்களில் தரைக்கு அருகில் இருக்கக்கூடிய அந்த ஓசோன் போன்ற சில காற்று மாசுபடுத்திகள் அதிக அளவில் அதிகரிக்கக்கூடும் அப்படின்னு சொல்கிறாங்க. இதனால் ஏற்கனவே மாசுபட்ட காற்று இருக்கக்கூடிய பகுதிகளில் வெப்பமும் சேரும்போது அதை சுவாசிக்கிறவங்களுக்கு கூடுதல் பாதிப்பு ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. குறிப்பாக குழந்தைகள், வயதானவர்கள், சுவாச பிரச்சனை உள்ளவங்க அதிக கவனம் இதில் செலுத்தணும். வெயில் அதிகமாக இருக்கக்கூடிய நாட்களில் தேவையில்லாமல் நீண்ட நேரம் போக்குவரத்து நெரிசல் அதிகமாக இருக்கக்கூடிய இடங்களில் இருக்கிறத தவிர்க்கிறதும் பயனுள்ளதாக இருக்கும். அதே நேரத்தில் வெயிலை பார்த்து மட்டும் உடல்நலத்தை பற்றி கவலைப்படாமல் நம்ம சுவாசிக்கக்கூடிய காற்றோட தரத்தையும் நம்ம கவனித்தோம் அப்படின்னா நம்ம உடல்நலம் இன்னும் மேம்படும். இந்த தகவலோட செல்லக்கண்ணு திரைப்படத்துலேருந்து பாடல் வருது, பாடலை கேளுங்க, தொடர்ந்து நினைஞ்சிருங்க.

கேட்டுட்ருக்கீங்க நிலைப்பண்பலை 102.6 அறிவியல் தகவல்கள் நிகழ்ச்சி. நமக்கு மழை எப்போ வரும், எவ்வளவு பெய்யும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்கு இன்னைக்கு செயற்கைக்கோள், வானிலை கருவிகள்னு பல வசதிகள் இருக்குது. ஆனால் ஆயிரக்கணக்கான ஆண்டுகளுக்கு முன்னாடி மழை எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்கு இயற்கையே ஒரு பதிவு வச்சுருக்கிறதா இன்னைக்கு அறிவியல் அறிஞர்கள் சொல்கிறாங்க. உத்தரப்பிரதேசத்தில் இருக்கக்கூடிய பஹிரா ஏரியினுடைய அடிப்பகுதியில் இருக்கக்கூடிய மண் மற்றும் படிவங்களை விஞ்ஞானிகள் ஆய்வு செஞ்சு பார்த்துருக்காங்க. அதில் சுமார் 25,000 ஆண்டுகளுக்கு முன்னாடி தொடங்கி ஏற்பட்ட காலநிலை மாற்றங்களுடைய தடயங்கள் இருக்கிறதா சொல்கிறாங்க. அந்த மண்ணை பார்த்து அந்த காலத்தில் மழை எப்படி இருந்துச்சு, பருவமழையில் என்னென்ன மாற்றங்கள் ஏற்பட்டன அப்படிங்கிறதெல்லாம் கண்டுபிடிக்க முடியுதான். இது போல் பழைய தகவல்கள் அப்படிங்கிறது நமக்கு ஏன் தேவை அப்படின்னா, கடந்த காலத்தில் பருவமழை அப்படிங்கிறது எப்படி மாறுச்சு அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா, எதிர்காலத்தில் அது எப்படி மாறக்கூடும் அப்படிங்கிறதையும் நம்மளால் நல்லா கணிக்க முடியும். அதாவது ஒரு ஏரியினுடைய அடியில் கிடைக்கக்கூடிய பழைய மண் அப்படிங்கிறது நம்முடைய எதிர்கால மழையை புரிஞ்சுக்கிறதுக்கு நமக்கு உதவுது. இந்த தகவலோட இப்போ சூப்பரான பாடல் வருது, பாடலை கேளுங்க, தொடர்ந்து இணைந்திருங்கள். பாடல் சின்ன தம்பி திரைப்படத்தில் இருந்து.

பிள்ளையாருடன் நிறைவான பாடல் வர காத்திருக்கு. தெய்வ வாக்கு திரைப்படத்திலிருந்து.

0: ஒலித்துக் கொண்டிருக்கும் இந்த பாடலோடு நிறைவு பெறுகிறது இன்றைய அறிவியல் தகவல் நிகழ்ச்சி. இன்னும் சில நொடிகளில் கேட்கலாம் செய்திகள், அதனைத் தொடர்ந்து கேட்கலாம் ஊரும் உறவும்.
1: கடிச்சாலும்

வாசிப்பவர் சுமித்ரா ரத்னம். உலகளாவிய பிரச்சினைகளுக்கு தீர்வு காணும் முனையமாக இந்தியா உருவெடுத்து வருவதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். இன்று புதுதில்லியில் பிரிக்ஸ் வர்த்தக அமைப்பின் கூட்டத்தில் உரையாற்றுகையில் அவர் இவ்வாறு கூறினார். உலக அளவில் வர்த்தகம் எவ்வித தடையும் இன்றி நடைபெற வேண்டியதன் அவசியத்தை அவர் வலியுறுத்தினார். வர்த்தக தடைகளை களைய வேண்டும் என்ற நோக்கில் இந்தியா செயல்பட்டு வருவதாகவும் அவர் கூறினார். 2014 பின்னர் 40 மேற்பட்ட நாடுகளுடன் தடையற்ற வர்த்தக ஒப்பந்தத்தில் இந்தியா கையெழுத்திட்டுள்ளதாகவும் திரு நரேந்திர மோடி தெரிவித்தார். முன்னதாக ரஷ்ய அதிபர் திரு விளாடிமிர் புட்டினுடன் பிரதமர் பேச்சு நடத்தினார். பாதுகாப்பு, எரிசக்தி, தொழில்நுட்பம் மற்றும் கலாச்சார துறைகளில் ஒத்துழைப்பை வலுப்படுத்துவது குறித்து இந்த பேச்சுகளின் போது விரிவாக விவாதிக்கப்பட்டதாக வெளியுறவுத்துறையின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. இந்த பேச்சுகளின் போது ரஷ்யாவுக்கு வருமாறு அந்நாட்டு அதிபர் அழைப்பு விடுத்ததாகவும் இந்த அழைப்பினை பிரதமர் ஏற்றுக்கொண்டதாகவும் அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது. பிரிக்ஸ் உச்சிமாநாடு உலகிற்கு நன்மை பயக்கும் என்று மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா கூறியுள்ளார். சமூக வலைதளத்தில் இதனை தெரிவித்துள்ளார்.

0: அவர் இந்த உச்சி மாநாடு நாளை புதுதில்லியில் தொடங்க உள்ளதை சுட்டிக்காட்டியுள்ளார். நாடுகளுக்கு இடையேயான ஒத்துழைப்பை மேலும் வலுப்படுத்த இது உதவிடும் என்றும் அவர் அதில் குறிப்பிட்டுள்ளார். இந்த மாநாட்டில் பங்கேற்பதற்காக புதுதில்லி வந்துள்ள பல்வேறு நாடுகளின் தலைவர்களை வரவேற்பதாகவும் திரு அமித்ஷா கூறியுள்ளார். திருக்குறளின் பெருமையை பிரதமர் திரு நரேந்திர மோடி உலகெங்கும் கொண்டு சேர்த்து வருவதாக மத்திய இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் கூறியுள்ளார். சமூக வலைதளத்தில் இதனை தெரிவித்துள்ள அவர், இந்த முயற்சிக்கு மேலும் ஒரு சிறப்பான எடுத்துக்காட்டாக ரஷ்ய அதிபர் திரு விளாடிமிர் புட்டினுக்கு திருக்குறளின் ரஷ்ய மொழிபெயர்ப்பு நூலை பிரதமர் பரிசளித்திருப்பதை சுட்டிக்காட்டியுள்ளார். இது தமிழர்களுக்கு பெருமிதம் அளிக்கும் தருணம் என்றும் அவர் அதில் குறிப்பிட்டுள்ளார். யாரும் ஊரே யாவரும் கேளீர் என்ற தமிழரின் உயரிய பண்பாட்டு சிந்தனையைப் போலவே திருக்குறளின் பொருள் இன்பம் குறித்த வாழ்வியல் நெறிகள் உலக மக்கள் அனைவரையும் சென்றடையட்டும் என்றும் டாக்டர் எல் முருகன் தெரிவித்துள்ளார். விநாயகர் சதுர்த்தியையொட்டி சுற்றுச்சூழலுக்கு உகந்த விநாயகர் சிலைகளை பொதுமக்கள் பயன்படுத்த வேண்டும் என்று மத்திய அமைச்சர் திரு ராமமோகன் நாயுடு கேட்டுக் கொண்டுள்ளார். ஆந்திர மாநிலம் ஸ்ரீகாகுளத்தில் மாணவர்களுக்கு சுற்றுச்சூழலுக்கு உகந்த விநாயகர் சிலைகளை வழங்கி அவர் பேசினார். உள்ளூர் கைவினை கலைஞர்களுக்கு ஆதரவு அளிக்கும் வகையில் அவர்களிடமிருந்து விநாயகர் சிலைகள் பெறப்படுவதாக அவர் தெரிவித்தார். இதன் மூலம் அவர்களின் வாழ்வாதாரம் மேம்படும் என்றும் திரு ராமமோகன் நாயுடு கூறினார். சென்னை பட்டினப்பாக்கம் நீலாங்கரை கடற்கரை பகுதிகளில் விநாயகர் சிலைகளை கரைக்க அனுமதிக்க முடியாது என்று தென்மண்டல பசுமை தீர்ப்பாயம் உத்தரவிட்டுள்ளது. இது தொடர்பான வழக்கினை விசாரணை செய்த தீர்ப்பாயம் இன்று இதற்கான உத்தரவினை பிறப்பித்தது. விநாயகர் சிலைகளை பிற இடங்களில் கரைப்பது தொடர்பாக வரும் 16ஆம் தேதி தமிழக அரசு விளக்கம் அளிக்க வேண்டும் என்றும் அந்த உத்தரவில் குறிப்பிடப்பட்டுள்ளது. முதுபெரும் தமிழ் அறிஞரும் பட்டிமன்ற நடுவருமான பேராசிரியர் சாலமன் பாப்பையா இன்று மதுரையில் காலமானார். அவருக்கு வயது 90. அன்னாரது மறைவுக்கு தமிழக ஆளுநர் திரு ராஜேந்திர விஸ்வநாத் அர்லேக்கர், முதலமைச்சர் திரு விஜய், மத்திய இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் மற்றும் பல்வேறு அரசியல் கட்சிகளின் தலைவர்களும் பட்டிமன்ற பேச்சாளர்களும் தமிழ் அறிஞர்களும் திரையுலக பிரபலங்களும் இரங்கல் தெரிவித்துள்ளனர். கலைமாமணி, பத்மஸ்ரீ உள்ளிட்ட பல்வேறு விருதுகளை பெற்றுள்ள சாலமன் பாப்பையா 12,000 மேற்பட்ட பட்டிமன்றங்களை நடத்தியுள்ளதோடு பாய்ஸ், சிவாஜி உள்ளிட்ட திரைப்படங்களிலும் நடித்துள்ளார். தமிழகத்தில் மின்வெட்டு நிலவுவதாக எதிர்க்கட்சிகள் தவறான தகவல்களை பரப்பி வருவதாக சட்டப்பேரவை துணைத் தலைவர் திரு ரவிசங்கர் கூறியுள்ளார். இன்று திருச்சியில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், மின் உற்பத்தியை மேலும் அதிகரிப்பதற்கு தேவையான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக தெரிவித்தார். போதைப் பொருள் பயன்பாட்டை தடுக்கவும் உறுதியான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக திரு ரவிசங்கர் கூறினார். தனியார் பேருந்து கட்டண உயர்வை தடுக்க தவேக அரசு உறுதியான நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் என்று பிஜேபி வலியுறுத்தியுள்ளது. சமூக வலைதளத்தில் இக்கோரிக்கையை விடுத்துள்ள அக்கட்சி, விநாயகர் சதுர்த்தி விடுமுறையையொட்டி சொந்த ஊருக்கு செல்ல விரும்பும் மக்களுக்கு பாதிப்பை ஏற்படுத்தும் வகையில் தனியார் பேருந்துகளின் கட்டணங்கள் உயர்ந்துள்ளதாக கூறியுள்ளது. உலக பாரா துப்பாக்கிச் சுடும் சாம்பியன் போட்டியில் இந்தியா வெண்கலப்பதக்கம் வென்றது. கொரியாவின் சாங்வனில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் 10 மீட்டர் கலப்பு குழு பிரிவில் இந்தியா இப்பதக்கத்தை கைப்பற்றியது. இப்போட்டியில் இந்தியா இதுவரை 1 தங்கம், 2 வெள்ளி, 2 வெண்கலப்பதக்கங்களை வென்றுள்ளது. ஆசிய கோப்பை ஜூனியர் ஹாக்கி போட்டியின் ஆடவர் பிரிவில் இந்தியா இறுதி ஆட்டத்திற்கு முன்னேறியுள்ளது. சீனாவில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் அரையிறுதி ஆட்டத்தில் இந்தியா 3-1 என்ற கோல் கணக்கில் மலேசியாவை வென்றது. ஜப்பான் பாரா பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் சுகன் கடம், உமேஷ் விக்ரம்குமார், பிரமோத் பகத், அபிஜித் ஷஹுஜா ஆகியோர் அரையிறுதிக்கு தகுதி பெற்றுள்ளனர். வியட்நாம் ஓபன் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் பிரணாய் மற்றும் ரக்ஷிதா ஸ்ரீ அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளனர். இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைகிறது.
1: நேரம் 8:10.
2: இணைந்திருக்கிறோம். இது ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் மத்தியலை 1197 கிலோஹெர்ட்ஸ் மற்றும் பண்பலை 102.6 மெகாஹெர்ட்ஸின் ஒலிபரப்பு. நேர்கள் இனி கேட்கலாம் ஊரும் உறவும்.
3: ஊரும் உறவும். நேர்களே, இன்றைய ஊரும் உறவும் நிகழ்ச்சியில் திருவேங்கடம் கே. கஸ்தூரி குழுவினர் வழங்கும் நாட்டுப்புற பாடல்கள் கேட்கலாம்.

கேட்டதெல்லாம் அந்த நல்ல நாள்.

don't

ஊரும் உறவும் நிகழ்ச்சியில் நேயர்கள் இதுவரை திருவேங்கடம் கே கஸ்தூரி குழுவினர் வழங்கிய நாட்டுப்புற பாடல்கள் கேட்டீர்கள். இத்துடன் இன்றைய ஊரும் உறவும் நிகழ்ச்சி நிறைவு பெற்றது.

இணைந்திருக்கிறோம். இது ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் மத்திய அலை 1197 கிலோ ஹெர்ட்ஸிலும் பண்பலை 102.6 மெகா ஹெர்ட்ஸின் ஒலிபரப்பிலும் கேட்டுக்கொண்டிருக்கிறோம். ஊரும் உறவும்.

இணைந்திருக்கிறோம். இது ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் மத்திய அலை 1197 கிலோஹெர்ட்ஸ் மற்றும் பண்பலை 102.6 மெகாஹெர்ட்ஸின் ஒலிபரப்பில் நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஒரு முறவும்.

நேயர்களே, ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் மத்திய அலை 1197 கிலோஹெர்ட்ஸிலும் பண்பலை 102.6 மெகாஹெர்ட்ஸின் ஒலிபரப்பிலும் நிகழ்ச்சியில் அடுத்த பாடல் ஒலிக்கிறது. வீர தாலாட்டு திரைப்படத்திலிருந்து.

0: 2.6 இசையோடு என்றும் நீங்கள்.
1: மழை மழை என் உலகத்தில் வருகின்ற முதல் மழை, நீ முதல் மழை.
2: மேகம் கருக்க மின்னல் மின்ன கொட்டும் இசை மழையில் செவிகள் நனைய, இசை சாரலில் இதயம் குளிர்ந்திட, இசையாய் அழைக்கிறது எஃப்எம் ரெயின்போ. என்னடா இசை மழை பொழிய போகுதுன்னு பாக்குறீங்களா? ஆமாங்க, இது எஃப்எம் ரெயின்போ 102.6 இடைவிடா இசை மழை.

நேரம் 9:30. நெஞ்சில் நிறைந்த நேய உறவுகளுக்கு அன்பில் நிறைந்த இனிய இரவு வணக்கங்கள். இது ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் மத்திய அலை 1197 கிலோஹெர்ட்ஸிலும் பண்பலை 102.6 மெகாஹெர்ட்ஸின் ஒலிபரப்பிலும் நேயர்கள் கேட்கவிருக்கும் இந்த நிகழ்ச்சி காலம் கடந்து வந்தாலும் கனிந்து நிற்கும் சொற்களும் உண்டு. தலைமுறைகள் மாறினாலும் தலை நிமிரச் செய்யும் வரிகளும் உண்டு. அந்த வரிகளுக்குள் நம் வாழ்வையும் அந்த இலக்கியங்களுக்குள் நம் பண்பாட்டையும் தேடிச் செல்லும் இணைய நேரம் இது இலக்கிய சாரல் நிகழ்ச்சி. இன்றைய இலக்கியச்சார் நிகழ்ச்சி என்ன தர காத்திருக்கிறது? காலத்தை வென்ற கவிக்குயில் பாரதி பற்றிதான். காலத்தால் அழியாத சில குரல்கள் உண்டு. அவை ஒலிப்பதில்லை, ஒவ்வொரு தலைமுறையின் மனதுக்குள்ளும் மீண்டும் மீண்டும் பிறக்கின்றன. அப்படிப்பட்ட ஒரு குரல்தான் மகாகவி சுப்பிரமணிய பாரதியின் குரல். அச்சமில்லை அச்சமில்லை என்று வீரத்தை விதைத்த குரல். ஜாதிகள் இல்லையடி பாப்பா என்று சமத்துவத்தை பாடிய குரல். யாமறிந்த மொழிகளிலே தமிழ்மொழி போல் இனிதாவது எங்கும் காணோம் என்று தமிழின் பெருமையை உலகறியச் செய்த குரல். 1882 எட்டயபுரத்தில் பிறந்த சுப்பிரமணியன் சிறுவயதிலேயே கவிதை மீது ஆழ்ந்த ஈடுபாடு கொண்டிருந்தார். அவரது கவித்திறனை பார்த்த எட்டயபுரம் அரசவையினர் அவருக்கு பாரதி என்ற பட்டத்தை வழங்கினர். அப்போது அவருக்கு வயது 11. தொடக்க கல்வியை எட்டயபுரத்தில் பெற்ற பாரதி பின்னர் திருநெல்வேலி இந்து கல்லூரி பள்ளியில் கல்வி பயின்றார். இளமை காலத்திலேயே கவிதை,

மொழி, சிந்தனை ஆகியவற்றில் ஆழ்ந்த ஈடுபாடு கொண்டிருந்தார் பாரதி. அதன் பிறகு காசிக்கு சென்றது அவர் வாழ்க்கையில் மிகப்பெரிய திருப்பு முனையாக அமைந்தது. அங்கு வடமொழி, இந்தி உள்ளிட்ட மொழிகளையும் கற்றுக்கொண்டார். இந்தியாவின் பல்வேறு பண்பாடுகளையும் கற்றுக்கொண்டவர் அவர். இந்த வாழ்க்கை பயணமே பின்னாளில் பாரதியை வெறும் கவிஞராக அல்ல, ஒரு சிந்தனையாளராகவும் சமூக கனவு கொண்டவராகவும் தமிழின் புதிய பாதையை திறந்தவராகவும் உருவாக்கியது. அந்த மகாகவியின் வாழ்க்கையையும் அவர் தமிழுக்கு ஆற்றிய தொண்டையும் தமிழுக்கு தந்த அழியாத சிந்தனைகளையும் இன்றைய இலக்கியச் சாரல் நிகழ்ச்சி தர காத்திருக்கிறது.

இணைந்திருக்கிறோம். இது ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் மத்திய அலை 1197 கிலோஹெர்ட்ஸ் மற்றும் பண்பலை 102.6 மெகாஹெர்ட்ஸின் ஒலிபரப்பு. இலக்கியச்சார் நிகழ்ச்சி தான் கேட்டுட்ருக்கீங்க நேர்களே. இன்றைய இலக்கியச்சார் நிகழ்ச்சி தந்து கொண்டிருக்கிறது காலத்தை வென்ற கவிக்குயில் பாரதி என்னும் தலைப்பில். எட்டயபுரத்தில் பிறந்த ஒரு கவிதை விதை இது. எட்டயபுரத்தின் மண்ணில் பிறந்த அந்த சிறுவன் பின்னாளில் ஒட்டுமொத்த தமிழையும் எழுச்சியுடன் பாடப்போகிறான் என்பதை அப்போது யாரும் அறிந்திருக்க முடியாது. 1882 பிறந்த பாரதி சிறுவயதிலேயே கவிதை எழுதும் ஆற்றலை வெளிப்படுத்தினார். அவரது திறமையை அங்கீகரித்து வழங்கப்பட்ட பாரதி என்ற பட்டமே பின்னாளில் அவரது பெயரோடு நிரந்தரமாக இணைத்துவிட்டது. சிறுவயதிலேயே தாயை இழந்தார். வாழ்க்கையின் ஆரம்பத்திலேயே ஏற்பட்ட இந்த அனுபவங்களும் அவர் கண்ட சமூக சூழலும் அவர் மனதில் ஆழமான தாக்கங்களை ஏற்படுத்தின. எட்டயபுரம், திருநெல்வேலி, காசி என அவரது வாழ்க்கை நகர்ந்தபோது அவரது பார்வையும் விரிவடைந்தது. காசியில் பெற்ற அனுபவங்கள் அவரை இந்தியாவை பரந்த பார்வையோடு பார்க்க வைத்தன. பல மொழிகளையும் பண்பாடுகளையும் அறிந்தார். அதனால்தான் பின்னாளில் பாரதியின் தமிழில் தமிழின் மனமும் இருக்கும், இந்தியாவின் பரந்த சிந்தனையும் இருக்கும். ஒரு சிறுவனாக தொடங்கிய அந்த பயணம் மகாகவி என்ற உயரத்திற்கு சென்ற முதல் அடியாக அமைந்தது அது.

நேரம் 9:44 இணைந்திருக்கிறோம், ரசித்துக் கொண்டிருக்கிறோம் இலக்கிய சாரல் நிகழ்ச்சியோடு. இன்றைய இலக்கிய சாரல் நிகழ்ச்சி தந்து கொண்டிருக்கிறது காலத்தை வென்ற கவிக்குயில் பாரதி என்னும் தலைப்பில். தமிழை நேசித்தவன், தமிழுக்கு புதிய பாதை காட்டியவன். காசி வாழ்க்கைக்கு பிறகு பாரதி மீண்டும் தென்னகத்திற்கு திரும்பினார். பத்திரிகை துறையில் ஈடுபட்டது அவரது எழுத்துக்கு இன்னொரு புதிய பரிணாமத்தை தந்தது. அவர் கவிதையை மட்டும் எழுதவில்லை, கட்டுரைகள் எழுதினார், பத்திரிகைகளில் எழுதினார், சமூகத்தை பற்றி சிந்தித்தார், புதிய கருத்துக்களை மக்களிடம் கொண்டு சென்றார். அவருக்கு தமிழ் என்பது வெறும் பழமையான மொழி அல்ல, புதிய உலகத்தையும் புதிய சிந்தனைகளையும் பேசக்கூடிய உயிருள்ள மொழி. யாமறிந்த மொழிகளிலே தமிழ்மொழி போல் இனிதாவது எங்கும் காணோம் என்று பாடியவர். அதே நேரத்தில் பிற மொழிகளையும் கற்று தெரிந்து கொள்ள வேண்டும் என்ற பரந்த மனப்பான்மையும் கொண்டிருந்தார். தமிழை நேசிப்பது என்பது மற்ற மொழிகளை வெறுப்பதல்ல, தன் மொழியின் பெருமையை உணர்ந்து அறிவை எல்லா திசைகளிலிருந்தும் பெற்றுக்கொள்வது என்பதையே அவரது வாழ்க்கை காட்டுகிறது. அதனால் பாரதி தமிழுக்கு செய்த மிகப்பெரிய தொண்டுகளில் ஒன்று தமிழில் புதிய சிந்தனைகளை பேசச் செய்தது. சுதந்திரத்தை முதலில் கனவு கண்ட கவிஞன் பாரதி, அதை தெரிந்து கொள்வோம் இப்பாடலுக்கு பின்னால்.

நேரம் 9:51 இணைந்திருக்கிறோம். இது இலக்கிய சேனல் நிகழ்ச்சி. காலத்தை வென்ற கவிஞன் பாரதி என்னும் தலைப்பில் உலா வந்து கொண்டிருக்கிறது இன்றைய இலக்கிய சேனல் நிகழ்ச்சி. பாரதியினுடைய வாழ்க்கையில் பத்திரிகை துறையும் தேச சிந்தனையும் முக்கிய இடம்பெற்ற காலம் அது. அது இந்தியா விடுதலை போராட்டத்தினுடைய சூழல் ஆரம்பித்த காலம். அவரது எழுத்தில் மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தியது. அவரது கவிதைகள் மக்களிடம் தேசிய உணர்வை வளர்க்கும் வல்லமை பெற்றன. ஆனால் பாரதியின் சுதந்திர கனவு அரசியல் விடுதலையோடு மட்டும் நின்றுவிடவில்லை. ஆடுவோமே பள்ளு பாடுவோமே ஆனந்த சுதந்திரம் அடைந்து விட்டோம் என்று அவர் பாடிய போது நாடு இன்னும் முழுமையான சுதந்திரத்தை பெறவில்லை. ஆனால் கவிஞனின் கற்பனையில் சுதந்திர இந்தியா ஏற்கனவே பிறந்துவிட்டது. இதுதான் பாரதியின் தனி சிறப்பு. அவர் வரப்போகும் காலத்தை எதிர்பார்த்து கொண்டிருக்கவில்லை.

அந்த காலத்தை தனது கவிதைக்குள் முன்கூட்டியே உருவாக்கினார். அவருடைய சுதந்திரம் என்பது நாட்டுக்கான சுதந்திரம் மட்டுமல்ல, மனிதனின் எண்ணத்திற்கும் பெண்ணின் வாழ்க்கைக்கும் சமூகத்தின் சமத்துவத்திற்கும் ஒவ்வொரு மனிதனின் தன்மானத்திற்குமான சுதந்திரம். பாரதியின் வாழ்க்கை பயணத்தில் குடும்ப வாழ்க்கையும் முக்கியமான தாக்கத்தை ஏற்படுத்தியது. மனைவி செல்லம்மாளுடன் இணைந்து வாழ்ந்த அவர் பெண்களின் வாழ்க்கையை பற்றிய தனது சிந்தனைகளை இன்னும் ஆழமாக வெளிப்படுத்தினார். அந்த காலத்தில் பெண்களுக்கு விதிக்கப்பட்டிருந்த பல சமூக கட்டுப்பாடுகளை கடந்து அவர்கள் கல்வி கற்க வேண்டும், சுதந்திரமாக சிந்திக்க வேண்டும், சமூகத்தில் ஆண்களுக்கு இணையாக செயல்பட வேண்டும் என்று பாரதி விரும்பினார். புதுமைப்பெண் என்ற அவரது கனவு அந்த காலத்தை காட்டிலும் பல ஆண்டுகள் முன்னோக்கி பார்த்த சிந்தனை. அதேபோல் குழந்தைகளிடம் அவர் பேசிய விதமும் தனித்துவமானது. சாதிகள் இல்லையடி பாப்பா என்று ஒரு குழந்தையிடம் சொல்வது போல மிக எளிய மொழியில் மிகப்பெரிய சமூக செய்தியை சொன்னார். மனிதர்களை பிறப்பால் பிரிக்காமல் மனிதநேயத்தின் அடிப்படையில் பார்க்க வேண்டும் என்ற எண்ணம் அவரது பல பாடல்களிலும் கட்டுரைகளிலும் வெளிப்படுகிறது. அதனால்தான் பாரதியின் இலக்கியம் வெறும் ரசனைக்காக மட்டுமல்ல, வாழ்க்கையை மாற்றி சிந்திக்க வைக்கும் இலக்கியம்.

இலக்கிய நிகழ்ச்சியினுடைய நிறைவு பகுதிக்கு வந்தாச்சு. நேர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் மத்திய அலை 1197 கிலோஹெர்ட்ஸ் மற்றும் பண்பலை 102.6 மெகாஹெர்ட்ஸின் ஒலிபரப்பு. பாரதியின் எழுத்தில் ஒரு தனி வேகம் இருக்கிறது. சில வரிகள் நம்மை சிந்திக்க வைக்கின்றன, சில வரிகள் நெகிழச் செய்கின்றன, சில வரிகள் நம்மை எழுந்து நிற்கச் செய்கின்றன. அச்சமில்லை அச்சமில்லை அச்சம் என்பதில்லையே என்ற வரிகளில் வீரமும், சின்னஞ்சிறு கிழியே என்ற பாடலில் தந்தையின் அன்பும், கண்ணன் பாட்டில் பக்தியும் கற்பனையும், குயில் பாட்டில் இயற்கையும், பாஞ்சாலி சபதம் வழியாக பெண்ணின் கண்ணியமும் வெளிப்படுகின்றன. இவ்வளவு வெவ்வேறு உணர்வுகளை ஒரே கவிஞன் இவ்வளவு இயல்பாக கவிதைக்குள் கொண்டு வந்தது பாரதியின் தனிச்சிறப்பு. பாரம்பரியத்தின் வேர்களை விட்டுவிடாமல் புதிய காலத்திற்கேற்ற சிந்தனைகளை கவிதைக்குள் கொண்டு வந்தவர் பாரதி. அதனால் அவரது கவிதை பழையதல்ல, புதியது மட்டுமல்ல, எந்த காலத்திற்கும் பொருந்தக்கூடிய உயிருள்ள கவிதை. பாரதியின் வாழ்க்கையில் புதுச்சேரி காலம் மிகவும் முக்கியமானது. அரசியல் சூழ்நிலைகளால் அவர் புதுச்சேரியில் தங்கியிருந்த காலத்தில் அவரது இலக்கிய படைப்புகள் மேலும் செழித்தன. அங்கே அவர் பல முக்கியமான கவிதைகளையும் கட்டுரைகளையும் படைத்தார். தேசம், சமூகம், ஆன்மீகம், மனிதநேயம், இயற்கை, பெண் விடுதலை என அவரது சிந்தனையின் பரப்பு மேலும் விரிந்தது. சென்னை திரும்பிய பாரதி தனது எழுத்து பணியையும் சமூக சிந்தனைகளையும் தொடர்ந்து முன்னெடுத்தார். ஆனால் அவரது வாழ்க்கை நீண்டதாக அமையவில்லை. 1921 செப்டம்பர் 11 இதே நாள் தனது 38வது வயதில் பாரதி மறைந்தார். வாழ்ந்த காலம் குறுகியது, ஆனால் அவர் எழுப்பிய சிந்தனைகளின் பயணம் குறுகவில்லை. இதுவே மகாகவியின் நிலையான புகழ், அதுவே தமிழுக்கு அவர் விட்டு சென்ற அழியாத இலக்கிய சுவடு. நிறைவு பெற்றது இலக்கிய சாரல் நிகழ்ச்சி.

நேரம் 10 மணி. நேர்களினை கேட்கலாம் சுகமான ராகங்கள். ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் மத்தியலை 1197 கிலோஹெர்ட்ஸ் மற்றும் பண்பலை 102.6 மெகாஹெர்ட்ஸின் ஒலிபரப்பு. நேர்கள் கேட்கவிருக்கும் இந்த நிகழ்ச்சி சுகமான ராகங்கள்.

இன்றைய சுகமான ராகங்கள் வலம்பெற காத்திருக்கிறது நேயர் தொகுப்பாக. அந்த வகையில் இன்றைய நேயராக வலம்பெற காத்திருக்கிறார் ஜி வி ராயன், திருச்செந்தூரிலிருந்து.

அன்புள்ள நிலை இயக்குனர் அவர்களுக்கு வணக்கம். தங்கள் நிலை பண்பலை 102.6 ஒலிபரப்பில் எல்லா நிகழ்ச்சிகளும் பயனுள்ளதாகவும் உற்சாகமூட்டுவதாகவும் உள்ளது என்பதை மகிழ்ச்சியுடன் தெரிவித்துக் கொள்கிறேன். மேலும் நான் எனது பாடல் தொகுப்பை சுகமான ராகங்கள் நிகழ்ச்சியில் ஒலிபரப்ப தங்களின் பார்வைக்கு அனுப்பியுள்ளேன். எனது தொகுப்பின் மையக்கருத்து கவிஞனின் கவிதையில் கடவுள் என்பது. நெல்லைப்பண்பலை 102.6 பணியாற்றும் அனைவருக்கும் எனது பாராட்டுக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி என தொடங்கியிருக்கிறார் ஜி.வி. ராயன், திருச்செந்தூரிலிருந்து. அறிமுகத்தையும் இப்படி தந்திருக்கிறார். நான் ஜி.வி. ராயன், வி.பி. பட்டணம், திருச்செந்தூர் நேயர். தங்களின் நெல்லைப்பண்பலை 102.6 ஒலிபரப்பாகும் சுகமான ராகங்கள் நேயர் விருப்ப பாடலுக்கு கவிஞனின் கவிதையில் கடவுள் என்னும் தலைப்பில் பாடல்களை தொகுத்து வழங்கியுள்ளேன். தாங்கள் பாடல்களை ஒலிபரப்பு செய்யும் போது சம்பந்தப்பட்ட கவிஞரின் பெயரையும் குறிப்பிடும்படி கேட்டுக்கொள்கிறேன். மிக்க நன்றி என்றிருக்கிறார் அந்நேயர். அவர் விரும்பியிருக்கக்கூடிய முதல் பாடல் கடவுள் நமக்கு அடைக்கலமாக இருக்கிறார் என்று குறிப்பிட்டு, அன்புள்ள ரஜினிகாந்த் திரைப்படத்திலிருந்து கடவுள் உள்ளமே ஓர் கருணை இல்லமே என்ற பாடல். வாலியின் வைர வரிகளில் லதா ரஜினிகாந்தின் குரலில் பாடல் இதோ காற்றலைகளில். பாடலை கேளுங்க, தொடர்ந்து இணைந்தே இருங்கள்.

நேரம் 10:08 இணைந்திருக்கிறோம். இது சுகமான ராகங்கள். திருநெல்வேலி வானொலியின் மத்தியலை 1197 கிலோஹெர்ட்ஸிலும் பண்பலை 102.6 மெகாஹெர்ட்ஸிலும் நேயர்கள் கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். இன்றைய சுகமான ராகங்கள் நேயர் தொகுப்பாக உலா வந்து கொண்டிருக்கிறது. அந்த வகையில் இன்றைய நேயராய் உலா வந்து கொண்டிருக்கிறார் திருச்செந்தூர் வீரபாண்டியன் பட்டணம் ஜி வி ராயன் அவர்கள். கவிஞனின் கவிதையில் கடவுள் என்னும் தலைப்பில் அவர் பாடல்களை தொகுத்து தந்திருக்கிறார். அந்த வகையில் அவர் குறிப்பிட்டிருக்கும் அடுத்த பாடல், எண்ணும் எழுத்தும் நிறைந்தவர் நெஞ்சம் இறைவன் திகழும் வீடு. படம் சரஸ்வதி சபதம். பாடல், தெய்வம் இருப்பது எங்கே அது இங்கே. கவியரசர் கண்ணதாசனின் கவிவரிகளில், டி எம் சவுந்தரராஜனின் குரலில் பாடல் இதோ காற்றலைகளில்.

நேரம் 10:12 இணைந்திருக்கிறோம். இது சுகமான ராகங்கள். திருநெல்வேலி வானொலியின் மத்திய அலை 1197 கிலோஹெர்ட்ஸிலும் பண்பலை 102.6 மெகாஹெர்ட்ஸின் ஒலிபரப்பிலும் நேர்கள் கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். நிகழ்ச்சியில் உங்களோடு இணைந்திருக்கிறேன் நான், உங்கள் அன்பு தோழன் மணிமுத்தாறு கணேஷ். இன்றைய நேயர் தொகுப்பில் திருச்செந்தூர் வீரபாண்டியன் பட்டணம் ஜி வி ராயன் அவருடைய பாடல் தொகுப்பு உலா வந்து கொண்டிருக்கிறது. கவிஞனின் கற்பனையில் கடவுள் என்னும் தலைப்பில் பாடல்களை தொகுத்து அனுப்பியிருக்கிறார் அன்பு நேயர். அடுத்த பாடலுக்கான கருத்து, ஆடவரும் அத்தனையும் ஆண்டவனின் பிள்ளையடா எனவும் கடவுளுக்கு உருவமில்லை என கூறும் கவிஞன். படம் பாவ மன்னிப்பு, பாடல் எல்லோரும் கொண்டாடுவோம். கவியரசர் கண்ணதாசனின் கவிவரிகளில் டி எம் சவுந்தரராஜனின் குரலில் பாடல் இதோ

இணைந்திருக்கிறோம். இது ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் மத்திய அலை 1197 கிலோஹெர்ட்ஸ் மற்றும் பண்பலை 102.6 மெகாஹெர்ட்ஸின் ஒலிபரப்பு. சுகமான ராகங்கள் கேட்டுட்ருக்கீங்க நேர்களே. நேர் தொகுப்பாக உலாவரும் சுகமான ராகங்களில் இன்றைய பாடல்களை தொகுத்து தந்திருக்கிறார் திருச்செந்தூர் வீரபாண்டியன் பட்டணம் ஜி வி ராயன் அவர்கள். கவிஞனின் கற்பனையில் கடவுள் எனும் தலைப்பில் அவர் தொகுத்து தந்திருக்கிறார் பாடல்களை. இறைவனின் கவிதையில் அறிஞனும் மூடனும் உண்டு, ஆனால் தொடக்கமும் முடிவும் ஒன்று. படம் ஏன், பாடல் இறைவன் என்றொரு கவிஞன் அவன் படைத்த கவிதை. கவியரசர் கண்ணதாசனின் கவிவரிகளில் ஏன் திரைப்படத்திலிருந்து பாடல் இதோ எஸ்பி பாலசுப்ரமணியத்தின் குரலில்.

0: ரொம்ப நல்லா இருக்கு.
1: ஏன் நல்லா இருந்தா அத நான் எழுதிருக்க கூடாதா?
0: நீங்க பாடுறத விட பேசுறது ரொம்ப நல்லா இருக்கு.
1: நீங்க பேச கூட வேண்டாம்.
2: இணைந்திருக்கிறோம். இது ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் மத்திய அலை 1197 கிலோஹெர்ட்ஸிலும் பண்பலை 102.6 மெகாஹெர்ட்ஸின் ஒலிபரப்பிலும் சுகமான ராகங்கள் கேட்டுட்ருக்கீங்க நேர்களே. இன்றைய சுகமான ராகங்கள் நேயர் தொகுப்பாக திருச்செந்தூர் வீரபாண்டியன் பட்டினம் ஜி வி ராயன் அவருடைய தொகுப்பில் உலா வந்து கொண்டிருக்கிறது. கவிஞனின் கற்பனையில் கடவுள் என்னும் தலைப்பில் அவர் பாடல்களை தொகுத்து தந்திருக்கிறார். இசை கேட்டால் புவி அசைந்தாடும், இசை கேட்டால் புவி அசைந்தாடும் என்கிறான் கவிஞன். இசை கேட்டால் புவி அசைந்தாடுமா? படம் தவப்புதல்வன். கவியரசர் கண்ணதாசனின் கவி வரிகளில் டி எம் சவுந்தரராஜனின் குரலில் பாடல் இதோ காற்றலைகளில்.

கவிஞனின் கற்பனையில் கடவுள் என்று தனது கற்பனையில் இந்த பாடல்களை தொகுத்து அனுப்பிய ஜி வி ராயன் அவர்களுக்கு பாராட்டுக்கள். திரு செந்தூர் வீரபாண்டியன் பட்டணத்திலிருந்து அவர் இதை தந்திருக்கிறார். சுகமான ராகங்கள் கேட்டுட்ருக்கீங்க நேர்களே. ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் மத்திய அலை 1197 கிலோஹெர்ட்ஸ் மற்றும் பண்பலை 102.6 மெகாஹெர்ட்ஸின் ஒலிபரப்பில் அடுத்த பாடலுக்கான விளக்கத்தை இப்படி தந்திருக்கிறார் அன்பு நேயர். பெரும் சோதனை வந்தால் இறைவனை துணைக்கு அழைக்கும் தருணம். பெரும் சோதனை வந்ததால் இறைவனை துணைக்கு அழைக்கும் தருணம் இது. படம் திருவிளையாடல், பாடல் இசைத்தமிழ் நீ செய்த அரும் சாதனை. கவியரசர் கண்ணதாசனின் கவி வரிகளில் டி ஆர் மகாலிங்கம் குரலில்.

2 நிமிடம். ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் மத்திய அலை 1197 கிலோஹெர்ட்ஸிலும் பண்பலை 102.6 மெகாஹெர்ட்ஸின் ஒலிபரப்பிலும் நேர்கள் கேட்டுக்கொண்டிருக்கும் இந்த நிகழ்ச்சி சுகமான ராகங்கள். இன்றைய சுகமான ராகங்கள் நேயர் தொகுப்பாக உலா வந்து கொண்டிருக்கிறது. அந்த வகையில் இன்றைய நேயராய் உலா வந்து கொண்டிருக்கிறார் திருச்செந்தூர் வீரபாண்டியன் பட்டணம் ஜி வி ராயன் அவர்கள். கடவுள் எனும் கற்பனையில் கவிஞனின் கற்பனையில் கடவுள் எனும் தலைப்பில் பாடல்களை தொகுத்து தந்திருக்கிறார். அடுத்த பாடல் ஆயிரம் நன்மை தீமைகள் நாங்கள் செய்கிறோம் நீங்கள் அறிவீர் மன்னித்தருளும்படி. பாடல் இடம்பெற்ற திரைப்படம் ஞான ஒளி. பாடல் தேவனே என்னை பாருங்கள் என் பாவங்கள் தம்மை வாங்கிக் கொள்ளுங்கள் என்ற பாடல். கவியரசர் கண்ணதாசனின் கவிவரிகளில் டி எம் சவுந்தரராஜனின் குரலில் பாடல் இதோ காற்றினர்கள்.

பங்கல் குவிந்தது, மாளிகை வந்தது, சேவை புரிந்திட சேவகர் ஆயிரம், தேடிக் கொண்டாடிட நண்பர்கள் வந்தனர். ஆயிரம் இருந்தும் வசதிகள் இருந்தும் நோ பீஸ் ஆஃப் மைண்ட்.

இணைந்திருக்கிறோம். சுகமான ராகங்கள் நிகழ்ச்சியோடு ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் மத்திய அலை 1197 கிலோஹெர்ட்ஸிலும் பண்பலை 102.6 மெகாஹெர்ட்ஸின் ஒலிபரப்பிலும் இன்றைய சுகமான ராகங்கள் நேயர் தொகுப்பாக உலா வந்து கொண்டிருக்கிறது. கவிஞனின் கற்பனையில் கடவுள் என்னும் தலைப்பில் திருச்செந்தூர் வீரபாண்டியன் பட்டணம் ஜி வி ராய் என்னவருடைய தொகுப்பில். அடுத்த பாடலுக்கான கருத்து, கைக்கு கை மாறும் பணமே உன்னை கைப்பற்ற நினைக்குது மனமே. பாடல் இடம்பெற்ற திரைப்படம் சக்கரம். பாடலை எழுதியவர் வாலிப கவிஞர் வாலி அவர்கள். பாடலுக்கு குரல் தந்து இனிமே சேர்த்திருக்கிறார் டி எம் சவுந்தரராஜன். பாடல் இடம்பெற்ற திரைப்படம் சக்கரம். பாடல் இதோ காற்றலைகளில்.

சுகமான ராகங்கள் கேட்டுட்ருக்கீங்க நேர்களே. ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் மத்திய அலை 1197 கிலோஹெர்ட்ஸிலும் பண்பலை 102.6 மெகாஹெர்ட்ஸின் ஒலிபரப்பிலும் இன்றைய சுகமான ராகங்கள் நேயர் தொகுப்பாக உலா வந்து கொண்டிருக்கிறது. திருச்செந்தூர் வீரபாண்டியன் பட்டணம் ஜி வி ராயனருடைய தொகுப்பில் பாடல்கள் உலா வந்து கொண்டிருக்கின்றன. கவிஞனின் கற்பனையில் கடவுள் எனும் தலைப்பில் அந்த வகையில் அடுத்த பாடல் இதோ. ஆண்டவன் பணம் காசை படைத்து அனுபவிக்க சொன்ன தருணம். பாடல் இடம்பெற்ற திரைப்படம் நிச்சய தாம்பூலம். பாடலை எழுதியிருக்கிறார் கவியரசர் கண்ணதாசன். பாடலுக்கு குரல் தந்து இனிமை சேர்த்திருக்கிறார் டி எம் சவுந்தரராஜன் அவர்கள். பாடல் இதோ காற்றலைகளில் நிச்சய தாம்பூலம் திரைப்படத்திலிருந்து.

0: நேர்கள் இணைந்திருப்பது ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் மத்திய அலை 1197 கிலோ ஹெர்ட்ஸ் மற்றும் பண்பலை 102.6 மெகா ஹெர்ட்ஸின் ஒலிபரப்பு.
1: சுகமான ராகங்கள் கேட்டுட்டு நேர்களே, நேர் தொகுப்பாக உலா வந்து கொண்டிருக்கிறது சுகமான ராகங்கள் நிகழ்ச்சியில். அடுத்து வரும் பாடல் இடம்பெற்ற திரைப்படம் பாசம்.
0: ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின்
1: அடுத்து வரும் பாடல் இடம்பெற்ற திரைப்படம் பாசம். பாடலை எழுதியிருக்கிறார் கவியரசர் கண்ணதாசன். காற்றில் மிதக்கும் ஒலிகளிலே கடவுள் இருப்பதை நான் அறிவேன் என உறுதியுடன் கூறும் கவிஞனின் பாடல் இதோ காற்றலைகளில். டி எம் சவுந்தரராஜனின் குரலில்.

ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் மத்திய அலை 1197 கிலோஹெர்ட்ஸிலும் பண்பலை 102.6 மெகாஹெர்ட்ஸின் ஒலிபரப்பிலும் நேர்கள் கேட்டுக்கொண்டிருக்கும் இந்த நிகழ்ச்சி சுகமான ராகங்கள். நிகழ்ச்சியில் வரும் அடுத்த பாடல் அவள் ஒரு தொடர்கதை திரைப்படத்திலிருந்து, கவியரசர் கண்ணதாசனின் கவிவரிகளில். இந்த பாடலுக்கான கருத்தை வீரபாண்டியன் பட்டணம் ஜிவி ராயனூருடைய தொகுப்பில் எழுதி அனுப்பியிருக்கிறார். கடவுள் அமைத்த கல்யாண மேடை என்ற பாடல் இதோ காற்றலைகளில், டி எம் சவுந்தரராஜனின் குரலில், கவியரசர் கண்ணதாசனின் கவிவரிகளில்.

இனிய வேளையில் இசைக்கும் ராகமாய் ஒலித்துக் கொண்டிருக்கிறது சுகமான ராகங்கள் நிகழ்ச்சி. சுகமான ராகங்கள் நேயர் தொகுப்பாக உலா வந்து கொண்டிருக்கிறது. திருச்செந்தூர் வீரபாண்டியன் பட்டணம் ஜி வி ராயனுடைய தொகுப்பில் பாடல்கள் உலா வந்து கொண்டிருக்கின்றன. அடுத்த பாடலுக்கான கருத்தை அவர் இப்படி தந்திருக்கிறார். ஆசை கோபம் களவு செய்பவன் பேச தெரிந்த மனிதன், அன்பு நன்றி கருணை வேண்டுமென கூறும் கவிஞன் என்று. படம் ஆண்டவன் கட்டளை. பாடல் ஆறு மனமே ஆறு.

0: சுகமான ராகங்கள் கேட்டுட்ருக்கீங்க நேர்களே. இன்றைய சுகமான ராகங்கள் திருச்செந்தூர் வீரபாண்டியன் பட்டணம் ஜிவி ராயன் அவருடைய தொகுப்பில் பாடல்கள் உலா வந்து கொண்டிருக்கின்றன. நிறைவு பாடலும் ஒலிக்க காத்திருக்கிறது. நிறைவு பாடலும் ஒலிக்க காத்திருக்கிறது. தொடர்ந்து இணைந்திருங்கள் நேர்களே. நிறைவான பாடல் இதோ காற்றலைகளில். விவசாயி திரைப்படத்திலிருந்து. கடவுள் என்னும் முதலாளி கண்டெடுத்த தொழிலாளி விவசாயி என உறுதியாக கூறும் கவிஞன். கவிஞர் ஏ மருதகாசி வரிகளில் டி எம் சவுந்தரராஜனின் குரலில் பாடலிதோ காற்றலைகளில். அதற்கு முன்பாக ஜி வி ராயன் அவர்களுக்கு மனமார்ந்த வாழ்த்துக்களையும் பாராட்டுக்களையும் தெரிவித்து நிறைவு பெறுகிறது இன்றைய சுகமான ராகங்கள் நிகழ்ச்சி.
1: என்னமோ பெருசா கழனி காட்டை பத்தி படிக்க வச்சுங்களே, பாத்தீங்களா? நான் அப்பவே சொன்னேன், ஒரு டாக்டருக்கோ என்ஜினியருக்கோ படிக்க வைங்கன்னு. கேட்டீங்களா?
2: அரங்கனா தெரியுமா, இப்ப படிக்க வச்சதுல என்னடி குறைஞ்சு போச்சு? நீ சொல்ற டாக்டர், அந்த டாக்டருக்கும் இன்ஜினியருக்கும் ஏன் இந்த உலகத்துக்கே சோறு போடுறோம்? யார் தெரியுமா? யாரு யாருன்னு

0: விவசாயி.
1: ஒலித்துக் கொண்டிருக்கும் இந்த பாடலோடு நிறைவு பெறுகிறது இன்றைய சுகமான ராகங்கள் நிகழ்ச்சி.

நேர்களே, ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் மத்திய அலை 1197 கிலோஹெர்ட்ஸின் இன்றைய ஒலிபரப்பு இத்துடன் நிறைவு பெறுகிறது. எமது அடுத்த ஒலிபரப்பு நாளை காலை 5:50 இதே அலைவரிசையில் இனிதே ஆரம்பமாகும். நிகழ்ச்சிகளை பண்பலை 102.6 மெகாஹெர்ட்ஸில் தொடர்ந்து கேட்கலாம்.

நேரம் 11:53. நிகழ்ச்சியோட நிறைவு கட்டத்தை நோக்கி பயணம் செஞ்சிட்ருக்கிறோம். நிகழ்ச்சியில் நேயர்களும் இணைந்து தங்களுடைய கருத்துக்களை பதிவு செஞ்சுருக்காங்க. திருமழிசையிலேருந்து அஸ்வினி நாகராஜ் நிகழ்ச்சியில் இணைந்திருக்காங்க. ராமகிருஷ்ணன் கோவிந்தராஜன் மேற்கு மாம்பலத்தில் இணைந்திருக்கிறாரு. அடையாளம்பட்டு ஆசீர்வாதம் ராஜேஸ்வரி பாடல் இனிமைன்னு சொல்லியிருக்காங்க. பாடல்கள் அனைத்தும் அருமை சொல்லிட்டு சந்திரசேகரன் இழுப்பகுணம் கிராமம் திருவண்ணாமலை மாவட்டத்திலேருந்து இணைந்திருக்கிறாரு. நிகழ்ச்சியில் இணைந்து தங்களுடைய கருத்துக்களை பதிவு செஞ்சவங்க எல்லாருக்கும் என்னுடைய மனப்பூர்வமான நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் சொல்லிட்டு நிகழ்ச்சியுடைய நிறைவு பாடல் என் உயிரானவள் புனிதம் ஆன உறவானவள் என் வாழ்வானவள் வசந்தம் தந்து நிறைவானவள் புதிரானவள் புகழானவள் மனதாழ்பவள் அவள் ஒரு தனித்துவம் அதில் ஒரு தனி சுகம். நிகழ்ச்சி தரும் அடுத்த பாடல் உங்களுக்காக எஸ்பிபியோட குரலில் ஒலிக்க இருக்கிறது. ரோஜா மலரே திரைப்படத்திலிருந்து ஆதித்தனுடைய வரிகளில் இதோ அந்த பாடல் உங்களுக்காக.

0: கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழகம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: வணக்கம் நேர்களே. நேரம் சரியாக 12:01. 102.3 விபத் பாரதி தமிழ் பண்பலை, 101.4 சென்னை எஃப்எம் ரெயின்போ, 102.1 திருச்சி பண்பலை, 103 கோயம்புத்தூர் பண்பலை, நாகர்கோவில் பண்பலை, 103.3 மதுரை பண்பலை, 101.6 கும்பகோணம் பண்பலை, 100.4 வேலூர் பண்பலை, 100.1 திருப்பத்தூர் பண்பலை. நேர்களோடு இணைந்து நாம் கேட்டுக்கொண்டிருக்கும் இந்த நிகழ்ச்சி
2: மொழி.

0: சாந்தா, உட்கார். ஏன் பாட்டை நிறுத்தி விட்டாய்? உன் இசை என்ற இன்ப வெள்ளத்திலே நீந்துவதற்கு ஓடோடி வந்த என்னை ஏமாத்தாதே சாந்தா.
1: இதேதான் இதேதான் தெய்வான நானும் கேட்கணும்னு நினைக்கிறேன். இவ்வளவு பிரமாதமா பாடுற, ஆனா முந்தானது ராத்திரி பாட தெரியுமா? நான் கேட்டதுக்கு தேவனே தேவனேன்னு ஏதோ ஒரு பக்தி பாட்டு சொல்லி என்ன தூங்க வச்சுட்டே, இது நியாயமா? பாடு தெய்வானே பாடு.
2: இங்க வேணா, மொட்டை மாடிக்கு போலாம்.
1: ஏன், இங்க என்ன?
2: இல்ல, இங்க என்ன, வெறும் பாட்டு மட்டும்தான் இருக்கும். மொட்டை மாடினா ஆட்டமும் சேர்ந்து இருக்கும்.
1: ஐயோ ஐயோ, ஓகே ஓகே, கமான் கமான் கமான், ஸ்டார்ட்.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது 100.1 MHz ஆகாஷ்வாணி சென்னை எஃப்எம் கோல்டு.
1: இப்போது இடம்பெறுவது நினைவில் நின்றவை நிகழ்ச்சி. இதில் காவல்காரன், ஊட்டி வரை உறவு, விவசாயி ஆகிய படங்களிலிருந்து பாடல்கள் கேட்போம். முதலில் ஒலிப்பது காவல்காரன் படப்பாடல்கள்.

பண்புதனை விதைத்து பாமரர்கள் நெஞ்சத்தில பகுத்தறிவை வளர்த்து பார்முழுதும் மனித குல பண்புதனை விதைத்து பாமரர்கள் நெஞ்சத்தில பகுத்தறிவை வளர்த்து.

நினைவில் நின்றவை நிகழ்ச்சியில் இதுவரை காவல்காரன், ஊட்டி வரை உறவு, விவசாயி ஆகிய படங்களிலிருந்து பாடல்கள் கேட்டீர்கள்.

0: இன்னும் சில நொடிகளில் ஹிந்தியிலும் ஆங்கிலத்திலும் செய்திகள் டெல்லியிலிருந்து அஞ்சலாகும்.
1: नमस्कार, आकाशवाणी समाचार के साथ मैं विनय सक्सेना।

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது 100.1 MHz ஆகாஷ்வாணி சென்னை எஃப்எம் கோல்டு.
1: அம்நேயர்களே, 100.1 இது சென்னை வானொலியின் எஃப்எம் கோல்டு. நிலையத்தில் நேரம் இப்பொழுது 4:00 பின் 2:11 நேயர்கள், இனி கேட்கலாம் நெஞ்சம் மறப்பதில்லை. இன்றைய நிகழ்ச்சியில் கவிக்குயில்

நிலை 100.1 இது சென்னை வானொலியின் எஃப்எம் கோல்டு நிலையத்தில் நேரம் இப்பொழுது நள்ளிரவுக்கு பின் 2:11 நேயர்கள் இனி கேட்கலாம் நெஞ்சம் மறப்பதில்லை. இன்றைய நிகழ்ச்சியில் கவிக்குயில், மீனவ நண்பன், 16 வயது நிலை ஆகிய திரைப்படங்களிலிருந்து பாடல்கள் ஒளிவிழா வர கேட்டு ரசிக்கலாம். நிகழ்ச்சியை அலங்கரிக்க முதலில் கவிக்குயில் படத்திலிருந்து பாடல்கள். முதல் பாடல் எஸ் ஜானகி குரலில்.

நேரம் நள்ளிரவுக்கு பின் 2:33:15 100.1 FM கோல்டு வழங்கி கொண்டிருக்கும் நெஞ்சும் மறப்பதில்லை கேட்டு ரசித்து கொண்டிருக்கிறீர்கள். நிகழ்ச்சியை மெருகூட்ட தொடர்ந்து மீனவ நண்பன் படத்திலிருந்து பாடல்கள் கேட்கலாம். முதலில் TM சௌந்தரராஜன் வாணிஜெயரம் பாடியுள்ள பாடல்

நேரம் நள்ளிரவுக்கு பின் 2:43:40 தொடர்ந்து எஸ் டி எம் சௌந்தரராஜன் பாடியுள்ள அடுத்த பாடலை கேட்கலாம்.

நெஞ்சம் மறப்பதில்லை நிகழ்ச்சிக்கு நிறைவாக ஒலிக்கிறது. 16 வயது நிலை திரைப்படத்திற்காக மலேசிய வாசுதேவன் பி. சுசிலா குழுவினரோடு பாடியுள்ள பாடல்.

100.1 எஃப்எம் கோல்டு வழங்கிய நெஞ்சம் மறப்பதில்லை நிகழ்ச்சியில் இதுவரை கவிக்குயில் மீனவ நண்பன் 16 வயதினிலே ஆகிய திரைப்படங்களிலிருந்து பாடல்களை கேட்டு ரசித்தீர்கள்.

0: எஃப்எம் கோல்டு.
1: ஆம் நேயர்களே, 100.1 இது சென்னை வானொலியின் எஃப்எம் கோல்டு நிலையத்தில் நிரம்பப்பொழுது 3:11. நேயர்கள் இனி கேட்கலாம் இனிய ராகம் என்ற நிகழ்ச்சியில் பண்டிட் மல்லிகார்ஜுன் மன்சூர் அவர்களின் பாட்டு இடம்பெறும்.

100.1 எஃப்எம் கோல்டு வழங்கிய இனிய ராகம் நிகழ்ச்சியில் இதுவரை மல்லிகார்ஜுன் மன்சூர் அவர்களின் பாட்டு கேட்டீர்கள்.

பொங்குமங்கலம் நிகழ்ச்சியில் அல்லூர் ஏ கே ராகவன் அவர்களின் நாகஸ்வர இசை கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். கேலமங்கலம் கே சி சந்திரசேகர் அவர்கள் தவில். நிகழ்ச்சியில் தொடர்ந்து பரிதானம் இச்சிதே, பட்டம் சுப்பிரமணிய ஐயர் இயற்றியது, பிலஹரி ராகம் கண்டச்சாபு தாளம்

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது 100.1 MHz ஆகாஷ்வாணி சென்னை எஃப்எம் கோல்டு.
1: ஆம் நேரில் 100.1 இது சென்னை வானொலியின் எஃப்எம் கோல்டு. நிலையத்தில் நேரம் இப்பொழுது 5:11. நேர்கள் இனி கேட்கலாம் புலரும் பொழுது. நிகழ்ச்சி அலங்கரிக்க முதலில் விழிக்கிறது திருமலை தென்குமரி திரைப்படத்திற்காக சீர்காழி கோவிந்தராஜன் பாடியுள்ள பாடல்.

அடுத்து வடை மாலை படத்திற்காக சீர்காழி எஸ் கோவிந்தராஜன், விஜயராமணி மற்றும் குழுவினர் பாடியுள்ள பாடல்.

அடுத்து டி எம் சவுந்தரராஜன், பி சுசீலா, மாஸ்டர் மகாராஜன் பாடியுள்ள திருமால் பெருமை திரைப்பட பாடல்.

நேரம் 5:32 10:00. 100.1 எஃப்எம் கோல்டு வழங்கி கொண்டிருக்கும் புலரும் பொழுது கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கிறீர்கள். நிகழ்ச்சியை மேற்கூட்ட அடுத்து ஒலிக்கிறது தேவியின் திருவிளையாடல். திரைப்படத்திற்காக பி. சுசீலா குழுவினரோடு பாடியுள்ள பாடல்.